ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 29 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணி 3 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20 தேதி வியாழக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் வேவ்ஸ் ஓடிடி இணைய வழியிலும் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சிகளின் துவக்கமாக மங்கள இசை ராகம் ஹம்சத்வனி.

ஹம்சத்வனி ராகத்தில் அமைந்த மங்கள இசையை கேட்டீர்கள். மங்கள இசையினை தொடர்ந்து குரல் அமுதம் கேட்கலாம். அதிகாரம் 5 இல்வாழ்க்கை, குரல் எண் 9, மன்னிக்கவும் குரல் எண் 8. ஆற்றின் ஒழுக்கி அறநிலுக்கா இல்வாழ்க்கை நோர்பாரின் நோன்மை உடைத்து. இதன் பொருள், அறவழியிலிருந்து பிறழாத இல்வாழ்க்கை நடத்துபவன் தவம் செய்பவரை விட மேலானவன். மீண்டும் குறளும் பொருளும். அதிகாரம் 5 இல்வாழ்க்கை, குறள் எண் 8. ஆற்றின் ஒழுக்கி அறநிலுக்கா இல்வாழ்க்கை நோர்பாரின் நோன்மை உடைத்து. இதன் பொருள், அறவழியிலிருந்து பிறழாத இல்வாழ்க்கை நடத்துபவன் தவம் செய்பவரை விட மேலானவன்.

குரல் அமுதத்தை தொடர்ந்து இன்று எமது நிலையத்தில் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல் 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் மு கற்பகம் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி, காலநிலை மாற்றத்திற்கு காரணமான நுகர்வு கலாச்சாரம் குறித்த தகவல்களை வழங்குபவர் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மாநில கருத்தாளர் கே ஜே ராஜு அவர்கள். 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ ஹோமியோபதி மருத்துவர் எடுத்துக்கொள்ளும் முறைகள், மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் முறைகள் குறித்து மருத்துவர் டோலி அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகாணும் நிறைவாக சட்டமறிவும், இணைய வழி நிதி மோசடி குறித்து தகவல்களை வழங்குபவர் வழக்கறிஞர் ஈனா ரஹ்மான் அவர்கள். ஏழு 7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், 7:40 புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவும் புதின தொடரின் 4 பருவம். தொடர்ந்து ஞான அமுதம் வழங்குபவர் மனவளக்கலை பயிற்றுநர் பி சுதா அவர்கள். 8:00 இளமை அறிவியல் எதிர்காலம், மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த நாள் மற்றும் சமய நல்லிணக்க நாள் உரை வழங்குகிறார் மா கார்த்திக் அவர்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ், 9:00 ரெட்ரோ ராகங்கள், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10:00 NCERT வழங்கும் விளம்பர நிகழ்ச்சி, 10:30 இளமை உலகம், 11:00 செய்தி சுருக்கம், 11:02 என் கேள்விக்கு என்ன பதில், தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள், தலைப்பு சவாலான நேரங்களில் நமக்கு பெரிதும் கை கொடுப்பது நாம் கற்றுக்கொண்ட அனுபவங்களா, நமது சுற்றமும் நட்புமா. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைகாணம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 நீலமலை நேரம் கோத்தர் பாடல்கள், 2:30 அனுபவ பேழை, வாழ்க்கை மற்றும் பணி அனுபவங்கள் குறித்து வழக்கறிஞர் மற்றும் சமூக ஆர்வலர் என் சுப்பிரமணி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. இரண்டு 5:55 வானிலை அறிக்கை, 3:00 செய்திச் சுருக்கம், 3:02 ஹலோ ஊட்டி, மாலை 4:00 எதிரும் புதிரும், 5:00 செய்திச் சுருக்கம், 5:02 பொன் மாலை பொழுது வாடாமலர், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டதகமலு வடுகுமொழி பாடல்கள், 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள், எழுதியவர் திருமலைக்குமார். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 தோட்டமும் தொழிலும், இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி, இதில் மீன் வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் புதுப்பாக்கம் கே அகிலன் உடன் உரையாடுபவர் பி சரவணன். தொடர்ந்து கறவை மாடு வளர்ப்பு குறித்து சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புலிக்குளம் மாட்டு இன ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் மற்றும் பேராசிரியர் வி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர்விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்திச் சுடர், 9:30 நாடகமலர், ஏ ஐ கலாட்டா நாடகம் எழுதியவர் ஏ ரமாகாந்தி, அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, 10:00 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். எமது நிலையத்தில் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

0: Levin. The match will begin at 6:30 p.m. IST. And that is the end of this news bulletin.
1: நிலையத்தில் நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.
3: காலம் அறிந்து செயல்படுதல், பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்கிறது கலித்தொகை. உண்மையான பண்பு என்று போற்றப்படுவது உலகத்தின் இயல்பறிந்து அதனோடு ஒத்து வாழ்வதாகும். என்னதான் உலக இயல்பினை அறிந்து உலகத்தோடு ஒத்து வாழ்ந்தாலும் காலமறிந்து நாம் செயல்படவில்லை என்றால், நாம் எத்தகு பண்புடையவர்களாக இருந்தாலும் இடம் பொருள் சூழல் அறிந்து செயல்பட தெரியாதவன் என்று உலகம் தூற்றும். தனக்கு கிடைத்த

0: நன்றாக காத்திருக்க வேண்டும். தனக்கான நேரமும் சூழலும் சரியாக அமைந்துவிட்டால் அக்காரியத்தினை உடனடியாக செய்து முடிக்க வேண்டும். கொக்கு தனக்கு கிடைக்க வேண்டிய பெரிய மீனுக்காக காத்திருக்கும். சரியான நேரத்தில் வருகின்ற மீனை கொத்தி பிடிக்கும். அதுபோல நமக்குரிய செயல்களை சரியான நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்பதனை பொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து மற்ற அதன் குத்து ஒக்க சீர்த்த இடத்து என்கிறது வள்ளுவம். இதனையே மூதுரை மடத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் பாடியிருக்குமாம் கொக்கு என்கிறது. குறிப்பாக இன்றைய இளைய சமுதாயத்தினர் தனக்கு வருகின்ற வாய்ப்பினையும் நழுவ விட்டு செய்ய வேண்டிய காரியத்தினையும் கைவிட்டு நாகரிகம் என்ற போர்வையில் தேவையற்ற செயல்பாடுகளில் தங்கள் நேரத்தினை விரயமாக்கிக் கொண்டு காலம் கடந்த பின் வருந்தி உழல்வதனையும் விதியின் மேல் பழியை போட்டு திரிவதனையும் காண்கிறோம். எந்த ஒரு செயலுக்கும் பொறுமை காக்க வேண்டும், திட்டமிட வேண்டும். இந்த செயலை செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதா இல்லையா என்பதனை ஆராய வேண்டும். சரியான நேரம் வந்தவுடன் செயல்பட்டு அந்த காரியத்தினை முடித்தல் வேண்டும். விளையாட ஒரு காலம் என்றால் கல்வி கற்க ஒரு காலம், பயிர் செய்ய ஒரு காலம், பழுது பார்க்க ஒரு காலம் உண்டு. அதன் காரணமாகவே ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற முதுமொழி தோன்றியது. எதை எந்த காலத்தில் எந்த சூழலில் செய்ய வேண்டுமோ அதனை அந்த காலத்தில் அந்த சூழலில் செய்ய வேண்டும். மழைக்காலத்தில் உப்பு விற்க செல்வதும், வெயில் காலத்தில் கம்பளி விற்க செல்வதும், காற்றடிக்கும் போது பொறி விற்க செல்வதும் காலம் தவறி செயல்படுவதாகும். அதனாலே செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும் என்பதன் வழி தெரிந்து செயல் வகை செய்தல் வேண்டும் என்கிறார் வள்ளுவர். நாம் கற்கும் கல்விக்கு எல்லை இல்லை, ஆனால் மனிதனின் வாழ்நாளுக்கு எல்லை உண்டு. அதில் நம் உடல் இயலாமையில் கூடிவிட்டால் அதுவும் செய்ய இயலாது. அன்னப்பறவை நீரை விடுத்து பாலை மட்டும் பருகுவது போல வாழ்க்கைக்கு தேவையான நல்லனவற்றை உரிய காலத்தில் கற்று தெளிய வேண்டும். கல்வி கரையில கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணிபல தெள்ளிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீர் ஒழிய பாலுன் குறியின் தெரிந்து எந்த இடத்தில் யார் இருக்கிறார்கள், தனது வலிமை என்ன, அந்த இடத்திற்கு நாம் இந்த காலத்தில் இந்த சூழலில் சென்றால் நம்மால் ஏற்ற பணியினை சரியாக செய்ய இயலுமா என்பதனை ஆராய்ந்து செயல்பட வேண்டும். காக்கையானது தன்னை விட வலிய கோட்டானை பகலில் வென்றுவிடும். அதுபோல எதிரியை வெல்ல விரும்பும் அரசர்கள் அதற்கு ஏற்ற காலம் அறிந்து செயல்பட வேண்டும். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது இக்குறளுக்கு சரியான சான்றாக திகழ்பவர் இரண்டாம் உலகப்போரின் சூத்திரதாரியாக திகழ்ந்த ஹிட்லர் ஆவார். காலமல்லா காலத்தில் படையெடுத்து சென்ற ஹிட்லரின் படை ரஷ்யாவின் கடுமையான பனிப்பொழிவில் மாட்டிக்கொண்டு அப்பணிக்காலத்தினை எதிர்கொள்ள இயலாமல் ரஷ்ய பகுதியில் படுதோல்வியை அடைந்தது. இவ்வாறு காலமறிந்து செயல்பட தவறினால் முடிவில் பேரிழப்பினை சந்திக்க வேண்டியிருக்கும். பருவத்தே பயிர் செய் என்பது அவைக்குரிய ஆத்திச்சுடி. விவசாயம் செய்வதற்குரிய காலத்தை அறிந்து பயிர் தொழிலை செய்ய வேண்டும் என்பது இதனுடைய நேரடி பொருள். ஆனால் இது வேறொரு வாழ்வியல் செய்தியை நமக்கு உணர்த்துகிறது. ஒவ்வொரு மனிதனும் அந்தந்த பருவத்திற்குரிய கடமையை ஆற்ற வேண்டும். சிறுவயதில் விளையாட்டு, பின்பு கல்வி, அதற்கடுத்து உழைப்பு, சரியான வயதில் திருமணம், பிள்ளை பேறு என்று திட்டமிட்டு வாழ வேண்டும். எனவே ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்க்கையில் சரியாக திட்டமிட்டு உரிய காலம் அறிந்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும். நல்ல காரியங்களை செய்வதற்கு நமக்கு இன்னும் நிறைய வயது இருக்கிறது, நாம் இளையவர்கள் என்று காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கக்கூடாது. மற்றறிவாம் நல்வினையாம் இணையம் என்கிறது நாளடி. அரசர்களும் தம் நிழலில் வாழ்கின்ற மக்களிடம் வரி பெறுவது என்பது காலமறிந்து அவர்களை துன்புறுத்தாமல் பெற வேண்டும். அது எவ்வாறெனில் வண்டானது பூவை சிதைக்காமல் தேனை உண்பது போல இருத்தல் வேண்டும் என்பதனை பொருத்தம் அழியா பூந்தண்டார் மன்னர் அறுத்தம் அடி நிழலாரை வருத்தாது கொண்டாரும் போலாதே கோடல் அதுவன்றோ வண்டு தாது உண்டுவிடல் என்கிறது பழமொழினானொரு. உரிய காலத்தில் நமக்கு உரியவற்றை செய்யாது விடுவதனால் பின்பு வருத்தப்பட்டு எந்த பயனும் இல்லை. எனவே நாம் காலமறிந்து செயல்பட்டு வெற்றி பெறுவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும்

0: அபிஷேகம். ஒருவரின் கண்ணீரை துடைத்தால் அதுவே பூஜை. ஒருவரின் மனதில் நம்பிக்கை பிறந்தால் அதுவே அர்ச்சனை. கேட்பதற்கு முன் கொடு, பெறுவதற்கு முன் பகிர். அப்போது இறைவனருள் தானாகவே வந்து சேரும். இந்த அழகிய சிந்தனையோடு இன்றைய அருளிசை உங்களுக்காக.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்துவதே உண்மையான இறை வழிபாடாகும். முயற்சியை எவனொருவன் கைவிடுகிறானோ அப்போதே அவன் திறமை அவனிடமிருந்து போய்விடுகிறது.

மகிழ்வான காலை வணக்கம். காலையில் நம்மால் முடியும் என்ற ஒரு சிறிய நேர்மறையான சிந்தனை உங்களின் இந்த நாளின் முழு முடிவையும் மாற்றும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் என்ற இந்த அழகிய சிந்தனையோடு அருளிசையின் நிறைவு பாடல்

0: நிலையத்தின் நேரம் 6:41.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: இனி கேட்கலாம் வானிலை முன்னறிவிப்பு, விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக 20-21°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 12-13°C ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90-95%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-85% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 கிலோமீட்டர் அளவிற்கு வீசக்கூடும். இனி விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை. விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல். விதைகளை ட்ரைகோடெர்மா அஸ்பரல்லம் 4 கிராம் 1 கிலோவிற்கு, அல்லது ஃபேசிலஸ் சப்டிலிஸ் 10 கிராம் 1 கிலோவிற்கு, இதனைக் கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நிறுத்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கும் முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்க வேண்டும். பூண்டு பயிரில் புசேரியம் அழுகல் நோயை கட்டுப்படுத்த கார்பன்டசிம் 1 கிராம் 1 லிட்டர் அளவு, அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டரில் கலந்து மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். கேரட் பயிரில் துரு இ மேலாண்மை விதையை விதைத்த 45-50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். மேரக்காய், பாகற்காய், மிளகாய், பீன்ஸ் போன் நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றங்கால் படுகைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். இதுபோன்ற பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை விவசாயிகளை மேற்கொள்ள வேண்டும். அதேபோன்று கால்நடைகளை வளர்ப்போர் மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் விலங்குகளை பாதுகாக்க, விலங்குகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின்கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுங்கள். வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை இடம்பெற கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
4: மாநில செய்திகள், வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று கோவளத்தில் நடைபெறுகிறது.

0: பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் புதிய ரயில் வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்றுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசின் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று மாநில காங்கிரஸ் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தெலங்கானா மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர், அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள். இதில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்றிரவு சென்னை வந்தார். விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கோவளத்தில் உள்ள தனியார் விடுதியில் திரு அமித்ஷாவை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சந்தித்து பேசினார். இந்த மாநாட்டையொட்டி சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இந்த சந்திப்பின்போது இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்புத் துறையில் நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்துவார்கள் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, கடலோர பாதுகாப்பில் ஒத்துழைப்பு குறித்த கருத்துக்களையும் இரு தலைவர்களும் பரிமாறிக்கொள்வார்கள் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நேற்று மும்பையில் கடற்படை தளத்தை பார்வையிட்டு கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணன் சுவாமிநாதன் மற்றும் கடற்படை உயரதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் ரயில்வே வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் ரயில் இணைப்பு வசதியை மாற்றியமைக்கக்கூடிய திட்டங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். முக்கிய ரயில் வழித்தடங்களில் பயணிகள் நெரிசலை குறைத்து சரக்கு போக்குவரத்தை அதிகரிப்பதுடன் வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய பயணம் இதன் மூலம் வலுப்பெறும் என்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு சமூக வலைதள பதிவில் தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக தமிழகம் வந்துள்ள உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை மாநில மக்களின் சார்பில் வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் 206 கோடி ரூபாய் செலவில் 27 தடுப்பணைகள் அமைக்கப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் 13 மாவட்டங்களில் இந்த தடுப்பணைகள் அமைக்கப்பட உள்ளதாக அறிவித்தார். 35 மாவட்டங்களில் 28 கோடி ரூபாய் செலவில் செயற்கை நிலத்தடி நீர் செறிவூட்டும் குழாய்கள் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் திரு ஆனந்த் வெளியிட்டார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது பகுதியில் கர்நாடக அரசு அணை கட்டக்கூடாது என்ற முடிவில் தமிழக காங்கிரஸ் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். இந்த விவகாரத்தில் கர்நாடகத்திற்கு மத்திய அரசு உதவக்கூடாது என்றும் திரு மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் வாசனை திரவ தொழிற்சாலை அமைக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் போதிய விலை கிடைக்காததாலும் சந்தைப்படுத்த முடியாததாலும் 1.5 டன் மல்லிகைப்பூக்களை விவசாயிகள் தென்பண்ணை ஆற்றில் வீசிச் சென்றுள்ள சம்பவத்தை

0: சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பூக்கள் அதிகம் விளையும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, மதுரை, கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை உள்ளிட்ட இடங்களில் அரசு சார்பில் சென்ட் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சருக்கு திரு நயினா நாகேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் பாரத் பெட்ரோலிய நிறுவனம் 10 கிலோ எடை கொண்ட பாரத் கேஸ் ஜிப்லைட் சேவையை முதல் முறையாக தொடங்கியுள்ளது. எடை குறைவாகவும் துருப்பிடிக்காத வகையிலும் ஃபயர் தொழில்நுட்பத்திலும் இந்த சிறிய வகை சிலிண்டர் தயாரிக்கப்பட்டுள்ளதால் பயன்படுத்த எளிதாக இருக்கும் என்று பாரத் பெட்ரோலிய நீலகிரி மாவட்ட கிளை மேலாளர் திரு வசந்த் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இன்னொன்னு, இது ரஸ்ட் ஃப்ரீ சிலிண்டர். இது வந்து ஒரு ஃபைபரால மேக் பண்ண சிலிண்டர், காம்போசிட் சிலிண்டர். மற்ற சிலிண்டர், ரெகுலர் சிலிண்டரை விட 50% லைட் வெயிட்டாக தான் இருக்கும். இன்னொன்று வந்துட்டு, இதோடைய கேஸ் அளவு எவ்வளோ இருக்குன்றது நீங்களே பார்த்துக்கலாம். இது வந்து மற்ற சிலிண்டரில் இல்லை. இன்னொன்று, இது 200% சேஃப்டியான சிலிண்டர், பிளாஸ்ட் ஃப்ரீ சிலிண்டர். இதனால் எல்லா வீடுமே சேஃபாக தான் இருக்கும். நீலகிரியில் ஃபர்ஸ்ட் டைம் இதில்.
0: தேசிய வேளாண் அறிவியல் மையத்தின் சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்டம் தோப்பூர் கிராமத்தில் தென்னை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வயல்வெளி பள்ளி நடைபெற்றது. இதன் மூலம் இந்த பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான தென்னை விவசாயிகள் பயனடைந்ததாக அறிவியல் மையத்தின் தலைவர் திரு சுந்தர்ராஜ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: தென்னையில் ஏற்படக்கூடிய பல நோய் பூச்சி தாக்குதல் பற்றியும், உர வேளாண்மை பற்றியும், உற்பத்தி பெருக்குதல் பற்றியும், காண்டாமிருக வண்டிய தாக்குதல் மற்றும் சிவப்பு கோன் வண்டிய தாக்குதல் மற்றும் மைண்ட் அட்டாக் பற்றி இன்னைக்கு கிளாஸ் எடுத்தோம்.
0: தென்னை மரங்களை தாக்கும் நோய்கள் குறித்து தாங்கள் அறிந்து கொண்டதாக விவசாயிகள் தெரிவித்தனர்.
3: தென்னை மரத்திற்கு எப்படி செய்தால் மகசூல் அதிகமாக கிடைக்கும், அதை பராமரிப்பு முறை பற்றி எங்களுக்கு இன்று பயிற்சியில் சிறப்பாக சொல்லித் தந்தார்கள்.
4: இந்த வயல்வெளி பள்ளி சிறப்பு முகாம் இன்று எங்களுக்கு மிகுந்த பயனுடன் இருந்தது.
0: இருவரி செய்திகள். காங்கோ நாட்டில் எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5000 தாண்டியுள்ள நிலையில் 2378 பேர் உயிரிழந்துள்ளனர். பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. உலக பேட்மிண்டன் சம்மேளன தலைவர் புதுதில்லியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவை சந்தித்து பேசினார். தில்லியில் மாசுக்கட்டுப்பாட்டு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 200 புதிய மின்சார பேருந்துகளை துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து, முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்கள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நேற்று நடைபெற்றது. சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 250வது வீரவணக்க நாளை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்தில் இன்று 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கிராமத்தில் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படுத்தப்படும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி கவிதா பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிறைவேற்றப்படும் அரசு நலத்திட்டங்கள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் மருத்துவ படிப்புகளில் 7.5% உள்ஒதுக்கீட்டின் கீழ் 614 அரசு பள்ளி மாணவர்கள் ஒதுக்கீடு பெற்றிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் காரணமாக 4 விரைவு ரயில்கள் வரும் 26 வரை தாம்பரத்திலிருந்து புறப்பட்டுச் செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணி வீரர்கள் தொடக்கத்திலிருந்தே அடுத்தடுத்து கோல்கள் போட்டனர். இந்த வெற்றியின் மூலம் இந்தியா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்திய ஹாக்கி அணியின் வெற்றிக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதனிடையே உலகக்கோப்பை ஹாக்கி மகளிர் பிரிவில் இந்திய அணி இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை 6:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று கோவளத்தில் நடைபெறுகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் புதிய ரயில் வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்றுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசின் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று மாநில காங்கிரஸ் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தின் நேரம் 6:55.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது காலநிலை மாற்றத்திற்கு காரணமான நுகர்வு கலாச்சாரம் இது குறித்த தகவல்களை வழங்குகிறார் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மாநில கருத்தாளர் கே ஜே ராஜு அவர்கள்.
2: உதாரணத்திற்கு நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் 70% மின்சாரம் 800 அனல் நிலையத்தில் தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. 800 அனல் நிலையத்தில் ஒரு நாளைக்கு 38,000 டன் நிலக்கரி எரிக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு 38,000 டன் நிலக்கரி எரிக்கப்படுகிறது. அதில் எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு வெளிப்படும் என்பதை நாமே புரிந்து கொள்ளலாம். அதே போல 800 அனல் நிலையத்தில் ஒரு நாளைக்கு 98 கோடி லிட்டர் தண்ணீர் உபயோகப்படுத்தப்படுகிறது. நிலக்கரியை எரித்து அதில் உண்டாகும் வெப்பத்தினால் தண்ணீரை கொதிக்க வைத்து அதிலிருந்து வெறும் ஆவியை வைத்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும். ஜெனரேட்டரை இயக்க செய்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது. அந்த வகையிலே நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தக்கூடிய இந்த மின்சாரத்தின் அளவிற்கு ஒரு நாள் தமிழ்நாட்டில் மட்டும் 38,000 டன் நிலக்கரி எரிக்கிறோம். அண்மையில் நமது மற்றொரு செய்தி கூறுகிறது, கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் 100 கோடி டன் நிலக்கரியை எரித்தோ, அவ்வளவு மின்சாரத்தை உற்பத்தி செய்தோம் என்று பெருமையாக கூறிக்கொண்டிருக்கும் பொழுது 100 கோடி டன் நிலக்கரியை எரிக்கும் போது கிட்டத்தட்ட 70 கோடி டன் கார்பன் டை ஆக்சைடை நாம் காற்றிலே கலந்துவிட்டோம் என்பதுதான் பொருள். ஆகவே இந்த மின்சாரத்தை வந்து மிக மிக மிக சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் எத்தனை விளக்குகள் இருக்கின்றன, எவ்வளவு விளக்குகள் நமக்கு தேவை என்பதை பற்றி நாம் ஒவ்வொருவரும் நம் மனதில் இருக்க வேண்டும். தேவையில்லாத நேரத்தில் நாம் எந்த ஒரு அறையில் மட்டும் விளக்கை போட்டால் போதுமானது, மற்ற விளக்குகள் அவசியமே இல்லை. ஆனால் நமது வீடுகளில் இன்று பார்க்கிறோம், மாலை 6 மணி ஆனவுடன் இரவு 11 மணி வரை கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தபட்சம் 10-20 விளக்குகள் எரிந்து கொண்டே இருக்கின்றன, தேவையில்லாமல் எரிந்து கொண்டிருக்கின்றன. இதன் காரணமாக ஏராளமான மின்னாற்றல் தேவையில்லாமல் வெளிப்படுகிறது. இந்த மின்னாற்றலை குறைக்க வேண்டும். தேவையில்லாத நேரத்தில் எரியும் விளக்கை அணைப்பது, ஃபேன் ஓடிக்கொண்டிருந்தால் ஆஃப் செய்வது, வீடுகளில் தேவைக்கு அதிகமாக ஹீட்டர்களை பயன்படுத்துவது. நம்ம நீலகிரி மாவட்டத்திலே நம்ம அது பெரும்பாலோரும் குளிருக்காக அது ஹீட்டர் தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். தேவைக்காக பயன்படுத்துவதில் தவறு இல்லை, ஆனால் தேவையில்லாமல் ஆஃப் பண்ண மறந்து விடுகிறோம் அல்லது அதை பற்றி கவலையே இல்லாமல் நமக்கு என்ன என்று இருக்கக்கூடிய இந்த மனோநிலைதான் மிகவும் தவறானது. நாம் ஒவ்வொருவருடைய மனசாட்சியோடு நாம் சிக்கனம் ஆற்றலை சேமிக்க வேண்டும். ஆற்றல் சேமிப்பு என்பது ஆற்றலை உற்பத்தி செய்வதற்கு சமம் என்பதை நாம் உணர வேண்டும். மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவது, பெட்ரோலை சிக்கனமாக பயன்படுத்துவது, தேவையில்லாமல் வாகனத்தை பயன்படுத்துவது போன்ற ஆடம்பரமான செலவுகளை, அதாவது நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய பூமியை காப்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடு என்பதை நாம் உணர வேண்டும்.
1: இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் இதுவரை காலநிலை மாற்றத்திற்கு காரணமான நுகர்வு கலாச்சாரம் இது குறித்த தகவல்களை வழங்கினார் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மாநில கருத்தாளர் கே ஜே ராஜு அவர்கள்.
3: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

0: எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.
1: நிலையத்தில் நேரம் 7 மணி.
0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
0: காலை கதிர் நிகழ்ச்சியின் துவக்கமாக நலமுடன் வாழ நிகழ்ச்சியில் இப்போது ஹோமியோபதி மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் முறைகள் குறித்து மருத்துவர் எம் டாலி அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம்.
3: ஃபர்ஸ்ட், ஹோமியோபதி அப்படின்றது உலக சுகாதார அமைப்பு, அதாவது WHO-னால ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு சிஸ்டம். ஹோமியோபதி அப்படின்றது ஒரு நாடில் மட்டும் பயன்படுத்தப்படும் ஒரு சிகிச்சை முறை கிடையாது. அதாவது உலகத்துல பல நாடுகள்லயும் பிராக்டிஸ் பண்ணப்படுற ஒரு சிஸ்டமா இருக்கு. அதுல இந்தியால ரொம்பவே ஃபேமஸான ஒரு சிஸ்டம் ஆஃப் மெடிசனா இருக்கு. இப்ப இந்த சிஸ்டம் ஃபார்ம் ஆகி எத்தனை வருஷங்கள் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 230 வருடங்கள் ஆகியிருக்கு. சோ இந்த சிஸ்டம் உடைய சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், அதாவது சில சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்லணும்னா, அடுத்து ரொம்ப காமனா கேக்குறது, அதுவும் குழந்தைங்கள்லாம் வச்சிருக்காங்க ஒரு ஃபேமிலியா வராங்க அப்படின்னா பொதுவா கேட்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஹோமியோபதியில ஃபர்ஸ்ட் எய்டுக்குன்னு ஏதாவது ஒரு மருந்து இருக்கா, அதாவது வீட்டில் வச்சுக்கிட்டு ஒரு அவசரம்னா எடுத்து யூஸ் பண்ற மாதிரி ஏதாவது மருந்து இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா இருக்கு. மெயினா அடிபடுற அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு இருக்கு. இப்போ உங்க வீட்டில் ஒரு குழந்தையே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்டே எங்கேயோ இடத்துல இடிச்சுட்டு ரத்தம் மட்டும் கட்டிடுச்சு, பட் பிளட் எல்லாம் வெளியில வரல, அந்த மாதிரி கண்டிஷனுக்கு ஆர்னிகா அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு. ஸோ அது நல்லா கேட்கும். அது நீங்க லோக்கலாவும் அப்ளை பண்ணலாம், இன்டர்னலாவும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்ப கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, சின்ன தீ காயம் பட்டுருச்சு, இல்ல ஒரு நீராவி பட்டு அந்த இடம் கை செவந்துருச்சு, அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு கேந்தாரஸ்னு ஒரு மருந்து இருக்கு, அதாவது மைல்டு டு மாடரேட் பர்ன்ஸ்க்கு கேந்தாரஸ்ன்ற ஒரு மருந்து இருக்கு. ஸோ அது யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்ப அடிபட்டு ரத்தம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, தையல் போடுற அளவுக்கு போகல பட் ரத்தம் வந்துருச்சு, ஒரு சிராய்ப்பு காயம் இருக்கு அப்படின்னா அதுக்கு கேலண்டுலா அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு. அதே மாதிரி இப்ப நீங்க பல்லு வலின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யூஸ்வலா நைட் டைம்ல தான் பல்லு வலி வரும். ஸோ அடுத்த நாள் நீங்க டென்டிஸ்ட போய் பாக்குற வரைக்கும் அட்லீஸ்ட் உங்களுக்கு பெயின் ரிலீஃப் வேணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து பிளான்டாகோ மதர் டிங்சர்னு ஒன்று இருக்கு, அது நீங்க வாயில காட்டன் வச்சு வச்சுக்கலாம், இல்ல வந்து மவுத் வாஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில மருந்துகள் இருக்கு நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி யூஸ் பண்றதுக்கு. ஸோ அடுத்து கேட்கிற பொதுவான கேள்வி, அதிகமாக கேட்கப்படுற ஒரு கேள்வின்னு சொல்லலாம், அதாவது எந்தெந்த நோய்க்கு ஹோமியோபதியில நல்ல தீர்வு இருக்கு. இது நிறைய பேர் கேட்கிற ஒரு பொதுவான கேள்வி. மற்ற மருத்துவ முறைகள்ல இல்லாத ஹோமியோபதியில மட்டுமே நல்ல தீர்வு இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீசஸ். ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னா என்ன? நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி நமக்கே எதிராக வேலை செய்யறது தான் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ். இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், முடக்குவாதம் அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சோரியாசிஸ், SLE, அலோபீஷியா. அலோபீஷியா அப்படின்னா என்னன்னா, முடி கொட்டும் ஆனா வந்து ஒரு பேட்ச் பேட்சா ரவுண்ட் ரவுண்டா வந்து முடி அங்க மட்டும் இருக்காது. ஸோ இது வந்து அலோபீஷியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்க்கு ஹோமியோபதியில நிரந்தர தீர்வு இருக்கு. ஈவன் உங்களுக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் மெடிசன்ல கூட ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கு தீர்வு கிடையாது. ஸோ அடுத்து டெவலப்மெண்டல் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ADHD, ஆட்டிசம், இந்த மாதிரி அந்த குழந்தை பருவம் அந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல வரக்கூடிய நோய்கள். அடுத்து சைக்கியாட்ரிக் டிசீசஸ், இப்போ ஒரு ஆங்ஸைட்டி ஆகட்டும், டிப்ரெஷன் ஆகட்டும், சிசோஃப்ரினியா ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு மனம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு முழு தீர்வு, ஒரு நிரந்தர தீர்வு வந்து ஹோமியோபதியில இருக்கு. அடுத்து லாங் ஸ்டாண்டிங் கண்டிஷன்ஸ், அதாவது ரொம்ப நாள்பட்ட ஒரு தொந்தரவு, ஒரு ஆஸ்துமா ஆகட்டும், இல்ல சைனஸ் பிரச்சனை, மைக்ரைன், இல்ல ரெக்கரண்டா வரக்கூடிய சில விஷயங்கள், அதாவது தான்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப வீங்கும், அதே மாதிரி சிலருக்கு ஸ்டோன்ஸ் பாத்தீங்கன்னா, அதாவது கிட்னி கல் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப வரும், அந்த மாதிரி பிரச்சனைகள், இல்ல நாள்பட்ட தோல் வியாதிகள், இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஹோமியோபதியில நல்ல தீர்வு இருக்கு. டாக்டருடைய ஒரு அட்வைஸே இல்லாம யூஸ் பண்றதுக்கு சில மருந்துகள் இருக்கு. ஸோ பக்கத்துல எந்த ஹோமியோபதி டாக்டர் இருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து இதெல்லாம் வாங்கி வீட்டுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
0: நலமுடன் வாழ நிகழ்ச்சியில் இதுவரை ஹோமியோபதி மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் முறைகள் குறித்து மருத்துவர் எம் டாலி அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள்.

0: விஜய் பிரகாஷ் சின்மை ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் டி இமாமின் இசையமைப்பில் மனம் குத்தி பறவை திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள்.
1: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் இணைய வழி நிதி மோசடி குறித்து வழக்கறிஞர் ஹீனா ரகுமான் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: சைபர் குற்றங்களோட வகைகள், அதிலிருந்து நம்மளை எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும், அதுக்கப்புறம் சட்டம் நமக்கு தர பாதுகாப்பு என்னென்னத பார்க்க போறோம். முன்னெல்லாம் ஒரு திருட வந்து நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அதுக்கப்புறம் பொருட்களை திருடுவான். ஆனா இப்போ அப்படி இல்லை. சில திருடங்க வந்து நம்ம வீட்டுக்குள்ள நுழையாமலே நம்மளோட போன் மூலியமா நம்மளோட பணத்தையும் நம்மளோட தகவல்களையும் திருடுறாங்க. நெக்ஸ்ட் இருக்கிறது யூபிஐ ஃப்ராட். அப்படின்னா என்னன்னா, ஒருத்தர் வந்து உங்களுக்கு கால் பண்ணி நான் உங்களுக்கு பணம் அனுப்புறேன், அதனால இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அனுப்புனீங்கன்னா நான் உங்களுக்கு பணம் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம இங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா,

0: நம்ம பணம் அனுப்புறதுக்கு தான் நம்ம ஸ்கேன் பண்ணணும். நம்மளுக்கு வர்றதுக்காக நம்ம எப்பவுமே ஸ்கேன் பண்ண கூடாதுன்றத நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்னன்னா, ஃபேக் ஜாப் ஆஃபர்ஸ். இதை வந்து இளைஞர்கள் தான் இதோட மெயின் டார்கெட்டா இருக்காங்க. வீட்டில இருந்து நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீங்க பண்ணுங்க, டெய்லி உங்களால ஒரு 5,000 ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காலேஜ் படிக்கிறவங்க எல்லாரும் இதை வந்து ட்ரை பண்ண நினைப்பாங்க. வீட்லயே உட்காந்துட்டு நம்மளுக்கு 5,000 ஒரு நாளைக்கு கிடைக்குதுன்னா யார் விட போற சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிட்டி தெஃப்ட். அப்படின்னா ஒருத்தரோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணி போலியா அவங்கள மாதிரி நடிக்கிறது தான் ஐடென்டிட்டி தெஃப்ட்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து சோஷியல் மீடியா கிரைம்ஸ். அப்படின்னா வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி இருக்கிற சோஷியல் மீடியாஸ்ல நடக்கக்கூடிய கிரைம்ஸ். அது என்னன்னா ஃபேக் ப்ரொஃபைல்ஸ உருவாக்குறது, அனுமதி இல்லாம ஒருத்தரோட போட்டோஸை ஷேர் பண்றது இல்ல போஸ்ட் பண்றது, அவங்க கிட்ட தப்பா பேசுறது, பேட் கமெண்ட்ஸ் அடிக்கிறது, மிரட்டல் கொடுக்கறது, தொந்தரவு செய்யறது, இது எல்லாமே சோசியல் மீடியா கிரைம்ஸா நம்ம பாக்குறோம். இந்த கிரைம்ஸ்ன்றது நார்மலா ஒரு பர்சனோட மென்டல் ஹெல்த்தையும் ஒரு பர்சனோட லைஃப் ஸ்டைலையும் சேர்த்துதான் இதை அஃபெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் இருக்கிறது ஃபிஷிங். அப்படின்னா இது ஒரு காமனான நடக்கிற ஃப்ராடு தான். உண்மையான கம்பெனிஸ் போல போலி செய்திகளை அனுப்புவாங்க. எப்படின்னா உங்க அமேசான் அக்கௌண்ட்க்கு பிரச்சனை இருக்கு, உங்க பேங்க் அக்கௌண்ட் அப்டேட் செய்யுங்க, உங்க பார்சல் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு மெசேஜஸ் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் அவங்க அது கூட அனுப்பியிருக்கிற லிங்கை கிளிக் பண்ண சொல்லுவாங்க. அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் இல்ல மற்ற டீடைல்ஸ், உங்களோட போன்ல இருக்கிற எல்லா டீடைல்ஸும் அவங்களுக்கு போயிடும். அதனால நம்ம எப்பவுமே எச்சரிக்கையாவே இருக்கணும். நம்மளுக்கு இதுக்கான இந்த எல்லா கிரைம்ஸுக்கான சட்ட பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. அது நம்மளோட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000, பாரதிய நியாய சன்னிதா 2023, இந்த மாதிரி ஆக்டுக்கு கீழே நம்ம வந்து அதுக்கான சொல்யூஷனை தேடலாம். பாதிக்கப்பட்டவங்க என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த கிரைம்ஸ்னால பாதிக்கப்பட்டவங்க என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்டா அவங்க பதட்டமா இருக்க கூடாது, செகண்டா அவங்க வந்து நடந்த எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். அது ஒரு டிரான்சாக்ஷனா இருந்திருந்தா அதோட டிரான்சாக்ஷன் டீடைல பாதுகாப்பா வச்சிருக்கணும். பாஸ்வேர்டை அப்பத்துக்கு அப்பவே மாத்திரணும். வங்கி மோசடி நடந்திருந்தா அவங்க உடனடியா வந்து டைரக்டா போய் பேங்க்குக்கு சொல்லணும். அப்புறம் சைபர் கிரைம் போர்ட்டல்ல இல்லனா போலீஸ் ஸ்டேஷன்ல கூட போய் ரிப்போர்ட் செய்யலாம். சோ இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, சைபர் குற்றங்களும் உண்மையான குற்றங்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது ஹேக்கிங், ஐடென்டிட்டி தெஃப்ட், இதெல்லாமே சைபர் கிரைமோட வகைகள்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓடிபி, பாஸ்வேர்டு, இதெல்லாம் வந்து நம்ம யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்றத, சந்தேகமான லிங்கை கிளிக் செய்யக்கூடாதுன்றத தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: சட்டம் அறிவோம்.
2: இதுவரை இணைய வழி நிதி மோசடிகள் குறித்து வழக்கறிஞர் ஹீனா ரகுமான் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

0: பாடி.
1: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள்.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியும் வன பாதுகாப்பும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளாா்.

0: குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் இந்திய வனப்பணி பயிற்சி அதிகாரிகளுடன் கலந்துரையாடுகையில் அவர் இதனை தெரிவித்தார். வன பாதுகாப்பு மற்றும் சூழலியல் பாதுகாப்பு என்பது வருங்கால சந்ததியினரின் நலன்களை கருத்தில் கொண்டதாக இருக்க வேண்டும் என்றும் அவற்றுக்கிடையே ஒரு சமநிலையை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார். மாறிவரும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப தொலையுணர்வு கருவிகள், ட்ரோன்கள், செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு சார்ந்த அமைப்புகளுடன் வனத்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு பன்முக ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 9450 கோடி ரூபாய் முதலீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ள இந்த திட்டங்களின் மூலம் சுமார் 6400 கிராமங்களுக்கு போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்த முடியும் என்றும் சுற்றுலா மற்றும் சரக்கு கையாளும் திறன் அதிகரிக்கும் என்றும் கூறியுள்ளார். இந்த ஒப்புதலின் மூலம் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் திரு ஜே பி நட்டா தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தெலங்கானா மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர், அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள். இதில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்றிரவு சென்னை வந்தார். விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கோவளத்தில் உள்ள தனியார் விடுதியில் திரு அமித்ஷாவை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சந்தித்து பேசினார். இந்த மாநாட்டையொட்டி சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இந்த சந்திப்பின்போது இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்புத்துறையில் நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்துவார்கள் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, கடலோர பாதுகாப்பில் ஒத்துழைப்பு குறித்த கருத்துக்களையும் இரு தலைவர்களும் பரிமாறிக்கொள்வார்கள் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நேற்று மும்பையில் கடற்படை தளத்தை பார்வையிட்டு கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் மற்றும் கடற்படை உயரதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் வரைவு அறிக்கை வரும் 31ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வாக்காளர்கள் தங்களின் ஆட்சேபங்களை தெரிவிப்பதற்கு அடுத்த மாதம் 30ஆம் தேதி கடைசி நாளாகும். இதைத் தொடர்ந்து நவம்பர் 4ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சத்தீஸ்கர் மாநிலத்தின் பீஜப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சாலை வசதி மற்றும் பழங்குடியின மக்களுக்கான வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதால் மக்கள் பாதுகாப்புடன் உள்ளனர். மத்திய ரிசர்வ் காவல் படையினருக்கு போக்குவரத்து வசதி எளிதாக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பிஜாப்பூர் மாவட்டத்தில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த சாலைகளை மேம்படுத்தும் பணியும் பழங்குடியின மக்களுக்கு வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி ஆகியவற்றை ஏற்படுத்தி தரும் வகையிலும் அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. கன்னிவெடி தாக்குதலால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியான இங்கு காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவத்தினர் தொடர்ச்சியாக ரோந்து சென்று பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்து வருகின்றனர். மேலும் சாலை வசதியும் தொலைத்தொடர்பு வசதியும் தற்போது சத்தீஸ்கர் மாநில அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் முன்பிருந்த சூழ்நிலை முற்றிலும் மாறியுள்ளதாக கூறுகிறார்.

0: மாவோயிஸ்டுகள் ஏற்படுத்திய மரண பீதியிலிருந்து தப்பி பிழைத்த மக்கள் தற்போது ஜனநாயக பாதையில் நம்பிக்கையுடன் பயணிக்க தொடங்கியுள்ளனர். அனைவருக்குமான வளர்ச்சி என்ற அடிப்படையில் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள இதுபோன்ற நடவடிக்கைகள் பொதுமக்களின் நம்பிக்கையை அதிகப்படுத்தும் வகையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சத்தீஸ்கரில் இருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: மின்சார வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் தங்களால் சுலபமாக பயணிக்க முடிகிறது என்று சிஆர்பிஎஃப் உதவி ஆய்வாளர் சக்திவேல் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: 3 வருஷத்துக்கு நான் வரும்போது அங்க இப்ப ரோடு கிடையாது, டவர் கிடையாது. அந்த டயத்துல வந்து ரொம்ப நாங்க மூவ் பண்ணா நாங்க வந்து வண்டியில தான் மூவ் பண்ணுவோம், டூ வீலர் தான் மூவ் பண்ணுவோம். இந்த மாதிரி வண்டியில எல்லாம் மூவ் பண்ண மாட்டோம். அதாவது எங்களுடைய துப்பாக்கி வச்சுக்கிட்டு டூ வீலர் தான் மூவ் பண்ணி போவோம். லீவ் போனோம்னா இங்க இருந்து விஜயபுரம் போய் அங்க இருந்துட்டு அங்க இருந்து ஹெட் குவார்டர்ல எல்லாம் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேற நாங்க ட்ரெயினை பிடிக்க லீவ் போவோம். ஆனா இப்ப வந்து ரோடு வசதி ஆயிடுச்சு, கரண்ட் வந்துருச்சு, டவர் வந்துருச்சு. இப்ப கொஞ்சம் 3 வருஷத்துல இது இப்ப வந்து கொஞ்சம் நார்மலா இருக்குது.
1: பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு ராஜேஷ்குமார் சிங் அர்மேனியாவில் தமது 2 நாள் பயணத்தை நிறைவு செய்துள்ளார். அவரது இந்த பயணத்தின் போது அந்நாட்டு பாதுகாப்புத்துறை துணை அமைச்சர் கரென் புரூட்டியான், ராணுவ தலைமை தளபதி எட்வர்ட் அஸ்ரியான் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தினார். அர்மேனியாவுடன் ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்புத்துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இருதரப்பு பேச்சுகளின் முன்னேற்றம் குறித்து திரு ராஜேஷ்குமார் சிங் ஆலோசனை நடத்தியதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகளை பரிமாறிக்கொள்வது குறித்தும் பேச்சுகள் அமைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக புதிய பொருளாதார தடை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கு ஈரான் நாட்டுக்கு பல வாய்ப்புகளை அமெரிக்கா வழங்கிய போதிலும் அவை தோல்வியில் முடிந்ததாக கூறியுள்ளார். எனவே ஈரானை தனிமைப்படுத்தும் வகையில் தீவிர பொருளாதார தடை நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு உதவும் நாடுகளுக்கு எதிராகவும் பொருளாதார தடை நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். பங்களாதேஷில் அதிபர் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. பங்களாதேஷ் தேசிய கட்சியின் தலைவர் மிர்சா ஃபக்ருல் அலாம்கீருக்கும் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி அலி முகமது தலைமையிலான 11 கட்சி கூட்டணிக்கும் இடையே இந்த தேர்தலில் போட்டி நிலவுகிறது. 35 ஆண்டுகளுக்கு பின்னர் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. பங்களாதேஷ் நாடாளுமன்ற வளாகத்தில் பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு 5 மணி வரை நடைபெறும் என்று அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பங்களாதேஷ் பிரதமர் பதவியிலிருந்து விலகிய திருமதி ஷேக் ஹசீனாவுக்கு நெருக்கமானவராக முகமது ஷஹபுதீன் கடந்த மாதத்தில் அதிபர் பதவியிலிருந்து விலகியதை அடுத்து தற்போது அங்கு தேர்தல் நடைபெறுகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இறுதிப்போட்டிக்கு முன்னேறியுள்ளது. நேற்று கொல்கத்தாவில் நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 5-3 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்று இறுதிப்போட்டிக்கு முன்னேறியது. இன்று நடைபெறும் மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியும் வன பாதுகாப்பும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டம் ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:25. குட் மார்னிங் நீலகிரேஸ். குட் மார்னிங் நீலகிரிஸ்ல அழகான ஒரு சிந்தனையோட ஆரம்பிக்கலாங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, ரொம்ப யோசிக்கிறோம், ஒவ்வொரு விஷயத்துக்கும் யோசிக்கிறோம். ஒரு தயக்கம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு சுட்டறி உன்னுள் சுடர்விடும் கோபத்தை, விட்டொழி தனலாய் தகிக்கின்ற மோகத்தை, தகர்த்திடு மலையாய் எழுகிற தடைகளை, விழித்திடு வாழ்வில் வெளிச்சம் வரும் வரை, பொறுத்திரு துன்பம் தூணாய் நிற்கையில், படித்திரு பாட்டன் பாரதி வரிகளை, உழைத்திடு வேர்வை சிந்திட நித்தமும், கிடைத்திடும் வாழ்க்கையில் வெற்றிகள் நிச்சயம். இந்த அழகான சிந்தனையோடு

0: Ennyi kóni.
1: பா விஜயன் பாடல் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மானின் இசையமைப்பில் ஜாவித் அலி, சின்மயி ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் எந்திரன் திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள்.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: ஜி வி பிரகாஷ்குமார் குரலில் ஆடுகளம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீர்கள். நேர்களே, குட் மார்னிங் நீலகிரிஸ்ல ஒரு அழகான தகவல் ஒன்று கொடுக்க போகிறோம். டால்ஃபின் பற்றிய வியப்பான தகவல்கள். இந்தியாவினுடைய தேசிய விலங்கு எது அப்படின்னு கேட்டால் நம்ம புலி அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவினுடைய தேசிய பறவை அப்படின்னு கேட்டால் மயில்னு சொல்லுவோம். அதே போல் இந்தியாவின் தேசிய மலர் என்று கேட்டால் தாமரைன்னு சொல்லுவோம். இந்தியாவினுடைய தேசிய நீர்வாழ் உயிரினம் எது அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாதுங்க, அது நம்மளுடைய டால்ஃபின் தான். தெற்காசிய நதிவாழ்களான இந்த டால்ஃபின்கள் தான் இந்தியாவினுடைய தேசிய நீர்வாழ் உயிரினம். டால்ஃபின்கள் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே கடலில் வாழும் உயிரினம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நிறைய தகவல்கள், ஆச்சரியமான தகவல்கள் இருக்குங்க. 19ஆம் நூற்றாண்டில் தான் உயிரியல் ஆராய்ச்சியாளர்களின் கவனத்தை வந்து இந்த டால்ஃபின்கள் ஈர்த்தது. அதன் பிறகுதான் இந்த டால்ஃபின்கள் தனி இனமாகவே கருதப்பட்டு வருகிறது. அதாவது சமீபத்தில் வந்து இந்திய அரசும் எண்ணற்ற சர்வதேச அமைப்புகளும் நதிவாழ் டால்ஃபின்களை பாதுகாக்க தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சர்வதேச அளவில் பாதுகாக்கப்பட வேண்டிய அரிய வகை உயிரினங்களின் பட்டியலில் இந்த டால்ஃபின் இடம்பெற்றுள்ளது. சுவாரஸ்ய தகவல்கள் டால்ஃபினை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4ஆம் பருவம்.

இந்த மாளிகை, இதில் இருக்கிறவர்கள் எனக்கு தருகிற புறக்கணிப்பு எல்லாவற்றையும் நான் இடைவிடாமல் நினைத்து கொண்டிருக்கிற ஒருவர் என்னை பற்றியும் சிறிது நினைக்கிறார் என்று நான் அறிய நேரும்போது, இந்த உலகத்திலேயே நம்பிக்கை நிறைந்தவளாக நீ என்னை காணலாமடி வசந்தமாலை. நாம் வாழ்வதற்கு என்று தனியாக நமக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும், அல்லது நம்முடைய வாழ்க்கையை கவனத்தோடு நோக்கிக் கொண்டிருப்பதற்கு தனியாக ஒரு மனிதர் வேண்டும். இரண்டுமே இல்லாவிட்டால் உயிர் வாழ்வதில் பயன் என்ன? ஒன்றின் மறதி என்பது மற்றொன்றின் ஆழமான நினைவுதான். மறப்பதற்கும் முடியாமல் நினைப்பதற்கும் பயனின்றி இப்போது நான் எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் வேதனை எனக்கு புரிகிறதம்மா, ஆனால் நான் என்ன செய்ய முடியும் என்றுதான் எனக்கும் தெரியவில்லை. உங்கள் தோழிக்கு உங்களிடம் நிறைந்த அனுதாபம் இருந்தும் அவள் வாயில்லா பூச்சியாக இருக்கிறாள் என்பதை நீங்களே அறிவீர்கள். நீ என்ன செய்வாய்? என்னைப் போலவே நீயும் சிறைப்பட்டிருக்கிறாய். உனக்கு என் மேல் கனிவும் அனுதாபமும் இருப்பதே நீ எனக்கு இதயபூர்வமாக செய்யும் உதவிதான். அந்த அனுதாபத்தை கூட என் தாயும் சகோதரியும் எனக்கு அளிக்க முடியவில்லை போலிருக்கிறது வசந்தமாலை. நீ எனக்கு அளித்து கொண்டு வருகிற பொருள் விலை மதிப்புக்கு அப்பாற்பட்ட பெருமானமுடையது. மனதில் ஆழத்திலிருந்து கிடைக்கிற மெய்யான அனுதாபத்திற்கு விலையே இல்லையடி. உங்கள் தாயும் சகோதரியும் இயல்பாகவே இப்படி இருப்பார்கள் என்று என்னால் நம்ப முடியவில்லை.

ஐயம்மா, இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. உங்கள் தாயும் வானவல்லியும் வந்து உங்களை காண முடியாதபடி ஏதேனும் பொய் சொல்லியிருப்பார்களோ என்று நான் சந்தேகப்படுகிறேன். வெறும் ஊன்றுகோலை நிறுத்தி வைத்தே இருட்டில் உங்களையும் என்னையும் பயமுறுத்தி விடலாம் என்று கருதியவர் மற்றவர்களை வேறுவிதமாக பயமுறுத்தி இருக்க மாட்டார் என்பது என்னம்மா நிச்சயம்? ஒன்று, உங்கள் தாயும் சகோதரியும் பயமுறுத்தப்பட்டு உங்களை பார்க்க வராமல் இருக்க வேண்டும், அல்லது ஏமாற்றப்பட்டு உங்களை பார்க்க வராமல் இருக்க வேண்டும். வேறு விதமாக நினைப்பதற்கு என்னால் முடியவில்லை. உண்மையில் இப்படி இருக்குமோ என்னவோ? ஆனால் உன்னுடைய பதில் எனக்கு ஆறுதல் அளிப்பதாக இருக்கிறது. நாம் எதையாவது நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அது முடியாவிட்டால் யாராலாவது நினைக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். இரண்டுமில்லாமல் நடைப்பிணமாக வாழ்வதற்கு நம்மை போன்ற பெண்களால் ஆகாது. நான் அதி அற்புதமான பேரழகு படைத்தவள் என்று நீங்கள் எல்லாம் வாய்க்கு வாய் என்னை புகழ்கிறீர்கள். இதோ இந்த மாடத்தில் இருக்கும் நிலை கண்ணாடியும் என்னையே பிரத்யட்சமாக காட்டி எனக்கே என் அழகை நிரூபிக்கிறது. ஆனால் நான் அழகாயிருக்கிறேன் என்பதை நீங்களும் இந்த கண்ணாடியும் இதற்கெல்லாம் மேலாக பூம்புகார் நகரமும் சொன்னால் கூட அவற்றுக்காக நான் பெருமைப்பட மாட்டேன். என்னுடைய அழகை யார் உணர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேனோ அவர் உணர வேண்டும், அவர் நினைக்க வேண்டும், அவர் பாராட்ட வேண்டும். ஆகாயத்தை நோக்கி நிமிர்ந்து பெரிதாக எதையோ இலக்கு வைத்து கொண்டு பார்க்கும் அந்த நளின நயனங்களின் ஆண்மை திகழும் கம்பீரமான பார்வை கீழே குனிந்து என்னை பார்க்க வேண்டும், என்னை தேட வேண்டும், என் அதிகை நாட வேண்டும். இந்த ஆசை நிறைவேறாதவரை நான் நினைக்கிறவள்தான், நினைக்கப்படுகிறவள் இல்லை. வசந்தமாலே, ஒரு செய்தியை நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படியே உனக்கு புரிய வைப்பதற்கு முடிந்த வார்த்தைகளை இப்போது நான் என்னுடைய பேச்சுக்காக தேடிக்கொண்டிருக்கிறேன். யாருடைய அழகில் நான் மனம் தோய்ந்திருக்கிறேனோ அவருடைய சொற்களாலேயே என்னுடைய அழகு அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இவ்வாறு சொல்லிக்கொண்டே வந்த சுரமஞ்சரி சொற்களை நிறுத்திக்கொண்டு வசந்தமாலையின் கண்களை உற்று பார்த்தாள். அந்த கண்களில் குறும்பு தெரிந்தது, எதையோ சொல்ல விரும்பும் ஆவலும் தெரிந்தது. நீங்கள் எதை சொல்ல தவிக்கிறீர்களோ அதையே உங்கள் சொற்களை காட்டிலும் நயமாக உங்களுடைய கண்கள் பேசுகின்றனவே அம்மா. வாய் திறந்து பேசியே புரியாதவர்களுக்கு கண்களால் பேசியும் பயனில்லை தோழி. இரண்டு வகையான பேச்சிலும் இதுவரை எனக்கு தோல்விதான். தொடர்ந்து தோற்றுப்போய்க் கொண்டே வருகிறவள் ஆசைப்படும்படியாக இந்த உலகத்தில் என்ன மீதம் இருக்கிறது? வெற்றி மீதம் இருக்கிறதே, அது போதாதா அம்மா? எதில் நிறைய தோற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதில் நிறைய தாகம் கொள்வதும் தவிர்க்க முடியாதவை என்று நீங்களே சொல்வீர்களே. பார்க்கலாம். நான் சொல்லிக் கொண்டிருப்பதில் நானே தோற்றுப்போய்விட முடியாது என்பதில் என்ன உறுதி என்று சொல்லி சிரிக்க முயன்று கொண்டே முதல் நாள் இரவிலிருந்து அந்த மாடத்தில் கிடந்த தந்தையாரின் ஊன்றுகோலை தன்போக்கில் கையில் எடுத்து சுழற்றினாள் சுரமஞ்சரி. ஒரு நோக்கமும் இல்லாமல் தற்செயலாக அவள் செய்த இந்த செயலுக்கு முற்றிலும் எதிர்பாராத விளைவு ஒன்று ஏற்பட்டது. அந்த விளைவும் அதில் அடங்கியிருந்த உண்மையும் சுரமஞ்சரி வசந்தமாலை இருவரையுமே பெருவியப்பில் ஆழ்த்தியது. ஒன்றையும் செய்ய வேண்டிய குறிப்பில்லாத போது கைத்தினவாக தானே செய்யும் நோக்கமில்லாத காரியமாகத்தான் சுரமஞ்சரி ஊன்றுகோலின் பிடியை பற்றி சுழற்றினாள். இரத்தின கற்கள் பதிக்கப் பெற்றிருந்த அந்த யாழி முகப்பிடியோ மறைமறையாக கழன்று ஊன்றுகோலிலிருந்து தனியே பிரிந்து அவள் கைக்கு வந்துவிட்டது. பிடியும் ஊன்றுகோலும் தனித்தனியே கழன்றதற்காக மட்டும் சுரமஞ்சரியோ வசந்தமாலையோ வியப்படையவில்லை. அவை தனித்தனியே கழன்றபோது அவற்றின் இடையே சிறைப்பட்டு கிடந்த உண்மை ஒன்றும் கழன்று வெளியேறி தனியே தரையில் வீழ்ந்தது. யாழி முகப்பிடி தனியே கழன்றபின் நீண்ட குழல் போல் இருந்த ஊன்றுகோலின் உள்ளே இருந்து சங்கு, சக்கரம், வில், வாள், கதை ஆகிய ஆயுதங்களைப் போல் சிறு சிறு பொன் வடிவங்களால் கோவை செய்யப்பட்ட ஆரம் ஒன்று வெளிவந்து கீழே விழுந்தது. இது ஐம்படை தாலி என்னும் ஆரமம்மா என்று சொல்லிக்கொண்டே கீழே குனிந்து அந்த ஆரத்தை எடுத்து தலைவீடம் நீட்டினாள் வசந்தமாலை. சிறு குழந்தைகளுக்கு காப்பிடும் போதல்லவா இதையும் அணிவார்கள்? இதை எதற்காக இந்த ஊன்றுகோளுக்குள் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று கேட்டுக்கொண்டே அதை வாங்கி வியப்புடன் பார்க்கலானாள் சுரமஞ்சரி. ஒருவேளை இந்த ஊன்றுகோளையே சிறு குழந்தையாக நினைத்து உங்கள் தந்தையார் இதற்கு காப்பிட்டிருக்கலாமோ என்னவோ என்று நகை பாடினாள் வசந்தமாலை. சுரமஞ்சரி பதிலுக்கு நகைக்கவில்லை. அவள் சிந்தனையில் ஆழ்ந்தாள். அந்த ஊன்றுகோல், அதன்படி உள்ளே இருந்த ஐம்படை தாலி யாவும் விடுபடாத புதிர்களாயிருந்தன அவளுக்கு. தந்தையாரும் நகைவேழம்பரும் கடல் பயணத்திலிருந்து திரும்புகிறவரை அந்த புதிர்களை விடுவிக்கும் தனது முயற்சிக்கு தடையில்லை என்ற ஒரே ஆறுதல் மட்டும் அவளுக்கு இருந்தது.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

ജ്ഞാന അമുതം வழங்குபவர் மனவளக்கலை பயிற்றுனர் பி சுதா அவர்கள்.

வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரூர் பிரம்மா, குரூர் விஷ்ணு, குரூர் தேவோ மகேஸ்வரா, குரூர் சாக்ஷாத் பரபிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குரு உபதேசத்தின் அவசியம் என்ன? வாழையடி வாழையாக ஒரு குருவிடமிருந்து மற்றொரு குருவுக்கு வழங்கப்பட்டு தலைமுறை தலைமுறையாக வரும் அந்த பெரும் சக்தி இருக்கிறதே, அதனுடன் உங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்துபவர் குருவே. பக்தன் தன் குருவை தேடிச் செல்ல வேண்டும். தேடிச் சென்று அவரை தனது தோழராக, வழிகாட்டியாக, தத்துவ ஞானியாக கொள்ள வேண்டும். சுருங்க கூறினால், ஆன்மீக வளர்ச்சிக்கு முதலில் வேண்டப்படுபவர் குருவே. குரு பிரம்மத்தை உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அறிந்திருக்க வேண்டும். இத்தகைய குருவை அடைந்தவுடன் அனுபூதி தோன்றுகிறது, கடவுளின் காட்சி எளிதாகிறது. குரு வழிபாடு என்பது வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ள முதற் கடமை. குரு என் ஆன்மாவை விடுவிக்கின்றார். தாயும் தந்தையும் இந்த உடலைத்தான் கொடுக்கிறார்கள். ஆனால் குருவோ நான் ஆன்மாவாக பிறக்கும்படி செய்கிறார். ஒரு மனிதன் மற்றொரு மனிதனின் உருவத்தை வழிபடுவதன் மூலமோ, நெருப்பை வழிபடுவதன் மூலமோ, ஒரு தூணை வழிபடுவதன் மூலமாகவோ ஆன்மீக வளர்ச்சி பெறலாம் என்பதை எப்படி அறிய முடியும்? இதை நம்முடைய சொந்த குருக்களால் மட்டுமே வழிகாட்டவும் செலுத்தவும் முடியும். குருவுக்கும் சீடனுக்கும் அமைந்துள்ள உறவின் மூலமே நடத்தப்பட வேண்டும். ஏராளமாக படிப்பதால் மட்டும் ஒருவன் மனிதனாகிவிடமாட்டான். சிலர் உண்மையான மனிதத்தன்மை பெற காரணம் குரு சீடர் உறவே. நம்மை நிறைநிலைக்கு அழைத்துச் செல்லும் வழி அது என்பது குருவுக்கு மட்டுமே தெரியும். சாதனை இல்லாவிடில் கடவுளை காண்பது கடினம். குரு உபதேசித்ததை தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும். இந்த பயிற்சியே லட்சியத்தை அடையச் செய்யும். யார் மூலம் ஆன்மீக உணர்வை நாம் அடைகிறோமோ அவரே உண்மையான குரு. ஆன்மீக பெருவெள்ளம் நம்மிடம் பாய்வதற்கு அவர் ஒரு கருவியாக அமைகிறார். ஆன்மீக பேருலகுடன் நம்மை அவர் இணைத்து வைக்கிறார். தனிமனிதர் ஒருவரை அளவுக்கு மீறி நம்புவது பலவீனமாகும். தீவிரமான குருபக்தி ஆன்மீக துறையில் விரைவில் முன்னேற உதவுகிறது. புறத்தில் இருக்கும் குரு அகத்தில் இருக்கும் குருவுடன் நம்மை இணைத்து வைக்கிறார். உண்மையான குரு இருந்தால் அவரை வணங்கு. குருபக்தி உன்னை விரைவில் உயர்ந்த நிலைக்கு செலுத்தும். ஒவ்வொன்றின் தனிப்பண்புகளாலேயே இவற்றை மதிப்பிட வேண்டும். தங்கள் குருமார்களிடம் சீடர்கள் கொண்ட அளவுக்கு மீறிய ஆர்வத்தாலும், கண்மூடித்தனமான பக்தியாலும், குருபக்தி குரு வழிபாடு என்ற பலிபீடத்தில் உண்மையை பலியிட்டுக் கொள்வதுடன் அந்த குருமார்களையே கடவுள் போல வழிபட வேண்டும் என்று வற்புறுத்தி

அந்த மகான்கள் தோன்றிய நோக்கத்தின் உண்மையான பொருளையே தவறாக உணரும்படி செய்துவிடுகின்றனர். அதாவது, குருவை உயர்த்தி பாராட்டுவதற்காக குருவின் கொள்கையையே கொன்றுவிடுகின்றனர். சமயமும் வாழ்வும் எந்த ஒரு தீர்க்கதரிசியையோ அல்லது நூலையோ சார்ந்திருக்கும்படி நேர்ந்தால் அந்த நூல்களும் சமயமும் அழிந்து போகட்டும். சமயம் என்பது நம்முள்ளேயே இருக்கிறது. நூல்களின் உதவி இல்லாமலும் சமயாச்சாரியார்களின் உதவி இல்லாமலும் தத்துவங்களை உள்ளொலி மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். நூல்களும் ஆசாரியார்களும் பெரிதாக துணை புரிவது இல்லை. ஆயினும் நூல்களுக்கும் ஆசாரியார்களுக்கும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். அதற்காக ஆசாரியார்களுக்கும் நூல்களுக்கும் அடிமைப்பட வேண்டியது இல்லை. இறைவனாக கருதி குருவை வணங்கு. ஆயினும் குருட்டாம்போக்கில் அவரை பின்பற்றாதே. உன்னால் முடிந்தவரை குருவிடம் பக்தி செலுத்து. ஆயினும் சொந்த முறையிலேயே நீ சிந்தித்துப்பார். எந்த மூட நம்பிக்கையாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. எல்லோரிடமும் ஒளி உள்ளது என்பது உண்மைதான். ஆனால் அது பலரிடம் மறைந்திருக்கிறது. இந்த மகாத்மாக்கள் ஆரம்பத்திலிருந்தே ஒளிவீசும் தீபங்களாக திகழ்கின்றனர். இவர்களுடன் தொடர்பு கொள்பவர்கள் தங்கள் விளக்குகள் ஏற்றப்படுவதை காண்பார்கள். தன் ஒளியை அது மற்ற விளக்குகளுக்கு கொடுக்கிறது. இதனால் முதல் விளக்கிற்கு இழப்பு எதுவும் இல்லை. அதனால் கோடிக்கணக்கான தீபங்கள் ஏற்றப்படுகின்றன. ஆனால் முதல் தீபம் ஒளிமங்காமல் எரிந்து கொண்டே இருக்கிறது. முதல் தீபம்தான் குரு. அதிலிருந்து ஏற்றப்படும் விளக்குதான் சீடன். உடலுடன் கூடிய ஒருவரை நீங்கள் குருவாக கொள்ளலாம். ஆனால் உண்மை குரு உடலில் இல்லை. அவர் உடலுடன் கூடிய மனிதன் அல்ல. உங்கள் கண்களுக்கு தோன்றுவது போலவும் அவர் இல்லை. குரு ஒரு மனிதராக உங்களிடம் வரலாம். அவரிடமிருந்து நீங்கள் சக்தியை பெறலாம். குரு வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். அவரை கடவுளாக வழிபட வேண்டும். அவர் கடவுள், கடவுளேதான். நீங்கள் அவரை பார்க்கும்போது குரு மெல்ல மறைந்து விடுகிறார். என்ன எஞ்சுகிறது? குரு காட்சி கொடுத்த இடத்தில் கடவுளே இருக்கிறார். நம்மிடம் வருவதற்காக கடவுள் அணியும் பிரகாசமான முகமூடிதான் குரு. நாம் அவரை தொடர்ந்து பார்த்தால் முகமூடி மெல்ல விலகும். கடவுள் வெளிப்படுகிறார். இந்த வார்த்தைகளை உதிர்த்தவர் சுவாமி விவேகானந்தர். மிகச்சிறந்த குரு சிஷ்யர்களாக வலம் வந்து இந்திய கலாச்சாரத்தை, வேதாந்த தத்துவங்களை உலகம் முழுவதும் போற்றி பின்பற்றும் அளவுக்கு வாழ்ந்து காட்டியவர்கள். இருவரையும் மனதால் வணங்கி இனிவரும் நாட்களில் அவர்களை பற்றி பேசுவோம். இந்து மதத்திற்கும் பாரத தேசத்திற்கும் உலக அரங்கில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்று தந்தவர்களில் விவேகானந்தர் குறிப்பிடத்தக்கவர். மூன்றே வார்த்தைகளில் ஒரு நாட்டையும் மக்களையும் கவர்ந்து வெற்றி கொடி நாட்ட முடியுமா? அறிவில் சிறந்தவர்களும் பல மத தலைவர்களும் நிறைந்த சபையில் தனி ஒருவனாக நின்று அனைவரது உள்ளங்களையும் கொள்ளை கொண்டவர் சுவாமி விவேகானந்தர். 1893 செப்டம்பர் 11 அமெரிக்காவில் சிக்காகோ நகரில் நடைபெற்ற உலக சமய பேரவையில் பாரதத்திலிருந்து இந்து சமய பிரதிநிதியாக பங்கேற்றவர் விவேகானந்தர். அந்த மாநாட்டின் நோக்கங்களை வரையறுத்தவராக அவர் மாறியது ஓர் உலக அதிசயம். அப்படியென்ன அவர் புதிய விஷயங்களை சொல்லிவிட்டார்? உலகை பீடித்திருக்கும் பிரிவினைவாதமும் அளவுக்கு மீறிய மதப்பற்றும் மதவெறியும் உலகை இரத்தக்களறியாக்குகின்றன என்ற கருத்தில் புதுமை ஏதும் இல்லை. இதை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னமே சிலுவை போர்களின் போதே உலகம் உணர்ந்துவிட்டது. ஏனென்றால் விவேகானந்தரை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டியது எது? இங்குதான் பாரதத்தின் ஆன்ம வலிமை வெளிப்படுகிறது. விவேகானந்தர் உண்மையில் இந்து சமய பிரதிநிதியாக மட்டும் உலக சர்வசமய பேரவையில் பங்கேற்கவில்லை. அவர் அங்கு 6 பேசிய உரைகளை கேட்கும் எவரும் அவரது தேசபக்தியால் புலங்காகிதமடைவர். உலகில் மதவெறியால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் புகலிடமளித்த நாட்டிலிருந்து வந்தவன் என்றுதான் தன்னை முதலில் அறிமுகப்படுத்திக் கொண்டார். யூதர்களுக்கும் பார்சிக்களுக்கும் அடைக்கலம் கொடுத்த நாட்டிலிருந்து வருபவன் நான் என்று அவர் நெஞ்சை நிமிர்த்து பேசினார். இந்த நெஞ்சுரத்திற்கு தகுதி உடையவர்கள் அங்கு வேறு யாரும் இல்லை. எங்கெங்கோ தோன்றும் ஓடைகள் அனைத்தும் இறுதியில் கடலில் சங்கமிப்பதைப் போல அனைத்து மதங்களும்

0: தலைவனிடம் சென்று சேருகின்றன என்ற பொருள் தரும் பாரத மக்கள் அன்றாடம் பாடும் சிவமகிமை ஸ்தோத்திரத்தை அந்த சபையில் விவேகானந்தர் பாடியபோது ஆண்மைமிக்க ஆன்மா பேசியதை சபை உணர்ந்தது. இதுதான் அந்த மாநாட்டில் பேசிய பிரமத தலைவர்களிடமிருந்து விவேகானந்தரை வேறுபடுத்தி காட்டியது. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
1: ஞான அமுதம் கேட்டீர்கள். வழங்கியவர் மனவளக்கலை பயிற்றுனர் பி. சுதா அவர்கள்.

0: கேட்ட பாடலுடன் இன்றைய குட் மார்னிங் நெல் கிரேஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சென்னை நிலையத்திலிருந்து.
1: நேரம் 8 மணி.
2: ஆகாஷ்வாணி இளமை அறிவியல் எதிர்காலம் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த நாள் மற்றும் சமய நல்லிணக்க நாள் உரை வழங்குகிறார் மா கார்த்திக் அவர்கள்.
3: பொதுவாகவே நாம ஒரு நாட்டின் எதிர்காலத்தை பத்தி யோசிக்கும் போது கண்டிப்பா நம்ம அடுத்த தலைமுறையை பத்தி தான் நினைப்போம் இல்லையா? ஆனா நம்ம இந்தியா எதிர்காலத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே ரொம்ப ஆழமா யோசிச்ச ஒரு இளம் தலைவர் இருந்தாரு. அவர்தான் நம்ம இந்தியாவின் முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள். இன்னைக்கு ஆகஸ்ட் 20 ராஜீவ்காந்தி அவர்களுடைய பிறந்த நாள். இந்த நாளை தான் இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா அரசு அலுவலகங்கள்லயும் பள்ளி கல்லூரிகள்லயும் சமய நல்லிணக்கண நாளா நாம உறுதிமொழி எடுத்துக்கிட்டு கொண்டாடி வரோம்.

1944 ஆகஸ்ட் 20 பம்பாயில் பிறந்த ராஜீவ்காந்தி அவர்கள் தன்னோட 40 இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்றார். நம்ம இந்திய வரலாற்றிலேயே ரொம்ப மிக இளம் வயதுடைய ஒரு பிரதமர் அப்படிங்கிற பெருமை இவருக்கு உண்டு. ஆனா நம்ம ராஜீவ்காந்தியை வெறும் பிரதமரா மட்டும் நம்ம பார்த்தோம்னா அவரோட வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான பகுதியை நாம கண்டிப்பா தவற விட்டுருவோம். ஏன்னா அவர் ஆரம்பத்தில இருந்தே அரசியலுக்கு வரணும் அப்படின்னு கனவு கண்டவரெல்லாம் கிடையாது. அவர் ஒரு தொழில்முறை விமானி, அதாவது ஒரு கமர்ஷியல் பைலட். அறிவியல் தொழில்நுட்பம் மேலாம் அவருக்கு ரொம்ப அலாதியான பிரியம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இசை மேல மிகச்சிறந்த ஆர்வம் இருந்தது. புகைப்படம் எடுக்கிறது அவ்வளோ ஏன், நம்ம எல்லாருமே விரும்பி கேட்கிற இந்த ரேடியோ அப்படின்னு சொல்லக்கூடிய வானொலியில கூட அவருக்கு ரொம்ப நேர்த்தியான ஆர்வம் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி ஒரு மனிதர் எப்படி இந்தியாவின் பிரதமர் ஆனார் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அவருடைய சுவாரஸ்யமான பயணத்துல வரலாற்று பயணத்தை நாம ஒன்னா சேர்ந்து பார்க்க வேண்டிய அடிப்படை இருக்கு. ராஜீவ்காந்தியோட அப்பா ஃபெரோஸ் ஜஹாங்கீர் காந்தி அவர்கள், அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா ரொம்ப அஞ்சாம நேர்மையா உழைச்சவர். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, நம்ம சுதந்திர போராட்டத்துல இருந்த ஈடுபாடு காரணமாகவும் மகாத்மா காந்தி மேல இருந்த பற்று காரணமாகவும் ஃபெரோஸ் அவர்கள் தன்னோட குடும்ப பெயருக்கு பின்னாடி காந்தி அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. இங்க இருக்கிற நிறைய பேருக்கு இந்த பின்னொட்டு பெயர் எப்படி வந்ததுங்கிற காரணம் தெரியாது. மகாத்மா காந்திக்கும் இவருக்கும் எந்த ரத்த உறவும் கிடையாது. அதுக்கப்புறமா தான் இவர் ஜவஹர்லால் நேருடைய மகளான இந்திரா காந்தியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இதுக்கப்புறமா தான் காந்தி என்ற பெயர் இவங்க குடும்பத்தோட இணைஞ்சது. ராஜீவ்காந்தியோட அம்மா திருமதி இந்திரா காந்தி நம்ம நாட்டினுடைய முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேருடைய மகள். அதாவது ராஜீவ்காந்தியினுடைய தாத்தா பண்டித நேரு. ராஜீவ்காந்திக்கு சஞ்சய் காந்தி அப்படின்னு ஒரு தம்பியும் இருந்தாரு. ரெண்டு பேரும் டூன் பள்ளியில ஒன்னா படிச்சவங்க. டேராடூன்ல இருக்கிற புகழ்பெற்ற டூன் பள்ளியில பள்ளி படிப்பு முடிச்சாரு. மேல் படிப்புக்காக இங்கிலாந்து போய் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல பொறியியல் படிப்பிலும் அதுக்கப்புறமா லண்டன் இம்பீரியல் கல்லூரியில சேர்ந்தாரு. ஆனா அவர் முழுமையா தன்னுடைய பட்டப்படிப்பை முடிக்கல. இந்தியா திரும்பினதுக்கு அப்புறமா விமானம் ஓட்டுற பயிற்சி எடுத்துக்கிட்டு கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வாங்கினாரு. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவ்வளவு பெரிய அரசியல் குடும்பத்துல பிறந்திருந்தாலும் ராஜீவ்காந்திக்கு ஆரம்பத்துல அரசியல் ஆர்வமே இல்ல. அவருடைய புத்தக அலமாரியில அரசியல் புத்தகங்களை விட அறிவியல் பொறியியல் புத்தகங்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்கும்னு பிரதமருடைய அலுவலக பதிவுகள் நமக்கு சொல்லுது. இப்போ பைலட் ராஜீவ்காந்தி பத்தின ஒரு சில கதைகளை பார்க்கலாம். இங்கிலாந்துல இருந்து திரும்பிய அவர் டெல்லி பிளையிங் கிளப்ல தேர்வு ஜெயிச்சு பைலட்டா ஆகிறாரு. அப்புறம் இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துல விமானியா வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. ஒரு நாட்டோட பிரதமரோட வரலாற்றுல விமானி அப்படிங்கிற ஒரு அத்தியாயம் இருக்கிறதே எவ்வளவு அழகானது இல்லையா? அரசியல் அவரை தேடி வந்ததே தவிர அவர் அரசியலை தேடி போகல அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் அவருடைய வரலாற்றை உற்று நோக்கும் பொழுது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. 1980 அவரோட தம்பி சஞ்சய் காந்தி ஒரு விமான விபத்துல இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அம்மா இந்திரா காந்திக்கு உதவியா இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு. ஆரம்பத்துல தயங்கினாலும் நாட்டின் நிலைமை காரணமா அரசியலுக்குள்ள வராரு. அமைதி தொகுதியில நின்னு ஜெயிச்சு எம்பி ஆனாரு. ஆனா வாழ்க்கை அவருக்கு இன்னொரு பெரிய சோதனையை வச்சிருந்தது. 1984 அக்டோபர் 31 இந்திய வரலாற்றின் மிக துயரமான நாள். பிரதமர் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டார். நாடே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்த அந்த நேரத்துல வெறும் 40 ஆன ராஜீவ்காந்தி இந்தியாவின் பிரதமரா பொறுப்பேற்கிறாரு. ஒரு பக்கம் அம்மாவை இழந்த சோகம், மறுபக்கம் ஒரு நாட்டின் பொறுப்பு. அதுக்கப்புறம் 1984 தேர்தல்ல காங்கிரஸ் கட்சி வரலாற்று சாதனை படைச்சது. மொத்தம் இருக்கிற 508 இடங்கள்ல 401 இடங்கள் ஜெயிச்சு மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஒரு புதிய தலைமுறையின் கட்சி இந்தியால இருந்து தொடங்குச்சு. ராஜீவ்காந்தின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வர முக்கியமான வார்த்தை டெக்னாலஜி அப்படின்னு சொல்ற தொழில்நுட்பம். கொஞ்சம் 1980s மெமரிஸ் பத்தி நினைச்சு பாருங்களேன். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற ஸ்மார்ட் போன் இல்ல, இன்டர்நெட் இல்ல, சமூக ஊடகங்கள் இல்ல, வீட்டுக்கு வீடு கம்ப்யூட்டர் கூட இல்ல. ஆனா அந்த காலத்திலேயே இந்தியாவை 21st century நோக்கி கூட்டிட்டு போகலாம்னு ஒரு தொலைநோக்கத்தோடு திட்டம் வகுத்தவர் தான் ராஜீவ்காந்தி அவர்கள். இதன் விளைவாக தான் 1984 C. அப்படின்னு சொல்லப்படுற நிறுவனம் உருவாக்கப்படுது. நம்ம நாட்டின் தேவைகளுக்கு ஏத்த தொலைத்தொடர்பு தொழில்நுட்பம் உருவாக்குறதுனா இதோட மிகப்பெரிய நோக்கம் 36 மாசத்துல 36 கோடி ரூபாய் அப்படிங்கிற இலக்கோட டிஜிட்டல் போன் சிஸ்டம்களை உருவாக்குனாங்க. இன்னைக்கு நாம ஒரே ஒரு கிளிக் மூலமா உலகத்தோட மறுமுனையில இருக்கிறவங்க கிட்ட பேசுறோம்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த டிஜிட்டல் இந்தியாவின் விதை தான். 1980களில் போடப்பட்டதுதான் இந்த ஒரு முக்கியமான புள்ளி. அதுமட்டுமில்லாம சாதாரண மக்களோட அன்றாட பிரச்சனைகளை தீர்க்க டெக்னாலஜி மிஷன் திட்டத்தை கொண்டு வந்தாரு. அதுல குறிப்பா கிராமங்களுக்கு குடிநீர் கொடுக்கறதுக்காக குடிநீர் மிஷன்,

0: குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட தடுப்பூசி மிஷின், படிப்பறிவை அதிகமாக்க எழுத்தறிவு மிஷின், சமையல் எண்ணெய் உற்பத்திக்காக எண்ணெய் வித்துக்கள் மிஷின், இப்படி அறிவியல சாதாரண மக்களோட அன்றாட வாழ்க்கையோட இணைச்சவர் தான் நம்ம ராஜீவ்காந்தி அவர்கள். அடுத்து முக்கியமா அவர் இளைஞர்களுக்காக கொடுத்த முக்கியத்துவம் இருக்கு, அதை ரொம்ப நேர்த்தியா நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். வாக்களிக்கிற வயசை 21 to 18 ஆக்குனது இவருடைய ஆட்சியில தான். இளைஞர்கள் வெறும் எதிர்காலம் மட்டுமல்ல, அவங்க நிகழ்காலத்தின் முக்கியமான குடிமக்கள் அப்படின்னு அவர் நம்பினாரு. அது போலதான் அதிகாரத்தை டெல்லியில மட்டும் வச்சுக்காம கடைக்கோடி கிராமங்களுக்கு கொண்டு போக விரும்பினாரு. அதுக்காக தான் பஞ்சாயத்து ராஜ் சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து கிராம பஞ்சாயத்துகளுக்கு அதிகாரம் கொடுத்தாரு. முக்கியமா உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுத்து கிராமப்புற பெண்களை எல்லாம் அரசியலுக்கு வர வழிவகுத்த ஒரு முதன்மையான நபர் நம்ம ராஜீவ்காந்தி அவர்கள். கல்வித்துறையில ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளிகளை தொடங்கியிருக்கிறாரு. கிராமத்துல இருக்கிற ஏழை எளிய திறமையான மாணவர்களுக்கு இலவசமான தரமான கல்வி கிடைக்கணுங்கிறதுதான் இதனுடைய மிகப்பெரிய நோக்கம். ஒரு குழந்தையோட திறமைய அவர் பின்னாடி பிறந்த கிராமமோ அவனுடைய ஏழ்மையோ தடுத்துடக் கூடாதுன்னு ரொம்ப அழகா யோசிச்சு இப்படி பல்வேறு திட்டங்களை வழிவகுத்தவர். நாட்டுக்குள்ள அமைதியை கொண்டு வர அவர் செஞ்ச ஒப்பந்தங்களையும் நாம கண்டிப்பா இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். 1980களில் பல மாநிலங்கள்ல இருந்த கலவரங்களை தணிக்க அவரே நேரடியா போய் அமைதி ஒப்பந்தங்களை செஞ்சாரு. பஞ்சாப், அஸ்ஸாம், மிசோரம் அமைதி ஒப்பந்தங்கள் மூலமா பல வருஷங்களா இருந்த வன்முறைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சு இளைஞர்களை எல்லாம் ஒழுங்கா நல்வழிப்படுத்தின ஒரு நபர். இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ராஜீவ்காந்தி ஒரு பல்துறை ஆர்வலர். அவருக்கு மேற்கத்திய இசை, இந்துஸ்தானி இசைன்னு இசையில ரொம்ப ஈடுபாடு. போட்டோ எடுக்கிறது, ரேடியோ கேட்கறதுன்னு பன்முகத்தன்மை கொண்டவரா வாழ்ந்தாரு. அரசியலுக்கு முழுசா வர்றதுக்கு முன்னாடியே 1982 இந்தியாவில நடந்த ஆசிய விளையாட்டு போட்டிகளுக்கான வேலைகளை ரொம்ப துல்லியமா செஞ்சு முடிச்சு தன்னோட நிர்வாக திறமையை நிரூபிச்சாரு. வரலாற்றை பாக்குறப்போ சாதனைகள் விமர்சனங்கள் ரெண்டுமே இருக்கிறது இயல்புதான். ஆனா ஒரு விஷயத்தை யாராலும் மறுக்க முடியாது, இந்தியாவின் எதிர்காலத்தை யங்ஸ்டரோட பார்வையில ரொம்ப நேர்த்தியா சிந்திச்சவர் தான் ராஜீவ்காந்தி. தொழில்நுட்பத்தை நாட்டின் வளர்ச்சிக்கான கருவியா மாத்தி கிராமங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து கல்வியை விரிவுபடுத்தி இளைஞர்கள் கையில அதிகாரத்தை கொடுத்தவர் நம் ராஜீவ்காந்தி. ஒரு விமானியா இருந்து வானத்தை தொட்டார், ஒரு தொழில்நுட்ப ஆர்வலர் இருந்து இந்த எதிர்காலத்தை பார்த்தவர். இந்தியாவை 21st century கூட்டிட்டு போக கனவு கண்ட ஒரு இளம் தலைவர். இன்னைக்கு அவரோட பிறந்த நாள்ல அவரை நம்ம நினைவுபடுத்துறோம் அப்படிங்கறத தாண்டி கடந்த காலத்தை பாக்குறது மட்டும் இல்ல, நாம எப்படிப்பட்ட இந்தியாவை நம்ம அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போக போறோம் அப்படின்னு நம்ம கிட்டயே நாம கேட்டுக்கிற ஒரு விஷயமா இந்த நிகழ்வு நமக்குள்ள இருக்கும். அறிவியல் சிந்தனை, தொழில்நுட்ப வளர்ச்சி, அதிகாரம் பெற்ற கிராமங்கள், தரமான கல்வி கொண்ட இந்தியாவை உருவாக்குவது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையும் கூட. நிறைவா ஒரு வரியில சொல்லணும்னா, தலைவர்கள் எப்பவும் நம்ம கிட்ட வாழ்ந்து மறைஞ்சு போகலாம், ஆனா அவங்க விதைத்த எதிர்காலமும் கனவுகளும் திட்டங்களும் தலைமுறைகளை கடந்து பயணிக்கும். இளைஞர்களின் கனவுகளோடும் தொழில்நுட்ப நம்பிக்கையோடும் வாழ்ந்த முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்களுடைய பிறந்த நாள்ல நன்றியோட அவரை பத்தி நம்ம நினைவு கூறுவோம்.
1: இளமை, அறிவியல், எதிர்காலம். மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்தநாள் மற்றும் சமய நல்லிணக்க நாள் உரை கேட்டீர்கள். வழங்கினார் மா கார்த்திக் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: மறுபடியும் திரைப்படத்திற்காக கேஜி ஏ சுதாஸ் பாடிய பாடல் கேட்டோம். நேர்களின் கவனத்திற்கு இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசையில் பாருபள்ளி சுஜான் அவர்களின் வீணை இசை இடம்பெறும். எஸ் கோமதி சங்கர் அவர்கள் மிருதங்கம், என் ராஜாராமன் அவர்கள் கட்டம். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழியில் உடலமைப்புகளில் எலும்புகளின் பங்கு நேர்முகம். பங்கேற்பவர்கள் உடற்கூறியல் மருத்துவர் கலா முத்தரசி அவர்கள்.
1: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.

0: keep their hopes alive after losing 4-2 to China. On the other hand, the Indian men's hockey team defeated arch rivals Pakistan 5-3 in their final group match yesterday to qualify for the next round. The four-day-long India Day festival will begin today in Moscow, bringing together the Indian and Russian communities for a celebration of culture, traditions and people-to-people ties. The festival will be held at Gostiny Dvor in Moscow. Being organized under the theme Unity of Cultures, Friendship of Peoples, the festival will feature a diverse program spread across several venues. And now for a look at today's newspapers, it's over to Renu Kataria.
1: Thank you, Anuja. All the dailies have noticed the maiden visit of the present U.S. ambassador to Srinagar. A headline in the Indian Express quoting the U.S. envoy writes, J&K, important part of India, will relook at travel warnings, expressing a strong endorsement of New Delhi's long-standing position on Jammu and Kashmir. Government sharpens Gen Z outreach on social media with One Day, One University, notes the Pioneer along with all other dailies. Modi top social media rankings, adds the Economic Times. A Hindustan Times headline writes about the Supreme Court asking NTA about the progress in exam reforms plan. A headline in the Tribune cites a transformative move launched by India Post to test the feasibility of last mile delivery to the country's most remote and inaccessible corners, which says where the dakya cannot go, a drone can. In its developmental commitment to the state of Palestine, India to build hospital in West Bank seeks to deploy field hospital in Gaza, states the Hindu. On Bangladesh Prime Minister's possible visit to India, Prime Minister Modi assures him of an honourable reception, is another headline in the Tribune. New US immigration rules may mean greater scrutiny for Indians with expanded definition of public charge, reports the Asian Age. And finally, the Times of India refers to a study saying people with no high BP, diabetes or smoking habit lived nearly 13 years longer without dementia than those with all three risk factors. And with that, it's back to you, Anuja.
0: Thank you, Renu. And now before we end the bulletin, the headlines once again. Union Cabinet approves 4 multi-tracking railway projects covering 8 districts of West Bengal, Odisha, Tamil Nadu and Andhra Pradesh. Cabinet also clears 4 laning of Muzaffarpur, Sitamarhi, Sonbarsa section of NH22 in Bihar. Union Home Minister Amit Shah to chair Southern Zonal Council meeting at Kovalam in Tamil Nadu this morning. 4th round of India-Singapore Ministerial Roundtable to be held in Singapore today. Bangladesh to go to polls today to elect a new president. U.S. President Donald Trump declares economic warfare against Iran threatens economic punishment for any country helping Tehran. And Indian women's team to take on England in their final Pool D match of AFIH Hockey World Cup in Amstel, Finn this evening. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 8:30. டிரைவ் டைம் பீட்ஸ்.
3: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
5: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
6: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
7: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
6: செம்ம டேஸ்ட்,
7: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
8: பயணம் இனிதாக, பாடல்கள் புதிதாக. இது டிரைவ் டைம் பீட்ஸ்.

இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.

0: கேட்ட பாடல் ஏ ரஹ்மானின் இசையில் கமல் சித்ரா குழுவினர் இணைந்து பாடிய பாடல். தெனாலி திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள். அதற்கு முன்பாக தீனா திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீர்கள்.
1: பயணம் இனிதாக, பாடல்கள் புதிதாக. இது டிரைவ் டைம் பீட்ஸ்.

வெற்றி கொடி கட்டு பாரதி. இந்த இரு திரைப்படங்களிலிருந்தும் பாடலை கேட்டீர்கள். கேட்ட பாடலுடன் இன்றைய டிரைவ் டைம் பீட்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நிலையத்தில் நேரம் 9 மணி. ரெட்ரோ ராகங்கள் பாடல்களை கேட்பதற்கு முன்
1: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: சீக்கிரம் டிபன் பேக் பண்ணுங்க ராஜு, மொபைல வை.
2: அக்கா, பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
1: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
2: அப்ப சரியான நம்பர்
1: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
2: அக்கா, நீங்க காப்பாத்திட்டீங்க.
1: வேலையில இருந்து இல்ல.
2: ஆமா, ஆர்பிஐ சொல்கிறது
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
5: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
4: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
4: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட். வாழ்க்கையை எளிதாக்குங்கள். 1800420223.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜா இசையமைப்பில் வாலியின் பாடல் வரிகளில் சித்ராவின் குரலில் மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீர்கள்.

டிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று வரிகள் பேசும், உணர்வுகள் மலரும் கவிஞர் கானங்களாக இதில் லிரிசிஸ்ட் ஸ்பெஷல்.

0: மனிதர்களோட மனோநிலை அடிப்படையில் அவங்கள ஏழு வகையாக பிரிக்கலாம்ங்கிறார் அவர். அது எப்படி தெரியுமா? முதல் வகை பயந்த குணம் உள்ளவர்கள். சார் ரொம்ப பயந்த சுபாவம், வீட்டில் கூட வாயை திறக்க மாட்டார், சாப்பிட போகிறப்ப மட்டும்தான் கொஞ்சம் வாயை திறப்பார் அப்படிங்கிறோம்ல, அவங்கள்லாம் இந்த ரகம். ரெண்டாவது வகை எப்படின்னா சஞ்சலப்படுகிறவர்கள், எதுக்கு எடுத்தாலும் கலக்கம் குழப்பம் இப்படியே காலம் தள்ளுறவங்க, பல பேர் பார்த்துருப்பீங்க, அவங்கள்லாம் இந்த ரகம். மூணாவது வகை எப்படின்னா யதார்த்த உலகை மறந்து கற்பனை உலகத்திலேயே மிதக்கிறவங்க, இளைஞர்கள் கவிஞர்கள் இப்படி பல பேர் இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் கற்பனை உலகத்திலேயே மிதந்துக்கிட்டு இருப்பாங்க. கிட்டத்தில் போய் என்னங்க ஒரு மாதிரியாக இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டு பாருங்கள், ஒரு அற்ப புழுவை பார்க்குறது மாதிரி உங்களை பார்ப்பாங்க. அதுவும் அந்த வானத்து நிலா என்னை வாவென்று அழைக்கிறது, எனக்கு விரைவில் ஒரு நாள் சிறகுகள் முளைக்கும், சிறகடித்து பறந்து செல்லுவேன், என் செல்ல நிலாவை கொஞ்சி விட்டு திரும்பி வருவேன் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சிறது அப்புறம் இருக்கட்டும்ப்பா, இப்போ கஞ்சிக்கு வழியே பாருடா அப்படின்னா அதை காதல வாங்க மாட்டான். நாலாவது வகை மனிதர்கள் எப்படின்னா தனிமை உணர்வு மிக்கவர்கள். இவங்கள்லாம் மற்றவங்களோட சகஜமாக நெருங்கி பழகிறதில்ல, தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு போகிறவங்க. அடுத்த வீட்டில் இருக்கிறது யாருன்னு கேட்டால் கூட அடுத்த வீடுன்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அவங்ககிட்ட மேற்கொண்டு என்னத்தை பேசுறது? ஐந்தாவது வகை மனிதர்கள் எப்படின்னா மற்றவர்கள் செல்வாக்குக்கு உட்பட மறுப்பவர்கள். அடுத்தவங்க செல்வாக்குக்கு இவங்க ஆட்படுறதில்லை, நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டால் அதை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்ன ஆகப்போகுது அப்படிம்பாங்க. ஆறாவது வகை எப்படின்னா எப்பவும் எதுலேயும் பற்று இல்லாமல் இருக்கிறவங்க. இது ஒரு துறவு மனப்பான்மை. இயல்பாகவே சில பேர் இப்படி இருக்கிறது உண்டு, அவங்களுக்கு எதுலேயுமே ஒரு ஈடுபாடு இருக்காது. ஏழாவது வகை மனிதர்கள் மற்றவங்க கவலையை தன்னுடையதாக ஆக்கிக்கிட்டு கவலைப்படுறவங்க. இவங்க வந்து மகாத்மாக்கள், தான் வேற அடுத்தவங்க வேறன்னு நினைக்கிறதில்ல இவங்க, அப்படிப்பட்ட எண்ணம் இவங்களுக்கு வர்றதில்லை. அதனால் அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அதை தன்னுடைய கஷ்டமாகவே எடுத்துக்கிட்டு கவலைப்படுறவங்க இவங்க. ஆக கூடி இப்படி ஏழு வகையான மனிதர்களை வந்து அடையாளம் காட்டுறார் அந்த நிபுணர். நாம் இதில் எந்த ரகத்தில் வர்றோங்கிறத நாம் தான் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் உண்டு, அவர் ஒரு வித்தியாசமான டைப்பு, எதையும் ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறவர், எப்பவும் அடுத்தவங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டார், ஆனால் நினைக்கிறது என்னென்னா அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் நாமளும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவர். அவருக்கு ஒரு சமயம் திடீர்னு உடம்பு சோகம் இல்லாமல் போயிட்டுது. டாக்டர் கிட்டத்தில் போனார், பணம் கொடுத்தார், வைத்தியம் பார்த்தார். அவர் எழுதி கொடுத்த மருந்து சீட்டை வாங்கிக்கிட்டார், மருந்து கடைக்கு போனார், பணம் கொடுத்தார், மருந்து வாங்கினார், அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தார். அதுக்கப்புறம் அந்த மருந்தை சாப்பிடணும்ல, சாப்பிடல, அப்படியே சும்மா வச்சுட்டார். அவரை பார்த்து கேட்டோம், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, வீண் செலவு தானே இது, நீங்கள் எதுக்காக டாக்டர்கிட்ட போய் பணம் செலவு பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு சொல்கிறார், டாக்டர் வாழணும் இல்லையா அதுக்காகன்னார். சரி அதுக்கப்புறம் என்னத்துக்கு மருந்து வாங்கினீங்க அப்படின்னு கேட்டால், மருந்து கடைக்காரர் வாழணும் இல்லையா அதுக்காக அப்படின்னார். சரி அப்புறம் ஏன் வாங்கின மருந்தை சாப்பிடாமல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, நான் வாழணும் இல்லையா அதுக்காக அப்படின்னாராம் அந்த ஆள்.
1: சைபால் வழங்கிய தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று வரிகள் பேசும் உணர்வுகள் மலரும் கவிஞர் கானங்களாக இது லிரிசிஸ்ட் ஸ்பெஷல்.
5: காதல் தானே வருகிறமோ,

0: இளையராஜா வின்னி சேமிப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய பாடல் நிழல்கள் திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 9:24. ரெட்ரோ ராகங்கள்
1: துக்கிரி தனமா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாழ தாண்ட போடணும். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, தாழமா போடுற?
2: சொன்னத கேட்டுத்தான் தாளம் போடுறேன்.
1: கண்ண வரைக்கும் கீழது வாய் துடுக்கு,
2: இன்னும் கூட கிழியும் காது தடுக்கு.
1: புரியாம பேசாத, பல்ல தட்டுவேன்.
3: பேசுறதே புரியாதே, பொக்கே ஆயிடுவேன்.
1: ஆற பார்த்து பேசுறேன்னு நினைக்குதா?
2: தேர் வச்சாத்தாவ மறப்பனா?
1: பம்பு பண்ணுன பொண்ணு
2: புடுவேன். நீ வளர்த்தது அப்படி, நான் என்ன பண்ணுவேன்?
1: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
3: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சா ஏண்டாடே அது ராங்கா போடு மேடம்.
2: நான் பூடுன்றீங்களா போதுன்றீங்களா? அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை.

கமல் மனோரமா குழுவினர் இணைந்து பாடிய பாடல் அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 9:30. ரெட்ரோ ராகங்கள் இந்த இசைக்கு இடையில் நாம் உதகை உழவர் சந்தையினுடைய காய்கறிகள் பழங்கள் கீரை வகைகளினுடைய விலை நிலவரம் கேட்கலாம். இன்று உதகை உழவர் சந்தையில் கத்தரி 47 ரூபாய்க்கும் வெண்டை 47 ரூபாய்க்கும் தற்காலி நாட்டு ரகம் 30 ரூபாய்க்கும் ஆப்பிள் ரகம் 43 ரூபாய்க்கும் அவரை 63 ரூபாய்க்கும் புடலங்காய் 38 ரூபாய்க்கும் பீர்க்கங்காய் 59 ரூபாய்க்கும் சுரைக்காய் 37 ரூபாய்க்கும் பாகற்காய் 69 ரூபாய்க்கும் கொத்தவரை 47 ரூபாய்க்கும் பூசணி 25 ரூபாய்க்கும் அரசாணிக்காய் 25 ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் 54 ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் 89 ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் 65 ரூபாய்க்கும் பொரியல் தட்டை 47 ரூபாய்க்கும் முருங்கைக்காய் 45 ரூபாய்க்கும் தேங்காய் 84 ரூபாய்க்கும் வாழைக்காய் 54 ரூபாய்க்கும் சேனைக்கிழங்கு 47 ரூபாய்க்கும் மரவள்ளிக்கிழங்கு 43 ரூபாய்க்கும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 57 ரூபாய்க்கும் உருளைக்கிழங்கு 73 ரூபாய்க்கும் மேரக்காய் 30 ரூபாய்க்கும் முள்ளங்கி 37 ரூபாய்க்கும் கேரட் 58 ரூபாய்க்கும் பீட்ரூட் 54 ரூபாய்க்கும் நூல்கோல் 54 ரூபாய்க்கும் டர்னிப் 47 ரூபாய்க்கும் முட்டைகோஸ் 29 ரூபாய்க்கும் காலிஃப்ளவர் 54 ரூபாய்க்கும் பட்டாணி 150 ரூபாய்க்கும் வெள்ளைப்பூண்டு 220 ரூபாய்க்கும் இஞ்சி 182 ரூபாய்க்கும் கரி பீன்ஸ் 93 ரூபாய்க்கும் புஷ் பீன்ஸ் 83 ரூபாய்க்கும் டபுள் பீன்ஸ் 83 ரூபாய்க்கும் ஊட்டி அவரை 116 ரூபாய்க்கும் கலர்கோஸ் 48 ரூபாய்க்கும் குடைமிளகாய் 83 ரூபாய்க்கும் பஜ்ஜி மிளகாய் 59 ரூபாய்க்கும் புரக்கோலி 106 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கருவேப்பிலை 47 ரூபாய்க்கும் கொத்தமல்லி 83 ரூபாய்க்கும் புதினா 73 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் அகத்திக்கீரை தண்டுக்கீரை கக்குட்டிக்கீரை அரைக்கீரை சிறுகீரை பாலாக்கு குப்பைக்கீரை காசினிக்கீரை முருங்கைக்கீரை வல்லாரை போன்ற கீரை வகைகள் 73 ரூபாய்க்கும் வாழைத்தண்டு 12 ரூபாய்க்கும் வாழைப்பூ 12 ரூபாய்க்கும் நெல்லிக்காய் 113 ரூபாய்க்கும் வெள்ளரிக்காய் 49 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பழ வகைகளில் மக்காச்சோள கதிர் 37 ரூபாய்க்கும் எலுமிச்சம்பழம் 157 ரூபாய்க்கும் கொய்யா 93 ரூபாய்க்கும் பப்பாளி 63 ரூபாய்க்கும் மாதுளை

0: ₹37, திராட்சை ₹116, மாம்பழம் ₹137, வாழைப்பழம் பூவன் ₹62, ரஸ்தாலி ₹73, மோரிஸ் ₹54, நேந்திரன் ₹67, செவ்வாழை ₹93, கற்பூரவல்லி ₹67, ஆப்பிள் ₹251, ஆரஞ்சு ₹162, சாத்துக்குடி ₹112, அன்னாசி ₹110 விற்பனை செய்யப்படுகிறது. ரேட்ரோ ராகங்கள் தொடர்கிறது.
1: பட்டு பட்டு பூச்சி போல.

0: எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீர்கள்.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று வரிகள் பேசும், உணர்வுகள் மலரும் கவிஞர் கானங்களாக இது லிரிசிஸ்ட் ஸ்பெஷல்.

0: மருட்டு காலை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீர்கள்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம்.

0: ஐஜிஎல் கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
0: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை

முரட்டுக்காலை, ஜப்பானில் கல்யாணராமன், அடுத்த வாரிசு ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடலை கேட்டீர்கள். கேட்ட பாடலுடன் இன்றைய ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்றைய ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில எழுத்தாளர் இவர் எழுதிய பாடல்களை தான் வந்து நாம கேட்டோம். இந்த கேட்ட பாடல்களை எல்லாம் வச்சு நீங்க யார் இயற்றிய பாடல்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் ஒருவேளை கன்ஃபியூஷன் ஆகி கண்டுபிடிக்க முடியாம கொஞ்சம் தடுமாறினீங்கன்னா, இந்த பாடல் இவர் எழுதியிருக்கிறாருன்னு தெரியும், ஆனா அடுத்து வந்த பாட்டு யார் எழுதியிருக்காருங்கிறது எனக்கு தெரியலையே, ஆனா பாடல் நல்ல பாடலாச்சே அப்படின்னு எல்லாம் யோசித்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்றைய ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில கவிஞர் வாலி அவர்கள் இயற்றிய பாடல்களை தான் நாம் முழுசா கேட்டோம்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையமுடி எஃப்எம் 101.8. ஸ்டுடியோல டைம் சரியா 10:30 ஆயிட்டு இருக்கு. நீங்களே கேட்க போகும் நிகழ்ச்சி இளமை உலகம்.

இளமை உலகம். நேர்லே, இன்றைய இளமை உலகம் நிகழ்ச்சியில் கூடலூர் உப்பட்டி ஐடிஐ மாணவர்கள் வழங்கும் நிகழ்ச்சி தான். இந்த ஐடிஐ கூடலூர் உப்பட்டி பகுதியில் இருக்குது. இயற்கை எழில் மிக்க இந்த பகுதியில் அழகான ஒரு தொழில் பயிற்சி நிறுவனம் இங்கே இயங்கிட்டு இருக்குது. இதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் என்னென்ன கோர்ஸ் எல்லாம் அங்கே பயின்று வராங்க, என்னென்ன பயிற்சி அங்கே கொடுக்கப்பட்டு வருகிறது, அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியும், இந்த தொழில் பயிற்சி முதல்வர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத பற்றியும், மாணவர்கள் அவங்களே தயார் பண்ண ஒரு டிஸ்பிளே இங்கே வச்சுருக்குறாங்க, அந்த எலக்ட்ரிக் பல்ப்ஸ் எல்லாம் அதை எப்படி டிஸ்பிளேயில் அவங்க செஞ்சு விற்பனைக்கும் வச்சுருக்காங்க, அதை பற்றியும் நம்ம பேச போகிறோம். டைரெக்டாக அவங்கக்கிட்டே போய் பேசலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

0: ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, நீளமாக இருக்குது, என்னென்ன மாதிரி பல்பெல்லாம் இங்கே இருக்குது?
1: டியூப் லைட் பண்ணுறோம், ஸ்ட்ரீட் லைட் பண்ணுறோம் நாங்கள். இப்போ 30 வோல்ட்டு, அப்புறம் ஏசிடிசி பல்பு, கரண்ட் போனால் ஏறிகிற மாதிரி அந்த பல்ப் பண்ணுறோம், 9 வோல்ட் பண்ணுறோம், அப்புறம் 0 வோல்ட் பல்ப் அது பண்ணுறோம் சார்.
0: ஓகே, இப்போது நீங்கள் அசம்பிள் பண்ணும்போது நிறையா ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்பேர் பார்ட்ஸை பற்றி எதாவது சொல்ல முடியுமா?
1: 9 வால்ட்ஸ்னால் எம்ஓவி, ரிவேட்டு, அப்புறம் B22 கேப்பு, போலி கார்மன் கேப்பு, அப்புறம் பீஸ் பல்ப் ரெசிஸ்டர் எல்லாம் இருந்தால் ஒரு 9 வோல்ட் பல்ப் பண்ணிடலாம் சார்.

0: இப்போ இது வந்து சாதாரணமாக இது வந்து இது அசம்பிள் பண்ணுறதுக்கும் போது உள்ளே அந்த காம்பனன்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அப்போ இந்த மாதிரி ரெசிஸ்டரு கெப்பாசிட்டரு இதெல்லாம் அசம்பிள்டு இது யூனிட்டாகவே வாங்கிக்குவீங்களா?
1: ஆமாம் சார், அது ஒரு டைட்டாங்கிற கம்பெனி எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணது, சார் தான் சார் அதை ரெடி பண்ணி கொடுத்தாங்க.
0: ஓகே. இப்போ இந்த டிஸ்பிளே பண்ணுறதுல அந்த பல்பு வந்து இப்போது இதில் நீங்களே வெளிலேயும் சேல்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கான எஃபோர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா?
1: ஆமாம் சார், அதுக்கு எங்கள் சாரே ரொம்ப எஃபெக்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நாங்களும் சேல்ஸ்லாம் பண்ணோம். ஆ, எல்லாத்துக்கும் வாங்கிக்கலாம் சார், நாங்கள் எல்லாத்துக்கும் சேல்ஸ் நாங்கள் பண்ணுறோம் சார். இப்போ

0: இது இப்போ நம்ம வந்து இதனுடைய அதாவது ஐடிஐ முதல்வர் வந்து இந்த பாய்ஸ் கேர்ள்ஸுக்கெல்லாம் வந்து ஒயர்மேன் பயிற்சி மட்டும் கொடுக்கறதில்ல, இங்கே மற்ற பயிற்சிகளும் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. அந்த பயிற்சிகள் பற்றியும் அதுக்கப்புறம் இந்த ஒயர்மேன் பயிற்சியில் இப்போ இவங்க இந்த டிஸ்பிளே பண்ணுறது எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி அது நடந்துகிட்ருக்கு அப்படின்றத பற்றியும் சொல்லுவார் சார். நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க சார்.
1: அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் பிடி நௌஷாத், இந்த நிலையத்தோட முதல்வர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல் இந்தியா ரேடியோவுக்கு தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்காக நம்ம ஐடிஐ செலக்ட் பண்ணிட்டு வந்ததில் ரொம்ப சந்தோஷம். ஐடிஐ சார்பாகவும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டாஃப் சார்பாகவும் நாங்கள் அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஐடிஐ 2013 பழங்குடியின மாணவருக்காக ஆரம்பித்தாங்க. அதில் 5 கோர்சஸ் தான் இருந்தேன் ஸ்டார்டிங்கில். NCVT கோர்ஸ் எல்லாமே NCVT அங்கீகாரத்தோட 5 கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் ஒரு 3 கோர்ஸ் 10th ஃபெயிலானவங்களுக்கு இருந்தது, வயர்மேன், பிளம்பர் அண்டு வெல்டர், இந்த 3 கோர்சஸ். அது இல்லாமல் மோட்டோர் மெக்கானிக் மோட்டோர் வெஹிக்கிள்ங்கிற கோர்ஸும் ஃபிட்டரும் 2 இயர் கோர்ஸ், அது 10th முடித்தவங்களுக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஐடிஐஸ் எல்லாம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு கொண்டு வரணுங்கிறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் டாடா டெக்னாலஜிஸ் கூட டைப் பண்ணி இண்டஸ்ட்ரி 4.0 கோர்சஸ் ஆரம்பித்தாங்க 2023. ஸோ அதில் நம்ம ஐடியும் கவர் ஆகி இங்கே சுமார் 40 கோடி ரூபாய்க்கான ஒரு ப்ராஜெக்ட் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதில் 3 கோர்சஸ் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதாவது CNC டெக்னீஷியன் ஒரு கோர்ஸ், அது இல்லாமல் MEV மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், இன்னொன்று ரோபோட்டிக்ஸ். நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எந்த ஒர்க்ஷாப்பு பார்த்தாலும் இந்த மாதிரி இது தான் இருக்கும். எல்லா ஒர்க்ஷாப்பிலுமே ரோபோட்ஸ் இருக்கும், அதே மாதிரி CNC மெஷின்ஸ் இருக்கும். இப்போ மேன் இது கம்மி தான், அதுக்கு அதிகமாக இந்த ஆட்டோமேஷன் அந்த மாதிரி இது தான் யூஸ் பண்ணுறாங்க இன்டர்நேஷ்னல் எல்லா எந்த வருஷமும் பார்த்தீங்கனாலும். ஸோ இவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது. எந்த கோர்ஸ் முடித்தாலுமே 100% பிளேஸ்மெண்ட் நம்ம வாங்கி கொடுத்துறோம். எந்த ஊரில் வேணுமோ எந்த பெரிய பெரிய கம்பெனியில் தான் அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட், மினிமம் 18-20,000 சேலரியில் அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துறோம். அது இல்லாமல் நம்ம எப்பவுமே சொல்கிறது மேக் இன் இந்தியான்னு சொல்கிறோம். இந்தியாவில் நம்ம எல்லோரும் ஆண்டர்பிரனராக நம்ம இங்கே பொருளை தயாரிக்கணும்.

ஆனால் அதோட பேஸ் இங்கே எப்போவுமே ஐடிஐ தான் ஸ்கில்லுக்கு எப்போவுமே முக்கியத்துவம். ஸோ அவங்கள அந்த ஒரு லெவலுக்கு கொண்டு வரதுக்காக மெய்க் இன் ஐடிஐன்னு ஒரு திட்டம், அதாவது பசங்களை ஏதாவது ஒரு ப்ராடக்ட் செஞ்சு அது செல்லிங் பண்ண மாதிரி. ஸோ அது ஃபஸ்ட்டு பைலட் ப்ராஜெக்ட் சென்டர் நம்ம கூடலூர் ஐடிஐ தான். ஸோ இங்கே சிம்பிள் ப்ராடக்ட் எல்இடி பல்ப்ஸ் எல்லாம் தயார் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்குறோம். எல்லா பல்புமே எல்லா டைப் எல்இடி பல்பும் தயாரித்து வித்து வாரண்டியோடு வித்துட்டு இருக்கிறோம்.

ஸோ இதுதான் பசங்க செஞ்ச வருது. அது இல்லாமல் இனி அடுத்த லெவலுக்கு நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கே ஒரு இவி மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாற்றணும், ஐடியை இன்டெகிரேட் பண்ணி. அதுதான் ஃபியூச்சர் பிளானு. அதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் இது. ஸோ இது நல்ல வரவேற்பு இருக்குது மக்கள் மத்தியில். ஸோ அவங்க ரெகுலராக ஸ்டடீஸு ஜாபு இல்லாமல் அவங்க ஆண்டர்பிரினர் ஆகிறதுக்கும் இங்கே நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே ஐடிஐ படிக்கணும். ஈவன் இப்போ டிகிரி முடித்தா கூட அவங்க ஜஸ்ட் ஒரு வருஷம் ஐடிஐ படித்தாங்கன்னா அவங்க பிளேஸ் ஆகி நல்ல லெவலில் வேலைக்கு போயிடலாம். அது மட்டும் இல்லை, ஐடிஐ படிச்சுட்டு ஐடியில் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸருங்கிற போஸ்ட்டுக்கெல்லாம் இங்கே வர முடியும். இப்போ ரோபோட்டிக்ஸ் 2024 முடித்தா ஒரு கேர்ளும் கூட இப்போது வேலைக்கு செலக்ட் ஆகிருக்காங்க ஐடிஐ முடிச்சுட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸ்கில் ட்ரைனிங்கிற வேர்ல்டில் எல்லா கண்ட்ரியிலுமே தேவை அவங்களுக்கு ஸ்கில்டு ஒர்க்கர்ஸை. ஸோ அதெல்லாம் உருவாக்குற ஐடிஐ தான். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ஆகட்டும், இந்தியாவில் வேலை வாய்ப்பாகட்டும், நிறையவே இருக்குது அவங்களுக்கு. தேங்க்யூ.

0: தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். இந்த எலக்ட்ரானிக் மெக்கானிக் எலக்ட்ரானிக் மோட்டார் வெஹிக்கிளை பற்றி இன்னும் சில இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஒரு சில விஷயமெல்லாம் நம்ம கேட்டுட்டு வர போகிறோம். நீங்கள் எங்கேருந்து வரீங்கம்மா?
1: கூடலூர்.
0: கூடலூர் முன்னாடி ஸ்கூல் வந்து எங்கே படித்தேன்?
1: கார்குடி. கார்குடியில்.
0: கார்குடி. ஃப்யூச்சரில் என்ன என்னவா வரணும்னு ஆசை?
1: வயரிங் வேலை பண்ணுறேன்.
0: வயரிங் வேலைன்னா என்ன மாதிரி வயரிங்?
1: ஹவுஸ் வயரிங் இந்த மாதிரி.
0: ஹவுஸ் ஒயரிங்னாக்கா ஹவுஸ் ஒயரிங் பண்ணும்போது இப்போ ஒரு ஒரு வீடு ஒரு நாலு ரூம் வீடு வந்து நீங்களே பார்த்து ஒயரிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுவேன்?
1: நாலு ரூமுக்கு எத்தனை ஒயர் வேணும், எத்தனை பல்பு வேணும் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா நாலு ரூமுக்கு பல்பு சுவிட்சு எல்லாம் போட்டுருவேன்.
0: ஓகே, இப்போ தான் அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க இல்லையா? உன் பேர் சொல்லுமா?
2: சல்மான் ஃபரீஸ்.
0: இப்போது நீ வந்து ஒயரிங் கோர்ஸ் படிக்கிறது உனக்கு இஷ்டமா?
2: ஆ, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒயரிங் ரொம்ப பிடிக்கும்.
0: இப்போ ஒயரிங் அப்படின்போது ஒயரிங் மட்டும் இல்லை, அதோடு சேர்ந்து ஒயரிங் அப்படி ஒயர்மேனுக்கு வந்து சில இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஒயர்மேனுக்கு இப்போ ஹவுஸ் ஒயரிங்னு அவர் சொன்ன அப்படி அந்த மாதிரி என்னென்ன மாதிரியெல்லாம் இதில் ஒயரிங்கில் கற்றுக் கொடுக்குறாங்க?
2: இங்கே குடோன் ஒயரிங் கற்றுக் கொடுக்குறாங்க, டனல் ஒயரிங், ஹாஸ்பிட்டல் ஒயரிங். குடோன் ஒயரிங்னால் நம்ம இந்த சைடில் சுவிட்சு நம்ம போகும்போதே அப்படியே சுவிட்சு போட்டு தேவை இருக்கிற பல்பு மட்டும் போட்டு போகலாம்.
0: இப்போ இங்கே ஒரு டிஸ்பிளே வச்சுருக்கீங்களா, அதை பற்றி எதாவது சொல்ல முடியுமா?
2: டியூப்லைட் பண்ணுறாங்க, டி பல்பு பண்ணுறாங்க, அப்புறமா 9 வோல்ட் பல்பு, 13 வோல்ட்டு, ஸ்ட்ரீட் லைட்டு, 0 வோல்ட் பண்ணுறாங்க.
0: சரி, உனக்கு என்ன பொழுதுபோக்கு என்ன?
2: சொல். ஃப்ரீ டைமில் எலக்ட்ரானிக்ஸ் தான் என்டர்டெயின்மெண்ட். இல்லை சார், ஏதாவது செஞ்சுக்கிட்டு
0: இன்னொன்னா, ரெண்டு ஒயரில் ரெண்டு ஒயர் கனெக்ட் ஆகல, அந்த ரெண்டு ஒயர் கனெக்டிங் இதுக்கு என்ன பேர்
2: பேசுன்னு விட்டுறது?
0: ஆ, தெரியுது, சொல்ல மாட்டேன்ட்டு. தம்பி, உனக்கு வந்து ஒயரிங் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன்.
3: என் பேர் சிவகுமார் சார்.
0: இப்போ ஒயரிங் எப்படி இது பிடிச்சி நிறைய பேர்த்துக்கு இந்த ஒயரிங் பார்த்தோன்னா ஒயரிங் சில சமயத்தில் மோட்டார் மெக்கானிக் பற்றி அதில் இன்ட்ரெஸ்ட் வரும், உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு?
3: எனக்கு இந்த ஹவுஸ் ஒயரிங் தான் சார். சின்ன வயசுலேருந்தே இப்போ எங்கள் சித்தப்பா கூடலாம் நான் சுற்றி ஒயரிங்கெல்லாம் போயிருக்கேன் வேலைக்கு. இப்போ அவங்க கூடலாம் வேலைக்கு போகும்போது இப்போ அப்பா அப்பா சொன்னாரே ஐடி போய் சேர்ந்துட்டேன். இவன் வந்து சாரும் ஹெல்ப் பண்ணாப்பில், சார் பண்ணி இப்போ மேக்கிங் ஐடி இதுலலாம் நல்லா பண்ணுறேன் சார். நான்
0: மற்ற நேரத்தில் எல்லாம் பண்ணுவீங்க?
3: மற்ற நேரத்தில் லீவு கிடைக்கும் போது வேலைக்கு போவேன் சார், இல்லாட்டி வீட்டில் தான் சார். என் ஃப்ரெண்டு என் கூட தான் படிக்கிறேன், ஃப்ரெண்டும் நானும் ஒன்றா தான் அட்மிஷன் போட்டோம். இப்போ ஃப்ரெண்டும் நானும் வேலைக்கெல்லாம் இப்போ ஒன்றா தான் சார் போய்
4: போகிறோம். நான் தேவாலா ஜிடிஆர் ஹைஸ்கூலில் படித்தேன். எனக்கு எலக்ட்ரிஷியனாக ஆக ஆசை ஃப்யூச்சரில். இப்போ வந்து சார் மூலிமா அந்த மேக்கின் ஐடி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிருக்கோம்.
0: அதில் என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாங்க?
4: மேக்கின் ஐடியில் பல்ப்பு, சீட் லைட்டு செய்ய சொல்லி கொடுத்தாரு, டி பல்ப்பு, இப்போ எல்இடி பல்ப்லாம் செய்ய சொல்லி கொடுத்தாரு சார்.
5: சார் வணக்கம் சார், என் பேர் அசீம் பாஷா. நான் வந்து உப்பட்டி ஐடியில் வந்து ஒயர்மெண்ட் ரேட்டில் இஏடிஓவாக இருக்கேன். இப்போ ஒயர்மெண்ட் ட்ரேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பசங்க வந்து இப்போ 10th குவாலிஃபிகேஷன் பசங்க வரைக்கும் சில ட்ரேட்லாம் இருக்குது, ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. இப்போ பிலோ 10th ஃபெயில் ஆகிட்டு எதிர்காலத்தில் வந்து படிக்க முடியாத ரொம்ப ஏழை பசங்க அந்த மாதிரி பசங்கள்லாம் இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து மேற்கொண்டு படிக்க இயலாதுங்க. அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து ஒரு அரசாங்கத்தில் வந்து நமக்கு அவங்களுக்கும் ஒரு ஸ்கில்லு கொடுத்து நல்லா நேஷ்னல் லெவலில் அவங்கள வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு கவர்மெண்ட்டுடைய பாலிசி. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த மாவட்டத்தில் வந்து நிறைய எஸ்டி பசங்களும் இருக்காங்க, ஏழைப்பட்ட பசங்க இருக்காங்க, நிறைய பசங்களுக்கு வந்து ஃபேமிலி பேக்ரவுண்டு நல்லா இருக்காது. அந்த பசங்களுக்கு வந்து நாங்களே

வீடு தேடி நாங்களே போய்ட்டு அந்த பசங்களெல்லாம் பார்த்து அவங்களை கூப்பிட்டு அவங்களை கன்வின்ஸ் பண்ணி ஐடியில் கொண்டு வந்து அவங்களை சேர்க்கணும் சார். எயித்து படித்த பசங்களுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங்னு பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட இப்போ எலக்ட்ரிக்கல் ட்ரேடில் என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து அவங்களுக்கு இருக்குங்க.

0: அவங்களுக்கு வந்து மெயினாக வந்து வயர்மெண்ட் ரேட்டுன்றாலே அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து இபியில் போகிறதுக்குண்டான நிறைய வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு. இபியில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த லைன்லே பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபார்மர் எலக்ட் போய் எலக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி பசங்கள்லாம் அந்த மாதிரி ட்ரேடுக்கு வந்து அவங்க வந்து எலிஜிபிள். அதே நேரத்தில் அவங்க கம்பெனிலாம் போகலாம். கம்பெனி ஆக்ட் 1961 படி வந்து அந்த பசங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருக்குது, அந்த அவங்களாம் போகிறாங்க. அதே நேரத்தில் வந்து அந்த பசங்க வந்து ரெண்டு இயர் ட்ரேட் அது, அந்த ரெண்டு இயர் ட்ரேடில் வந்து அவங்க வந்து கம்பெனினா என்ன, கம்பெனினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும். நம்ம வந்து இங்கே வந்து சில மைனர் ப்ராக்டிகலாம் அங்கே நிறைய கொடுப்போம் சிலபஸ்ட்டு. அவன் வந்து கம்பெனியில் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் போகணும், பெரிய பெரிய பேனல் போர்டு பார்க்கணும், பெரிய பெரிய மோட்டர் பார்க்கணும், அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஓஜிடி ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதம் நாங்கள் அனுப்புகிறோம், வருஷம் வருஷம் சீனியருக்கும் ஜூனியருக்கும். அப்போ அவங்க வந்து கம்பெனிக்கு போனாங்கனாக்கா, ஓ நம்ம ஐடியில் படித்தோம், பேசிக்கில் அவ்வளோலாம் இருந்தது, ஆனால் கம்பெனியில் வந்து இவ்வளோலாம் இருக்குது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அவங்க ஐடிக்கு வரும்போது அவங்களோட ஸ்கில் லெவல் வந்து நல்லாயிருக்கும். அவன் வந்து நல்லா படிக்க ஆரம்பிப்பான். அந்த கம்பெனி போனால் இதெல்லாம் நம்ம வேலை செய்யணும், ஏன்னா அவனுக்கு கம்பெனியை பற்றி சுத்தமாக தெரியாது. கம்பெனியை பற்றி அவன் வேலை செய்யணும் அப்படின்னு அவனுக்கு வந்து மனசில் வரும்போது இது அவனுக்கு ஒரு கிரியேட் ஆகிட்டு அவன் நல்லா வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிடுவாங்க. அதே நேரத்தில் வந்து அவனுக்கு வந்து ட்ரைனிங்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங் முடித்த பிறகு வந்து ஒன் இயர் வந்து அவனுக்கு அப்ரண்டிஸ் ட்ரைனிங் அனுப்புகிறோம். அந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வந்து நிறையா கம்பெனி வந்து நம்ம டைஅப் இருக்கிறாங்க, நம்ம ஐடியிலே டைஅப் பண்ணியிருக்கிறாங்க. டாடா டெக்னாலஜிஸு, அப்புறமா கோயம்புத்தூரில் வந்து டெக்ஸ்மோ கம்பெனி, அந்த மாதிரி நிறையா கம்பெனிலாம் வந்து அவங்கள ஒரு வருஷம் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க, அப்ரண்டிஸ் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. எடுத்து ஒன் இயர் வந்து அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் பீரியடில் வந்து அவங்களுக்கு வந்து மினிமம் 18,000 சேலரி கொடுக்குறாங்க, அக்காமடேஷன் கொடுக்குறாங்க, சப்சிடி ஃபுட்டு கொடுக்குறாங்க. ஒன் இயர் வந்து அந்த பையன் வந்து அங்கே ஒர்க் பண்ணிடுறாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து என்ன பண்ணுறாங்க, ப்ரைவேட் கம்பெனியில் அவங்களே என்ன பண்ணுறாங்க, அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க.
1: என் பேர் ஆரோக்கியராஜ் சார்.
2: ரொம்ப பிடிச்ச உணவுனா என்ன, என்ன சாப்பாடு? அதே மெதுவாக சொல்கிறேன்.
1: பிரியாணி சார்.
2: என்ன பிரியாணி?
1: சிக்கன் பிரியாணி. நான் கூலூர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படித்தேன். இங்கே வந்து வயர்மேன் கோர்ஸ் எடுத்து படிச்சுட்ருக்கேன். எனக்கு வந்து வயர்மேன் ஆகணும் சார், எலக்ட்ரிஷியன் ஆகணும்னு. அதுக்காக இங்கே எல்லாம் கற்றுட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக.
2: இப்போ இதை தவிர வேறு இதில் ஈடுபாடு இருக்குது?
1: இது வேறு எதுனா வீட்டில் ஏதாவது பொருள் உடஞ்சிருந்துச்சுன்னா அதை ரெடி பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுவேன் சார்.
2: அப்போது நீ வந்து வீட்டில் இருக்கிற அதாவது இருக்கக்கூடிய அந்த பொருட்களையும் ரிப்பேர் பண்ணுன்னு சொன்னால் என்ன, எதை ரிப்பேர் பண்ண?
1: மிக்சியில் ஓவர்லோடாகி வயர் கட் ஆகிடுச்சு சார், அதை ஜாயின் பண்ணிட்டு கொடுத்தேன், அது இப்போ ஒர்க் ஆகுது சார்.
2: பரவாயில்ல. வீட்டில் வந்து இந்த மாதிரி ரிப்பேர் பண்ணுறது, அப்பா அம்மா அதை பற்றி எதுனா சொன்னாங்களா? அப்பா வெரி குட் சொன்னாங்களா?
1: ஆ சார், அங்கே போயிட்டு நல்லா கற்றுட்ருக்க அப்படியே
2: அப்படி சொன்னாங்களா? வெரி குட். எல்லாருமே கிளாப் பண்ணிடலாமா? ஓகே. உன் பேர் சொல்லுங்க.
3: என் பேர் சஞ்சய் சார். அம்பாள்முளா ஸ்கூல் படித்தேன். அம்பாள்முளா ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன்.
2: ஸ்கூல் லைஃப்லாம் ஜாலியாக இருந்துச்சா?
3: ஆ, இங்கே படிக்கிறோம், அதேமாதிரி வேலையும் கற்றுக்கலாம்.
0: நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே வந்து ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் சென்னையில் இருக்குங்க. இங்கே முடிச்சுட்டு அவன் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஒரு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே பதிவு பண்ணானாக்கா, கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் வெளிநாட்டில் இருக்கிற அரசு நிறுவனங்கள்லாம் நம்ம இந்தியா கம்பெனியோட அவங்க ஒப்பந்தம் போட்டாங்கனாக்கா, அங்கே வந்து நிறைய பசங்க வந்து ஸ்கில் பர்சன் தேவைப்படுறாங்க. அந்த மாதிரி ஸ்கில் பர்சன் தேவைப்படும் போது அவன் ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷனில் பதிவு பண்ணானாக்கா, அவன் டைரெக்டாக வந்து வெளிநாட்டுக்கு நம்ம கவர்மெண்ட்லேருந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. எதிர்காலம் வந்து ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும் அவனுக்கு.
2: சலுகைகள் ஏதாவது இருக்கா? அதே போல் இங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது?
0: கண்டிப்பாக இருக்குது சார். இது அரசாங்க கவர்மெண்ட் ஐடினாலும் பையனுக்கு வந்து எல்லாமே வந்து அப் டு டேட் வந்து ஃப்ரீ தான் சார். அவன் வந்து ஃபீஸ் மட்டும் 250 ருபீஸ் அவன் கட்டணும், அதுதான் அவனுக்கு ரெண்டு வருஷத்துக்கும் அதுதான் ஃபீஸ் அவனுக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு வந்து புக்ஸு கொடுத்துட்றாங்க சார் ஃப்ரீயாக. ஜாயின் பண்ண உடனே அவனுக்கு புக்ஸ் கொடுத்துட்றாங்க. அவன் வந்து இண்டஸ்ட்ரியல் கம்பெனி பிரகாரம், இண்டஸ்ட்ரியல் ஆக்ட் பிரகாரம் வேலை செய்கிறதுனால அவனுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ஷூ கொடுக்குறாங்க, ஷூ கம்பல்சரி போட்டுக்கணும். யூனிஃபார்ம் ரெண்டு செட்டு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்தது வந்து அவனுக்கு வந்து அந்த யூனிஃபார்ம் கொடுத்தாங்கன்னா அது தையல் கூலியும் கொடுத்துட்றாங்க, தைக்கிறதுக்கு தையல் கூலியும் கொடுத்துட்றாங்க. இப்போ தூரத்திலேருந்து வர பசங்களுக்கு வந்து பஸ் பாஸ் கொடுக்குறாங்க, டெய்லி வந்து பஸ்ஸில் ஃப்ரீயாக வந்துட்டு போகலாம். அப்புறம் வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தா ஹாஸ்டல் ப்ளேஸ் இருக்குது சார். இங்கே நிறைய பசங்க ஹாஸ்டலில் படிக்கிறாங்க. தூரமாக இருக்கிற பசங்களுக்கு ஹாஸ்டலில் தங்கி போய் ஹாஸ்டலுக்கு எந்த விதமான ஃபீஸ் கிடையாது. அவனுக்கு வந்து தங்குறது சாப்பாடுகள்லாம் ஹாஸ்டலில் வந்து மூணு வேளை சாப்பாடு தங்குறது அவனுக்கு எல்லாமே ஃப்ரீ தான். அதுமாதிரி சலுகைகள் பார்த்தாக்கா அந்த ஃபீஸ் எல்லாம்

0: சொன்னோம், நம்ம ஹாஸ்டல் சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து லேப்டாப் கொடுக்குறாங்க, பசங்களுக்கு ஃப்ரீ லேப்டாப் கொடுக்குறாங்க. அதை வச்சு அவங்க வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ்லாம் டெவலப் பண்ணிக்கலாங்க, லேப்டாப் கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து அவனுக்கு வந்து மாதம் வந்து ஸ்டைபண்ட் வந்து 750 ரூபா மாதம் ஸ்டைபண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் தமிழ் புதல்வன் அந்த திட்டத்தில் வந்து அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து மாதம் வந்து 1000 ரூபா வந்து கொடுக்குறாங்க பசங்களுக்கு. தமிழ் புதல்வன் திட்டத்தில் 1000 ரூபா கொடுக்குறாங்க. அது மாதிரி புதுமை பெண் திட்டத்தில் வந்து அவங்களுக்கு லேடி கேர்ள்ஸ் பசங்களும் அவங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. 750 ரூபா ஸ்டைபண்ட் வந்து எஸ்சி பசங்களுக்கு, எஸ்சி பசங்களுக்கு 750 ரூபா ஸ்டைபண்ட் கொடுக்குறாங்க சார்.
1: நான் ஷைலா ஷெரிங், பாடந்தால ஹைஸ்கூலில் படித்தேன்.
2: எந்த டீச்சர் ரொம்ப பிடிக்கும்?
1: நோஷா சார் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு தெரியாத எல்லாம் நல்லா சொல்லி கொடுப்பாங்க அந்த சார். ஐடி ஃபஸ்ட்டு தெரியல, இப்போ தெரியாமல் வந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த மாதிரியெல்லாம் விஷயம் இருக்குன்னு இவங்கள்லாம் சொல்லி சாருங்கள்லாம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இந்த வயர்மேன் எடுத்து படித்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பல்பெல்லாம் மேக்கிங் பண்ணிவிட்டு இப்போ சேல்ஸுக்கு பண்ணுறோம், எல்லோரும் வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி கடையில் போய் கம்ப்யூட்டரு மிக்ஸி கிரைண்டர் அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்தா அப்படி பின்ன பல்பு வேணும்னா நம்ம செஞ்சுக்கிட்டு சேல்ஸ் பண்ணிட்டு நம்ம சொந்தமாக ஒரு கடையெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி பார்த்துக்கலாம் சார்.
3: என் பேர் பூமிகா, நான் ஆரோக்கிய கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். ஒயரிங்னா கொஞ்சம் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், மற்றதுனா
2: உங்கள்கிட்ட கொடுத்தா தனியாக பண்ணிடுவீங்களா?
3: ஆ, எல்லாம் அசம்பிள் பண்ணிக்கலாம்
2: சார்.
4: இங்கே வந்து சார் கிளாஸ் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதுவோம். அப்புறம் கொஞ்ச நேரம் மேக்கின் ஐடியில் வந்து பல்பு செய்கிறதுக்கு சார் கற்றுக் கொடுப்பாங்க. அப்புறம் நாங்கள் ஒரு வாட்டி பண்ணி டெஸ்ட் பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்.
5: என் பேர் துர்கா, நான் ஜிடிஆரில் படித்தேன். தேவாலா,
2: இப்போது இங்கே இந்த கோர்ஸ் படிக்கிற நேரத்தை தவிர மீதி நேரத்தை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க?
6: மை நேம் இஸ் பர்ஷிதா ஷெரீன், கமிங் ப்ராப்பர்ட்டி. I'm pursuing an advanced CNC machine technician.
2: Okay, you have some experience இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள்.
6: எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு வந்து அட்வான்ஸ் சிஎன்சியில் வந்துட்டு ஜாப் மேக்கிங் பண்ணுறது தான். அது வந்துட்டு ஃபஸ்ட் இயரில் சிஎன்சி வெர்டிக்கல் மிஷின் இருக்குது, செகண்ட் இயரில் மில்லிங் மிஷின் இருக்குது. ஃபஸ்ட் இயரில் வந்து நாங்கள் ஃப்ளை ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற சிலிண்ட்ரிக்கல் ஜாப் எல்லாம் பண்ணுவோம். அதுக்கப்புறமா செகண்ட் இயரில் தான் மில்லிங் மிஷின் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போது ரீசெண்டாக ஃப்ளைட் ஜாப் எல்லாம் ப்ரோக்ராம் போட்டு ரன் பண்ண தெரியுது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆமாம், நான் ரீகன் பண்ணேன். ஃபஸ்ட் இயரில் மேரேஜ் முடிஞ்சிருச்சு, ஒரு 6 மந்த் முடிஞ்சதுக்கப்புறமா. அதுக்கப்புறம் ஃபேமிலி இஷ்யூஸ், அதனால் வெளியே போக வேண்டியது இருக்குது, பைக் போக வேண்டியது இருந்துச்சு. திரும்பவும் அங்கே போயிட்டு வந்தப்போ சரி சும்மா எதுக்கு நிற்கிறோம், நாம தான் படிச்சிருக்கோமே, அது கண்டினியூ பண்ணால் என்னன்னு தோணிச்சு. அப்படியே வந்து மறுபடியும் சார்கிட்டலாம் சொல்லி ஜாயின் பண்ணேன். இப்போது செகண்ட் இயரில் படிச்சிருக்கேன் சார். எக்ஸாம் வந்து நல்ல ஜாப்கெல்லாம் அட்டன் பண்ணணும். என்னோடய ட்ரீமே வந்து ஐடி டீச்சர் ஆகணும் தான். ஃப்யூச்சர் பிளான் இருக்குது. ஃபேமிலி சப்போர்ட், எல்லோரும் சப்போர்ட் இருந்துச்சுன்னா நான் முன்னாடி வருவேன்.
2: டீச்சிங்கில் போகணும் இல்லையா?
7: என்னோடய பேர் வந்து மெர்லின், நான் வந்து எருமாட்டிலிருந்து வரேன். ஐடி வந்து நான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு தான் வந்தேன். ஐடியில் ஐடி பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஐடியில் வந்து சேர்த்துட்டாங்க வீட்டில் உள்ள சூழ்நிலையை பொறுத்து. ஐடி வந்தோடனே பார்க்கும்போதெல்லாம் பயமாக இருந்துச்சு, ஏன்னா ரொம்ப பெரிய பெரிய மிஷின்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. எப்படி படிக்க போகிறோம், வந்து சேர்த்துட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து இங்கே வந்து பார்த்தா அப்படியெல்லாம் இல்லை, எல்லா சாருமே நல்லா பேசுகிறாங்க, நல்லா சொல்லி கொடுப்பாங்க. ஒன்று புரியலன்னு கேட்டாலும், எவ்வளோ தடவை கேட்டாலும் அவ்வளோ தடவை நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லா சொல்லி கொடுப்பாங்க. ஃபஸ்ட் இயரில் அப்படி தான் இன்டர்ன்ஷிப்பெல்லாம் அனுப்புவாங்க, ட்ரைனிங்கெல்லாம். ஃபஸ்ட் இயர்லேயும் நாங்கள் வந்து அக்வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டர் கம்பெனி, அந்த கம்பெனிக்கு போனோம். அங்கே போகும்போதும் மிஷின்ஸ் பற்றியெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி தான் இப்போ செகண்ட் இயர்லேயும் ஒசு டைட்டன் கம்பெனிக்கு போனோம். அங்கே எப்படின்னா வாட்ச் வந்து நம்ம வந்து சும்மா ஒரு வாட்ச் வந்து நம்ம கட்டுறோம், அவ்வளோதான், தூக்கி வீசிடுறோம். என்னது ஓடாட்டினா தூக்கி வீசிடுறோம். ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு ஒரு வாட்சுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வந்து ஒரு வாட்ச் செய்ய இவ்வளோ பெரிய கம்பெனியா, இவ்வளோ வேலை இருக்கா அப்படின்னலாம் தெரிஞ்சு. ஒவ்வொரு இதுவுமே அங்கே போகும்போதும் நாங்கள் வந்து ப்ரோட்டோடைப் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருந்தேன். அங்கே எப்படின்னா ஒரு வாட்ச் வந்து செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு டெமோ பார்ப்பாங்க. டெமோ அப்படிங்கிறது தான் ப்ரோட்டோடைப். ஃபஸ்ட் வந்து ஒரு வாட்சை வந்து செய்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இப்போ ஒரு பொருளை வந்து

0: நம்ம நிறையா மாஸ் ப்ரொடக்ஷன் எடுத்து எல்லாருமே செஞ்சிட்டோம்னா லாஸ்ட்ல தப்பாயிருச்சுன்னா அது செய்ய முடியாதுல்ல. அப்போ ஃபர்ஸ்டா ஒரு டெமோ பார்ப்பாங்க, அது அதுதான் ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறது.
1: வெளியில எங்கேயாவது கூட்டிட்டு போவாங்க, எங்க வேணாலும் இருக்கலாம், ஒரு வேளை வெளியில வெளி ஊர்ல போயிருக்கலாம். நீங்க
0: அப்படி வந்து இந்த வாட்ச் கம்பெனிக்கு போய் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடச்சிச்சு. அதே மாதிரி இப்போது பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கோம் விஷால் கம்பெனிக்கு போகிறது மாதிரி. இப்போ வந்து இந்த மாதத்தோட எக்ஸாம் வந்துருச்சு, எக்ஸாம் முடித்தா பின்ன ஒர்க் போகிற மாதிரி தான். இங்கே வந்து ஐடிஐ வந்து நினைக்கிறாங்க எல்லோரும் ஃபெயிலாகுங்கிறவங்க தான் ஐடி படிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து ஐடி வந்து அப்படியெல்லாம் இல்லை, வெளியில் போனால் தான் தெரியும் ஐடி படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக சொல்லிட்டு நடந்துட்டுருக்காங்க. அங்கே கம்பெனியில் கூட அப்படி தான். இப்போ வந்து நானும் வந்து ப்ளஸ் டூலாம் பாஸ் ஆகிட்டு தான் இங்கே வந்திருக்கேன்.
2: நாங்கள் இப்போ ஒரு மாதத்துக்கு இந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒசூர்லேருந்து வந்தோம், ட்ரைனிங் போயிருந்தோம் நாங்கள். இப்போ இங்கே இருந்தாங்க 37 பேர் பசங்க போனோம். இப்போ இங்கேருந்து கூடலூர்லேருந்து குண்டல்பட்டு வரைக்கும் நாங்கள் காசு போட்டு தான் போனோம். அங்கேருந்து கம்பெனி பஸ் அனுப்புனாங்க, பஸ்ஸில் நாங்கள் எல்லாம் பாட்டுலாம் போட்டு எல்லாம் நாங்கள் மஜா பண்ணிக்கிட்டு ஜாலியாக போனோம் சார். அங்கிட்டிருந்து வரும்போது அதே தான் ஒசூர்லேருந்து குண்டல்பட்டு வரைக்கும் பஸ் விட்டாங்க. அங்கே ஒசூரில் போயிட்டு ரூம்லலாம் 6 நாள் வேலை, சனிக்கிழமை சாயந்தரம்னா நாங்கள் பாட்டுலாம் போட்டு டான்ஸ்லாம் ஆடுறது அந்த மாதிரி எல்லாம் ஜாலியெல்லாம் பண்ணோம் சார் 1 மாதம். அப்புறம் இங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ அதெல்லாம் மறுபடியும் அங்கிட்டே வேலைக்கு போகணுட்டு நாங்கள் எல்லாம் பசங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பசங்கெல்லாம் அங்கிட்டு தான் பிளேஸ்மெண்ட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சார் என்ன பண்ணோம்,
3: இங்கேருந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் சென்னை போனோம். இந்த மேக்கின் ஐடிஐ பல்பு செய்யற இது ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு அங்கே போனப்போ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ட்ரெயின்லேயே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அங்கேயே ட்ரெயின்லேயே இருந்தோம்.
4: சூருக்கு போனோம், ட்ரைனிங்கு நல்லா இருந்துச்சு, பசங்கள்லாம் ஜாலியாக தான் இருந்தோம். வேலைக்கு போனோம், சாயந்தரம் பாட்டெல்லாம் டான்ஸ் ஆடுவோம், நல்லா இருந்துச்சு.
2: நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஒசூர் போனோம். ஒசூரில் போயிட்டு அங்கே கம்பெனிக்கு வேலைக்கு போனோம். அப்போ லீவ் டைம்லலாம் பெங்களூர் அங்கெல்லாம் பர்ச்சேஸ்லாம் பண்ணோம் சார், ரொம்ப ஜாலியெலாம் பண்ணோம்.
1: இது ஒரு அழகான இடத்துல, ஒரு அமைதியான இடத்துல, ஒரு இயற்கை எழில் மிக்க இடத்துல ஒரு அருமையான தொழிற்பயிற்சி நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து இப்போ வந்து இந்த மோட்டார் மெக்கானிக் எலக்ட்ரிக் மோட்டார் மெக்கானிக் கோர்ஸும் சில இதெல்லாமே வந்து புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. புதுசு புதுசாக சில இன்னோவேஷன்ஸ் எல்லாம் இன்னோவேட்டிவாக எடுத்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த அட்மினிஸ்ட்ரேஷன். முக்கியமாக அதில் இருக்கக்கூடிய அந்த தொழிற்பயிற்சி நிறுவன முதல்வருடைய அந்த எஃபோர்ட்னால இங்கே நிறையா நல்லா ஆக்டிவாக நடந்துகிட்ருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றியும் இந்த எலக்ட்ரிக் மோட்டார் வெஹிக்கிளை பற்றியும் சொல்வார், தொடர்ந்து கேட்கலாம். அவர்கிட்ட
5: இந்த ஐடியோட தரம் அப்கிரேட் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே 2023 இண்டஸ்ட்ரி 4.0 கோர்சஸ் ஆரம்பித்தோம். அதில் இருக்கக்கூடிய 3 கோர்சஸ் தான், ஒன்று சிஎன்சி மெஷின் அண்ட் டெக்னீஷியன், இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன் அண்டு மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இது மூணுமே வேர்ல்டில் மோஸ்ட் வாண்டட் ட்ரேட்ஸ். இப்போது சிஎன்சி மெஷினை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் யூஸ் பண்ணுற மெஷினும் அந்த எந்ததாக இருந்தாலும், இப்போது காராக இருந்தாலும் பஸ்ஸாக இருந்தாலும் பைக்காக இருந்தாலும் ராக்கெட்டாக இருந்தாலும் எந்த இதுக்காக இருந்த ஸ்பேர் பார்ட்ஸ் தயார் பண்ணாலும் இந்த சிஎன்சி மெஷின்ஸ் வேணும். இதெல்லாம் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி இங்கே நம்ம அதில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி அவங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அவங்க எங்கே போனாலும், உலகத்தில் எங்கே போனாலும் அந்த மெஷினை அவங்களால இயக்க முடியும், எல்லா இடத்துலையுமே வேலை வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, அவங்க ஒரு கொஞ்சம் வருஷம் கம்பெனியில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களே ஆண்டர்பிரனர் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அந்த மெஷின்ஸ் எல்லாம். ஸோ ஏதாவது ஒரு கம்பெனியோட அவுட் சோர்சிங் ஆர்டர் எடுத்துகிட்டு அவங்களே தயார் பண்ணி அவங்களுக்கு கம்பெனிக்கு சப்ளை பண்ண முடியும், அந்தளவுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸும் அதே மாதிரி தான். இங்கே ஜப்பான் கம்பெனியோட ஒரிஜினல் ரோபோட்ஸ் இருக்குது, அந்த இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸே 2 எங்கிட்ட இருக்குது. ஸோ அதோட ப்ரோக்ராமிங் தான் அவங்க கற்றுக்குறாங்க. ஸோ எந்த கம்பெனி இப்போ ஒரு பென்ஸ் காராக இருந்தாலும் எந்த அசம்பிளிங் பிளான்ட் நீங்கள் யூடியூப்பில் இதில் பார்த்தீங்கனாலும் அதிலெல்லாம் ஆளுங்க இது கம்மியாக இருக்கும், எல்லாமே ஆட்டோமேஷன் தான். அந்த மாதிரி ரோபோட்டிக் ஹேண்டு தான் அதை எடுத்து ஒவ்வொருந்தும் எடுத்து பிக் அண்ட் ப்ளேஸ் பண்ணுறது, அதோட வெல்டிங் பண்ணுறது எல்லாமே. ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருச்சுனாலும் அந்த மாதிரி கம்பெனிஸில் அவங்க ப்ளேஸ் ஆகிடுவாங்க. அடுத்த கோர்ஸு மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இனிமேல் சொல்லவே தேவையில்லை, இன்னொரு 5-10 வருஷத்துக்குள்ளே மொத்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இவங்கெல்லாம் தான் டாப்பில் இருப்பாங்க. இப்போவே இந்தியாவில் நிறைய எலக்ட்ரிக்கல் கம்பெனிஸு, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் கம்பெனிஸும் வந்துகிட்டே இருக்காங்க. அங்கெல்லாம் நிறைய பேர் தேவைப்படுது. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட், இந்தியா கவர்மெண்ட் எல்லாம் நிறைய பஸ்ஸஸ் இதெல்லாம் ப்ரொக்யூர் பண்ணிகிட்டு இருக்காங்க, எலக்ட்ரிக் பஸ்ஸஸ். ஸோ அதோட சர்வீஸிங்கு, அதோட ஒர்க்ஷாப்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஐடி ஸ்டூடெண்ட்ஸு நிறைய தேவைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ எந்த கோர்ஸ் படிச்சிருந்தாலும் இப்போது ஃபாரின்லலாம் எல்லாமே இந்த ஸ்கில் ட்ரைனிங் இன்டெக்ரேட் பண்ணி தான்

0: ரெகுலர் எஜுகேஷன் நடந்துட்டு இருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் எந்த கோர்ஸ் படிச்சிருந்தாலும் ஜஸ்ட் ஒரு 1 இயர் ஒரு 2 இயர் ஐடிஐ கோர்ஸ் படிங்க கூட உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு நாங்களே ஏற்படுத்தி கொடுத்துறோம். இந்தியாவில் எந்த ஊரில் வேணாலும் எந்த கம்பெனி வேணாலும் எங்களால் அது தயார் பண்ண முடியும். அவ்வளோ பெரிய நெட்வொர்க்கு கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஜஸ்ட் ஒரு மெயில் போட்டாலே அவங்க அங்கே அந்தந்த ஆஃபீஸ்லேருந்து அவங்க செயல்பட்டு டிஸ்ட்ரிக் ஸ்கில் ட்ரைனிங் சென்டர் இருக்குது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலும். ஸோ அங்கே அதில் ஏடிஸ் இருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டேட்டிலுமே இதே மாதிரி இதாகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் வேலை வாய்ப்புங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லை. 1-2 வருஷம் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்க வெளிநாடு போய் வேலை செய்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு.
1: நேயர்கள், இதுவரை இளமை உலகம் நிகழ்ச்சியில் கூடலூர் உப்பட்டி பகுதியில் ஐடிஐ மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இளமை உலகம்.

0: இத்துடன் இளமை உலகம் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
1: பதினோரு மணி, இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உள்நாட்டு தளவாடங்கள் உற்பத்திக்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கோவளத்தில் சற்றுமுன் தொடங்கியது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சிங்கப்பூரில் அந்நாட்டு பிரதமர் திரு லாரன்ஸ் வாங்கை சந்தித்து பேசினார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். ஊரகப் பகுதிகளின் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஐநா பாதுகாப்பு குழுவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் புதிதாக டாஸ்மாக் கடைகளை திறக்க தவிக அரசு அனுமதி அளிப்பதாக திமுக குறை கூறியுள்ளது. கட்டுமான பொருட்களின் விலையை குறைக்க தவிக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தவிக அரசு விளம்பரத்தில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினத்தையொட்டி தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூரில் நடைபெற்ற ஆசியான் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் இன்று நடைபெறுகிறது. கியூபக் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணையும், கன்கூன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஸ்ரீராம் பாலாஜி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. சிங்கப்பூர் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 ஸ்டுடியோல டைம் சரியா 11:02 ஆயிருக்கேன். இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறதுக்காக நான் உங்க கூட இணைஞ்சிருக்கேன் ஆர்ஜே எஸ் பிரீதி. ஸ்டேடியோ நோடி எஃப்எம் 101.8 இங்க எல்லாமே சம ஹிட். 11:02 கேட்க போகும் நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில், அதை கேட்பதற்கு முன்னதாக
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம்

0: லாபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
0: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மனப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மனப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி: உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசிக்கு அருகே உள்ள அசோகர் காலத்து எந்த தலத்தை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அங்கீகரித்தது? சரியான பதில்: சாரநாத் பௌத்த தலம். தென்கொரியா நாட்டில் புசான் நகரில் யுனெஸ்கோவின் 48th கூட்டம் நடந்தது. இதில் 2025-26 ஆண்டுக்கான பாரம்பரிய சின்னங்கள் அறிவிக்கப்பட்டன. சாரநாத் பௌத்த தலத்தை பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்தது. இதன் வாயிலாக இந்தியாவின் 45th தலமாக யுனெஸ்கோவின் பட்டியலில் சேர்ந்தது. இன்றைய கேள்வி: மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ் என்ற மத்திய அரசின் கப்பல் கட்டும் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட அடுத்த தலைமுறை ரோந்து கப்பலின் பெயர் என்ன? கேள்வி மீண்டும் ஒரு முறை: மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ் என்ற மத்திய அரசின் கப்பல் கட்டும் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட அடுத்த தலைமுறை ரோந்து கப்பலின் பெயர் என்ன?
2: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
3: என் கேள்விக்கு என்ன பதில்?

0: ஸ்டுடியோல டைம் சரியா 11:06 ஆயிடுச்சு. கேட்க போகும் நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள். இன்னைக்கு எண்ணங்களின் வண்ணங்களோட தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவாலான நேரங்களில் நமக்கு பெரிதும் கை கொடுப்பது நாம் கற்றுக்கொண்ட அனுபவங்களா, நமது சுற்றமும் நட்புமா அப்படின்ற தலைப்புல தான் நேயர் உங்களோட கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான நம்பர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 9344901018 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். நீங்க வாட்ஸ்அப் வழியாவும் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். ஸோ அதற்கான நம்பர் 8300019101018. இந்த நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கூட பேசுறதுக்காக இப்ப நீ ரெடியா இருக்காங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்க, எங்க இருந்து கூப்பிட்டுருக்காங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: கோவை மாவட்டத்திலிருந்து இடையர்பாளையம் பெருமாள் சாமி பேசுகிறேன்.
0: சொல்லுங்க, இன்னைக்கு தலைப்பு கேட்டீங்களா?
1: தலைப்பை கேட்டேன் மேடம். அருமையான தலைப்புங்க, சிந்தனைக்குரிய தலைப்பு. அதனால வந்து சில கருத்துக்களை மட்டும் இங்க பதிவு செய்யணுங்க.
0: சொல்லுங்க.
1: எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் தி பெஸ்ட் டீச்சர் என கூறும் வைரவழிகளை எல்லாரும் அறிவோம். சவாலான நேரங்களில் கை கொடுப்பது நமது அனுபவமே என்று கூறலாம். என்னதான் அனுபவம் நமக்கு கை கொடுத்தாலும் சுத்தம் மற்றும் நட்புகள் நமக்கு உறுதுணையாக இருக்கும் பட்சத்தில் தான் நாம் அந்த சவால்களில்

0: இருந்து மீண்டு வர இயலும்.
1: கட்டாயமா
0: வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் எப்பொழுதும் ஒரு காரணம் மட்டுமே இருக்க இயலாது. அதற்கு இரண்டுக்கு மேற்பட்ட காரணங்கள் இருக்கும். அதேபோல் சவாலான நேரங்களில் நமக்கு அனுபவம் கை கொடுக்க வேண்டும். அதற்கு மேல் நம் சுத்தமும் நட்பும் நமக்கு உறுதுணையாக இருந்து உந்து சக்தியாக இருந்து நமது சவால்களை வென்றெடுக்க ஒத்துழைக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்வில் வெற்றி கனிகளில் எளிதில் பெற்றிட இயலும். இதுதான் யதார்த்த நிலையாகும்.
1: சூப்பருங்க, சூப்பரா உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கால் பண்ணதுக்காக நன்றி.
0: ஓகே, நன்றிங்க மேடம்.
1: நன்றிங்க. வணக்கம் ஓடி எஃப்எம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: சின்னவரம் செல்வராஜ் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: சூப்பரா இருக்கங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க சூப்பரா இருக்கறோம் மேடம்.
1: ஓகேங்க, சொல்லுங்க. ஹெட்டிங் கேட்டிங்களா?
2: கேட்டேன் மேடம். அதாவது அதான் உறவுகள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க மேடம். என்னதான் நாங்க கஷ்டப்பட்டாலும் ஒரு பிரச்சனைனா வந்து கொஞ்சம் சொந்தக்கார கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணுங்க மேடம்.
1: ஓகேங்க,
2: அப்பதான் கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குங்க மேடம்.
1: கண்டிப்பாங்க, ஆறுதலா. ஒருத்தர் ஏதாவது சொல்றதுக்கு நமக்கு இருந்தோம் அப்படின்னாலே நம்மளோட பல கவலைகள் மறக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லலாம் அப்படிங்களா?
2: ஆமா, இருந்தாலும் அனுபவமும் சொல்லி கொடுக்க, இருந்தாலும் ஒரு ஆலோசனை சொல்றதுக்கா சொந்த பந்தங்கள் வேணும்.
1: கட்டாயமா வேணும். சூப்பர்.
2: ஆனா அந்த தோல்வி அடைஞ்சா அது ஒரு அனுபவம் தான். இருந்தாலும் சொந்தத்துல ஒருத்தர் யாராவது சொன்னா தான் கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு மேடம். ஏன் எதனால இந்த மாதிரி ஆச்சு, தோல்வி எதனால ஆச்சுன்னு சொல்றக்கு ஒரு ஆள் வேணும் மேடம். அதனால சொந்த பந்த கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் மேடம். தோல்வி வந்து எங்களுக்கு ஒரு பக்கம் கவலை இருக்கு, அது இல்ல எங்களுக்கு இருக்காது. இருந்தாலும் சொந்த பந்தங்களுக்கு கொஞ்சம் ஏதோ ஒன்று சொல்றா கொஞ்சம் ஐடியா கொடுத்தா கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஆறுதல் ஆகும் மேடம்.
1: கட்டாயமாங்க. கருத்துக்களுக்கு நன்றிங்க, கால் பண்ணதுக்காக நன்றி. ஹலோ, வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
3: வணக்கம் அம்மா.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: கண்ணு, உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா?
1: என்னோட பேர் பிரீத்திங்க.
3: பிரீத்தி, நான் கோயம்பு மாவட்டம் சூலூர் வட்டம் வேலத்துநாயம்பாளையம் கிராமத்துல இருந்து ரத்தினூர் பேசுறேங்க.
1: ஓகேங்க, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேங்க. நீங்க சுகமா இருக்கீங்களா?
1: எல்லாரும் நல்லா இருக்கோங்க. இன்னைக்கு எண்ணங்களின் வண்ணங்களோட தலைப்பு என்னன்னு கேட்டீங்களா?
3: சொல்லுங்க சாமி.
1: தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவாலான நேரங்களில் நமக்கு பெரிதும் கை கொடுப்பது நாம் கற்றுக்கொண்ட அனுபவங்களா நமது சுற்றமும் நட்புமா?
3: தலைப்பு ரொம்ப சந்தோஷமான தலைப்பு. பேசலாமுங்களா?
1: சொல்லுங்க சொல்லுங்க.
3: இப்ப இந்த தலைப்பு வந்து ரொம்ப அற்புதமான தலைப்புங்க. நம்ம அதாவது நமக்கு சவாலான நேரங்கள் நமக்கு உதவுவது வந்து நம்முடைய அனுபவமா அல்லது சுற்றம் நட்பா? சில விஷயங்கள்ல வந்துங்க சவாலான நேரங்கள் வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு பண கட்டுப்பாடு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து நம்முடைய அனுபவத்தை வச்சு நம்ம பணத்தை சம்பாதிக்க முடியாது இல்லைங்களா? அப்ப வந்து அந்த மாதிரி நேரங்களை வந்து நம்ம நட்பு சுற்றம் உறவினர்கள் அந்த மாதிரி இருக்கு உதவுவாங்க. வேற ஏதாவது பிரச்சனைகள், அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு வேற சில சமயங்கள் வேற ஏதாவது பிரச்சனைகள், சவாலான பிரச்சனைகள், நமக்கு வேற ஏதாவது அல்லல் எல்லாம் ஒரு துன்பம் எல்லாம் அந்த மாதிரி சமயங்கள்ல வந்து உடல் உழைப்பு தேவையான சமயத்துல வந்து அவங்க வந்து சுத்தம் நட்பும் தான் நமக்கு ஒரு மொழியா. அவங்க உடல் உழைப்பு வந்து நம்மளுடைய சவால் வச்சு நாம எப்படி ஒரு நோயிலோடையோ நாம் படுத்து வச்சு நம்ம சவால் விட்டு நான் வெஞ்சிக்க முடியாதுங்க, ஒரு காட்சி சாதிக்க முடியுங்களா? அப்ப நம்முடைய சவால் பயன்படாத நம்முடைய உறவு நட்பு நண்பர்கள் உறவினர்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கிக்கு தாத்தா பாட்டி அவங்க தான் விடுவாங்க. அதாவது காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த நமக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனை வந்து எது சார்ந்திருக்கிறோம், உடல் சார்ந்தா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும், உள்ளம் சார்ந்தா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி. உள்ளம் சார்ந்தா இருந்தா நம்ம வந்து அப்ப நம்ம வந்து சவால் எடுத்துக்கணும். உள்ளம் சார்ந்தா இருந்துன்னு வச்சுக்கோங்க, நம்ம அப்ப நம்ம என்ன அது ஒரு சவால் எடுத்துக்கணும். நம்ம சரின்னு வச்சுக்கோம். அப்ப சவால் நம்ம சாதிச்சு போடும் ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு சவால் எடுத்துட்டு இது எனக்கு வெற்றி பெறணும், ஒரு ஒரு ஒரு ஒரு தேர்வு எழுதுறோம் ஒரு மாணவன், அங்க வந்து அவர் ஒரு சவால் எடுத்துக்கணும். இந்த நீட் தேர்வா இதுல நம்ம வெற்றி பெற்று மாணவன் முதல் மார்க் பெற்று நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி தரணும். நம்ம ஒரு சவால் எடுத்துக்கணும், தேர்வு வெற்றி பெறதுக்கு மாணவன் சவால் கேட்டுக்கிறபடி எதுவோ நட்போ நண்பர்களோ அது வந்து உதவி போறாங்களா, அவங்க வந்து எக்ஸாம் எழுதுவாங்களா, இல்ல ஆண்டவன் வந்து எழுத போறாங்க. அதாவது சிலதுக்கு வந்து சவால் எடுத்துக்கணும், சிலதுக்கு வந்து நம்முடைய அனுபவம், சிலதுக்கு வந்து நண்பர்கள் உறவினர்கள் அந்த மாதிரி பல இருங்க அந்த வீட்டுக்காரர் அவங்களுடைய உறவு தேவைப்படுங்க.
1: ஓகேங்க, உங்க கருத்துக்களுக்காக நன்றிங்க. நன்றி
3: நன்றிங்க, வாய்ப்புங்க.
1: நன்றி. வணக்கம் ஓடி எஃப்எம்.

0: வணக்கம்மா.
1: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? மங்களமா, தலைப்பு கேட்டீங்களா?
0: கேட்டேன்டா.
1: சொல்லுங்கம்மா.
0: நம்ம வந்து சொந்தமா இது வரைக்கும் உழைச்சிதான் எல்லாம் பண்ணிருக்கேன், யாரும் உதவி செய்யல எனக்கெல்லாம்.
1: சரிங்கம்மா.
0: சொந்த பந்தமெல்லாம் பார்த்தாலே அவங்க இங்க எதுக்கு வந்தீங்கன்னு தான் கேட்பாங்க.
1: சரிங்க.
0: ரொம்ப ரொம்ப
1: அனுபவப்பட்டேன்.
0: சொந்த பந்தமெல்லாம் ஒரு உதவி இது வரைக்கும் செய்யலம்மா.
1: சரிங்க. சோ உங்களுடைய அனுபவங்களை வச்சுதான் நீங்க சவாலான நேரத்தை வந்து சந்திச்சிருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா?
0: ஆமாண்டா.
1: ஓகேம்மா, நன்றிங்கம்மா, கால் பண்ணதுக்காக நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி.
1: நேர்களே, ஸ்டுடியோவில் டைம் சரியாக 11:13 ஆயிட்டுருக்கு. இன்றைக்கி நம்மளோட தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சவாலான நேரங்களில் நமக்கு பெரிதும் கை கொடுப்பது நாம் கற்றுக்கொண்ட அனுபவங்களா நமது சுற்றமும் நட்புமா அப்படிதான் கேட்டிருந்தோம். ஸோ நேயர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சுட்டு இருந்தாங்க. உண்மையாலுமே நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. சில நாட்களில் சந்தோஷமாக இருக்கும், சில சமயங்களில் வந்து சவால் நிறைஞ்சதாக இருக்கும். நேயர் லைனில் வராங்க, யாரும் எங்கேருந்துன்னு கேட்கலாம். வணக்கம் உடைய எஃப்எம்.
2: ஹலோ. வணக்கம் மேம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
2: சாந்தா பேசுறேங்க மேம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கங்க மேம்.
1: ஓகேங்க, தலைப்பு கேட்டிங்களா?
2: ஆ, கேட்டங்க மேம்.
1: சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி?
2: நான் சொல்றது மேம், நமக்கு அனுபவன்றது மேம், அது ரெண்டாவது மேம். சுற்றுச்சூழல் மக்கள் தான் நமக்கு எப்பவுமே இருக்கணும் மேம், அவங்க ஆதரவு தான் நமக்கு தேவை. என்ன ஒரு கஷ்டமான கஷ்டமா இருந்தாலும் சொல்லி தீர்க்கணும்னா நமக்கு அக்கம் பக்கத்துல இருக்கவங்களோ, கூட பிறந்தவங்களோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களோ அப்படி இருக்கவங்க கிட்ட தான் நம்ம கஷ்டத்துல சொல்லி தீர்க்க முடியும் மேம்.
1: கண்டிப்பாங்க. ஏன்னா இந்த உலகத்துல வந்து யாருமே வந்து இண்டிபெண்டா வாழ்றதுல, ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னும் போது, நம்மளோட சுத்தி இருக்கவங்க வந்து நல்ல மாதிரி ஒரு நேர் முறையில இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாமே வந்து சவாலானதும் இப்படின்ற ஒரு நொடிக்குள்ள அது சக்சஸ் ஆகும் அப்படின்னே சொல்லலாம்.
2: கண்டிப்பா மேம், ஏன்னா நமக்கு மன கஷ்டத்துல சொல்லி தீர்க்கணும்னா நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி தீர்த்தா தான் நம்ம அந்த மன கஷ்டம் வந்து தீரும். நம்ம மனவேதனை என்னன்னா அது நமக்கு நல்ல பழக்கப்பட்டவங்களோ இல்ல நம்ம கூட இருந்து நல்லா இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டோம்னா நமக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் மேம். அது பாரத இறக்கி வச்ச மாதிரி
1: இருக்கும்.
2: மனவேதனைங்கிறது ரொம்ப சொல்லி மாறாது, அதனால நம்ம அதை சொல்லி தீர்க்கணும்னா நமக்கு தகுந்த மாதிரி ஒருத்தர் யாராவது இருக்கணும். அனுபவத்தை விட நமக்கு ஆளுங்க தான் வேணும். சுற்றுச்சூழலை விட எல்லாம் நமக்கு பக்கம் பக்கத்துல இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோ அந்த மாதிரி நம்மகிட்ட சொல்லி தீர்க்கறது நமக்கு நட்பு தான் வேணும் மேம்.
1: ஓகேங்க, சூப்பருங்க, உங்களோட கருத்து கேட்க நன்றி. நன்றிங்க.
2: தேங்க்யூ.

0: வளர்ச்சிக்கு உதவும்
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV, மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
3: ஸ்டுடியோல டைம் சரியா 11:16 ஆயிட்டு இருக்கு. நேர்களே, கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் எண்ணங்களின் வண்ணங்கள். எண்ணங்களின் வண்ணங்கள் அப்படின்னா ஒரு சின்ன கவிதையா சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எண்ணங்களே வாழ்வின் வண்ணங்கள், உங்கள் மனதை மாற்றினால் வாழ்க்கையின் நிறமும் மாறும். தமிழ் கவிதை மற்றும் தத்துவங்களில் இடம்பெற்ற சில சிறந்த எண்ணங்களின் வண்ணங்கள். பல வண்ணங்கள் மலர்களுக்கு அழகு, நல் எண்ணங்கள் மனிதர்களுக்கு அழகு. எண்ணங்களே வாழ்வின் வண்ணங்கள், எண்ணங்கள் எழுத்தாகும், எழுத்து எழுத ஏடாகும். வானம் கொண்ட வானவில்தான் எத்தனை அழகு, எண்ணங்கள் இல்லாமல் வாழ்க்கை ஏது அழகு. உண்மையாலுமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு நிறத்தை கொடுக்கறது அப்படின்றது நம்மளுடைய நல்ல எண்ணங்கள், நேர்மறையான எண்ணங்கள் அப்படின்ட்டு சொல்லாங்க. ஸோ நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது FM 101.8, இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: இனங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான பாடல் கேட்டோம். ரட்சகன் திரைப்படத்திற்காக ஸ்ரீனிவாசோட வாய்ஸ்ல ஸ்டுடியோல டைம் சரியா 11:22 ஆயிடுச்சு நேர்களே. சோ நிகழ்ச்சியில தொடர்ந்த அடுத்ததா ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கேக்கலாம். வணக்கம் ஓடி எஃப்எம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். கோவை ராஜேஷ்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நிச்சயமா வாழ்க்கைக்கு அவசியமான ஒண்ணுதான், அத வந்து மாட்டுக்கிறதே கிடையாது. ஆனாலும் நம்ம நண்பர்கள் பார்த்தா எல்லாரும் ஒரே மாட்டாங்க. ஒருத்தர் வந்து முன்னேறினவங்க இருப்பாங்க, ஒரு தொழில பின்னேறினவங்க இருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் வரும், அது நண்பர்களா இருக்கணும். சுற்றுப்புறம் பாத்தீங்கன்னா பல நேரங்கள்ல முன்னேற்றத்தை பார்த்து பெருமைப்படுறதோட நம்மளோட முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்படுறாங்க. அவங்க நம்ம கிட்ட சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து நம்மள பல நேரங்கள்ல முன்னேற்றினாலும் சில நேரங்களை நம்மளை சறுக்கடியை செஞ்சிடும்.

0: வாழ்க்கையில வந்து அனுபவம். இப்ப ஒரு அறிவிப்பாளரா நீங்க வீட்டுல வரீங்க, உங்க வானொலியில வந்து நீங்க போறீங்கன்னா, உங்க பக்கத்துல இருக்கிற நண்பர்கள் சக அறிவிப்பாளர்கள் உங்களுக்கு நல்ல கருத்துக்களை, ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், ஒவ்வொரு அறிவிப்பாளர்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், அவங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு கருத்துல சொல்லி கொடுப்பாங்க. ஆனா நீங்க பண்ணி பார்க்கும் போது ஏதாவது ஒரு முதல் நடக்கும், அதுக்கப்புறம் அதுல இருந்து நீங்க கத்துக்கிற அனுபவம் இருக்குல்ல, அந்த அனுபவத்தின் மூலமா நீங்க இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னுக்கு வரீங்கல்ல. நம்மளுடைய வாழ்க்கையோட அனுபவம் தான். அனுபவங்கள பல நேரம் தோல்விகள் நமக்கு கிடைக்கலாம், தோல்விகள் கிடைக்கும், அந்த தோல்விக்கும் நமக்கு ஒரு பாடம் தான். ஏன்னா பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நண்பர்களும் சுற்றுப்புறத்துல நமக்கு நல்ல கருத்துக்களை சொன்னா கூட பல நேரங்கள்ல ரெண்டு விதமான கருத்துக்கள் அவங்ககிட்ட வரும். அப்ப நம்ம குழம்பிடுவோம், குழம்பி போய் நம்ம என்ன பண்ணுவோம், என்னதுன்னு நமக்கு தெரியாம நம்ம சவாலை எப்படி சமாளிக்கலாம் தெரியாது. அவங்க நம்மள சொல்றாங்கன்னு சொல்ல முடியாது, கூட சொல்லுவாங்க
1: அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லுவாங்க.
0: மற்றவங்க சொல்றத கேட்டு நடக்கிறதாவே இருக்கிறது, நாம அப்படி சொல்லணும்னா அதுக்கு முக்கியம் அனுபவம். அதனால குற்றமும் சொல்ற கருத்துல எடுத்துக்கணும், அது நம்மளோட செயல்பாட நாம செய்யணும்ங்கிறது தான் அனுபவம். அந்த அனுபவத்தை பெறது தான் முக்கியம் அப்படிங்கறது தான் என்னோட கருத்து.
1: ஓகேங்க, சூப்பருங்க, கால் பண்ணதுக்காக நன்றி, கருத்துக்களுக்காகவும் நன்றி.
0: தேங்க்யூ,
1: நன்றிங்க. ஸோ நேர்களே, ஸ்டுடியோல டைம் சரியா 11:25 ஆயிடுச்சு. அடுத்த நியர், வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் பேசுறேன், வேலூர் மாவட்டம் கட்டாடியிலிருந்து.
1: வணக்கம்ங்க, சொல்லுங்க, இன்னைக்கு என்னங்களின் வண்ணங்களோட தலைப்பு கேட்டீங்களா?
2: ஆ, கேட்டேன் மேம். ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு கொடுத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க. சவாலான நேரங்களில் நமக்கு பெரிதும் கை கொடுப்பது நாம் கற்றுக்கொண்ட அனுபவங்களா நமது சுற்றமும் நட்புமா?
2: என்ன பொறுத்த வரைக்கும் நமது அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் மேம் சவாலான நேரத்துல நமக்கு கை கொடுக்குது. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெரிதாக நம்ம சுற்றத்தினர் அப்படிங்கிறவங்க நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறாங்களா அப்படின்னா கேள்விக்குறியாகத்தான் மேம் இருக்கு. ஆனா யோசிச்சு பாருங்க, இக்கட்டான சிச்சுவேஷன்ல நம்ம கொண்ட அந்த சவாலான நிமிடங்கள் அப்படிங்கறத நாம தான் சமாளிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும் ஒரு அனுபவம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த நான் கத்துக்கிறேன், அந்த விஷயத்துல எனக்கு ஒரு அனுபவம் அப்படிங்கறத கொடுக்குது. அந்த அனுபவம் தான் என்ன லைஃப்ல அடுத்த படிநிலைக்கே உயர்த்துது. அப்படிங்கும் பொழுது என்ன, நான் பெற்ற அந்த அனுபவம் அப்படிங்கிற ஒண்ணுதான் மற்றவர்களை காட்டிலும் இருக்கு. ஏன் இது அப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களுடைய விடயம்தான் பிரதானமானது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்க இக்கட்டான சிச்சுவேஷன் அல்லது சவாலான சிச்சுவேஷன்ல அவங்க கரம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு நம்ம நம்ப முடியாது. வேற நம் அனுபவம் அந்த பர்டிகுலர் விஷயத்துல சவாலான சமயத்துல இருக்கும் பொழுது அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓஹோ, அன்னைக்கு எனக்கு சவால் அப்படிங்கறது இப்போ இப்படி வந்தது, அந்த சவாலாக இருக்கக்கூடிய தருணத்துல நான் இத இப்படி பண்ண ஆரம்பிச்சேன், அதனால என் லைஃப் அப்படிங்கறது ரொம்ப சூப்பராவே அமைஞ்சது அப்படின்னு ஒவ்வொரு சவாலான சிச்சுவேஷன்ஸ்லயும் நம்ம கொண்ட அனுபவம் அப்படிங்கறது நமக்கு ஒரு தெளிவு அப்படிங்கறது கொடுக்குது. அதே மாதிரி மேம், நிறைவு ஒன்று சொல்லி முடிச்சுறேன், 1000 பேர் நமக்கு உறுதுணையாக இருந்தாலும் அந்த உறுதுணையாக இருப்பதை காட்டிலும் உணர்வு பூர்வமான சில கனெக்ட்ஸ் அப்படிங்கறது நமக்கு வந்தால் மாத்திரம்தான் நமக்கு வந்து சவால்கள் அப்படிங்கறது எப்படி எதிர்கொள்ளணுங்கிற ஒரு மனோதிடம் அப்படிங்கறது வரும். அந்த மனோதிடத்தை கொடுப்பதே நமக்கு அந்த ஒரு அனுபவம். எனவே அனுபவத்தை கொண்டுதான் நாம் அனைவரும் சவால்களை சமாளித்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: ஓகேங்க, நன்றிங்க, கால் பண்ணதுக்காக நன்றி.
2: தேங்க்யூ, பை மேம்.
1: பைங்க. வணக்கம் ஊடி எஃப்எம்.
3: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானா?
1: வணக்கம்ங்க, நான் சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: அழகான மழையுடன், அழகான மழைச்சாரலுடன் நலமாகவே இருக்கிறேன் ஊட்டி எம்பி ரவிச்சந்திரன் அன்பு அறிவிப்பாளரே.
1: ஓகேங்க, எப்படி இருக்கீங்க ரவிச்சந்திரன்?
3: நலமாக இருக்கிறேன் அன்பு அறிவிப்பாளர், நீங்கள் அனைவரும் நலம் தானே?
1: எல்லாரும் சூப்பரா இருக்கோங்க. தலைப்பு கேட்டீங்களா?
3: தலைப்பு கேட்டேன், மிக்க மகிழ்ச்சி.
1: மிக்க மகிழ்ச்சிங்க, சொல்லுங்க.
3: அதாவது சவாலான நேரங்கள்ல வந்துட்டு அனுபவங்கள் தான் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அதாவது ஒரு விஷயம் என்ன சொல்லுச்சுன்னா, நம்முடைய அனுபவங்களோட சேர்த்து பிறரின் அனுபவங்களையும் நம்ம பார்க்கணும்.

0: பிரவீன் அனுபவங்கள். இப்ப உதாரணமா வந்துட்டு இப்ப எத்தனையோ செய்தித்தாள்களை படிக்கிறோம், நம்ம மீடியாக்கள் எல்லாம் பாக்குறோம். அதாவது என்ன சொல்றாங்க, ரோட கிராஸ் பண்றாங்க, தன்னாரியாம கிராஸ் பண்ற நேரத்துல சில இடையூறுகள் ஏற்படுது, சில விபரீதங்கள் ஏற்படுது. அதே நேரத்துல பஸ் போறப்போ அப்படிதான், திடீர்னு வந்து ஷார்ட் டெம்பர்ல ஏதோ பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம நினைக்கிறேன், ஏன் அப்படி அவர் பேசுறாரு, அது கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு தோணும் நமக்கு. சோ ஆக நம்முடைய அனுபவங்களும் மட்டுமல்ல பிறரின் அனுபவங்களும் கூட ஒரு பாடங்கள் தான்.
1: கண்டிப்பா அவங்களுக்கு அந்த அனுபவம் எப்படி கிடைக்குது அப்படின்னா, அதனால அவங்க நிறைய விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. சோ அதனாலதான் நமக்கு வந்து அதை சொல்றாங்க, இப்படி பண்ணக்கூடாது, இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஆமாம், அது சரியான உண்மை. இப்ப உதாரணமா வந்துட்டு என்ன சொல்றதுன்னா, பல வரலாறுகள் அப்படித்தான் சொல்கிறது. இப்ப வந்து எத்தனை அதுக்கத்தான் நம்ம எத்தனையோ புத்தகங்கள் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது, எத்தனையோ நல்ல விஷயங்களை நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது. நம்ம ஊட்டியில வந்து நம்ம ஊட்டி வானூர்ல வந்து தென்கட்சி சுவாமிநாதன் ரொம்ப அழகா சொல்லுவாரு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது. அதில் சில அனுபவங்கள் வந்து உயிரோட்டமுள்ள அனுபவங்கள் அதுல இருக்கும். அதற்கான வாழ்த்துக்களை நான் முதலில் சொல்லிக் கொள்கிறேன். அழகான ஒரு நல்ல அருமையான ஒரு நல்ல நிகழ்ச்சி வழங்குகிறார்கள், அது ஒரு பாடமாக இருக்கிறது அனைவருக்கும். அப்படி வச்சு பார்க்கும்போது ஒரு சிலரின் அனுபவங்கள், இப்ப வழியில வந்துட்டு இப்ப என்ன சொல்றதுன்னு சொல்லிச்சோன்னா, வழியில வந்துட்டு ஒரு கல்லு வச்சிருக்காங்க, இந்த ஒரு இது நடந்துகிட்டே இருக்கும். அந்த வண்டிக்கு போறவங்க வந்து கல்லு வச்சு நடுரோட்ல வச்சுட்டு அப்படியே போயிருவாங்க. பல பேர் வந்து வழங்கி நெருங்கி அப்படி இப்படியெல்லாம் போயிட்டு இருப்பாங்க, வண்டி டிராபிக் ஜாம் ஆகும். இது நடந்த உண்மை. இந்த முக்கோணத்துக்கு மேல அந்த பெஞ்சில் அப்படிதான் ஒற்றை ஆகி போச்சு, எல்லா வண்டிகளும் நிக்குது. அந்த கல்லு வந்து எடுத்து போடுறதுக்கு வண்டியில இருந்து இறங்க மாட்டேன்றாங்க. இத்தனைக்கு நான் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் தான் போயிட்டு இருக்கேன், சும்மா ட்ரெஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வந்து அதை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்த கொஞ்சம் அந்த பக்கம் போய் கொஞ்சம் கையை கழுவிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் லைன் கிளியர் ஆகுது. சோ இது ஒரு அனுபவங்கள், இது வந்து நம்ம படிக்க விஷயங்கள். அதாவது யாருக்கும் எதை பற்றியும் கடமையை செய்ய பாருங்க எதிர்பார்க்காது, கரெக்ட்டுங்களா? வாசகத்துல வந்து எல்லாமே அடங்கி இருக்குது. சோ அப்படி வந்து பார்க்கின்ற போது நம்முடைய அனுபவங்கள் பிறரின் அனுபவங்கள். அதே போல யாரோ சொன்ன மாதிரி, நமக்கு இருக்கிற வழியும் வேதனைகளும் உணர்வுகளையும் போல பிறரின் வழியும் வேதனை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக சவால்களை சமாளிக்க முடியும் என்பது என்னுடைய யதார்த்தமான பார்வை. அன்பு அறிவிப்பாளரே,
1: சூப்பருங்க, சூப்பரா உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, கால் பண்ணதுக்காக நன்றிங்க.
0: இந்த நாள் இனிதாக இருக்கட்டும், இனிய அனுபவங்கள் தொடரட்டும்.
1: உங்களுக்கும் நன்றிங்க. வணக்கம்.
0: நன்றி.

0: ஸ்டுடியோல டைம் சரியா 11:31 ஆயிடுச்சு. நம்ம கேட்டு இருக்கோம் எண்ணங்களின் வண்ணங்கள். நம்மளுடைய எண்ணங்களுக்கு வண்ணங்கள் கொடுக்கறது அப்படின்றது உண்மையாலுமே சொன்னது போல நம்மளுடைய நேர்மறை எண்ணங்கள் அப்படின்னு தாங்க சொல்லலாம். சோ இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவாலான நேரங்களில் நமக்கு பெரிதும் கை கொடுப்பது நாம் கற்றுக்கொண்ட அனுபவங்களா நமது சுற்றமும் நட்புமா அப்படின்ற தலைப்புல தான் நேயர்கள் வந்து அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கருத்துக்களை ஷேர் பண்றதுக்காக அடுத்ததா ஒரு நேயர் லைன்ல வராங்க. யாரு, எங்க இருந்து கேட்கலாம்? வணக்கம் எஃப்எம்.
1: அழகான காலை வணக்கம் சார். அன்புடன் நான் ராஜு, டிசைன் மீரிஸ்ல இருந்து. நலமா இருக்கீங்களா?
0: காலை வணக்கம்ங்க. நலமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கு. சாப்பிட்டு வந்தீங்களா சார்?
0: சாப்பிட்டு வந்தாச்சுங்க.
1: ஓகே
0: ஓகேங்க. இன்னைக்கு ஹெட்டிங் கிட்டிங்களா?
1: ஆமா சார், கேட்டுட்டு தான் சார் லைன் கேட்டுட்டே தான் இருக்கிறேன்.
0: ஓகேங்க, சொல்லுங்க.
1: நம்மளுக்கு அனுபவமும் ஒரு பாடமா இருந்தா கூட, நம்மளுக்கு பிற சுற்று வட்டத்துல நட்பு வட்டத்துல எல்லாம் நம்மளுக்கு அவங்க சப்போர்ட் எப்பவும் தேவைப்படும் சார். சப்போர்ட்டே இல்லாம நம்ம வந்து எதையும் நம்ம செய்ய முடியாது. நம்ம பெரிய அறிவாளி கூட கிடையாது. அறிவாளியா நம்ம நினைச்சுக்க கூடாது. அனுபவம் எனக்கு தெரியும், எல்லாம் செய்ய முடியும், என்னால எல்லாம் நடக்கும் அப்படின்றதெல்லாம் தவறான முடிவு.
0: ஒருத்தரோட தொண்டை நமக்கு தேவை,
1: கண்டிப்பா தேவை சார். அவங்களுக்கு சில விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சவாலான நேரத்துல அவங்க நம்மளுக்கு இந்த மாதிரி, நான் இந்த ஸ்டெப் எடுத்தேன், இந்த மாதிரி எடுத்ததுனால எனக்கு இந்த மாதிரி இது இங்க கரெக்டா கைக்குடி வந்துருச்சுன்னு அவங்க சொல்லுவாங்க. நம்ம அப்ப அவங்களுடைய இதை பார்த்து நம்மளும் பழகிக்கலாம். நம்மளுக்கு அதனால சில அனுபவங்களும் வரணும். அப்போ நம்மளும் பல பேருக்கு அந்த அனுபவத்தை நம்ம சொல்லலாம், நம்மளும் உறுதுணையா இருக்கலாம்.
0: நமக்கு யார் ஏதோ ஒண்ணு சொன்னாலும் அது அனுபவத்தின் மூலமா சொல்ற ஒரு கருத்தா தான் இருக்கும் கட்டாயமா.
1: கண்டிப்பா சார், கண்டிப்பா அதெல்லாம் உண்மைதான். நம்ம வந்து எல்லாமே தெரிஞ்ச மாதிரி எப்பவுமே நானே அப்படின்னு சொல்லி, யானைக்கு எப்பவும் யான் அவ்வளவு பெரிய யானை தான், அதனுடைய நம்பிக்கையே அது அதோட தும்பிக்கையில தானே இருக்கு இல்லைங்களா?
0: கட்டாயமாங்க.
1: அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து அது அதோடைய இதை வச்சுதான் அதே நடந்து போகுது. அப்படி இருக்கிறப்போ நம்ம சாதாரண ஒரு மனுஷன், நம்மளுக்கு சில பலவீனம் இருக்கலாம், நம்ம சில நேரத்துல தடுமாறலாம், என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம தவிச்சு நம்ம பலவீனமே நம்மள கோலையாக்கிரும்.
0: எல்லாருமே இந்த உலகத்துல வந்து எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ஷனா இருக்காங்க அப்படின்னா கட்டாயமா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க கொடுக்கற, அவங்க கத்துக்கிற ஒவ்வொருடைய அனுபவம் தான் அவங்களோட லைஃப்ல உண்மையாலுமே

0: மேல போறதுக்கு ஒரு உறுதுணையா இருக்கு அப்படின்ட்டே சொல்லலாம்.
1: ஆமா ஆமா, அது என் வாழ்க்கையிலேயே இப்ப அப்படித்தான் சிஸ்டர் நடந்துட்டு இருக்கு. நான் கூட சில நேரத்துல வந்து சில நேரத்துல என்னன்னு ஒரு முடிவு எடுக்குவேன், அது சில நேரத்துல வந்து அது நினைச்சு செஞ்சிடலாம், அது கொஞ்சம் சில நேரத்துல தடம் மாறி கூட போகும். அதனால மத்தவங்ககிட்ட அண்ணே அவங்ககிட்ட அன்றைக்கே கேட்டிருக்கலாமே, அவங்க கூட நம்ம கலந்து ஆலோசிச்சிருக்கலாமே,
0: தப்பு கிடையாது,
1: தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு பின்னால நம்ம யோசிக்கிறத விட முன்னால நம்ம எல்லா நட்பு ஓட்டத்திலயும் சரி, நம்ம குடும்ப விஷயத்திலயும் சரி, எல்லாத்துக்கும் நம்ம ஒரு அரவணைப்போட இருந்தோம்னு செய்யுங்க, அது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பலம். அது பலவீனம் கிடையாது, அனுபவம் வந்து நம்மளுக்கு எப்பவுமே நம்ம தான் பெரிய பலவசாலின்ற மாதிரி சொல்லி வாய் புளிச்சிச்சோ மாங்காய் புளிச்சிச்சோன்னு சொல்லி பேசக்கூடாது. நம்ம எப்பவுமே வந்து ஒருத்தர் அன்பால் ஈர்த்து வச்சிட்டோம்னு வைங்களேன், அனுபவம் அங்க இருந்தே வந்துட்டு நம்மகிட்ட.
0: கட்டாயமாங்க கால் பண்ணதுக்காக நன்றிங்க.
1: நன்றி சிஸ்டர், வாய்ப்பு.
0: நன்றிங்க.

0: டைம் சரியா 11:39 ஆயிடுச்சு. நேர்களை கேட்ட பாடல் தர்மதுரை திரைப்படத்திற்காக வைரமுத்து வரிகள்ல யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்ல கேட்டு முடிச்சோம். கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சியை எண்ணங்களின் வண்ணங்கள் தான். இன்னைக்கு எண்ணங்களின் வண்ணங்களோட தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவாலான நேரங்களில் நமக்கு பெரிதும் கை கொடுப்பது நாம் கற்றுக்கொண்ட அனுபவங்களா நமது சுற்றமும் நட்புமா அப்படின்ற தலைப்புல தான் நேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களோட கருத்தை ஷேர் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு எங்கன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: வணக்கம், சொல்லுங்க உங்களோட தலைப்பை நீங்க ஷேர் பண்ணிக்கலாம்.
1: அதாவது வந்து மேடம், ஒரு தடவை நம்ம வந்து தோல்வி அடைஞ்சிட்டோம்ல, அப்புறம் வந்து நம்ம வந்து அங்க ஆராய்ஞ்சி பார்த்து அந்த அனுபவம் தான் நம்மளுக்கு வந்து திரும்ப வந்து நம்மளுக்கு முதல்ல செஞ்ச மாதிரி இப்ப நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மன இதுல வந்து நம்ம வந்து செய்யறோம். என்ன அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயும் ஆராய்ஞ்சி பாக்கணும், எதனால இந்த தப்பு நடந்துச்சு, முதல்ல எதனால இந்த இது வந்துச்சு, எதனால தடுமாறணும், எப்படி தடுமாற்றம் வந்துச்சு அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து செஞ்சு அதை மறுபடியும் நம்ம அந்த செயல்ல நம்ம சவாலை இது பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நம்ம வந்து நம்ம வெற்றி பெறலாம்.
0: என்ன
1: உறவு நட்பு வந்து அப்பாப்பா எப்பயாவது ஒருக்கா வந்து இது பண்ணுவாங்க, எப்பயுமே வந்து நம்மளுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. சில நேரத்துல வந்து செய்வாங்க, சில நேரத்துல அவங்களுக்கு முடியாம இருக்கலாம், இல்ல வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம். அதனால வந்து நம்ம அனுபவங்களை வச்சு நம்ம இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் 3 தடவை 4 தடவை தோத்துட்டோமே, தோல்வி அடைஞ்சிட்டோமே அப்படின்னு மீண்டும் மீண்டும் நம்ம முயற்சி பண்ணணும். மீண்டும் மீண்டும் வந்து நம்ம எங்க எந்த இடத்துல தப்பு பண்றோங்கிறத பார்த்து பார்த்து நம்ம செஞ்சோம்னா அனுபவம் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வந்து அனுபவம் தான் நம்மளுக்கு வந்து அந்த மறுபடியும் நம்ம வெற்றி பெற வைக்கிறதே அனுபவம் தான். உறவு நட்பும் செய்ய மாட்டாங்கன்னு இல்ல, ஆனா அவங்க எப்பயுமே தொடர்ந்து வர முடியாதுங்கிறது என்னோட கருத்து. நன்றி மேடம்.
0: சூப்பருங்க, சூப்பருங்க, கால் பண்ணதுக்காக நன்றிங்க.
1: நன்றி நன்றி.
0: நேர்களே, அவர் சொன்னது போல கட்டாயமே நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து ஏதாவது தப்பு செய்யறோம் அப்படின்னும் பொழுது அந்த தப்பை வந்து ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது அடுத்த டைம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு கரெக்டா போனோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சவால்கள்ல இருந்து நம்ம வெளிவரலாம் அப்படின்ட்டே சொல்லுவாங்க. நம்மளுடைய வாழ்க்கை முன்னாடி சொன்னது போல எப்பவுமே ஒரே மாதிரி சந்தோஷமாவே இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. நிறைய கஷ்டங்கள் சவாலான விஷயங்கள் நம்மளுடைய லைஃப்ல எப்பவுமே நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த நேரத்துல வந்து நமக்கு ரெண்டு விஷயம் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்ட்டு சொல்லலாம். அது ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையில கற்றுக்கொண்ட அனுபவங்கள், இன்னொன்னு நம்மள சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளும் நண்பர்களும் அப்படின்ட்டு சொல்லலாம். காலர் லைனுக்கு வராங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு கேக்கலாம். வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
2: ஹலோ
0: வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
2: ஆமா, நான் ஈரோடு மாவட்டம் கவுந்தபாளி பகுதியில இருந்து பாட்டப்பன் பேசுறேமா.
0: சொல்லுங்க,
2: அருமையான தலைப்பம்மா.
0: சூப்பருங்க, நன்றி,
2: வாழ்த்துக்கள்.
0: ஓகேங்க, சொல்லுங்க.
2: அனுபவ அறிவு முக்கியமானதாம்மா, நட்பு தேவைதானாம்மா. நட்பு வந்து நல்ல நட்பா இருக்கு வருமாமா, ஆராய்ந்து பார்த்து எடுத்து நட்பா இருக்கு வேணு. அந்த வள்ளுவர் சொல்வார, உடுக்க இழந்தவன் கை போல இடுக்கன் கலைவாதா நட்புன்னு. நல்ல நட்பா இருக்கு வேணுமாமா, அனுபவ அறிவு நல்ல மெயினா இருக்குமாமா. அனுபவ அறிவு அதான் வள்ளுவர் சொன்னாரு, அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையராயினும் ஒன்றுமில்லார்னு சொன்னாரம்மா.
0: கண்டிப்பாங்க, நம்மளுடைய அறிவும் இருக்கணும், நம்மளுடைய சுற்றமும் நட்பும் இருக்கணும், நம்மளுடைய அனுபவம் வந்து நம்மளுடைய சவாலான நேரத்துல கொண்டு போகும். ஓகேங்க, கால் பண்ணதுக்காக.
2: அனுபவம் அறிவு நல்ல நட்பு.
0: ஓகேங்க, சூப்பருங்க,
2: நன்றி அம்மா.
0: நன்றிங்க. ஸோ நம்மளோட அறிவு, நம்மளுடைய நட்பு, அதுவும் இல்லாமல் நம்மளுடைய அனுபவங்கள் மூணுமே இருந்தால் நம்மளுடைய சவாலான நேரங்களில் நம்ம வெளிவரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக காலர் லைனுக்கு வராங்க. வணக்கம் ஊடி எஃப்எம்.
3: வணக்கம் மேடம், திருப்பூர்லேருந்து மலைமைச்சர் சந்திரசேகர்.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம்.
3: கருத்துக்கள் அனுபவம் தாங்க சிக்கல்,
0: பெரிய ஆசான்றீங்களா?
3: ஆமாங்க, அதாங்க நமக்கு சிக்கல் எப்படி போறது என்னங்கறத கொஞ்சம் முன்னனுபவம் இருக்கு, அதை பார்த்து செய்யலாங்க.
0: ஒரு
3: நேரம் நீயா அப்படி போன இப்படி போன ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க நண்பர்கள்.

0: வந்து தைரியம் கொடுப்பாங்க, பரவாயில்ல அப்படி போ ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. இதுதான் என்னுடைய கருத்து.
1: ஓகேங்க,
0: ஓகே,
1: நன்றிங்க, நன்றி.
0: நன்றி.
1: வணக்கம் ஓடி எஃப்எம்.
2: ஹலோ, திருப்பூர் மாவட்டம் தங்குறது பேசுங்க.
1: சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ணிக்கலாம்.
2: அதாவதுங்க, ஒரு ஒரு வேலை செய்யற அப்படின்னா ஒரு ட்ரிப்பு ஃபெயில் ஆகி போச்சுன்னா மறுக்கா வந்து அந்த வேலையை வந்து நம்ம கட் பண்றதுக்காக வந்து அனுபவத்துலனாலதான் அதை பண்ண முடியுங்க. வேலை வந்து நம்ம இப்ப நான் வந்து பவுலம் தெருக்கு மேஸ்திரியா இருந்தேங்க. பாவு பாவு கட்டுறதா இருந்தேன்னா ஒரு தெருக்கு பாவு கட்டி கொஞ்சம் டேமேஜ் ஆகி போச்சுன்னா அடுத்த பாவு கட்டும் போது கரெக்டா கட்டணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்துருமல்ல. அந்த பழப்பு அந்த பல அனுபவம் இருந்தா தானே வர முடியும். ஐயோ, இந்த அந்த அந்த அந்த பாவம் இந்த மாதிரி ஆயிப்போச்சு, அதை இதை அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது கரெக்டா கட்டி ஒரு இலை போகாம கட்டி விடணும் அப்படிங்கிற என்ன அனுபவத்தினாலதான் வர முடியும். பதிவு இது பண்ண முடியாது. நம்ம ஒருத்தர் போய் கேட்டோம்னா, நானே ஒரு இதுல போய் இந்த அப்பெல்லாம் இப்பெல்லாம் கம்ப்யூட்டர் வந்துருச்சுங்க, போய் கேட்டதுக்கு இந்த சுவிட்ச் அமுத்து அந்த சுவிட்ச் அமுத்து அந்த சுவிட்ச் அமுத்து அப்படின்ட்டு போனா அதை எதை வச்சு நம்ம ஒரு அவங்க போய் கேட்டு நம்மளும் நாம அப்பதான் ஃபர்ஸ்ட் போயிருந்தோம் அந்த பட்டறைக்கு. அதங்க போய் அவர் தறிக்கார் ஓனர் சொல்லிட்டாப்ல, தறிக்கார் கேளுப்பா சொல்லுவாரு அப்படின்னாரு. தெரியலன்னா கேளுன்னு நானும் போய் அவர் கேட்டா, ரெண்டு பேரும் ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப் வேணா அது சுவிட்ச் ஆன் ஆக மாட்டேங்குதுன்னா வந்து பாரு, அது அமுத்து மேஸ்திரி அது அமுத்து மேஸ்திரி அப்படின்னா எப்படி நம்ம வந்து நம்ம கிட்ட இருந்து சொன்னா தான் நம்மளுக்கு அதனோட அனுபவம் தெரியும். சும்மா இல்லாமல் மறுக்க வந்து அதுக்கு அந்த சேரின்ட்டு வந்து ஒரு ட்ரிப் ரெடி பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் கூப்பிடுறதே விட்டாச்சு. ஏங்க, ஏன் மாரி ஏதாச்சும் தெரியலன்னா சொல்லு, நான் வர வேண்டாங்க, நானே பாத்துக்கோங்க அப்படி. அப்ப அந்த ஒரு ட்ரிப்புங்கிறப்போ ரெண்டாவது ட்ரிப்புங்கிற நம்ம அனுபவம் வந்துருதுங்கல்ல.
1: கண்டிப்பாங்க, எல்லா டைமும் எல்லாரும் நம்ம கூட இருந்து நமக்கு கைட் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு டைம் சொன்னதுக்கு அப்புறம் அதை நம்ம பண்ணோம் அப்படின்னா அடுத்த டைம் நம்ம அவங்கள நாட வேண்டிய அவசியம் கிடையாது.
2: அவன் மறுக்கா அவரு மறுக்கா தானா வந்தே கூப்பிட்டாரு, ஏதாவது சொல்லு மேசி நான் செஞ்சுக்கிறது இல்லைன்னா நானே பாத்துக்கிறேங்க, அனுபவம் வந்துருச்சு நானே
1: பாத்துக்கிறேன். ஓகேங்க,
2: ஓகேங்க, நன்றிங்க,
1: நன்றிங்க, நன்றி. ஸோ அது அவர் சொன்னது போல நம்மளோட வாழ்க்கையில வந்து அனுபவம் நமக்கு தேவை, அதே போல நம்மளை சுற்றி இருக்க உறவுகளும் நண்பர்களும் தேவை அப்படின்ட்டு சொல்லுவேன். ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நாம் தனியாக அனுபவத்தை கொண்டு எல்லா பிரச்சனையுமே சமாளிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயமா இல்லை அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒரு தோல்வி வரும்போது நான் இருக்கிறேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் ஒரு நல்ல மனிதர் வந்து நம்மளுடைய லைஃப்ல இருந்தாங்க அப்படின்னு சொன்னா எப்பேற்பட்ட சவாலான விஷயத்தையும் நம்மளால வந்து மேலே ஒரு சக்சஸாக கொண்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு சொல்லலாம். அனுபவம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுமே வந்து ஒரு பாடம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஒரு முறை தோல்வி அடையும் போது அடுத்த முறை அதே தவறை செய்யாமல் இருக்க நமக்கு அந்த அனுபவம் தேவை. உதாரணமா, இப்போ ஒரு மாணவர் வந்து தேர்வுக்காக கடைசி நேரத்தில் மட்டும் படிச்சு எதிர்பார்த்த மதிப்பெண் வந்து அவருக்கு கிடைக்கல, ஆனா அடுத்த டைம் முன்கூட்டியே அதுக்கு வந்து அவர் படிச்சிருக்கணும், ஆனா அதை வந்து அவர் செய்யல. முன்கூட்டியே படிச்சிருக்கணும், அப்போ படிச்சிருந்தா நம்ம அடுத்த டைம் நல்ல மார்க் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ அவர் கத்துக்கிறாரு அப்படின்னா, ஒரு டைம் தோல்வி அடைஞ்சு அந்த மதிப்பெண் வந்து அவர் நினைச்ச மாதிரி வரல அப்படின்னும் போது அந்தோட அனுபவம் வந்து அவருக்கு அதை கற்றுக் கொடுக்குது. ஓகே, நம்ம அடுத்த டைம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எந்த ஒரு காரியத்தையும் பண்ணும் போது தவறுதலாக செஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்த டைம் அந்த காரியத்தை சக்சஸ்ஸா அதாவது கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா அந்த சவால்லேருந்து நம்ம வெளியே வரலாம். அதனால நம்முடைய வாழ்க்கை புத்தகத்தில் அந்த அனுபவம் அப்படின்றது ஒரு ஆசிரியர் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸ்டுடியோல டைம் சரியா 11:47 ஆயிருச்சு. ஒரு சூப்பரான பாடல் கேட்கலாம், எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில.

எம்குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியிலேருந்து ஒரு அருமையான பாடலை கேட்டு முடிச்சோம். கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான தலைப்பு தான் பேசிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சவாலான நேரங்களில் நம்மளுடைய சவால்கள் சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய அனுபவம் வந்து நமக்கு சிறந்ததாக இருக்கா இல்லை நமது சுற்றமும் நட்புமா அப்படின்றத கேட்டிருந்தோம். ஸோ முன்னாடி சொன்ன நம்மளுடைய அனுபவம் அப்படின்றது செய்யக்கூடிய தவிர கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த டைம் அது செய்ய மாட்டோம். அது வந்து நம்மளுக்கு ஒரு சிறந்த அனுபவம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே அனுபவம் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி அப்படின்ட்டே சொல்லலாம். ஏன் அப்படின்னிங்கன்னா, ஒருத்தருக்கு எவ்வளவு அனுபவம் இருந்தாலும் சில சூழ்நிலைகளில் வந்து அவங்களுடைய மனம் அப்படின்றது குழப்பமடையலாம். அவங்க எப்பொழுதுமே வந்து அதாவது கஷ்டத்தில் இருக்கும் அப்படின்னும் போது சில பேர்த்துக்கிட்டேருந்து ஒவ்வொரு பதிலும் வந்து ஒவ்வொரு விதமாக வரலாம். எல்லா பதிலுமே ஒவ்வொருத்தர்கிட்ட வந்து ஒரே மாதிரி வராது. அந்த டைமில் வந்து நமக்கு குழப்பங்கள் ஏற்படலாம். அந்த குழப்பமான டைமில் வந்து அமைதியாக இரு, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக நம்ம கூடமாக இருந்து, அது உறவுகளாக இருக்கட்டும் இல்லை நட்புகளாக இருக்கட்டும், நம்மளுக்கு ஆறுதல் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனையை வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அதனால் நமக்கு ஒரு நம்பிக்கை வரும்ட்டே சொல்லலாம். அதனால் அனுபவம் நமக்கு அறிவை கொடுக்கும், சுற்றமும் நட்பும் அந்த அறிவை பயன்படுத்துவதற்கான தைரியத்தை கொடுக்கும் அப்படின்ட்டே சொல்லலாம். குடும்பத்தோட ஆதரவு நண்பர்களைப் போலவே குடும்பமும் நமக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவு அப்படின்ட்டே சொல்லலாம். ஆதரவு மற்றும் ஆதாரம் கூட. நாம் வெளி உலகத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வீட்டுக்கு வரோம் அப்படின்னும் பொழுது நம்மளுடைய மனிதர்கள், நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கவங்க நம்மளை அப்படியே ஏற்றுக்குவாங்க. சில நேரங்களில் ஒரு பெரிய அறிவுரை வந்து நமக்கு தேவை கிடையாது. சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு வார்த்தை, அது நமக்கு வந்து நம்மளுடைய மனதளவில் வந்து நமக்கு ஒரு பெரிய தைரியத்தை உருவாக்கும் அப்படின்ட்டே சொல்லலாம். அதில் இருக்க அன்பு நம்மளுடைய மனசுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும். ஒரு சிறிய தோல்வி ஒரு பெரிய பாடம். நாம் வந்து தோல்வியை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. தோல்வி நமக்கு இரண்டு விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும். எங்கே

0: தவறு செய்தாய், அடுத்த முறை எப்படி சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தோல்வி நமக்கு ரெண்டு பெரிய விஷயத்த கத்துக் கொடுக்குது. இதுவே நம்மளுடைய அனுபவத்தின் பலம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த தோல்விக்கு பிறகு நம்ம மீண்டும் முயற்சி செய்வது நம்மளுடைய பல நேரங்களே நம்மளுடைய சுற்றியிருப்பவர்கள் அப்படின்ட்டே சொல்லலாம். அதனால ஒரு சவாலை வந்து மேற்கொள்ளணும், அந்த சவாலை வந்து சமாளிக்கிறது அப்படின்றது வந்து ரெண்டு விஷயமும் தேவை. நம்மளுடைய சுற்றமும் நட்பும் தேவை, அதே மாதிரி நம்மளுடைய அனுபவம் அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயமா இந்த இடத்துல சொல்றேன். அடுத்ததா வாட்ஸ்அப் வழியா ஒரு நேயர் வந்து இதுக்கு நமக்கு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவாலான நேரங்களில் அனுபவம் தான் நமக்கு கை கொடுக்கும் என்பது எனது கருத்து. பேராசை அதிகமாகிவிட்ட இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய நெருக்கடியான சூழல் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு எத்தனையோ சீரியல், அதில் இதுவும் ஒன்று என்றுதான் பார்க்கிறார்களே தவிர, ஐயோ பாவம் அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்யலாம் என்ற எண்ணம் கொண்ட மக்கள் மிகவும் குறைவு. ஆகவே அனுபவங்கள் தான் நமக்கு எப்போதும் கை கொடுக்கும் என்பது எனது தாழ்மையான கருத்து அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான் அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவருடைய கருத்து, சவாலான நேரங்களில் அனுபவம் கை கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸ்டுடியோல டைம் சரியா 11:54 ஆயிடுச்சு. எண்ணங்களின் வண்ணங்களோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. இவ்வளவு நேரம் ரொம்ப அழகா வந்து கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ கடைசியா ஒரு காலரும் வராங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நீலகிரி மாவட்டம் எடக்காடு ரங்கநாத மேடம்.
0: ஓகேங்க, தலைப்பு கேட்டிங்களா?
1: கேட்டங்க மேடம்.
0: சொல்லுங்க.
1: நட்புதாங்க தேவை, ஆதரவுக்கு இதுக்கெல்லாம் நட்புதாங்க.
0: ஓகே, நட்பும் உறவும் வந்து உங்களுடைய சவாலான சமயங்கள்ல மேல வர்றதுக்கு ஹெல்ப்பா இருக்குன்றீங்க?
1: ஆமாங்க, நட்பு எல்லா விஷயத்துக்கும் ஆதரவுக்கு இது.
0: ஓகேங்க, கால் பண்ணதுக்காக நன்றி.
1: நன்றிங்க,
0: நன்றிங்க. ஸோ நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு சொல்லலாம். இவ்வளோ நேரம் கால் பண்ணி கருத்துக்களை ஷேர் பண்ண எல்லா நேயருக்கும் என்னுடைய சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஸோ சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. நம்மளுடைய ஊட்டிஎஃப்எம் 101.8 11:55 ஆயிட்டு இருக்க நேரத்தில் அண்ணாமலை திரைப்படத்திற்காக

0: திருமலை திரைப்படத்திற்காக அந்த அழகான பாடலை கேட்டு முடிச்சோம். எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களோட குரல்ல. சோ நிகழ்ச்சியில கடைசியா ஒரு நேயர் வாட்ஸ்அப்ல அமைச்சிருக்காங்க, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவாலான நேரங்களில் நமக்கு பெரிதும் கை கொடுப்பது நம் கை மட்டுமே. ஏனென்றால் எவரும் தற்போது நமக்கு சாதகமாக இருப்பார் என்று எவரையும் நம்ப முடியாது. எனவே அந்த சமயம் நாம் பட்ட அனுபவமே நமக்கு கை கொடுக்கும். நாம் ஒரு நிறுவனத்திற்கு சென்று வேலைக்கு சேரும்போது நமக்கு முன்னிற்பது அனுபவம் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கோபியை எம்ராலிலிருந்து அமைச்சிருக்காரு. கோபிக்கு நிலையத்தின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததா இந்த எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியை இதோட நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 ஸ்டுடியோல டைம் சரியா 12 மணி ஆயிடுச்சு. நிகழ்ச்சி கேட்க போவது நிகழ்ச்சி நிரல். கேட்பதற்கு முன்னதாக
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: நிகழ்ச்சி நேரில் இன்றைய அமைந்த நிலையத்தில் ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம். இன்னை நிகழ்ச்சியை தொடர்ந்து 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழ் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகானம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் கோத்தர் பாடல்கள். 2:30 அனுபவ பிழை வாழ்க்கை மற்றும் பணி அனுபவங்கள் குறித்து வழக்கறிஞர் மற்றும் சமூக ஆர்வலர் என் சுப்பிரமணிய அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி.

2:55 வானிலை அறிக்கை. சென்னை அஞ்சல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல் 3:02. ஹலோ ஊட்டி. கொசுக்களால் ஏற்படும் நோய்கள் காரணங்களும் தடுப்பு முறைகளும் குறித்து மருத்துவர் டாக்டர் தினேஷ் குமார் அவர்களுடன் நேர்முகம். மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் பொருந்தாத ஒன்றை கண்டறிக. 5 மணிக்கு செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல் 5:02. பொன் மாலை பொழுதில் வாடாமலர் ஹீரோ ஸ்பெஷலுக்கான பாடல்களை கேட்கலாம். 6:05 காங்கிலத்தில் செய்திகள்.

அஞ்சல் 6:10 விளக்கேற்றும் வேளையில் திரையில் ஒலித்தும் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். சென்னை அஞ்சல் 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று. 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள், எழுதியவர் திருமலை குமார். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. தோட்டமும் தொழிலும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப்பின் நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 நாடக மலர். ஏஐ கலாட்டா நாடகம் எழுதியவர் ஏ ரமாகாந்தி. அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 10:00 காற்றோடு கலந்திரவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நிகழ்ச்சி நிரல் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பினும் சில நொடிகளில் தொடரும்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 ஸ்டுடியோல டைம் சரியா 12:10 ஆச்சுக்கணர்களை கேட்க போகும் நிகழ்ச்சி ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. ஸோ மகளிருக்கான ப்ரோக்ராம் அப்படின்ட்டே சொல்லாங்க. ஸோ கால் பண்ணுங்க 9344-1010-18. உள்ளூர் நேயர்களா இருந்தா, வெளியூர் நேயர்களா இருந்தா 9342-90-1018. புது நேயர்களா இருந்தா உங்களுக்கான நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 8300-1019-1018. வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ஏதாவது இம்பார்ட்டண்டான விஷயத்த ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க கண்டிப்பா கால் பண்ணலாம் இந்த நம்பருக்கு. ஸோ நம்ம கூட ஸ்நேகிதே நிகழ்ச்சியில பேசுறதுக்காக முதல் நேயரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யாரு எங்கன்னு கேட்கலாம். வணக்கம் ஓடிஎஃப்எம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். நான் மகா தாரா அவர்களிலிருந்து பேசுறேன். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: வணக்கம் தாரா, நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கிறேன் மேடம்.
0: சொல்லுங்க, இன்னைக்கு என்ன டிப்ஸோட வந்திருக்கீங்க, எதை பத்தி பேச போறீங்க?
1: மகா தாராபுரம் மேடம். மகா?
0: ஆ, ஓகேங்க மகா. சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க, என்ன டிப்ஸ் கொடுக்க போறீங்க?
1: அது ஆட்டுக்கறி சாறு மேடம்.
0: ஆட்டுக்கறி சாரா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: ஆட்டுக்கறி எடுத்து வாங்கிட்டு வந்து நல்ல நெல்லிக்காய் அளவு, பெரிய நெல்லிக்காய் அளவு பீஸ் போட்டு வச்சுக்கோங்க. நல்லா கழுவிட்டு சுத்தமா கழுவி வச்சுக்கோங்க. இது வெளி வச்சுட்டு அரிசி கழுவன தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மண்பானையில அந்த தண்ணி ஊத்திடுங்க. ஊத்திட்டு மஞ்சள், சீரகம், சோம்பு, மிளகு, பூண்டு, இஞ்சி எல்லாம் நைஸா அரைச்சிருங்க. அரைச்சு அந்த அந்த கல்லி தண்ணியில போட்டு கலக்கி, மஞ்சள் எல்லாமே போட்டுருக்கணும், எல்லாம் போட்டு கலக்கி விட்டுருங்க. பெருஞ்சீரகம், சோம்புனா பெருஞ்சீரகம் போடணும். அப்புறம் எல்லாம் அரைச்சு போட்டுட்டு அப்புறம் இந்த மட்டன் பீஸ் அதுல போட்டுருங்க. போட்டுட்டு தேங்காய் தொட்டி இருக்கு இல்லைங்களா, தேங்காய் தொட்டி ஒரு ஒரு அளவு ஒரு ஒரு ஒரு பீஸ் கட் பண்ணி அதுல போட்டுருங்க. சீக்கிரம் வெந்துடும். மண்சட்டியில போட்டுருங்க. போட்டு மண்சட்டியை மூடி வச்சிருங்க. மூடி வச்சுட்டீங்கன்னா அது வெந்துட்டே இருக்கும். அது வெந்துட்டே இருக்கும்போது ஒரு மிளகாய், மிளகாய் உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அவ்வளவு, ஒரு கைப்பிடி மிளகாய் போட்டீங்கன்னா ரெண்டு கைப்பிடி மல்லி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மல்லியும் மிளகாய் எல்லாம் நல்லா வறுக்கிற மகளே உன் சமத்து வறுவல் தான் குழம்போட, வறுக்கிறதெல்லாம் குழம்போட ருசியே வரும். மல்லியை கரெக்டா வறுக்கணும், எண்ணெய் ஊத்தி கரெக்டா வறுக்கணும். மிளகாயும் தீஞ்சு போகாம பச்சையாவும் இருக்கக்கூடாது. நல்லா புல்லோ சுலோல வச்சு பொறுமையா வறுக்கணும். வறுத்துட்டு அரைச்சிக்கல, அரைச்சிட்டு கறி முக்கா வேக்காடு வந்த பிறகு ஒரு சட்டியில கொஞ்சம் எண்ணெய் ஊறி, வேற ஒரு சட்டியில எண்ணெய் ஊத்தி அந்த அரைச்சு விழுதை போட்டு ரெண்டு பரட்டு பரட்டி தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. கொதிக்க போது தூக்கி இதுல இந்த மட்டன் வேகுது இல்லைங்களா, அதுல ஊத்திடுங்க. ஊத்திட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் இது கசகசா, கொஞ்சம் கசகசா, கொஞ்சமா சின்ன வெங்காயம், கொஞ்சமா நிறைய ஊற்ற கூடாது, கொஞ்சம் திக்னஸ்க்காக ரெண்டு கசகசாவையும் இந்த வெங்காயத்தையும் நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு

0: அதை எடுத்து வச்சுக்கோங்க.
1: வச்சுட்டு
0: அந்த நல்ல கறியில அந்த மிளகு சாந்து சேர்ந்து வரும்போது நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசம் போன பிறகு இந்த இதை ஊத்திருங்க. தேங்காயையும் அந்த இல்ல இந்த வேற சின்ன வெங்காயத்தையும் அந்த சக்கரை சாவியும் ஊத்திருங்க. ஊத்திட்டு ஒரு சட்டியில அடுப்புல வச்சு அந்த சட்டியில பட்டை சோம்பு கிராம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிருங்க. தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரைச்சு போடுங்க. பூண்டு கொஞ்சம் நல்லா ரெண்டு ரெண்டு பல்லா மட்டும் போடணும், வெட்டி போடணும், அப்படி முழுசா போடக்கூடாது. ரெண்டு ஒரு பூண்ட ரெண்டு பீஸா வெட்டி அதை போட்டு வதக்கிங்க. வதக்கிட்டு இதுல தூக்கி ஊத்திருங்க. கடைசியில கடைசியில அது ஊற்றும் போது உப்பு போட்டுருங்க. அளவா உப்பு போடணும். கறியிலையும் புரிச்சுக்கணும் அந்த உப்பு, குழம்புலையும் புரிச்சுக்கணும். அந்த மாதிரி உப்பு போட்டு எடுத்துருங்க. கறி கரை சாத்து பாருங்க, அப்படி கறி வாச அப்படியே மணக்கும். அது சில பேர் என்ன பட்டை போடுறாங்க, புதினா போடுறாங்க, கொத்தமல்லி போடுறாங்க, கருவேப்பிலை போடுறாங்க, தக்காளி போடுறாங்க, இதெல்லாம் தேங்காய் போடுறாங்க, இதெல்லாம் வேஸ்ட். அதெல்லாம் போட்டோம்னா அந்த மட்டனுடைய ஸ்மெல் வேஸ்ட், அது தெரியாம போயிடும், அந்த ருசியும் தெரியாம போயிடும். மட்டன்னா மட்டன் மட்டும்தான், அதான் மட்டன் கறி. ஒரு நாளைக்கு செஞ்சு பார்த்தீங்கன்னா இதே மெத்தட் தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க.
1: ஓகேங்க, சூப்பருங்க. நானும் இந்த மெத்தட்லயே ஃபாலோ பண்ணி பாக்குறேன். உண்மையாலுமே சில பேர் வந்து இருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நம்மளும் சமைக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு வைக்கிறாங்க. இன்னைக்கே நேயர் கால் பண்ணிருக்காங்க, ரொம்ப அழகா மட்டன் சாரி எப்படி பண்றது அப்படி. அது பானையில செய்யறது தானே சொன்னீங்க?
0: பானையில செய்யலாம். ஏழு வீட்டுக்கு தெரிஞ்சு போயிடும்.
1: மனம் எனக்கு இப்பவே டெம்ப்டிங் ஆகுது.
0: ஒரு கவிதை சொல்லுங்க மேடம்.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
0: இந்த உலகத்திலேயே உன்னை விட சிறந்தவள் எவளும் இல்லை என்பான். உலக இந்த 100 கோடி பெண்கள் உண்டு, ஆனால் உன்னை மாதிரி பெண்ணை நான் பார்த்ததில்லை என்பான். ஆனா அவளோ அவனை நம்ப மாட்டாள். காரணம், அவன் முற்றிலும் சிறந்த முனிவனும் அல்ல, அவன் பக்கத்தில் இருப்பவள் படிதாண்டாத பத்தினியும் அல்ல.
1: ஓகேங்க, சூப்பரான கவிதையும் சொன்னீங்க, அழகான குழம்புக்கான குறிப்புமே சொன்னீங்க. கால் பண்ணதுக்காக நன்றிங்க.
0: நன்றிங்க மேடம்.
1: நன்றிங்க. வணக்கம் முடியும். ஹலோ. ஓகே, நேயரோட லைன்ல ஏதோ டிஸ்டர்பன்ஸ் நினைக்கிறேன், சரியா கேட்கல. ஸோ நேயர்களே, நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஸ்னேகிதியே. ஸ்னேகிதியே அப்படின்றது பெண்களுக்கான ஷோ அப்படின்ட்டே சொல்லலாம். ஸோ பெண்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி கால் பண்ண நேயர் அதாவது தரம் வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க, மட்டன் கிரேவியை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டிருப்போம் மண்பானையும் மீன் குழம்பும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அடுத்ததா ஒரு நேயர் வந்திருக்காங்க, யாருன்னு கேட்கலாம். வணக்கம் முடியம். வணக்கம். ஹலோ. ஸோ மண்பானையும் மீன் குழம்பும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இவங்க வந்து வித்தியாசமாக வந்து ஆட்டு குழம்பை கூட வந்து நம்ம பானையில் செஞ்சால் அது வறுத்து செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகான டிப்ஸ் கொடுத்தாங்க. ஸ்டுடியோவில் டைம் சரியாக 12:16 ஆயிட்டுருக்கு. ஒரு பாடல் கேட்கறதுக்கு முன்னாடியாக
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
1: ஸோ நேர்களே, நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியை. அடுத்ததா பேசுறதுக்காக நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன டிப்ஸோட வந்திருக்காங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம்.
5: வணக்கங்க.
1: வணக்கம், சொல்லுங்க.
5: கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க மேரி.
5: நான் வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேங்க.
1: ஓகேங்க.
5: நீங்க வந்து டிப்ஸ் எல்லாம் சொல்ல, ஒரு வந்து அறிமுகம் ஒரு அறிவுரை தான்.
1: இன்றைக்கு
5: காலகட்டத்துல வந்து நம்ம வந்து பெண்களும் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அவசியம். அதனால நம்ம குழந்தைங்களோட பெண் குழந்தைகளோட பாதுகாப்பு மிக முக்கிய அவசியம். அதுல வந்து நம்ம வந்து குழந்தைங்களை எங்க அனுப்புனாலும் பரவாயில்ல, அவங்க பாத்துக்குவாங்க, இவங்க பாத்துக்குவாங்க, நம்ம கண்காணிப்புல நம்ம குழந்தைங்களை வச்சுக்கணும். அதுதான் வந்து நான் வந்து பெற்றோர்களுக்கும் சரி, பார்த்தபடி ஸ்கூல்லயும் சொல்லி டீச்சர்ஸ்களுக்கும் ஒரு குழந்தையோட பாதுகாப்பு முக்கியம். அது நம்ம சுற்றி, நம்மக்கு மட்டும் இல்ல, நம்ம சுற்றி இருக்கிறவங்க

0: எங்க கட்டாயமாங்க ரொம்ப. சொல்லுங்க.
1: ஏன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு வந்து இதுல என்ன இருக்குன்னா, பசங்க பாத்துட்டாங்க, சிரிச்சுட்டாங்க, கிண்டல் அடிச்சிட்டாங்கன்றாங்க. அதுக்கு முதல் வந்து நம்ம இதோட தப்பு வந்து நம்மளோட தப்பு தான். ஏன்னா நம்ம கரெக்டா இருந்தோமா, அவங்க இப்ப நம்ம என்ன ஒரு ரீசனுக்கு வந்திருக்கிறோம், படிக்க வந்திருக்கிறோம், அந்த வேலையை பார்த்துட்டு நம்ம போனோம். நைட்ல பசங்க கூட சேர்ந்து சுத்திதான், அப்புறம் அவன் கிண்டல் அடிச்சா. இதுல பாதிக்கப்படுறதுன்னா பசங்களும் நிறைய பாதிக்கப்படுறாங்க, கூட போறது, அது வந்து ஈவிடிசிங் நிறைய பண்றாங்க. கண் கூட நாங்களும் நிறைய பாத்துட்டு இருக்கிறோம். இப்ப இதெல்லாம் வந்து குழந்தைங்க வந்து என்னன்னா, பொண்களாகட்டும் எல்லாமே வந்து இதை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். தவிர்த்துக்கிட்டு நம்ம ஒரு பாதுகாப்பும் இருக்கணும். இதனால வந்து இதை வச்சுதான் மத்தவங்க நம்ம குழந்தைங்களையே அப்ரோச் பண்றாங்க, இப்படிதானோ அப்படின்னு. அந்த இதெல்லாம் தவிர்க்கணும்ன்றது என்னோட வேண்டுகோள்.
0: ஓகேங்க. உண்மையாலுமே எவ்வளவு சுதந்திரம் கிடைச்சிட்டா அப்படின்னாலும் நம்ம பெண்கள் அப்படின்றது வந்து சில இடத்துல வந்து லிமிடேஷனோட இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லிருக்கீங்க. கால் பண்ணதுக்காக நன்றிங்க.
1: நன்றி நன்றி. ஓகேங்க. தேங்க்யூ
0: தேங்க்யூங்க. வணக்கம் முடி எஃப்எம்.

0: நேர்களை கேட்டுட்டு இருக்கோம் ஸ்நேகிதே ஸ்நேகிதே நிகழ்ச்சியோட அடுத்த நியர். வணக்கம் முடியம், வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இது பேசுறீங்க? மங்களமா சொல்லுங்க, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க ஷோல?
1: நீங்க நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? டீ குடிச்சீங்களா?
0: நல்லா இருக்கோங்க, சாப்பிட்டாச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா?
1: இப்போ தான் சாப்பிட்டேன்.
0: சரிங்க, என்ன சாப்பிட்டீங்க?
1: சப்பாத்தி.
0: ஓகேங்க, சரி சொல்லுங்க, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: இன்னைக்கு வந்து இந்த பயிர் பயிர் பட்டியெல்லாம் பருப்பெல்லாம் வாங்கி வைக்கிறோம்ல, பூச்சி பிடிக்கும்.
0: ஆமாங்க, எந்த பயிர்?
1: எந்த பயிரா இருந்தாலும் சரி.
0: ஓகே,
1: அதெல்லாம் வந்து வறுத்துட்டு பாத்திரத்துல கொட்டி வச்சிட்டோம்னா அது பூச்சி பிடிக்காது.
0: அப்படிங்களா? ஓகேங்க.
1: அப்புறம் இந்த உளுந்து உளுந்து ஊற வச்சு ராகி போட்டு மிக்சியில அரைச்சிட்டு தேங்காய் பால் கொஞ்சம் விட்டு கஞ்சி வச்சு குடிச்சோம்னா உடம்புக்கும் நல்லது, குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நல்லா
0: இருக்கும்.
1: பேசினாங்கல்ல குழந்தைங்களை பத்தி, எங்க பார்த்தாலும் அவங்க சொல்றதுதான் சரி. இந்த குழந்தைங்க பாருங்க, எங்க உட்காந்துருந்தாலும் இந்த பசங்களோட அப்படியே ரெண்டு கையும் வச்சிருக்காங்க பஸ் ஸ்டாண்ட்ல. அந்த பையனை மறைச்சிருது, அந்த புக்கு பைய மாட்டிருக்காங்கல்ல, அந்த பையும் மறைச்சிருது. அந்த பையனை ரெண்டு கையும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் வச்சு மறைச்சிருக்கு. என்ன பேசுறாங்கன்னே கேட்க முடியுமே, அவ்வளவு மெதுவா பேசுறாங்கம்மா, ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு.
0: சரிங்கம்மா, அதுதான் சொன்ன, எல்லாரும் வந்து என்ன சுதந்திரம் கிடைச்சாலும் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அது பெண்கள் ஆனாலும் சரி ஆண்கள் ஆனாலும் சரி அதை மீறக்கூடாது. அப்போ எந்த இடத்துலயுமே எந்த வித ஒரு தடையுருமே பிரச்சனையுமே வராம ஒரு சுமூகமா போகும் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா கால் பண்ணதுக்காக நன்றிங்கம்மா, உங்களோட டிப்ஸ்க்கு நன்றி. ஓகே, ஸோ நேர்களே ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். ஸோ மகளிர் பங்கேற்கும் நிகழ்ச்சி உங்களுக்கானது, உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ், அது எது வேணாலும் இருக்கலாம், ஃபுட் டிப்ஸாக இருக்கலாம், இல்லை பியூட்டி டிப்ஸாக இருக்கலாம், கிச்சனில் இல்லை ஏதாவது வந்து ஹார்ட் செய்கிறது, அந்த மாதிரி எந்த டிப்ஸாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணலாம். இந்த 04-23 என்ற இணைப்பை சேர்த்து 2966781 அப்படின்ற நம்பருக்கும், இல்லாட்டினா வாட்ஸ்அப் வழியாக கூட உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதற்கான நம்பர் 83001.

எல்லாமே நம்மளுடைய லைஃப்ல ரொட்டீனா இருந்துட்டு இருந்தாலே நம்மளோட உடல் அப்படின்றது ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். உணவு முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தினசரி டெய்லி நம்ம வந்து போதுமான அளவு தண்ணி எடுக்கணும். அட்லீஸ்ட் 8 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர், 2 லிட்டர் வந்து தண்ணி கட்டாயமா நம்ம லைஃப்ல வந்து ரொட்டீனா வந்து நம்ம குடிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஃபாஸ்ட் ஃபுட், அது மட்டும் ஃபுட் எண்ணெயில பொறிக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ், இந்த பீஸா, பர்கர், அப்புறம் ஆயில், இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸை வந்து நம்ம எப்பவுமே நம்ம லைஃப்ல வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அதிக அளவில் எடுத்துக்க கூடாது, நம்ம எடுக்காமலும் இருக்க முடியாது. அதுக்காக வந்து அதை எப்பவுமே எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்ல வரல. போதுமான அளவு தண்ணீர், ஆயிலி ஃபுட்ஸ், காய்கறிகள், பழங்கள் அப்படின்றது நம்மளோட ஃபுட்ஸ்ல வந்து டெய்லி சேர்த்துக்கணும். சாப்பாடு அப்படின்றது கார்போஹைட்ரேட் நிறைஞ்ச ஒரு உணவாக இருக்கனால நம்மளுடைய உணவுல வந்து புரோட்டீன் கண்டென்ட், ஃபைபர் கண்டென்ட், இந்த மாதிரி இருக்க ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும். உணவு முறையோட வந்து கலந்த விஷயம் அப்படின்னா உடற்பயிற்சி மற்றும் தூக்கம் அப்படின்னு சொல்லலாம். தினமும் வந்து குறைஞ்சது 30 மினிட்ஸ் ஆகுது வந்து நம்ம உடற்பயிற்சி நடந்துக்கணும். இந்த காலகட்டத்தில் வந்து மக்கள் அதிகப்படியான சர்க்கரை நோயினாலையும் இதய நோய்களாலையும் அதிகப்படியாக பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் நடைப்பயிற்சி அப்படின்றது தேவையான விஷயம். அது காலையில் இருக்கலாம், இல்லை ஈவினிங்கில் இருக்கலாம். அது காலையில் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உண்மையாலுமே அது நம்மளுடைய உடம்புக்கு வந்து ரொம்ப எந்துவமாக இருக்கும், நம்ம மைண்டும் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். எழுந்திருக்கும் போது கொஞ்சம் உண்மையாலுமே சோம்பேறித்தனமா தாங்க இருக்கும், ஆனா அதையே வந்து 10 நாள் இல்ல 15 நாள் ஒரு ஹாபிட்டை வந்து கண்டினியூட்டியா நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னா அது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாவே மாறும் அப்படின்னு சொல்லலாம். நடைப்பயிற்சி அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். தூக்கம் அப்படின்றது இரவு 7 மணி முதல் 8 மணி நேரம் கட்டாயமான தூக்கம் வந்து நமக்கு தேவை. நம்மளுடைய தூக்கத்தில் வந்து அதுவும் நம்ம நடுராத்திரியில 2 மணி 3 மணி நேரம் அப்படின்றது வந்து நம்மளுடைய பிரெயின் வந்து ஓய்வு, பிரெயின் மட்டும் கிடையாது நம்ம உடல் உறுப்புகள் எல்லாமே வந்து ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் கூட நம்ம வந்து நம்ம உடலுக்கு ரெஸ்ட் கொடுக்காம இது பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடல் வந்து ஓய்வு நிலை அடையாமல் அதனால் நம்மளோட உடலோட பாதிப்புகள், உறுப்புகள் வந்து அதிகப்படியாக பாதிக்கும். யோகா மற்றும் தியானம் அப்படின்றது நம்மளோட மனதை வந்து அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளோட லைஃப்ல வந்து அடுத்து அடுத்து வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மென்டலாகவும் சரி பிசிக்கலாகவும் சரி நம்மளோட எல்லா விஷயங்களும் வந்து ஒரு ப்ராப்பரான வழியில போறதுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ 12:26 ஆயிடுச்சு. நேரத்தில் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, ஆசை திரைப்படத்திற்காக நம்மளுடைய ஊட்டி FM 101.8.

கேட்டபாடல் ஆசை திரைப்படத்திற்காக தேவாவோட மியூசிக்ல சித்ரா மற்றும் உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல கேட்டு முடிச்சோம். வைரமுத்து வரிகள்ல ஸ்டுடியோல டைம் சரியா 12:33 ஆயிடுச்சு. நேர்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்னேகிதி ஆதியா, அதாவது மக்கள் மகளிர் மட்டும் பங்கு பெறும் நிகழ்ச்சி அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் உணவு பழக்க வழக்கங்கள் அப்படின்ற ஒரு டாபிக்ல பேசிட்டு இருக்கோம். அதுல ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது வந்து மைண்ட் ரிலாக்ஸேஷன் அப்படின்ட்டு சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகப்படியான ப்ரெஷர், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றது எல்லாத்தோட லைஃப்லயும் இருந்துட்டே இருக்கு. அது சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எஃபெக்ட் பண்ணிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி மைண்டை வந்து ரிலாக்ஸா வச்சுக்கணும் அப்படின்னா நிறைய ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். அதுல ஒரு சின்னதா ஒரு 4 points என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறது, இது வந்து நம்மளோட மைண்டை வந்து முக்கியமாக ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கோ அப்படின்ட்டே சொல்லலாம். ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 4-4-6 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 seconds வந்து நம்மளோட ப்ரீத்தை வந்து இன் பண்ணணும், அதே மாதிரி 4 seconds ஹோல்ட் பண்ணணும், 6 seconds ஸ்லோலியாக வந்து அந்த ப்ரீத்தை வந்து அவுட் பண்ணணும். இந்த மாதிரி நெக்ஸ்டாக 5 times வந்து நம்ம கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக காமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். காலை நேரத்தில் வெளியே தனியாக உட்காந்து சுற்றுச்சூழல் பார்த்த மாதிரி, இயற்கையை என்ஜாய் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். இன்றைக்கு பொல்யூஷன் அப்படின்றது அதிகப்படியாக எல்லார இடத்துலையும் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த பொல்யூஷனை கூட நம்ம இந்த மூலியமாக வந்து நல்ல காற்றை வந்து சுவாசிக்கும் போது நமக்கு வந்து ஹெல்த் வாய்ஸ் ஆகும், நம்மளுடைய லங்ஸ் ஆகட்டும் எல்லாமே ப்ராப்பராக வந்து இயங்குறதுக்கு இந்த எக்ஸசைஸ், அதாவது ப்ரீதிங் எக்ஸசைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது கொஞ்ச நேரம் ஸ்லோவாக வாக் பண்ணலாம், நமக்கு பிடிச்ச இடத்துல யாரும் இல்லாமல் அமைதியாக வாக் பண்ணலாம். இன்னைக்கு எல்லாருமே ஃபோனை வச்சுட்டு ஃபோன்லேயே இருக்காங்க, இதனால நம்மளுக்கு அதிகப்படியான டிப்ரெஷன் ஆகுது, அதுக்கு நம்ம அடிக்ஷன் ஆகுறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். குழந்தைங்க கையில இருந்து பெரியவங்க வரைக்கும் இன்னைக்கு எல்லார் கையிலுமே போன், அதிகப்படியான யாரும் டைம் ஸ்பெண்ட் பண்றது கிடையாது, வீட்லயே ஆகட்டும் வெளியே ஆகட்டும் அது கூடவே சாட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம உலகத்துல உலக ரசிக்கிறதுக்காகட்டும் பாக்குறதுக்காகட்டும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்கு. அதனால ஸ்லோவா கொஞ்ச நேரம் நிதானமா வாக் பண்ணலாம், யார்கிட்டயும் பேசக்கூடாது, பேசுறதுனால நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகும், நம்மளுடைய கவலைகள் மறக்கணும் அப்படின்னா நம்ம சுற்றுச்சூழல் பறக்கக்கூடிய பறவைகள் அதே மாதிரி இயற்கை காட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அழகா நம்ம கொஞ்ச நேரம் ஸ்லோவா போலாம். நமக்கு பிடிச்ச சாங்ஸ் அது எது வேணாலும் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சில பேர்த்துக்கு பீச் சாங்ஸ் கேட்க பிடிக்கும், சில பேர்த்துக்கு மெலோடியஸ், சில பேர்த்துக்கு லவ் சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகரிஸ்ல நிறைய விதமான பாடல்கள் இருக்கு. நமக்கு பிடிச்ச பாடல்களை ரிலாக்ஸா உட்காந்து கேட்கலாம். சில பேர் சத்தமா கேட்கிற ஹேபிட் இருக்கு, சில பேருக்கு ஸ்லோவா கேட்டு அவங்களுக்குள்ளேயே முணுமுணுக்கிற டைப் கூட இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த பாடல்களை கொஞ்ச நேரம் கேட்கலாம். நமக்குள்ள இருக்க கவலைகளை வந்து மறக்கணும், நம்மளே சொல்லிட்டு நம்மளே நம்மளை வந்து மோட்டிவேஷன் பண்ணிக்கணும். எந்த ஒரு காரியமும் நடக்கிறதா இருந்தா இந்த காரியம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் ஒருவேளை வந்து எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைச்சேனா நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்குள்ள திணிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா கட்டாயமா அந்த எண்ணங்களுக்கு அதிக சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணங்கள் வந்து கண்டிப்பா நம்மளோட லைஃப்ல வந்து வந்து நம்ம வந்து அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு தாட் இருக்கும், அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த மாதிரி நம்மளோட மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட லைஃப் எப்போவுமே வந்து ஒரு ஹாப்பியாக போகும் அப்படின்ட்டு சொல்லலாம். நம்மளுக்கு நம்மளோட லைஃப்பில் வந்து கஷ்டம் வந்தாலும் அது நம்மனால தான், ஹாப்பியாக இருந்தாலும் அது நம்மனால தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நம்மளுடைய கஷ்டங்களும் ஹாப்பினஸும் கொண்டுட்டு போகிறது நம்ம கையில் தான் இருக்குது. நிறைய தண்ணி குடிக்கலாம், நம்மளுடைய ஃபேஸை வந்து அடிக்கடி வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக கொண்டுட்டு போனோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட லைஃப் வந்து ஒரு ஹாப்பியான லைஃபா போறதுக்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்டான விஷயமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டுடியோல டைம் சரியா 12:37 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கோம் ஸ்னேகிதியே நிகழ்ச்சி.

0: நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
2: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
3: இதோ உங்களுக்காக தான் ஓடிஎஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.

ஸ்நேகிதே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸ்டுடியோல டைம் சரியா 12:38 ஆயிட்டிருக்கு. இன்னைக்கு உணவு பழக்க முறை அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகிறது வரைக்கும் வந்து நிறைய டிப்ஸ் கேட்டோம். ஸோ எப்போவுமே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி நம்ம ப்ராப்பராக ஒரு ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம். உணவு பழக்கங்கள், தூக்கம் அப்படின்றது நம்மளோட லைஃப்பில் கட்டாயமான ஒரு விஷயம். எல்லாருமே சம்பாதிக்கணும், எல்லாருமே அவங்கவுங்க லைஃப்பில் அவங்களுக்கான எய்ம் ஆகட்டும் அச்சீவ்மெண்ட் ஆகட்டும் ஃபாலோ பண்ணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அதுக்கு நம்மளுடைய ஃபிசிக்கல் அப்படின்றது எப்போவுமே சப்போர்ட் பண்ணும். ஃபிசிக்கல் மட்டும் இருந்தால் போதுமான்னு கேட்டால் கட்டாயமாக இல்லை. மென்டலியாகவும் நம்ம வந்து எப்போவுமே வந்து ப்ராப்பரான விதத்தில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகணும். அப்படின்னா மட்டும்தான் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் எய்ம் எல்லாத்தையுமே வந்து நம்ம டார்கெட் பண்ண மாதிரி சக்ஸஸாக கொண்டுட்டு போக முடியும். ஸோ இதோட ஸ்நேகிதியை நிகழ்ச்சியை நிறைவு பெறுது. கால் பண்ணி டிப்ஸ் சொன்ன நேயர்கள் எல்லாத்துக்கும் வந்து ஸ்நேகிதியை நிகழ்ச்சிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தென்மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கோவளத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட மாட்டாது என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் காயமடைந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு சர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் பங்கேற்றுள்ள மாநாடு சென்னையை அடுத்த கோவளத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்மாநில முதலமைச்சர்களை கொண்ட தென்மண்டல குழுவின் 31வது கூட்டம் சென்னையில் தற்போது நடைபெற்று வருகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்ட 5 மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள், நிர்வாகிகள் மற்றும் உயரதிகாரிகள் இதில் கலந்து கொண்டு தற்பொழுது பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்து வருகின்றனர். மகளிருக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விரைவாக விசாரித்து முடிப்பதற்கு சிறப்பு விரைவு நீதிமன்றங்களை அமைப்பது, கல்வி தொடர்பான விவகாரங்கள் உள்ளிட்ட தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இந்த மண்டல குழுவில் விவாதிக்கப்பட்டு வருகின்றன. நதிநீர் பங்கீடு குறித்த விவாதமும் இந்த கூட்டத்தில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 11 மணி அளவில் தொடங்கிய இந்த கூட்டம் இன்று பிற்பகல் வரை நடைபெறுகிறது. கோவளத்தில் இருந்து சிதம்பரநாதன்.
0: சிங்கப்பூர் உடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையிலான குழுவினர் அந்நாட்டு பிரதமர் திரு லாரன்ஸ் வாங்கை இன்று சந்தித்து பேச்சு நடத்தினர். சிங்கப்பூரில்

0: நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது பொருளாதார ஒத்துழைப்பு, திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், திரு ஜெய்சங்கர், மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்தியா ஜப்பான் இடையே பாதுகாப்பு அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் இன்று புதுதில்லியில் தொடங்கியது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஷின்ஜிரோ கொய்சுமி தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றுள்ளனர். வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட மாட்டாது என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அரசியல் சாசனத்திற்கும் நாடாளுமன்ற ஜனநாயக நெறிமுறைகளுக்கும் மேலானதா காங்கிரஸ் என்றும் வினவியுள்ளார். நாட்டின் கலாச்சாரம் மற்றும் ஜனநாயகத்திற்கு எதிராக காங்கிரஸ் செயல்படுவதாகவும், வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பது நாட்டை அவமதிப்பது ஆகும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு சிந்தனைக்கு வலு சேர்க்கும் வகையில் இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். இதன் காரணமாக காற்றாலை மற்றும் சூரிய சக்தி மின் உற்பத்தி அதிகரித்து வருவதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தேசிய மருத்துவ ஆணையத்தின் சார்பில் பதிவு செய்யப்பட்ட மருத்துவர்களுக்கு தனித்துவ அடையாள எண் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் பதிவு செய்யப்பட்ட மருத்துவர்கள் நாட்டின் எந்த ஒரு பகுதியிலும் புதிதாக உரிமமோ பதிவோ இல்லாமல் சேவையாற்ற முடியும் என்று தேசிய மருத்துவ ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஐநா பாதுகாப்பு குழுவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஐநா பாதுகாப்பு குழுவில் நடைபெற்ற விவாதத்தின்போது இந்தியா சார்பில் பேசிய திருமதி யோஜனா பட்டேல் இதனை வலியுறுத்தினார். தற்போதைய சூழலுக்கு ஏற்ப சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஐநா பாதுகாப்பு குழு கூடுதல் வெளிப்படைத் தன்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் திருமதி யோஜனா பட்டேல் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் அளித்த உத்வேகம் மற்றும் ஆதரவு காரணமாக நக்சலைட் பிரச்சினை இல்லாத மாநிலமாக சத்தீஸ்கட் உருவாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தேவ்சாய் கூறியுள்ளார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் அம்மாநிலத்தில் களப்பயணம் மேற்கொண்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்தும் சுற்றுலா தொடர்பான முன்னெடுப்புகள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது அவர் எடுத்துரைத்தார். சரணடைந்த நக்சலைட்டுகளுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்கான திட்டங்களும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு விஷ்ணு தேவ்சாய் கூறினார். ஒடிஷாவில் இறுதி வாக்காளர் பட்டியல் அடுத்த மாதம் 21ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான மேல்முறையீடுகள் குறித்த முடிவுகள் அடுத்த மாதம் 11ஆம் தேதிக்குள் மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் காயமடைந்தனர். கீவ் நகரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. ரஷ்யா நடத்திய இந்த ஏவுகணை தாக்குதல் காரணமாக யுக்ரைனின் பல்வேறு பகுதிகள் பலத்த சேதமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. ஆப்கானிஸ்தானின் மருத்துவ

மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக அந்நாட்டிற்கு மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காபூலில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் பயன்படுத்துவதற்காக இந்த மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 72 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் 62 கிலோ எடைப்பிரிவில் சவிதா தலாலும் 76 கிலோ எடைப்பிரிவில் காஜலும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். ஆசியான் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சிங்கப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியின் 11 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-16, 21-12 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரின் இவாங்கா கி நகாஷினி இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் இன்று நடைபெறுகிறது. சிங்கப்பூர் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-6, 21-6 என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்தின் அனஸ்தாஷியா ஃபிஷரை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவுகளில் லிஷா பால் மற்றும் பிரியான்ஷு ரஜாவத்தும் கலப்பு இரட்டையர் பிரிவில் மோஹித் ஜக்லான், லக்ஷிதா ஜக்லான் இணையும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். கன்கூன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஸ்ரீராம் பாலாஜி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-4, 10-4 என்ற செட் கணக்கில் கொரியாவின் ஜிசுங் நாம், பின்லாந்தின் பேட்ரிக் நிக்லாஸ் சால்மிலன் இணையை வென்றது. கியூபக் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கோவளத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட மாட்டாது என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் காயமடைந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 ஸ்டுடியோல டைம் சரியா 12:50. இனி கேட்கலாம் மத்திய அரசின் மகதான திட்டங்கள். கேட்பதற்கு முன்னதாக
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெறச் செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
1: தேசிய இழை இயக்கம் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். கல்லாரே ஆயினும் கற்றாரை சேர்ந்து ஒழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர். தொல் சிறப்பின் ஒன்பும் புனல் நாடன் நல்லொழுக்கம் பூண்டாரை சார்பால் தகவு பெறுவார் என்ற நாலடியார் வரிகளின்படி ஒரு சிறந்த சூழலும் தற்சார்பும் நம்மை உன்னத நிலைக்கு உயர்த்தும். மனித நாகரிகத்தின் தொடக்கத்திலிருந்தே ஆடை என்பது வெறும் மானத்தை காக்கும் சாதனம் மட்டுமல்ல, அது ஒரு நாட்டின் கலாச்சாரம், பொருளாதாரம் மற்றும் இறையாண்மையின் குறியீடு. மொஹஞ்சதாரோ காலத்து மெல்லிய மஸ்லின் ஆடைகள் முதல் இன்றைய நவீன ஆடைகள் வரை உலகிற்கு ஆடை நெய்ய கற்றுக் கொடுத்த பெருமை நம் இந்திய மண்ணிற்கு உண்டு. ஆனால் நவீன ஜவுளி துறையில் புதிய வகை நூலிழைகளுக்காகவும் ரசாயன இழைகளுக்காகவும் நாம் இன்னும் பிற நாடுகளை சார்ந்திருக்கும் நிலை உள்ளது. இந்த சார்பு நிலையை வேரோடு அழைத்து இந்தியாவை உலகளாவிய ஜவுளி உற்பத்தியின் தலைவனாக மாற்ற மத்திய அரசால் 2026-27 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம்தான் தேசிய இழை இயக்கம், அதாவது நேஷனல் ஃபைபர் மிஷன். தேசிய இழையக்கம் என்பது இந்தியாவின் ஜவுளி துறையில் முழுமையான தற்சார்பை எட்ட வடிவமைக்கப்பட்ட ஒரு பன்முக திட்டமாகும். பருத்தி மட்டுமல்லாது பட்டு, கம்பளி, சணல் போன்ற அனைத்து இயற்கை இழைகளின் உற்பத்தியை அதிகரித்தல், அத்துடன் செயற்கை இழைகள் மற்றும் புதிய யுக பசுமை இழைகளின் உற்பத்தியில் இந்தியாவை சுயமாக இயங்க வைத்தல் ஆகியவை இதன் முக்கிய இலக்குகளாகும். இந்த திட்டம் மத்திய ஜவுளி அமைச்சகத்தின் கீழ் சுமார் 1500 கோடி நிதி ஒதுக்கீட்டுடன் ஒருங்கிணைந்த ஜவுளி துறை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. இதன் நோக்கம் 2030 ஆண்டிற்குள் இந்தியாவின் இழை நுகர்வு தேவையை தற்போதைய 15 மில்லியன் மெட்ரிக் டன்னிலிருந்து 23 மில்லியன் மெட்ரிக் டன்னாக உயர்த்தும் அதே வேளையில் இறக்குமதி செலவை முற்றிலுமாக தடுத்து நிறுத்துவது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பார்கள். அதுபோல் இந்தியாவின் ஜவுளி துறையை வலுவாக்க இத்திட்டம் 4 பிரதான கொள்கைகளை அடிப்படையாக கொண்டுள்ளது. கிருஷி சூத்ரா, இது விவசாய பகுதியை குறிக்கிறது. இயற்கை இழைகளை விளைவிக்கும் விவசாயிகளுக்கு உயர்தர விதைகள், அறிவியல் தொழில்நுட்பங்கள் மற்றும் மானியங்களை வழங்கி உற்பத்தியை பெருக்குவதே இதன் நோக்கம். இன்ஃபினிட்டி, இது ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்கத்தை குறிக்கிறது. புதிய வகை இயற்கை மற்றும் செயற்கை இழைகளை ஆய்வகங்களில் உருவாக்கி அவற்றை வணிக ரீதியாக பயன்படுத்துவதற்கான தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை இது ஊக்குவிக்கிறது. கிராம் சேது, கிராமப்புறங்களில் சிறு தொழில் முனைவோர்களை உருவாக்குதல் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல், குறிப்பாக பட்டுப்புழு வளர்ப்பு, சணல் பிரித்தெடுத்தல் போன்றவற்றிற்கான நவீன கூடங்களை உருவாக்குவதல் இதன் பணியாகும். இறுதியாக உலகளாவிய தரம் மற்றும் சந்தை, இந்தியாவில் தயாராகும் இழைகள் மற்றும் நூல்களை உலக தரத்திற்கு உயர்த்தி அவற்றுக்கென தனி முத்திரையோடு சர்வதேச சந்தைக்கு கொண்டு செல்லுதல். ஊசி போன உணவும் உரமாகும், வீணான நாரும் தங்கமாகும் என்ற தத்துவத்திற்கேற்ப இதுவரை நாம் குப்பை என்று தூக்கியறிந்த பல பொருட்களை இன்று ஜவுளி துறையின் நவீன உந்து சக்தியாக மாற்றுகிறது இந்த இயக்கம். விவசாய கழிவாக வீசப்பட்ட வாழைத்தண்டு இன்று சிறந்த இயற்கை இழையாக மாறி ஏற்றுமதியாகிறது. 18 ஆண்டு காலத்திய ஆராய்ச்சிக்கு பிறகு எருக்கு செடியிலிருந்து பெறப்படும் நார் மூலம் நமது ராணுவ வீரர்களுக்கான குளிர்கால ஆடைகள் மற்றும் படுக்கை பைகள் தயாரிக்கப்படுகின்றன. இவை -20 டிகிரி செல்சியஸ் குளிரையும் தாங்கக்கூடியவை. மேலும் சாதாரண ஆடைகளை விட 10% எடை குறைவானவை. பருத்தி விவசாயத்தின் மேம்பாட்டிற்காக சுமார் 5664 கோடி தனி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதில் புதிய யுக இயற்கை இழைகளுக்காக மட்டுமே பிரத்யேகமாக 300 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த தேசிய இழை இயக்கம் வெறும் ஆடைகளை பற்றியது மட்டுமல்ல, லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் சார்ந்தது. சணல், பட்டு, கம்பளி மற்றும் புதிய யுக இழைகளை பயிரிடுவதன் மூலம் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ஆண்டுக்கு 1.5 லட்சம் முதல் 2 லட்சம் வரை கூடுதல் வருமானம் பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. நூற்பாடைகள் மற்றும் நெசவு தொழில்களில் பெண்களின் பங்களிப்பு அதிகம் என்பதால் இத்திட்டம் பெண்களின் பொருளாதார சுதந்திரத்திற்கு பெரும் வலு சேர்க்கிறது. பட்டு உற்பத்தியில் 2ஆம் இடத்தை பிடித்திருக்கும் இந்தியா இத்திட்டத்தின் மூலம் விரைவில் உலக சந்தையில் முதலிடத்தை பிடிக்கும். தேசிய இழை இயக்கம் வறுமையின் பிடியில் இருக்கும் நமது விவசாயிகளையும் நெசவாளர்களையும் பொருளாதாரத்தின் உச்சிக்கு ஏற்றி வைக்கும் ஒரு மாபெரும் தேசப்பணி. நமது பாரம்பரிய அறிவையும் நவீன தொழில்நுட்பத்தையும் ஒன்றிணைத்து உழைத்தால் உலக நாடுகள் அனைத்தும் இந்திய மண்ணின் பசுமை ஆடைகளை அணிந்து பெருமை கொள்ளும் காலம் நிச்சயம் கைகூடும். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இதுவரை தேசிய இழை இயக்கம் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டோம்.
2: மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து மெல்லிசை

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UDFM 101.8 கேட்க போகும் நிகழ்ச்சி வண்ண வனப்புகள் நிகழ்ச்சி தாங்க. கேட்க போறோம் பல மொழிகளில் பாடல், அதாவது ஹிந்தி, மலையாளம், கன்னட, தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு பல மொழிகளில் கேட்கக்கூடிய நிகழ்ச்சி. இனி கேளுங்க 101.8 பண்பலை வரிசையை நியூஸ் ஆன் ஏர் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி இணைய வழியாகவும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஒரு சூப்பரான பாடல் ஹிந்தி மொழிக்காக வந்துட்டே இருக்கு. பட் கேட்பதற்கு முன்னதாக
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
1: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

கண்ண புகழ் நிகழ்ச்சியில சூப்பரான பாடல் சோல்ஜர் திரைப்படத்திற்காக கேட்டு முடிச்சோம். சமீர் அவர்களோட வரிகள்ல குமார் சானு குழுவினர் இணைந்து பாடிய பாடல் நம்மளுடைய ஊட்டி எஃப்எம் 101.8. அடுத்ததா ஒரு பாடல் மலையாள மொழிக்காக ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ்

ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திற்காக மலையாள மொழிக்காக அந்த அழகான பாடலை கேட்டு முடித்தோம். ஜெயச்சந்திரனோட மியூசிக்கில் கார்த்திக் மற்றும் ஸ்வேதா மோகன் பாடிய பாடல் அது. நம்மளோட ஊட்டிஎஃப்எம் 101.8 தொடர்ந்து கேளுங்க. ஊட்டிஎஃப்எம் 101.8 நியூஸ் ஆன் ஏர் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி வழியாக கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. வண்ண வண்ணப்புகள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கன்னட மொழிக்காக ஆகாஷ் திரைப்படத்திற்காக அழகான பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

கன்னட மொழிக்காக ஆகாஷ் திரைப்படத்துக்காக அழகான பாடலை கேட்டு முடிச்சோம். தெலுங்கு மொழிக்காக ஒரு சூப்பரான பாடல் ஆரியா திரைப்படத்திற்காக 1:27 ஆயிட்டு நேரத்துல வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சியில பல மொழிகள்ல தான் பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில தெலுங்கு மொழிக்கான பாடல் ஆரியா திரைப்படத்திற்காக.

உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 நீலமலையோரம் கவின் மலையாளமும் சுந்தர தெலுங்கும் காந்தார கன்னட கானமும் இன்னிசை இந்தியும் பாடலாக ஒழிக்கும் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள்.

ஹிந்தி, மலையாளம், கன்னடா, தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு பல மொழிகள்ல நம்மளோட ஒடிய ஃபம் 91.8 பாடல்களை கேட்டு முடிச்சோம். இதோட வண்ண வனப்புகள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில் உங்களுக்காக.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். தென்மண்டல முதலமைச்சர்களின் மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று தொடங்கி வைத்தார். நியாயவிலைக் கடைகளில் தரமான சன்னரக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையின் கடன் சேவைகள் இணைய வழிமுறையில் வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவு அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவித்துள்ளார். திருமூர்த்தி அணையிலிருந்து மண் எடுக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்படுவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 255வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். தென்மண்டல முதலமைச்சர்களின் 31வது மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடைபெற்று வருகிறது. மாநிலங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு, பொருளாதார வளர்ச்சி, தொழில்துறை முதலீடுகள், நட்புறவை வலுப்படுத்துவது, கட்டமைப்பு மேம்பாடு, நீர்வளங்கள் பகிர்வு, கல்வி, சுகாதாரம், தகவல் தொழில்நுட்பம், பேரிடர் மேலாண்மை, குற்றங்கள் தடுப்பு, எல்லை பிரச்சினைகள் போன்றவை குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், கர்நாடகம், கேரளம், ஆந்திர மாநில முதலமைச்சர்கள், தெலங்கானா துணை முதலமைச்சர், புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் துணைநிலை ஆளுநர்கள், லட்சத்தீவு நிர்வாகத் தலைவர் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் தரமான சன்னரக அரிசி வழங்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்களின் போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர், அதிக ஈரப்பதம் காரணமாக பழுப்பு நிறத்தில் இருந்த அரிசியை பயன்படுத்த முடியாத நிலை இருந்ததாகவும், தற்போது அந்த நெல்லில் 17% ஈரப்பதத்தை உலர்த்தி அதிலிருந்து தரமான அரிசி மக்களுக்கு வழங்கப்படும் என்றார். கூட்டுறவுத்துறையின் கடன் சேவைகள் இணைய வழிமுறையில் வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவு அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், வேளாண் கூட்டுறவு கடன்களை உரிய காலத்தில் திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு முழுமையான வட்டி விலக்கு அளிக்கப்படுவதாக கூறினார். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கம் அருகில் வசிக்கும் கிராமங்களில் உள்ள விவசாயிகளை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இது தொடர்பாக அஇஅதிமுக உறுப்பினர் திரு அருண்மொழி தேவன் கொண்டு வந்த கவன ஈர்ப்பிற்கு பதிலளித்த அமைச்சர், நெய்வேலி நிறுவனம், கிராம மக்கள் மற்றும் மாநில அரசு நிர்வாகத்திற்கிடையே முத்தரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு சுமூக தீர்வுகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு சிவகாசி பட்டாசு ஆலைகள் குறித்து எழுப்பிய பிரச்சினைக்கு பதிலளித்த அமைச்சர் கீர்த்தனா, சிவகாசி பகுதிகளில் 177 பட்டாசு ஆலைகள் விதிமீறலில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறினார். இந்த பிரச்சினைகள் சுமூகமாக முடிவடைந்த நிலையில் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த சில அரசியல் கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதாக குறை கூறினார். இதற்கு பதிலளித்த திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு, பட்டாசு தொழில் பாதிப்பு அடைவதால் தான் பொதுமக்கள் போராட்டம் நடத்துவதாக எடுத்துரைத்தார். தீபாவளி பண்டிகை நெருங்கும் நேரத்தில் பட்டாசு உற்பத்தி பாதிக்காத வகையில் இந்த பிரச்சினையை மாநில அரசு தீர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சவுதி அரேபியாவில் ஈரானிய கடற்கொள்ளையரால் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழக மீனவரின் உடலை தாயகம் கொண்டுவர மாநில அரசு விரைந்து நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பான சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர், இதுகுறித்து புலன் விசாரணை சவுதியில் நடைபெற்று வருவதாகவும், அது முடிவடைந்ததும் உயிரிழந்த மீனவரின் உடல் தமிழகத்திற்கு கொண்டுவரப்படும் என்றும் கூறினார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த 3 மீனவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீடு

0: காப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: திருமூர்த்தி அணையிலிருந்து விவசாயிகள் மண் எடுப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்பட்டு நாளை முதல் மண் எடுக்க அனுமதி வழங்கப்படுவதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இதனை தெரிவித்த அவர், ஏற்கனவே சில புகார்கள் வந்ததன் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் இடைக்கால தடையை விதித்திருந்ததாக சுட்டிக்காட்டினார். கல்லூரி வளாகங்களில் ஒழுங்குமுறையை பராமரிக்க உயர்கல்வித்துறை அனுப்பிய சுற்றறிக்கையில் இடம்பெற்றுள்ள சில முரண்பாடான வாசகங்கள் திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான கவன ஈர்ப்பிற்கு இன்று பதிலளித்து பேசிய அமைச்சர், ஒழுங்குமுறையை பராமரிக்கும் நோக்கில்தான் அந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டதாக குறிப்பிட்டார். மாணவர்களின் உரிமையை தமிழக அரசு ஒருபோதும் கட்டுப்படுத்தாது என்றும் அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றும் என்றும் தெரிவித்தார். ஆந்திர மாநில மீனவர்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகளை விடுவிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான பிரச்சினைக்கு பதிலளித்த அவர், இதுகுறித்து ஆந்திர மாநிலத்துடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருவதாகவும் விரைவில் படகுகள் மீட்கப்படும் என்றும் தெரிவித்தார். வெளிநாடுகளில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டத்தின்கீழ் நடப்பு நிதியாண்டில் 131 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறினார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான கவன ஈர்ப்பிற்கு பதிலளித்த அவர், இந்த திட்டத்தின்கீழ் 362 மாணாக்கர் பயனடைந்து வருவதாக குறிப்பிட்டார். வனப்பகுதிகளில் காட்டுப்பன்றிகள் மற்றும் யானைகளால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கான ஆலோசனைகளை வழங்க நிபுணர் குழு ஒன்று அமைக்கப்படும் என்று வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். பேரவையில் திமுக உறுப்பினர் பால் மனோஜ் பாண்டியன் பேசியதற்கு பதிலளித்த அமைச்சர், விவசாயிகள் பாதிக்காத வண்ணம் உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்றும் இதற்காக முதற்கட்டமாக 20 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 82வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். புதுதில்லியில் அன்னாரது நினைவிடத்தில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருமதி சோனியாகாந்தி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். ஸ்ரீபெரும்புதூரில் அன்னாரது நினைவிடத்தில் காங்கிரஸ் சார்பில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 255வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி அன்னாரது சொந்த ஊரான தென்காசி மாவட்டம் பச்சேரி கிராமத்தில் அமைந்துள்ள நினைவு தூணில் மாநில அரசின் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட செய்தியில், சுதந்திர கனலை பரப்பிய ஒண்டி வீரனின் தியாகத்தை போற்றுவோம் என கூறியுள்ளார். நெற்கட்டான் செவல் போர்க்களத்தில் ஆங்கிலேய படைகளை ஒற்றை வீரராக எதிர்த்து தாய்நாட்டிற்காக இன்னுயிரை தியாகம் செய்த ஒண்டி வீரனின் வீரத்தை போற்றுவோம் என முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். நெல்லையில் உள்ள மணிமண்டபத்தில் மாநில அமைச்சர்கள் திரு மரிய வில்சன், திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் 33வது நிறுவன நாள் விழா மற்றும் உழவர் தின விழா நாளை கொண்டாடப்படுகிறது. கோடைக்கால வறட்சியை சமாளிப்பது குறித்து விவசாயிகளுக்கு இதில் எடுத்துரைக்கப்படும் என்று இம்மையத்தின் இயக்குநர் முனைவர் செல்வராஜன் கூறியுள்ளார்.
2: தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் ஆகஸ்ட் 21 தனது 33வது நிறுவன நாளை உழவர் தினமாக கொண்டாட இருக்கின்றோம். சூப்பர் எல்நினோ பற்றியும் அதனால் விவசாயத்தில் ஏற்படும் பாதிப்பும் எதிர்கொள்ள வழிமுறைகளையும் விஞ்ஞானிகள் விவசாயிகளிடையே பேச உள்ளனர். மேலும் கருத்து கண்காட்சியும் ஏற்பாடு செய்யப்படப்பட்டுள்ளது. இதில் 100க்கும் மேற்பட்ட வாழை ரகங்களும் 30க்கும் மேற்பட்ட கண்காட்சி அரங்குகளும் வாழை பற்றிய தொழில்நுட்பங்களும் காட்சிப்படுத்தப்பட இருக்கிறது.
1: புதுதில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறியுள்ளது. ஒற்றையர் பிரிவின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டங்களில் பி வி சிந்து, ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். நெதர்லாண்ட்ஸ் ஆம்ஸ்டர்வீனில் நடைபெறும் உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா தனது குரூப் சுற்றின் கடைசி ஆட்டத்தில் இன்று மாலை 6:30 இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இதுவரை நடைபெற்ற 2 ஆட்டங்களில் தோல்வியை சந்திக்காத இந்திய அணி 2வது சுற்றுக்கு முன்னேறும் முனைப்புடன் இதில் களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்மண்டல முதலமைச்சர்களின் மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று தொடங்கி வைத்தார். நியாயவிலைக் கடைகளில் தரமான சன்னரக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையின் கடன் சேவைகள் இணைய வழிமுறையில் வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவு அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவித்துள்ளார். திருமூர்த்தி அணையிலிருந்து மண் எடுக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்படுவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின்

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் முடிய எஃப்எம் 101.8 ஸ்டுடியோல டைம் சரியா 1:55 ஆயிடுச்சு. நேர்களே, ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு நம்மளுடைய ஊட்டி எஃப்எம் 101.8 காரி திரைப்படத்திற்காக.

0: உங்கள் ஓடி எஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி.

0: Women's doubles quarterfinals of BWF World Championships. With that, we end the midday news.
1: அகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் உடையம் 101.8 நிலையத்தில் நேரம் 2:15. இனி கேட்கலாம் நீலமலை நேரம். கேட்பதற்கு முன்னதாக
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
3: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
2: நீலமலை நேரம்.
1: இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி கோத்தர் மக்களின் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம்.

இதுவரை நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் கோத்தர் மக்களின் பாடல்கள் எனப்பெற கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையமுடிய எஃப்எம் 91.8 நிலையத்தில் நேரம் 2:30. இனி கேட்கலாம் நீலமலை அனுபவ பிழை.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடி எஃப்எம் 101.8 அனுபவ பிழை.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே.
1: வணக்கம் நேர்களே, அனுபவ பேழை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் வழக்கறிஞரும் மற்றும் தனியார் பொதுநல அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலருமான என் சுப்பிரமணி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்கலாம். வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
1: கடந்த 3 வாரமா உங்களுடைய வாழ்க்கை பயணம் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். இந்த வாரம் இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவா சமுதாயத்திற்கான உங்களுடைய சேவை பற்றி பேசலாம். முன்னதாக இந்த நிகழ்ச்சியை நான் உங்களுடைய அறிமுகத்திலிருந்து துவங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
3: எனது பெற்றோர்கள் வந்து விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து 3 பிரதர்ஸ் 1 சிஸ்டர். நாங்கள் படித்தது வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் சொல்லுவாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் தான், எங்கள் குந்தச்சப்பை ஆரம்ப பள்ளியில் தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் அங்கே 5th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 6th வந்து தும்மனட்டி, அப்போ வந்து உயர்நிலை பள்ளி, இப்போ மேல்நிலை பள்ளியை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பியூசி முடித்தது உதகை அரசு கலைக்கல்லூரி தான். டிகிரியும் பிஏ எக்கனாமிக்ஸ் அரசு கலைக்கல்லூரி தான். அதன் பிறகு ஒரு வழக்கறிஞராக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக மைசூர் சென்று நான் படித்த கல்லூரி வந்து வித்யா வர்த்தகா லா காலேஜ்னு சொல்லுவாங்க, அங்கே படித்தது. அது என்னுடைய கல்வி. இது நாங்கள் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவள் தான். ஆனால் அதில் வந்து ஃபாதர் வந்து அடிக்கடி சொல்வார், கல்வி செல்வத்தை விட எந்த ஒரு செல்வமும் இல்லை, அதனால் நிச்சயமாக நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் படிங்கன்னு சொல்லிட்டு. அப்போ எங்களுக்கெல்லாம் வந்து என்னுடைய பெற்றோர்கள் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இல்லை, ஆனால் நல்ல ஒரு அறிவுரை கொடுப்பாங்க, கல்வியை நீங்கள் வந்து விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஜென்ரேஷன் ஆகும்போது நமக்கு வந்து அந்த கைடன்ஸ் இருக்காது, எப்படி படிக்கணும் எது படிக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருக்காது. ஆனால் பெற்றோர்கள் வந்து ஒரு நல்ல அறிவுரை கூறுவாங்க, நீங்கள் படிக்கணும்னு சொல்லுவாங்க. அதில் வந்து எனக்கு ஒரு உள்ளுணர்வு என்னென்னா, சரி நம்ம கண்டிப்பாக படித்து ஆகணுங்கிற ஒரு உணர்வு இதாக இருக்குது. அப்போத்துலேருந்து நான் படித்தவங்களை பார்த்தேன்னா கொஞ்சம் எனக்கு நல்லா பிடிக்குது. இப்போ பார்க்கும்போது வழக்கறிஞர்லாம் பார்க்கும்போது, அப்படி இவங்கள வழக்கறிஞராக இருக்காங்களே, இவங்கள டாக்டர்ஸாக இருக்காங்களே, நம்மளால் ஆக முடியாதங்கள ஒரு சின்ன ஒரு ஏக்கம் தான். அதை வந்து உள்ளுணர்வுன்னு சொல்லுவாங்களே, உள்ளுணர்வு உங்களுக்கு வந்து இது அடையணும்னு சொன்னால் நிச்சயமாக அதை வந்து நம்ம கண்டிப்பாக அடையலாம்.
1: நீங்கள் ஊட்டியை தாண்டி மைசூர் போகும்போது, இல்லை நீங்கள் உங்கள் கிராமத்தை தாண்டி ஊட்டிக்குள்ளார வரும்போது, உங்களுக்கு வந்து ஒரு சமூகத்தோட ஒத்து போகணும் அப்படிங்கிற விஷயத்த டெவலப் பண்ண உங்களுக்கு உதவி புரிஞ்சது?
3: கண்டிப்பாக. இப்போ நாங்கள்லாம் வந்து கிராமத்துலேருந்து வரும்போது ஊட்டிக்கு வரும்போது எங்களுக்கே ஒரு பயம், அப்படி என்னடா ஊட்டி வந்து மக்கள்கிட்ட எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு. SSLC முடிச்சுட்டு அரசு கலைக்கல்லூரி உதகிக்கு வந்து சேரும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஒரு தயக்கம் தான். நம்ம ஊரில் எல்லாம் தெரிஞ்சவங்ககிட்ட பார்த்து எல்லாம் பழகிட்டோம். இங்கே வந்து பார்க்கும்போது தெரியாதவங்க இருக்காங்களே, இந்த இப்போ லெக்சர்ஸ் எல்லாம் இருக்காங்களே, பார்க்கும்போது எங்களுக்குள்ள உள்ளூர் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. அது வந்து 1st இயர் 2nd இயர் 3rd இயர் முடித்தோம். அப்போவும் எங்களால் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல காலேஜுக்கு முன்னாடி எங்களால் நிற்கிறதுக்கே அவ்வளோ ஒரு சங்கடமாக இருக்குது. நாங்கள் போகிறோம், எங்களுடைய படிப்பெண்ணாக முடிச்சுட்டு வந்துடுவோம். இப்பவும் நாங்கள் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது, அந்த காலேஜுக்கு முன்னாடி நிற்கிறது வந்து மற்ற பசங்களெலாம் நிற்கும் போது நாங்கள் அந்த இடத்துல வந்து நிற்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்குள்ளார ஒரு உள்ளூர ஒரு பயம், இந்த இடத்துல நம்ம நிற்கக்கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அப்போ வந்து எங்களுக்கு வந்து லெக்சர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா கிளாஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். டவுட்ஸ் இருந்தாலும் இப்போ இந்த ஏஜில் இருக்கிற தைரியம் அந்த ஏஜில் இல்லை. அட நமக்கு ஒரு டவுட் இருக்குதானே, இதை வந்து கேட்கலாமேங்கிற ஒரு இது இல்லை. அவங்களும் திருப்பி திருப்பி கேட்குறாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, என்ன ஆனாலும் பரவல் கேளுங்க சொல்லிட்டு. ஆனால் அந்த டைமில் எங்களால் போய் அவங்ககிட்ட பேசக்கூடிய தைரியம் எங்கக்கிட்ட இல்லை. எசிடேஷன் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது இப்போ வந்து நாங்கள் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே. இப்போ வந்து பார்த்தோன்னா டவுட்டு கேட்கறது வந்து ஒரு பெருமையாக நினச்சிட்டு இருக்கோம். அப்போ வந்து அந்த காலத்தில் ஒரு டவுட்டு கேட்கறதுனா இவனுக்கு ஒன்றும் தெரியாமல் கேட்குறானோ, இவனுக்கு தெரியாதாங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை கொஞ்சம் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதனால் அந்த டவுட்டிலேயே இருந்து நாங்கள் எங்களுடைய கல்லூரி படிப்பை முடிச்சிட்டோம். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது.
1: அனுபவ பேழை நிகழ்ச்சியில் இது ஒரு பாடலுக்கான இடைவேளை. தொடரும் பகுதியில் சுப்பிரமணிய அவர்கள் தான் நிர்வாக அரங்காவலராக இருக்கும் அறக்கட்டளையின் மூலம் செய்து வரும் அறப்பணி

நீங்கள் ஒரு வழக்கறிஞர் என்பதையும் தாண்டி ஒரு அறக்கட்டளையின் மூலம் மக்களுக்கான சேவைகள் ஆற்றிக்கொண்டு வருகிறீர்கள் இல்லையா? அந்த சேவைகளை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். கவா அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளையை தொடங்கி நிறைய

0: நல்ல விஷயங்கள், சமுதாயத்துக்கு தேவையான உதவிகள் செஞ்சுட்டு இருக்கீங்களே, இதற்கான விதை எங்கே விழுந்தது? ஸோ அதனுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்க?
1: இந்த ஒரு சோஷியல் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி இந்த ஒரு சீடை வந்து எனக்கு கொடுத்தது வந்து என்னுடைய தந்தை தான் சொல்லலாம். தந்தை வந்து ஒரு காந்தியவாதி. அவர் டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னே மூணு ஃபோட்டோ வச்சுருக்காரு, ஒன்று நேருஜி, காந்திஜி, காமராஜர். அவர் டெய்லி பூசை பண்ணி அது ஒரு வழக்கமாக வச்சுருந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். நாங்கள் ஒரு பெருசாக ஆகும்போது ஃபாதர் சொல்லி கொடுத்தது தான், நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணும்போது நீங்கள் ஏதாச்சும் ஒரு சோஷியல் ஒர்க்கில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கங்க சொல்லிட்டு. அப்போல்லாம் என்ன சொல்லுவாருன்னா, காமராஜர் பிறந்தநாள், காந்திஜி பிறந்தநாள் எல்லாம் வரும்போது எதா முடிஞ்சது நீ உன்னால் வந்து ஏதோ ஒரு டொனேட் பண்ணு. அப்போ என்னால் எவ்வளோ முடிஞ்சதோ அதை பண்ணிவிட்டு, ஆனால் அதை கண்டினியூ பண்ண முடியல. அப்போது அந்த ஒரு பக்குவம் இல்லை. ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணியாச்சு. சரி, அதுக்கப்புறம் நம்ம ஹிஸ்ட்ரி எல்லாம் அப்படியே பார்க்கும்போது தான், சரி இந்தியா நம்ம சுதந்திரம் வாங்கிறதுக்கு வந்து நம்ம பெரியோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் புக் ரீடிங் தான், அந்த புக் ரீடிங் தான் அதை பார்த்தது. சரி, நம்ம வந்து வழக்கறிஞராக இருந்து நம்ம ஃபேமிலி நம்ம வளர்கிறத விட மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு தொண்டு செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம். அதில் வந்து நம்ம வந்து இக்கிகைன்னு சொல்லுவாங்களே, நம்ம மனசுக்கு எது பிடிக்குது அதை செயலை பார்க்கும்போது ஒரு சிலர் வந்து இந்த மருத்துவம்ங்கிற இதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க டிசீஸ்ன்னு சொல்லும்போது யாருக்குமே அந்த இது வரக்கூடாது. கேன்சர் சொல்லுவாங்க, ரீனல் ஃபெயிலர் சொல்லுவாங்க, ஒரு ஆம்பிடேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து விதவைகள் வந்து வயசானவங்க தனியாக இருப்பாங்க. அவ்வளோலாம் பார்க்கும்போது ஏன் நம்ம வந்து ஒரு மெடிக்கல் கிரவுண்டில் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல பண்ணது கவா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் வந்து எந்த ஒரு ஆர்கனைசேஷன் இல்லாமல் பண்ணது. அதுக்கப்புறம் இருந்த ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்க்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷன்

0: ஏதோ ஒன்று இருக்கே நம்ம செய்யலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு கவம் அறக்கட்டளைன்னு சொல்லி அந்த அறக்கட்டளை பண்ணி அந்த இது மூலயமா மருத்துவம். சரி, இதுக்கு வந்து நம்ம ஃபண்டிங் என்ன பண்ணணும், எல்லா ஃபண்டிங் தானே சொல்லிட்டு, சரி பொதுமக்கள்கிட்டையும் நம்ம போய் கேட்கலாம் சொல்லிட்டு பொதுமக்கள்கிட்ட கேட்டு இந்த 23 வருஷமும் 23 வருஷம் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட தான் காசு வாங்கி அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஆனால் அதில் அந்த 23 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அக்கௌண்ட்ஸ் இருக்கோ இப்போ கேட்டாலும் அந்த அக்கௌண்ட்ஸ் தான் ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அந்த டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டிரான்ஸ்பரன்சி இருந்ததுனால தான் இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வந்து வளர்ந்துருக்குன்னு சொல்லி சொல்லலாம். இன்னைக்கு காலையில் கூட பீமனிட்டி அட்டிக்கு போயிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, நம்மளால் இன்னும் ஒன்று சேரலாம். இப்போ எங்களுக்கு வந்து 1500 டோனர்ஸ் இருக்காங்க. இது 1500 இன்னும் வந்து 5000 ஆக்கலாம், 5000 வந்து 10000 ஆக்கலாம் சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு 400-500 பேஷண்ட்டுக்கு வந்து நாங்கள் உதவி பண்ணிகிட்ருக்கோம். அது எங்களுக்கு வந்து ஒரு 10 பேர் கமிட்டி ட்ரஸ்டின்னு சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் வந்து அட்வைசர் சொல்லியிருந்துட்டு ஒன்ஸ் இன் எ வீக் வந்து ஒரு மீட்டிங், எல்லாம் கூகுள் மீட் தான், கூகுள் மீட் என்ன செய்ய போகிறோம் எது செய்ய போகிறோம் அதெல்லாம் அந்த வகையில் வந்து எனது இருக்குது. ஏன்னா எனக்கு என்னென்னா ஒரு மனுஷனாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பொது சேவையில் கண்டிப்பாக இருக்கும்னு. இன்னொன்று எனக்கு ஒரு திருப்தி என்னென்னா அத்தனை பேர் வந்து ஒரு 1500-2000 பேர் இருக்காங்களே அவங்களுக்கு இந்த அது அறம் செய்தல் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மக்களுக்கு வந்து நம்ம டொனேஷன் கொடுக்கறது, அந்த டொனேஷன் கொடுக்கறதுனால அந்த வீட்டில் எப்படி ஒரு நல்ல காரியங்கள் நடக்குது, இன்னொன்று மன ரீதியாக எவ்வளோ மாற்றங்கள் வருது சொல்லி அந்த ஹார்ட் ஆஃப் கிவிங்கில் அது ரொம்ப பெரிய இது.
1: நிச்சயமாக, அதாவது ஒரு சிங்கிள் பர்சனால உதவி தேவைப்படுவர்களுடைய முழு தேவையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ பல கைகள் இப்படி இணையும் பொழுது அதை நம்ம ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷனாக கொடுக்கும்போது கூட அது வந்து ரொம்ப பெருசு.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.
1: ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் ரொம்பவும் எளிமையாகவும் திட்டமிட்டும் உதவி எங்கே தேவைப்படுகிறதோ அங்கே செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த ஒரு முயற்சி வந்து மென்மேலும் பெருகட்டும், அதாவது பல கிளைகள் வந்து விரியணும். இப்போ நீங்கள் மெடிக்கல் ரீதியாக யார் யாருக்கெல்லாம் கஷ்டம் இருக்கோ அவங்களுக்கு உதவி பண்ணுறீங்க. ஸோ இன்னும் பல தேவைகள் இருக்கு சமுதாயத்தில். ஸோ அதை நோக்கி உங்களுடைய பயணம் அமையட்டும் அப்படின்னு நிலையத்தின் சார்பாக நாங்கள் வாழ்த்துறோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவா வழக்கறிஞர் சுப்பிரமணிய அவர்கள் நம்முடன் என்ன விஷயங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம் ஒரு பாடல் இடைவேளைக்கு பிறகு.

நிகழ்ச்சியினுடைய நிறைவா சில விஷயங்கள் நம்ம பேசலாங்க. எல்லாருடைய லைஃபும் ஏதோ ஒரு சிறு புள்ளியில தான் கட்டமைக்கப்படுகிறது. அது வளர்ந்து வளர்ந்து ஒரு ஸ்டேஜில் திரும்பி பார்க்கும்பொழுது மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பா இல்ல மிகப்பெரிய ஒரு ஆலமரமா மாறி நிற்குது. உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டது நிறைய விஷயங்கள் போய் சொல்லிட்டீங்க, கற்றுக்கொண்ட விஷயங்கள் எங்களுக்காக சொல்லுங்க. ரெண்டாவது, உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி பார்க்க

0: அதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, எது செஞ்சாலும் முழுமையாக செய்யுங்க, திருப்தியாக செய்யுங்க. புத்தகங்கள் புத்தகங்கள் நம்ம கண்டிப்பாக நம்ம படிக்கணும். அந்த புத்தகங்கள் வந்து நிறைய புத்தகங்கள் இருக்குது. காந்திஜியுடைய புத்தகங்கள் இருக்குது, நெல்சன் மண்டேலாம் நிறைய புத்தகங்கள் இருக்குது. நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் அவங்க எவ்வளோ படிச்சிருக்காங்க சொல்லி பார்க்குது. ஒரு புத்தகத்தை மட்டும் மனுஷன் படிச்சுட்டேன்னா நிச்சயமாக வந்து முன்னேறலாம். அந்த புத்தகம் படிக்காமையும் நம்ம இருக்கக்கூடாது. அந்த சூழ்நிலையை நான் வந்து நம்ம மற்றவங்களுக்கு ஆக்கி கொடுக்கணும். ஏன்னா ஒரு சில புத்தகங்கள் வந்து எனக்கே தெரியாது. இப்போ ஒரு சில நண்பர்கள் எனக்கு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு புத்தகங்கள் இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து ஒரு நாட்டில் ஒரு தலைவர் வந்து டிசண்ட்னு சொல்லுவாங்க, அதை மாறுபட்ட கருத்து யார் யார் சொல்கிறாங்களோ அவங்களில் யார் சொல்லி அவங்கள வந்து ஒரு பாராட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வந்து புத்தகத்தினாலும் இருக்குது. இந்த மாதிரி பார்க்கும்போது அனுபவங்கள் புத்தகம் மூலயமா நமக்கு நல்லா கிடைக்குது. வளர வளர நமக்கு வந்து அந்த பொறுமை சின்னத்தில் இருக்கும்போது ஒரு சில இதில் வந்து நம்ம கோபப்படுறது அதில் வந்து அதெல்லாம் ரொம்ப கம்மியாகும். சகிப்பு தன்மையை வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது. சரி, நம்ம இப்படி தான் நடந்துருச்சு அப்படியே பரவாயில்ல சொல்லிட்டு அந்த ஒரு இது நிச்சயமாக அந்த நமக்கு வயசு வர வர பொது வாழ்க்கையில் இருக்க இருக்க நமக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இன்னொன்று என்னென்னா, இப்போ ஒன்று தெரியல அப்படின்னா கேட்கக்கூடிய அந்த மனசு வந்துருச்சு. ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது கேட்குறதுக்கு வந்து நமக்கு சங்கடப்படுவோம். இப்போ வந்து எனக்கு ஒன்று தெரியலன்னா எனக்கு எனக்கு ஒரு சார் இருக்காரு, ஃபோனில் கேட்டாலும் வந்து சின்ன விஷயம் தான் அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அந்த பக்குவம் வந்து இப்போ கிடைச்சிருக்கு. ஆனால் அதை நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் அந்த ஹெசிடேஷன் வந்து அந்த வேண்டாம் வேண்டாம். யார் இருந்தாலும் இப்போ வந்து இன்றைக்கி வந்து சொல்லித்தரவு வந்து அவ்வளோ திருப்தி படுறாங்க. அந்த ஒரு டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணி வாழ்க்கையில் வந்து மென்மேலும் உயரணும்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன்.
1: வாழ்க்கை எப்பவுமே கத்துக் கொடுக்கறது நிறுத்துறதே இல்லை இல்லைங்களா?
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஸோ டில் அவர் லாஸ்ட் பெத்து வரைக்குமே வாழ்க்கை ஏதோ ஒன்று கத்துக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. நம்ம கத்துக்கிறோமா அதுதான் விஷயம். ஸோ அது கத்துக் கொடுக்கறதுல எப்பவுமே ஸ்டாப் பண்றதே இல்லை. ஸோ உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கத்துக்கங்க. அந்த அனுபவங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவியா இருக்கும், உங்களை பின்பற்றி மற்றவர்கள் வாழவும் வழிவகுத்து கொடுக்கும். ஸோ இந்த ஒரு உயர்வான கருத்துக்காக தான் இந்த ஒரு நேர்முகம் எங்களுக்கு வாய்க்க பெற்றது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய சமுதாயம் சார்ந்த பணிகள், அறம் சார்ந்த பணிகள், மாணவர்களுக்கான உங்களுடைய பணிகள் எல்லாமே இன்னும் மென்மேலும் செழிக்கட்டும். இது வந்து உங்களோட முடிஞ்சு போகக்கூடாது. உங்களை போல இன்னும் பல 100 பேரை வந்து நீங்கள் உருவாக்கணும். ஸோ இதை வந்து வழிவகையாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய ஆசையாக இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஒரு சிறப்பான நேர்முகம், உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் திரும்பி பார்த்ததில் நாங்களும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ அதற்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தியிருந்ததுக்காக நிலையத்தின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
0: எனக்கு நீங்கள் வந்து இந்த சான்ஸ் கொடுத்தது வந்து இதை வந்து நான் பெருமையாக நான் நினைக்கிறேன். ஆனால் இது மூலயமா மற்றவங்க ஒரு 10 பேருக்கு போனாலும் அது ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் தானே கொடுக்குறது. அவேர்னஸ் ஒரு பெரிய ஒரு சோஷியல் ஒர்க் தான். நன்றி.
1: இதுவரை வழக்கறிஞரும் மற்றும் தனியார் பொதுநல அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலருமான என் சுப்பிரமணி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்டீர்கள். மீண்டும் ஒரு அனுபவ பேழை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நேர்களே, நன்றி, வணக்கம். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப். நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

0: திருடன் அனுபவ பேலை நிறைவு பெற்றது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பினும் சில நொடிகளில் தொடரும்.
1: தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக கொக்காரத்தாங்கல் செங்கற்பட்டு மாவட்டத்தில் 83.2 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்சமாக ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. வெப்பநிலை நிலவரம். தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் காரைக்கால் பகுதியில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்சமாக திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் 39.2 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையம் மற்றும் நாகப்பட்டினத்தில்

0.0 டிகிரி செல்சியஸாகவும் இருந்தது. கொடைக்கானலில் 12.0 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று செங்கற்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தின் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை முதல் வரும் 26ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வரும் 24 முதல் 25ஆம் தேதி வரை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக வெப்பநிலை. இன்று முதல் வரும் 24ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. எனினும் உள் தமிழகத்தில் சற்று உயரக்கூடும். இன்றிலிருந்து வரும் 24ஆம் தேதி வரை உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸை இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமான வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்சமாக 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்சமாக 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மழை பதிவான அளவுகள். செங்கற்பட்டு மாவட்டத்தில் 8 டிகிரி 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீடாமங்கலம், திருவாரூர் மாவட்டத்தில் 6 சென்டிமீட்டரும், நந்தியாறு, திருச்சிராப்பள்ளி மாவட்டம், பாடலூர், பெரம்பலூர், சென்னிமலை ஆகிய இடங்களில் தலா 5 சென்டிமீட்டரும், சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் 4 டிகிரி 4 சென்டிமீட்டரும், ஏனைய இடங்களான திருவாரூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், நன்னிலம் ஆகிய பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. திருவாரூரில் வலங்கைமான், திருச்சி, திருச்சிராப்பள்ளியில் கோட்டப்பட்டு, கரூர் மாவட்டங்கள் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சிறுவாணி, அடிவாரம், கோயம்புத்தூர் மாவட்டம், சின்னக்கல்லார், கோயம்புத்தூர் மாவட்டம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 3 மணி. இத்துடன் இந்த அலைவரிசை

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடைபெற்றது. தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் இந்தியாவிற்கு புதிய வாய்ப்புகளை வழங்குவதோடு உலகின் நம்பகமான நாடாகவும் முக்கியமான உற்பத்தி மையமாகவும் மாற்ற உதவும் என்று மத்திய வர்த்தகத்துறை கூடுதல் செயலர் திரு யஷ்வித் சிங் கூறியுள்ளார். விடுதலை போராட்ட வீரர்

காந்தி வீரனின் நினைவு தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் அவரின் வீர வரலாற்றையும் தியாகத்தையும் இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் சொல்வோம் என்று கூறியுள்ளார். வேலை வழங்குவோர் தொழிலாளர்களிடையே ஏற்படும் பிரச்சினைகளுக்கு இனி 2020 தொழிற்சாலை உறவுகள் சட்ட விதிகளின்படி தீர்வு காணப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. எல்லைப்புற மேலாண்மை குறித்த இந்திய நேபாள கூட்டுக்குழுவின் 14வது கூட்டம் உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் இன்று தொடங்கியது. ஐநா பாதுகாப்பு குழுவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஈரானிய கடற்கொள்ளையர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழக மீனவரின் உடலை சொந்த ஊர் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். ஷெட்யூல் வகுப்பு மாணவர்களின் உயர்கல்விக்கான அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை திமுக வலியுறுத்தியுள்ளது. ஸ்லோவாக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனுஷ் சர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூரில் நடைபெற்ற சியான் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூர் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் திருப்பூர் மதுரை அணியையும் நெல்லை சேலம் அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 3:03. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. ஹலோ ஊட்டி. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில நம்ம வந்து என்ன தலைப்புல இன்னைக்கு பேச இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, கொசுக்களால் ஏற்படும் நோய்கள், காரணங்கள், தடுப்பு முறைகள் குறித்து டாக்டர் தினேஷ்குமார் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்காணல் இன்னைக்கு பங்கு இடம்பெற போகுது. எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம வேர்ல்ட் மஸ்கிட்டோ டே அதை வந்து அனுசரிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு இன்டர்வியூ அப்படின்னே சொல்லலாம். இந்த கொசுக்கள், அதனால் பரவக்கூடிய நோய்கள், அந்த கொசுக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் அந்த கொசுக்களால் பரவக்கூடிய நோய்கள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது, அதுக்கு எந்த அளவுக்கு தடுப்பு முறைகள் முக்கியம் அப்படின்னு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து டெங்கு பற்றி தெரியாத விஷயங்கள், கொசுக்களால் இந்த நோய்களெல்லாம் வருமா அப்படின்னு தெரியாத விஷயங்கள் நிறையா தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம கூட டாக்டர் தினேஷ்குமார் இருக்காரு, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்.
0: உங்களை பத்தி சொல்லுங்க சார், நீங்க வந்து எந்த துறையில வந்து சிறப்பா இருக்கீங்க, அதை பத்தி
1: நான்
0: சொல்லுங்க.
1: ஓகே, நான் டாக்டர் ஏ தினேஷ்குமார். நான் பொது மற்றும் குடும்ப நல மருத்துவரா உதகையில 5 வருஷமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
0: ஓகே சார், இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த வேர்ல்ட் மஸ்கிட்டோ டே நம்ம வந்து அனுசரிக்கிறோம் இல்லைங்களா, உலக கொசுக்கள் தினம். ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு தினம் இருக்கு அப்படின்றதுனால இந்த கொசுக்களுக்கும் தினம் வச்சிருக்காங்களா, இல்ல அதோ அதை பத்தின ஒரு இந்த கொசுக்கள் தினம் அப்படின்றது வந்து எதுக்காக அனுசரிக்கிறாங்க, ஏதாவது ஒரு ஐடியா இருக்கு?
1: ஓகே, ஸோ கொசு அப்படின்னு பார்த்தோம்னா அது ரொம்ப சைஸ்ல சின்னதா இருந்தாலும் அது நமக்கு காஸ் பண்ற டேமேஜ் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. ஸோ அதனால நிறைய டெட்லி டிசீசஸ் வருது. ஸோ கொசுனால லைக் பல நோய்கள் வருது. ஸோ அதனால் வந்து தான் ஸ்பெசிஃபிக்காக வந்து இதை பற்றின ஒரு அவேர்னஸ் எல்லாத்துக்கும் மக்களுக்கு இருக்கணும் அப்படின்றக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக இந்த மஸ்கிட்டோ டே அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறையா டிசீசஸ் லைக் சிக்கன்குனியா, மலேரியா, டெங்கு, ஜிக்கா, ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் இந்த மாதிரி வந்து நிறையா டிசீஸை வந்து காஸ் பண்ணுது. ரொம்ப டெட்லி டிசீசஸ் எல்லாமே வந்து லைக் மனுஷனுடைய லைஃப்பை வந்து ரொம்ப த்ரெட் பண்ணி டெத் கொண்டு போகக்கூடிய டிசீஸாக இருக்குது. இதில் பொதுவாக டெங்கு வந்து ரொம்ப காமனாக இருக்கும். நம்ம கூட கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பேர் வந்து டெங்குனால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க.
0: ஓகே சார், இப்போ வந்து இந்த டெங்கு அப்படின்றது தான் இந்த கொசுக்களால் பரவக்கூடிய நோய்களில் வந்து ஒரு மிக ஒரு கொடிய நோயினே சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து இந்த டெங்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டெங்கு அப்படின்றது ஆக்சுவலாக என்ன சார்?
1: ஓகே, ஸோ முன்னமே சொன்ன மாதிரி வந்து டெங்கு அப்படின்றது வந்து கொசுக்கடியினால் ஏற்படக்கூடிய ஒரு காமனான டிசீஸ். ஸோ இது எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து எந்த லைக் உலகத்தினுடைய வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் வந்து டெங்கு வந்து அதிகமாக காணப்படும். அது டிராபிக்கல் அண்ட் சப் டிராபிக்கல் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மைல்டு டெங்கு வந்து சாதாரண ஃப்ளூ சிம்டம்ஸ் தான் அதுக்கு இருக்கும். ஸோ நிறைய பேர்

0: வந்து ஒரு கன்ஃபியூஷன் கூட ஆகலாம் ஸ்டார்டிங் டைமில். டெங்குவால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதோடைய ஆரம்பக்கட்ட ஸ்டேஜில் வந்து லைக் அதோடய அறிகுறி பார்த்தோம் அப்படின்னா நார்மல் காமன் கோல்டு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து நார்மலாக ஒரு ஃப்ளூ வந்திருக்குது, அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் நார்மல் ஒரு காய்ச்சல் கோல்டு தான் வந்திருக்கு அப்படின்னு நினச்சிப்பாங்க. பட் அது போக போக தான் அதோடைய வீரியம் வந்து தெரியும். இன்னும் சொல்லப்போனோம்னா சிவியர் டெங்கு, அதாவது ஸ்டார்டிங்கில் டெங்கு வந்து நம்ம கேர் பண்ணாமல் விட்டுட்டு லைக் ரொம்ப நாளாக ப்ரொலாங்டாக 5 or 6 days ஃபீவர் இருக்குது, நம்ம அதை பற்றி கேர் பண்ணல, டெங்குக்கான டெஸ்ட்டோ லைக் மற்ற எந்த டெஸ்ட்டும் நம்ம பார்க்கல, நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப சிவியரான பாதிப்பு கூட கொடுக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா டெங்கு ஹீமரேஜிக் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது உள்ள உடம்புக்குள்ளேயே அந்த இன்டர்னல் ப்ளீடிங்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ வந்து டெங்கு வந்து ஒரு லைக் விளையாட்டு எடுத்தக்கூடிய விஷயம் கிடையாது. இன்னும் சொல்ல போனோம்னா ஊட்டியில் டெங்கு பரவுவதற்கான வாய்ப்பு இல்லை, ஆனாலும் வந்து லைக் நம்ம ட்ராவல் வந்து நிறையா பண்ணுவோம், பிளெயின்ஸ் ஏரியா நிறைய ட்ராவல் பண்ணுவோம், கோயம்புத்தூர் ஈரோடு அந்த மாதிரி அவுட் ஸ்டேஷன் நிறையா ட்ராவல் பண்ணுறவங்க இருக்கனால வந்து லைக் டெங்கு பற்றின அவேர்னஸ் நமக்கு வந்து ரொம்ப அவசியமாக இருக்கிறது.
1: ஓகே சார், இப்போ வந்து ஊட்டியில் டெங்கு பரவதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது டெங்கு கொசுக்கள் பரவதுக்கு வாய்ப்பு இல்லைனா எடுத்துக்கலாங்களா இல்லை டெங்கு பரவதுக்கு?
0: அதாவது என்ன அப்படின்னா வந்து டெங்கு வந்து எப்படி ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பரவும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சாலே வந்து லைக் ஏன் ஊட்டியில் வந்து டெங்கு பரவாது, டெங்கு ஏன் வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே இருக்கிற பேஷன் லைக் ஊட்டியில் டெங்கு பேஷண்ட்ஸ் இருக்காங்க, பட் அவங்களுக்கு கண்டிப்பாக ட்ராவல் ஹிஸ்ட்ரி இருக்கும். ஓகே, அதனால் என்ன அப்படின்னா வந்து டெங்கு பொறுத்தளவுக்கு வந்து டெங்குவால் பாதிக்கப்பட்ட ஒரு நபரை வந்து கொசு போய் கடித்து அது மற்ற ஒரு நார்மலாக இருக்கிற மனுஷனை வந்து கடித்தா மட்டும்தான் வந்து அவங்களுக்கு டெங்கு வரும். மற்றபடி வந்து நார்மல் இந்த காமன் கோல்டு மாதிரி வந்து லைக் பர்சன் டு பர்சன் அந்த காஃப்னாலேயோ ஸ்னீசிங்னாலேயோ தும்மறனாலேயோ இல்லை காற்றுனாலேயோ பரவக்கூடியது டெங்கு இல்லை. ஸோ அதனால தான் வந்து ஊட்டியில் அந்த டெங்குக்கான கொசு இல்லை, கொசு மெயின் ரீசன் அதுதான், கொசு இல்லை அப்படின்றதுனால ஊட்டியில் வந்து டெங்கு வந்து பரவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு.
1: ஓகே சார், அதாவது ரத்தத்திலிருந்து ரத்தத்துக்கு தான் பரவும்னு
0: எடுத்துக்கலாம். ஆமா ஆமா ஆமா, ரத்தத்திலிருந்து ரத்தம் தான்.
1: ஓகே சார், இப்போ வந்து இந்த டெங்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த டெங்கு ஃபீவர் வந்து எதனால வருது சார், அதை பத்தி சொல்லுங்க.
0: ஓகே, டெங்கு டெங்கு வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி டெங்குல வந்து ஒரு 4 types of virus இருக்கு, 4 types of virus. அந்த வைரஸ் வந்து ஒரு ஒருத்தருக்கு பாதிச்சிருக்கு அப்படின்னா கொசு போய் அவங்களுக்கு அடிக்குது அப்படின்னா இந்த கொசுவும் வந்து டெங்குனால அஃபெக்ட் ஆயிடும், இன்ஃபெக்ட் ஆயிடும். ஸோ அந்த கொசு வந்து லைஃப் பூரா இன்ஃபெக்டடாக இருக்கும். ஸோ அந்த கொசு வந்து நார்மலாக இருக்க ஒரு மனுஷனை போய் வந்து கடிக்கும் பொழுது வந்து அவங்களுக்கு வந்து டெங்கு வந்துடும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இது வந்து கொசு கடி மூலமாக தான் பரவும், மற்றபடி வந்து காஃப்னாலேயோ இல்லை வந்து அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ்னாலேயோ ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது கிடையாது. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா டெங்கு வந்து எந்த மஸ்கிட்டோ காசு பண்ணுது அப்படின்னா அந்த மஸ்கிட்டோக்கு ஒரு நேம் இருக்குது, எய்ட்ஸ் எஜிப்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மஸ்கிட்டோ தான் டெங்கு காசு பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது.
1: ஓகே சார், அந்த மஸ்கிட்டோ பற்றி சொல்லும் போது அது வந்து இந்த ஒயிட் அண்ட் பிளாக்காக வந்து இருக்கும், பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கும், அந்த மஸ்கிட்டோ மட்டும்தான் டெங்குவை கேரி பண்ணணும்னு சொல்கிறாங்க.
0: ஆமாம் ஆமாம், ஆக்சுவலி வந்து அந்த ஸ்பெசிஃபிக் மஸ்கிட்டோ மட்டும்தான் டெங்குவை காஸ் பண்ணும். மஸ்கிட்டோஸ்லேயும் பல வகை இருக்கிறது, பல நிறைய விதமான நோய்களை வந்து விதவிதமான மஸ்கிட்டோ காஸ் பண்ணும். குறிப்பாக அந்த டெங்குவும் பார்க்கும்போது இந்த எய்ட்ஸ் எஜிப்டின்ற மஸ்கிட்டோ தான் காஸ் பண்ணும். இதோட ஸ்பெஷாலிட்டி வேறு ஒன்று இருக்குது, என்ன அப்படின்னா வந்து இந்த கொசு டெங்குவை காஸ் பண்ணுற கொசு வந்து நைட் டைமில் கிடைக்காது, ஏர்லி மார்னிங் டே டைம் ஆஃப்டர்நூன் இந்த டைமில் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அப்போ கடிச்சாதான் டெங்கு பரவதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி.
1: ஓகே சார், இப்போ வந்து இந்த டெங்கு ஃபீவர் அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னா இப்போ வந்து நார்மலாகவே இந்த கோல்ட் அண்ட் காஃப் வந்து எல்லாருக்குமே அடிக்கடி வரக்கூடிய ஒரு நோய், மோஸ்ட்டாக அதுக்கு வந்து அது தானாக சரியாயிரும்னு கூட நிறைய பேர் விட்டுருவாங்க கோல்டெல்லாம் வந்ததுன்னா. ஸோ இதில் வந்து டெங்கு ஃபீவர் தான் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி முன்னாடி எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கலாம், ஸோ அதுக்கான அந்த அறிகுறிகள் சிம்டம்ஸ்னால் என்ன சொல்லலாம்?
0: ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து டெங்கு ஒருத்தர் அஃபெக்ட் ஆகிருந்தாலுமே ஒரு 4 or 5 days வந்து அவங்களுக்கு சிம்டம்ஸ் பெருசாக தெரியாது, நார்மல் கோல்டு காமனாக ஃபீவர் அந்த மாதிரி தான் தெரியும். குறிப்பாக கொசு கடித்து ஒரு 4 to 5 days அப்புறம் தான் வந்து டெங்குக்கு அதன அறிகுறிகளே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லைக் ஃபீவர் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், லைக் 104 degrees Celsius அந்த ஃபாரன்ஹீட், 104 degrees Fahrenheit மாதிரி அந்த அதிகமாக வந்து ஃபீவர் இருக்கும், லைக் சிவியரான ஹெட்டேக் இருக்கும். ஸோ இதில் வந்து உடம்பு வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா டெங்குக்கு இன்னொரு டைம் கூட சொல்லுவாங்க போன் பிரேக் ஃபீவர், அதாவது எலும்பு உடச்சா எவ்வளோ வலி இருக்குமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து உடம்புல வந்து வலி இருக்குமா. ஸோ அதனால தான் வந்து இதுக்கு போன் பிரேக் ஃபீவர் அப்படின்ற பேரும் இதுக்கு வச்சுருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, டெங்குனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஸ்டொமக் அப்செட் வரும், லைக் வாமிட்டிங் லூஸ் மோஷன்லாம் அந்த மாதிரி வரும். ஸோ குறிப்பாக நம்ம வந்து நார்மலாக காமன் கோல்டு வந்தால் அது செப்பரேட் இன்ஃபெக்ஷன், ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன். கோல்டு லைக் வாமிட்டிங் லூஸ் மோஷன் வந்தால் ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன். பட் டெங்குவில் வந்து ரெண்டுமே சேர்ந்து வரும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஒரு க்ளூ நமக்கு கிடைக்கும். அப்புறம் கண்ணுக்கு பின்னாடி, அவங்களுடைய கண்ணுக்கு பின்னாடி வந்து சிவியராக பெயின் இருக்கும். அப்போ நம்ம உடம்புல வந்து நிறைய சுரப்பிகள் இருக்கு இல்லைங்களா, நம்ம உமிழ் நீர் சுரக்கிறது அந்த மாதிரி நிறைய சுரப்பிகள் இருக்குது, அந்த சுரப்பிகள்லாம் வந்து வீங்கி இருக்கும். அப்புறம் இன்னும் பார்க்கும் பொழுது குறிப்பாக ஃபீவர் ஆரம்பித்து ஒரு 2 to 5 days வந்து உடம்புல வந்து ரேஷ்

0: வரும், ஒரு டிபிக்கல் ரேஷ். ஸோ அதை வச்சு கூட நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் லைக் லைட்டாக ப்ளீடிங்கெல்லாம் ஆகும், லைக் மைல்டு ப்ளீடிங். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மைல்டு டெங்குக்கான சிம்டம்ஸ், நான் மேலே சொன்ன சிம்டம்ஸ், அதாவது ஃபீவராக இருக்கிறது, ஹெட்ஏக்கு, பாடி பெயின், கண்ணுக்கு பின்னாடி வலிக்கிறது, நம்மளுடைய கிளான்ஸ் எல்லாம் சுரப்பிகள்லாம் வந்து வீங்கி இருக்கிறது, ரேஷ் வர்றது, இதெல்லாம் வந்து லைக் மைல்டு டெங்குக்கான சிம்டம்ஸு. இன்னும் சொல்லணுன்னா அந்த டெங்கு வந்து டெங்கு ஃபீவர் ரிசால்வ் ஆனாலுமே ஒரு 2 to 3 weeks பக்கம் ரொம்ப டயர்டாக தான் இருப்பாங்க பேஷண்ட்ஸ் வந்து. டெங்கு இல்லை சரியாயிருச்சு எல்லாம் ஓகே அப்படின்னாலும் டயர்ட்னஸ் கொஞ்ச நாளுக்கு இருக்க தான் செய்யும். இன்னும் சிவியர் டெங்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து அப்படி லைக் அது வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயம், ஏன்னா வந்து அது லைஃபை வந்து எடுக்கக்கூடியது. ஸோ அதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு லைக் பேர் கூட வந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெங்கு ஹீமரேஜிக் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. டெங்கு ஹீமரேஜிக் ஃபீவர், ஹீமரேஜ்னால் தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும், அது ரத்தப்போக்கு. ஸோ டெங்கு காய்ச்சல்னால வந்து ரொம்ப ரத்தம் லாஸ் ஆகும். அது லைக் 100 பேர் கூட டெங்கு ஷாக் சிண்ட்ரோம்னு கூட சொல்லுவாங்க. இதில் என்ன நடக்குது அப்படின்னம்னா நம்மளுடைய உடம்புல இருக்க ரத்த நாளங்கள் பிளட் வெசல்ஸில் போய் இன்ஃபெக்ட் ஆகி அது வந்து லீக் ஆகும். ஸோ அப்படி லீக் ஆகும்பொழுது வந்து லைக் பிளட் வந்து இன்டர்னல் ப்ளீடிங், உடம்புக்குள்ளேயே ரத்த கசிவாகும். இன்னும் பார்த்தோம்னா டெங்குவில் வந்து அந்த பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தட்டணுக்கள், தட்டணுக்கள் தான் வந்து எதுக்காக யூஸ் ஆக, தட்டணுக்கள் எதுக்கு அப்படின்னா நம்ம பிளட்டை வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வச்சுக்கிறதுக்காக தான், ஒரு ஸ்டெபிலிட்டியோடு வச்சுக்கிறதுக்கு தான் தட்டணுக்கள் யூஸ் ஆகுது. ஸோ தட்டணுக்களோட அளவு குறையும், அப்படி அளவு குறையும் பொழுது வந்து ரத்தப்போக்கு அதிகரிக்கிறது. அது மாத்திரம் இல்லை லைக் மேலே நம்ம மைல்டலையும் ஸ்டமக் பெயின் இருக்கும், பட் சிவியர் டெங்குவில் சிவியரான ஸ்டமக் பெயின் இருக்கும், அதிகமான வயிறு வலி இருக்கும், ப்ளஸ் ரிப்பீட்டட் வாமிட்டிங், அதிகமான வாமிட்டிங் இருக்கும். அப்புறம் ப்ரஷ் பண்ணும் பொழுது வந்து லைக் ஈர்களில் இல்லைன்னா நோஸ்லலாம் ப்ளட்டு வந்து வரதுக்கான சான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் இன்னும் வாமிட்டிங் பண்ணும்போது இல்லைன்னா மோஷனில் அதுலெல்லாம் வந்து யூரினில் அதில் எல்லாமே ரத்தம் வரும். ஏன்னா சிவியர் டெங்குலையும் நம்ம பார்த்தோம் பொதுவாக ரத்தம் லீக் ஆகிறது தான் இதனுடைய முக்கியமான ஒரு சிம்டமாக இருக்கும். அப்படி இருக்கவங்க வந்து லைக் ரொம்ப பிளட் லாஸ் ஆகும். ஸோ அவங்களால வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, லைக் அவங்க ஃப்ரீயாக இருக்க முடியாது, மூச்சு விடுறது கூட ரொம்ப கஷ்டப்பட்டு விடுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம டெங்குவில் வந்து பார்க்கக்கூடிய அறிகுறிகள்.
1: ஓகே சார், அறிகுறிகள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி ரொம்பவே தெளிவாக வந்து சொன்னீங்க. அண்ட் இதில் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அறிகுறி இல்லைன்னா ரொம்ப முக்கியமான அறிகுறி அப்படின்றது வந்து இந்த கண்ணு வலின்னு தான் வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா சார். எந்த ஃபீவர்லையுமே வந்து கண்ணுக்கு பின்னாடி வலி இருக்காது, பட் கண்கள் வந்து வலிச்சாலே கண்டிப்பாக அது டெங்குவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்ணு மருத்துவரை பார்க்கணும்னு எடுத்துக்கலாம்.
0: கண்டிப்பாக.
1: ஓகே சார், இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம், அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி உலக கொசுக்கள் தினத்தை முன்னிட்டு கொசுக்களால் ஏற்படும் நோய்கள் தடுப்பு முறைகள் குறித்து டாக்டர் தினேஷ்குமார் அவர்களுடன் சிறப்பு நேர்முகம் கேட்டுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல்

0: அந்த பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டு பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில உலக கொசுக்கள் தினத்தை முன்னிட்டு கொசுக்களால் ஏற்படும் நோய்கள், காரணங்கள், தடுப்பு முறைகள் குறித்து டாக்டர் தினேஷ்குமார் அவர்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கோம். அண்ட் டெங்கு பத்தி தான் நம்ம வந்து இன்னும் குறிப்பா பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். டெங்குல வந்து என்ன மாதிரியான அறிகுறிகள்னால அது டெங்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் பேசணும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா சார், இப்ப டெங்கு அப்படின்றது வந்து எவ்வளவு சீக்கிரமா வந்து நம்ம அதாவது மருத்துவர் அணுகிறோமோ அது வந்து எவ்வளவு நல்லது, அதை பத்தி சொல்லுங்க சார்.
1: ஓகே, ஸோ டெங்கு வந்து முன்னாடியே பார்த்தோம், டெங்குவில் வந்து ரெண்டு ஸ்டேஜஸ்லாம் இருக்குது. ஸோ மைல்டு டெங்குவாக இருந்தால் வந்து கொஞ்சம் சேஃபு, அதுவே அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து டாக்டர்கிட்ட போயிடணும். ஸோ நமக்கு எப்பவுமே என்ன அப்படின்னா, ஒரு 3-5 days தாண்டி ஜுரம் இருக்குது, ப்ளஸ் நமக்கு ட்ராவல் ஹிஸ்ட்ரி இருக்குது, குறிப்பாக ஊட்டியில் இருக்கவங்களுக்கு ட்ராவல் ஹிஸ்ட்ரி இருக்குது, நம்ம பிளெயின்ஸ்க்கு போயிட்டு வந்திருக்கோம், 1-10 days போயிட்டு வந்திருக்கோம், 5 days தாண்டி ஜுரம் குறைய மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம போய் உடனே ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துடணும், டாக்டர் அணுகி பார்த்துடணும். ஏன் அப்படின்னா வந்து அப்போயே நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஏர்லி ஸ்டேஜில் டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கான லைக் ட்ரீட்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து அது வந்து சீக்கிரமாக நம்ம ரெக்கவர் ஆகிடலாம். இல்லை நம்ம அதை வந்து கேர்லெஸாக விட்டுட்டோம் அப்படின்னா வந்து லைக் ப்ரொலாங்டாக லைக் கேர்லெஸாக இருக்கோம் அப்படின்னா சிவியர் ஃபார்முக்கு போயிருச்சுன்னா அந்த டெங்கு ஹீமரேஜிக் ஃபீவர்லாம் போயிட்டு கண்டிப்பாக அட்மிஷன்லாம் போய் இன்னும் சொல்லப்போனால் ரத்தம்லாம் நம்ம ஏற்றக்கூடிய சூழ்நிலாம் வந்துடும். ஸோ அதனால் வந்து எப்பவுமே யாராக இருந்தாலும் லைக் 5 நாள் தாண்டி ஜுரம் இருக்குன்னா கண்டிப்பாக போயிட்டு ரத்த பரிசோதனை செஞ்சுக்கணும்.
0: ஓகே சார், இப்ப வந்து மத்த நோய்கள்னா நம்ம வந்து அதை தடுக்கலாம், ப்ரிவென்ட் பண்ணலாம். ஆனா டெங்கு அப்படின்றப்ப யார வந்து கொசு கடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. சோ அதனால கண்டிப்பா வந்து சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் மருத்துவர் அணுகிறமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஓகே சார், இப்ப வந்து இந்த டெங்கு அப்படின்றது நீங்க முதல்ல வந்து எப்படி பரவும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதாவது அது ஒரு கொசுல இருந்து இன்னொரு கொசுல இருந்துதான் பரவும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து எப்படி பரவுது அப்படின்றத வந்து இன்னும் டீடைலா சொல்லுங்க சார்.
1: முன்னாடியே பார்த்த மாதிரி வந்து டெங்கு வந்து

0: வந்து டெங்கு பரவுது. லைக் ஒரு எப்படியெல்லாம் பரவாது அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வந்து, ஒரு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற ஒரு அம்மா இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு சப்போஸ் டெங்கு இருக்குது அப்படின்னா வந்து அது வந்து அவங்க குழந்தைக்கு வந்து பரவாது, பிரெஸ்ட் ஃபீடிங் மூலமாக பரவாது
1: பரவாது.
0: இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து டெங்கு வந்து இந்த மஸ்கிட்டோனால் மட்டும்தான் பரவுமே தவிர்த்து வேறு எந்த அனிமல்ஸ்னாலேயோ வேறு எந்த பூச்சிகள்னாலேயோ வேறு எந்த மூலமாகவோ வந்து பரவாது. அதே மாதிரி வந்து நார்மல் காமன் கோல்டு தான் சிம்டம்ஸ் இதுக்கு இருந்தாலும், இது நார்மல் காமன் கோல்டு வந்து எப்படி வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ் மூலமாக ஏர் ட்ராப்லெட்ஸ் மூலமாக பரவுதோ, அதாவது வந்து ஒருத்தருக்கு நம்ம வீட்டில் கூட பார்த்துருப்போம், ஒருத்தருக்கு வந்து லைக் கோல்டு ஆச்சு அப்படின்னா வந்து வீட்டில் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆயிரும். எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா அந்த காற்று மூலமாக பரவுது. ஸோ இந்த ஏர்லி ஸ்டேஜ் டெங்குவில் வந்து சிம்டம்ஸ் காஃப் அண்ட் கோல்டு அந்த மாதிரி ஃப்ளூ சிம்டம்ஸ் இருந்தாலுமே வந்து இது வந்து லைக் அந்த மாதிரி நார்மல் ஃப்ளூ மாதிரி வந்து பரவாது. இது வந்து ஒன் அண்ட் ஒன்லி மஸ்கிட்டோ பைட்னால மட்டும்தான் பரவும்.
1: ஓகே சார், இப்போ வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க அதாவது இப்போ வந்து காமன் கோல்டு மாதிரி பரவாதுன்னு சொல்லிட்டு, இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து வீட்டில் டெங்கு வந்ததுனால அவங்களுக்கு வந்து கோல்டு வந்து வந்துருச்சு அப்படின்னா, ஸோ அவங்க கிட்ட இருந்து அந்த கோல்டு பரவச்சுன்னா அவங்களுக்கு வந்து நார்மல், இப்போ இன்னொருத்தருக்கு அது வந்து ஒரு ஒட்டு வியாதியா வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நார்மல் கோல்டு
0: வேணா
1: வருமோ தவிர அவங்களுக்கு டெங்கு
0: இருக்காது. டெங்கு இருக்காது.
1: ஓகே சார், ஆனா சப்போஸ் அவங்க வந்து அவங்கள கடிச்ச அந்த கொசு வந்து இவங்கள கடிச்சதுன்னா பரவும்,
0: கண்டிப்பா பரவும். ஆமா,
1: அதுக்கு வந்து அந்த டெங்கு கொசுவா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்களா சார்?
0: ஸ்பெசிபிக்கா அந்த அந்த கொசு தான்,
1: அந்த கொசு
0: ஒவ்வொரு நோய்க்கு எந்தெந்த ஒவ்வொரு நோய்க்கு ஸ்பெசிபிக்கா கொசு இதுதான் பரவுது அப்படின்ற இது இருக்கு நமக்கு. ஸோ அந்த எய்ட்ஸ் எஜிப்டின்ற கொசு அது கடிச்சா மட்டும்தான் வந்து பரவும். இதில் ஒரு ஆட் ஆன் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து முன்னாடி நம்ம பார்த்தோம் லைக் நான் டெங்கு வைரஸில் வந்து நாலு டைப் ஆஃப் வைரஸ் இருக்குது, அந்த வைரஸ் வந்து கொசுவோட உடம்புக்குள்ளே போயிட்டு தான் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அந்த நாலு டைப் வைரஸ் வந்து லைக் எக்ஸாம்பிள் ஒரு டைப் ஆஃப் வைரஸில் வந்து ஒருத்தர் பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா வந்து அடுத்த முறை வந்து அதே வகை லைக் வைரஸ்னால் வந்து டெங்கு உங்களுக்கு வராது, பட் மற்ற மூணு வகையில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒன்ஸ் ஒரு வகையில் வந்து அவங்க அஃபெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அதற்கான இம்யூனிட்டி வந்து அவங்க பாடி டெவலப் பண்ணிக்கும்.
1: ஓகே சார், ஆனால் அதனால வந்து நாலு வகை இருக்கிறதுனால அப்போ உங்களுக்கு நாலு டைம் டெங்கு வந்துச்சு, அது நாலு வயசு வைரஸ்னாலையும் தாக்கப்பட்டாங்கன்னா தான் அவங்களுக்கு டெங்கு வராது,
0: டெங்கு இனிமேல் வராதுன்னு சொல்ல முடியும்,
1: வராதுன்னு சொல்ல முடியும். ஆனால் அதே வந்து ஒரு டைம் ஒரு வைரஸ்னால தாக்கப்பட்டாங்கன்னா அடுத்த டைம் வந்து நாலு டைம் டெங்கு வந்தாலே அது வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான்.
0: ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் என்னென்னா ஒன்று லைக் மேக்ஸிமம் ஒருத்தருக்கு வந்து அதிகமாக அதிகபட்சமாக நாலு டைம் தான் வருன்றது நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஏன்னா வந்து நான் ஒன்ஸ் அட்டாக் ஆயிடுச்சுன்னா திருப்பி அதே வைரஸ்னால் அட்டாக் பண்ண முடியாது, உடம்புல வந்து இம்யூனிட்டி ஃபார்ம் ஆகிடும். அந்த நாலு வகை வைரஸ்னால தான் டெங்கு வருது.
1: ஓகே சார், அதே மாதிரி இப்போ நாலு டைம் நீங்கள் டெங்கு பற்றி சொல்லும் போது அது வந்து எலும்பு உடையிற அளவுக்கு பாடியில் வந்து சொல்லியிருந்தீங்க, அதே மாதிரி பாடிக்குள்ளே ரத்த கசிவு, அதே மாதிரி மூக்கு வாயிலெல்லாம் ரத்தம் வரது அப்படின்ற மாதிரி ரொம்பவே அது வந்து ஒரு அதோட ரிஸ்க்கை பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ நாலு டைம் டெங்கு வருது அப்படின்றது எவ்வளோ பெரிய ரிஸ்க்குன்றது வந்து கண்டிப்பாக பெரிய விஷயம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி இந்த டெங்குவில் வந்து என்ன மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டர்லாம் இருக்குது சார், அதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு அது வந்து ஒரு கொடிய நோய் அதை பற்றி சொல்லுங்கள்.
0: ஓகே, டெங்குவோட டெங்கு வந்து எந்தெந்த மாதிரி பிரச்சனை வந்து உடம்புக்கு கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது இன்டர்னல் ப்ளீடிங் காஸ் பண்ணும். ஸோ எக்ஸ்டர்னல் ப்ளீடிங்னா வந்து நமக்கு வந்து ப்ளீடிங் ஆகிறது நமக்கு தெரியும், ஸோ வந்து நம்ம வி கேன் டூ சம்திங். பட் இன்டர்னல் ப்ளீடிங்ன்றது வந்து நம்ம கண்ணுக்கு வரை பக்கப்பட்டிருக்கோம், ஸோ அது வந்து மிகப்பெரிய ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஸோ அதனால் பிபி ட்ராப் ஆகிறது, ஷாக் இப்போ உடம்பு, ஸோ அதை நிமித்தமாக லைக் அன்எக்ஸ்பெக்டடாக திடீர்னு டெத்தெல்லாம் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. இது எல்லாத்துக்குமே அந்த பிளேட்லெட்ஸ் வந்து ட்ராப் ஆகிறது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. நான் முன்னாடியே சொன்னேன் லைக் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற மாம்கிட்ட இருந்து வந்து குழந்தைக்கு வந்து பரவாது, பட் கன்சீவாக இருக்கும்பொழுது ஒரு ப்ரெக்னென்ட் லேடி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைக்கு பரவும், லைக் அவங்க வயிற்றில் இருக்க குழந்தைக்கு டெங்கு பரவும். அதனால் என்னென்ன பாதிப்பு வரும் அப்படின்னா, அந்த ப்ரீடெர்ம் டெலிவரிக்கு வந்து ரொம்ப அதிக சான்ஸ் இருக்குது. குழந்தை வந்து பர்த் வெயிட்டில் வந்து பிறப்பதற்கு லைக் லோ பர்த் வெயிட்டோட பிறப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது மாத்திரம் இல்லை லைக் ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ், ஸோ அது அந்த ப்ரெக்னன்சி டெலிவரி ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒரு அதிக வாய்ப்பு இருக்குது. அது மாத்திரம் இல்லை, இது வந்து லைக் உடலில் அநேக உறுப்புகளை வந்து டெங்கு பாதிக்கும். எப்படியெல்லாம் பாதிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, லங்ஸ் அப்டோமனில் வந்து நீர் கோக்க வச்சிரும். லங்ஸில் அப்டோமனில் வந்து நீர் கொத்துச்சு அப்படின்னா வந்து ஒருத்தனால ஈஸியாக சுவாசிப்பதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதில் வரும். அப்புறம் லிவர் ஃபெயிலியர் காஸ் பண்ணும், ஒருத்தருக்கு வந்து கல்லீரலில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம், கல்லீரல் வீக்கமும் வர வாய்ப்பு அதிகம். ஹார்ட்டில் வந்து மயோகார்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹார்ட்டில் வந்து இன்ஃப்ளமேஷன் இன்ஃப்ளமேஷன் இன்ஃபெக்ஷன் ஆஃப் தி ஹார்ட். ஸோ ஹார்ட்லேயும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. லைக் நம்முடைய ஹார்ட் பீட்டும் வந்து ரொம்ப இர்ரெகுலராக மாறுவதற்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக அந்த டெங்குனால் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, மூளை காய்ச்சல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ டெங்கு நம்ம ஆரம்பத்துலேயே கரெக்டாக பார்க்கல, கரெக்டாக கவனிக்கல, அதுக்கான சிகிச்சை எடுத்துக்கல அப்படின்ற பட்சத்தில் வந்து லைக் மூளை காய்ச்சல்லாம் வர வாய்ப்பு இருக்குது, கண் பிரச்சனையும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, டெங்கு எல்லா ஆர்கன்ஸையும் வந்து ஓவரால் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் வந்து இதோடைய பாதிப்புகள் வந்து காம்ப்ளிகேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம

0: ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு வருதுலேருந்து நம்ம விடுபடலாம்.
1: ஓகே சார், இப்போ வந்து எல்லா உறுப்புகளையுமே பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக என்ன மாதிரியான பாதிப்புகளெல்லாம் இந்த டெங்கு வந்து கொண்டு வருது அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க.
0: ஓகே, ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து டெங்குவில் வந்து ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ ப்ளீடிங் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம உடம்புல வந்து பிபி வந்து ரொம்ப ட்ராப் ஆகிடும். ஸோ ரொம்ப ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஹோல் மெட்டபாலிசமே பாதித்து டெத்துக்கு கூட போக சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா பிளட் வந்து ரொம்ப இன்றியமையாது உடம்புக்கு. நம்ம லைக் நார்மல் ஹியூமன் பாடியில் வந்து லைக் 7 to maximum up to 10% வரைக்கும் வந்து லைக் பிளட்டு இருக்கணும். ஸோ அது வந்து ட்ராப் ஆகும்பொழுது வந்து பிபி ரொம்ப ட்ராப் ஆகிட்டு சடனாக டெத்தாக கூட ரொம்ப சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர். ஸோ எல்லா உறுப்புகளும் வந்து செயலுக்குவதற்கு வந்து மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது இது உடம்புக்கு. நம்ம லைக் நார்மல் ஹியூமன் பாடியில் வந்து லைக் 7 to maximum up to 10% வரைக்கும் வந்து லைக் பிளட்டு இருக்கணும். ஸோ அது வந்து ட்ராப் ஆகும்பொழுது வந்து பிபி ரொம்ப ட்ராப் ஆகிட்டு சடனாக டெத்தாக கூட ரொம்ப சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர். ஸோ எல்லா உறுப்புகளும்

0: தெரிஞ்ச விஷயந்தான். வீடுகளில் வந்து ஜன்னல் கதவுகளில் வந்து ஸ்க்ரீன்லாம் போட்டு நெட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கணும். ஸோ அப்படி வச்சோம்னா வந்து கொசு வந்து நமக்கு வீட்டுக்குள்ளே வராது. ஸோ அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, கொசு நல்ல நம்ம கடிக்கப்பட மாட்டோம். ஸோ டெங்கு வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கம்மி. இன்னும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா, சப்போஸ் நம்ம டெங்கு அதிகமாக வைட் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிற ரீஜியன்ஸ்க்குலாம் போகிறோம், எங்கேயாச்சும் போகணும் ஒர்க் நிமித்தமாக இல்லை ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நல்லா ஃபுல்லாக கவர்டாக இருக்க மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கணும். லைக் ஷூ ஸ்டாக்ஸ்லாம் போட்டு ஷர்ட்லாம் ஃபுல் ஸ்லீவ் போட்டுட்டு ஃபுல்லாக கவர்டாக போனோம்னா வந்து டெங்கு கொசு லைக் கொசு கடிக்கிறதுல நம்ம தப்பிச்சிக்கலாம். அதனால் நமக்கு வந்து கொசு லைக் டெங்கு வந்து நமக்கு வராது. இன்னும் பார்த்தோம் அப்படின்னா லைக் நிறையா வந்து இப்போ சொல்யூஷன்ஸு க்ரீம்ஸ்லாம் வருது, லைக் மஸ்கிட்டோ ரிப்பலன்ஸ் அந்த மாதிரி, அப்புறம் நெட்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணும்பொழுது வந்து கொசு வந்து நம்மளை தடுக்க கடிக்கிறதுலேருந்து நம்ம விடுபடலாம். அப்புறம் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, இந்த மஸ்கிட்டோ வந்து எங்கே ப்ரீட் ஆகுது, எங்கே வந்து இது பெருக்கமடையுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டாக்னன்ட் வாட்டர் தண்ணி எங்கெல்லாம் தேங்கி இருக்குதோ அங்கே தான் வந்து இது பரவுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் வந்து வீடை வந்து நம்ம அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணணும். குறிப்பாக இன்றைக்கி வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு நம்ம லைக் ஊட்டியில், என்னென்னா வந்து இன்றைக்கி வந்து லைக் மாஸ் கிளீனிங் டே, அதாவது எல்லா இடத்துலையும் வந்து சுத்திகரிக்கணும், சுத்திகரித்து ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் அனுப்பணும் அப்படின்ட்டு ஒரு சர்க்குலர் கூட விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இதை வந்து லைக் ஒரு நாளோட நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம வாரம் வாரம் வந்து லைக் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து நம்ம சரௌண்டிங்ஸில் வீட்டில் ஒர்க் பிளேஸில் சுற்றி எங்கே தண்ணியெல்லாம் தேங்கியிருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அப்படி தேங்கியிருக்கு அப்படின்னா லைக் அங்கே தான் வந்து கொசு வந்து பெருக்கமடைவதற்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும். இன்னும் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம லைக் ஸ்கூல் காலேஜஸில் லைக் நம்ம ஒர்க் பண்ணுற பிளேசஸில் எல்லாத்தையும் வந்து எஜுகேட் பண்ணணும். ஏன்னா நிறையா பீப்புள் இருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம அவேர்னஸ் கொடுக்கும்பொழுது அவங்கவுங்க ஃபேமிலிஸ்க்கு ரீச் ஆகும். ஸோ அதனால் நிறைய பேர் நிறைய ஃபேமிலிஸில் அதை ஃபாலோ பண்ணும்பொழுது டெங்கு வந்து பரவுவது நம்ம வந்து தடுக்கக்கூடும்.
1: ஓகே சார், இப்போ வந்து இந்த டெங்கு வந்து எப்படிலாம் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இதுக்கு வந்து நம்ம இந்த கொசுக்கள் கடிக்காம நம்ம வந்து பாத்துக்கிறது மட்டும்தான் வழிங்களா, இல்ல வேற ஏதாவது ஊட்டச்சத்தான உணவு இல்லைன்னா தடுப்பூசிகள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் எதுவும் இருக்குங்களா சார்?
0: வேக்சின் வந்து இதுக்கு இருக்குது, பட் ஒயிட் ஸ்ப்ரெட்டா இன்னும் வந்து அவைலபிள் ஆகல. ஸோ வந்து இப்போதுக்கு அந்த வேக்சின், ஆனால் ஃபியூச்சரில் வேக்சின்ஸ் வந்து நல்லா லைக் ஈஸியாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இன்னும் சில வருடங்களில் உருவாகும். உணவு ஊட்டச்சத்து அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து அது வந்து நமக்கு ஒரு இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுதானே தவிர்த்து, பட் அதன் நிமித்தமாக டெங்கு வர லைக் டெங்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. ஸோ ரெண்டே விஷயம் தான், ஒன்று வந்து டெங்கு கொசு நம்மளை கடிக்கக்கூடாது, கொசு அதிகமாக பெருகக்கூடாது, அந்த ரெண்டு விஷயத்தை தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமே தவிர்த்து இதை தவிர்த்து டெங்கு தவிர்க்கிறதுக்கான வழிகள் இப்பொழுது இல்லை.
1: ஓகே சார், அப்போ வந்து எந்த அளவுக்கு முடியுமோ மேக்ஸிமம் கொசுக்களை வந்து கடிக்காம நம்ம பாத்துக்கிறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி
0: சொல்லியிருக்கீங்க.
1: ஓகே சார், நிகழ்ச்சியில் தொடர்ந்து இன்னொரு பாடலை கேட்டுட்டு வந்து தொடர்ந்து பேசலாம். நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில உலக கொசுக்கள் தினத்தை முன்னிட்டு கொசுக்களால் ஏற்படும் நோய்கள், காரணங்கள் மற்றும் தடுப்பு முறைகள், மற்றும் குறிப்பாக டெங்கு எப்படியெல்லாம் பரவுது, அதே மாதிரி டெங்கு அப்படின்ற நோய் எவ்வளோ ஒரு பாதிப்பை தரக்கூடிய நோய் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கோம். டாக்டர் தினேஷ்குமார் அவர்களுடன் தொடர்ந்து பேசலாம் பாடலுக்கு அப்புறமா.

0: கூலி திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில உலக கொசுக்கள் தினத்தை முன்னிட்டு கொசுக்களால் ஏற்படக்கூடிய நோய்கள், காரணங்கள், தடுப்பு முறைகள் குறித்து டாக்டர் தினேஷ்குமார் அவர்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கோம். குறிப்பா டெங்கு பத்தி தான் நம்ம வந்து பேசிட்டே இருக்கோம். ஓகே சார், அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த டெங்கு அப்படின்ற நோய் வந்து எப்படி எல்லாம் வருது, அதே மாதிரி டெங்கு பத்தி நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணும். இப்ப அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா இந்த டெங்கு வந்து வந்துருச்சு அப்படின்னா வந்து அதுக்கு என்ன மாதிரியான மருத்துவ முறைகள் இருக்கு சார், அதை பத்தி சொல்லுங்க.
1: ஓகே, ஸோ அதை பத்தி சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் முன்னாடி ஒரு பாயிண்ட் சொன்னேன், அதை பத்தி ஒரு தெளிவு நான் கொடுக்க விரும்புறேன். என்ன அப்படின்னா வந்து டெங்கு வந்து ஸ்டாக்னன்ட் வாட்டரில் ஸ்ப்ரெட் ஆகும் ப்ரீட் ஆகும் போட்டிருக்கும் சொன்னேன். பட் அது எப்படிப்பட்ட ஸ்டாக்னன்ட் வாட்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துலையும் அந்த அழுக்கு தண்ணியில் தேங்கியிருக்கும் இல்லைங்களா, ஸோ அதில் வந்து டெங்கு கொசு வந்து ப்ரீட் ஆகாது. ஸோ தூய்மையான தண்ணி, எக்ஸாம்பிள் இப்போ மழை தண்ணி வந்து நம்ம ஒரு ஏதாவது டயர் இருக்குது, இல்லை தேங்காய் மூடி எங்கேயாச்சும் போட்டிருக்கோம், இல்லை பிளாஸ்டிக் வரங்கியது இருக்குது, அங்கே வந்து சுத்தமான தண்ணீர் லைக் மழை தண்ணி அது தங்கியிருக்குது, இல்லை வந்து நம்ம வந்து நல்ல குடிக்கிற தண்ணியை வந்து தூய்மையான தண்ணி பக்கெட்டில் பிடிச்சி வந்து ரொம்ப நாளாக ஸ்டாக்னண்ட்டாக வச்சுருக்கோம் அப்படின்ற பொழுது அதன் மூலமாக தான் வந்து டெங்கு கொசு பரவும். பட் அதுக்கு அப்படின்ட்டு வந்து நம்ம அந்த அழுக்கான தண்ணியை வந்து பரவாதுன்னு சொல்லிட்டு வந்து அது இருந்தால் எடுத்துகிட்டு போட விடக்கூடாது. ஏன் அப்படின்னா முன்னாடியே சொன்னேன், நிறையா டைப் ஆஃப் மஸ்கிட்டோ இருக்குது, அந்த மஸ்கிட்டோஸ்னால வர நிறையா டைப் ஆஃப் டிசீஸ் இருக்குது. ஸோ சிலது வந்து இந்த மாதிரி தூய்மையான தண்ணியில் ப்ரீட் ஆகுது, சில மஸ்கிட்டோஸ் வந்து அசுத்தமான தண்ணியில் ப்ரீட் ஆகும். ஸோ வந்து நம்ம அதையும் ரொம்ப காஷியஸாக எடுத்துக்கொள்ளணும். ஸோ அது ஒரு ஆட் அண்ட் பேட்டாக சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் பற்றி வரலாம். ஸோ முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி வந்து லைக் இதுக்கு வந்து நார்மலாக வந்து ஸ்டார்டிங்கில் லைக் ஒரு கொசு கடித்து ஒரு 4-5 நாளுக்கு இதில் வந்து லைக் எந்த ஒரு அறிகுறியும் பெருசாக டிப்பிக்கலாக தெரியாது, ஒருத்தருக்கு ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற அறிகுறி தெரியாது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதனால் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கே லைக் என்ன ட்ரீட் பண்ணுறதே இதாக தெரியாமல் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் வந்து டெங்கு பொறுத்தளவுக்கு ஸ்பெசிஃபிக்கான லைக் ஆன்டிபயோட்டிக்ஸ் மாதிரியோ இல்லை ஆன்டிவைரல் மாதிரியோ அப்படி வந்து இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கிடையாது. இதுக்கு வந்து சப்போர்ட்டிவ் அண்ட் சிம்டமாட்டிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போர்ட்டிவ் அப்படின்னா வந்து லைக் டெங்குனால் என்னென்ன பாதிப்பு வருமோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். டெங்குனால் என்னென்ன அறிகுறிகள் வருமோ அதுக்காக நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா வந்து உடம்பு ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா ரொம்ப உடம்பு ஹைட்ரேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த பிளட் லெவல் நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும், பிளேட்லெட்ஸ் லெவல் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா லைக் இளநீர் குடிக்கிறது, ஜூஸை குடிக்கிறது லைக் ஃப்ரூட் ஜூஸு, சூப் குடிக்கிறது, ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம உடம்பு ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். இதோட கோல் என்ன, ஸோ நம்ம இதோட ட்ரீட்மெண்ட் கோல் என்ன அப்படின்னா சிம்பிளான விஷயந்தான், எவ்ரி 3-4 hoursக்கு வந்து நம்ம யூரின் பாஸ் பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் சேஃப் ஜோனில் தான் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். எப்போ வந்து நீங்கள் யூரின் வந்து கம்மியாக ஆகுதோ நோ டேஞ்சர் ஜோனுக்கு போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா

0: பிளட் லெவல் வந்து குறையுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டியது, 3 to 4 hours ஒன்ஸு யூரின் பாஸ் பண்ணணும், இதுதான் கோல். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். ஏன்னா சில பேர் டவுட் இருக்கணும், நான் எவ்வளோ தண்ணி குடிக்கணும், லைக் ஹைட்ரேட்டட் ஓகே, நான் வந்து உடம்பு வந்து நீர் சத்தோடு வச்சுக்கணும், பட் எந்த அளவுக்கு அப்படின்னா இதுதான், 3 to 4 hours ஒன்ஸு யூரின் பாஸ் பண்ணணும்.
1: ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது வந்து டெங்கு வந்த பேஷண்ட்ஸ்.
0: ஆமாம், டெங்கு வந்த பேஷண்ட்ஸுக்கு. ஸோ காமனாக பார்த்தோம் அப்படின்னா வந்து லைக் அது வந்து 3 to 4 liters நம்ம கண்டிப்பாக குடிக்கணும். ஸோ டெங்கு வந்தவங்களுக்கு வந்து இதுதான் கோல், 3 to 4 hours ஒன்ஸ் வந்து அவங்க யூரின் பாஸ் பண்ணுற மாதிரி வந்து அவங்க உடம்பு ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். ப்ளஸ் ஃபீவர் இருக்குது அப்படின்னா வந்து அதுக்கு டேப்லெட்ஸ் போட்டுக்கலாம், ஆனால் டாக்டர் கன்சல்டேஷனோட போட்டுக்கணும். ஏன் அப்படின்னா வந்து லைக் ஓகே நிறைய பேர் பார்ப்போம், இப்போ இன்றைக்கி காய்ச்சல் இருக்குது, நாளைக்கு சரியாயிரும், நாளைக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபார்மசியில் மாத்திரை வாங்கி போடுறதுனால வந்து அது அவங்களுக்கு வந்து என்ன நோய் இருக்குன்னே தெரியாமல் அந்த மைல்டு ஸ்டேஜை தாண்டி சிவியர் ஸ்டேஜ் போயிடுச்சு அப்படின்னா வந்து எத்தகைய பாதிப்புகள் அந்த டெங்கு கொடுக்கும் அப்படின்னு நம்ம அறிஞ்சிருக்கோம். ஸோ அதனால் வந்து அப்படி வந்து லைக் ஓனாக மாத்திரைகள் போடக்கூடாது, டாக்டருடைய பரிந்துரையோடு வந்து காய்ச்சலுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இன்னும் வந்து அதிகமாக ரொம்ப சோர்வாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அட்மிஷன் ஆகி வந்து டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து ட்ரிப்ஸ்லாம் பரிந்துரைப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கணும். இன்னும் அதிகபட்சமாக லைக் அந்த பிளேட்லெட்ஸ்லாம் ரொம்ப ட்ராப் ஆகுது, சிலருக்குலாம் ரொம்ப வேல்யூஸ் குறைஞ்சி போயிடும். இன்னும் சொல்லப்போனால் 50,000 கீழே வந்தாலே வந்து நம்ம ரத்தம் டிரான்ஸ்ஃபியூஷன் வந்து பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா டெங்கு வந்து நம்ம ஈஸியாக ரெக்கவர் ஆகிடலாம்.
1: ஓகே சார், இப்போ வந்து அதாவது இப்போ ட்ரீட்மெண்ட்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ குறிப்பாக ஏதாவது ஒரு நோய் வந்தது அப்படின்னா அதுக்கு வந்து அந்த வைரஸை கொள்றதுக்காகவோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். பட் டெங்குக்கு அப்படி இல்லாமல் நம்ம வந்து சப்போர்ட் தான் வந்து
0: சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் அண்ட் சிம்டமெட்டிக்கல் மேனேஜ்மெண்ட், அவ்வளோதான்.
1: ஓகே சார், அப்படி இருக்கும்போது இப்போ வந்து எந்த ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்களை வந்து அட்மிஷன் பண்ணுவாங்க சார், அட்மிட் பண்ணுவாங்க, எந்த ஒரு ஸ்டேஜில் வீட்டிலேயே வந்து அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் சார்?
0: ஓகே, அதாவது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து ஒருத்தர் வந்து இதில் மெயின் சிம்டம் வந்து என்னென்னா அவங்க ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிடுவாங்க, நீர் சத்து குறைபாடு ஏற்படும், அதனால தான் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ இவங்க வந்து நார்மலாக மூமெண்ட்டெல்லாம் நார்மலாக இருக்குது, 3 to 4 hours ஒன்ஸ் வந்து யூரின்னு நார்மலாக பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து லைக் தே ஆர் சேஃப். ஸோ வந்து அவங்க வந்து ஓரல் மெடிசன்ஸே எடுத்துக்கூடிய இது இருக்குது. பட் அவங்களால வந்து யூரினே பாஸ் பண்ணலை, ஒரு நாளுக்கு மேலே யூரின் பாஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னாலும், இல்லை வந்து அந்த பிளட் லெவல்ஸ் நம்ம பார்க்கணும், பிளட் டெஸ்ட் நம்ம பார்க்கணும், பிளட் டெஸ்ட் பார்க்கும்பொழுது வந்து அதில் சில பிளேட்லெட்ஸ் அந்த வேல்யூஸ்லாம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக அவங்கள வந்து நம்ம அட்மிஷன் போட்டாகணும். அவங்க ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, லைக் வந்து அந்த டீஹைட்ரேஷன் நீர் சத்து குறைபாடு அதுலேயே வந்து லைக் இது இருக்குது, லைக் ஸ்டேஜஸ் மாதிரி இருக்குது, லைக் மைல்டு மாடரேட்டு சிவியர் அப்படின்லாம் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு மைல்டு டீஹைட்ரேஷனில் இருக்கவங்க அது அவங்க தான் வந்து வீட்டில் இருக்கணும். ஸோ அது வந்து ஒருத்தருடைய நாக்கு வந்து நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நாக்கு வறண்டிருக்கு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க நீர் சத்து குறைபாடு இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாமல் நம்ம ஸ்கின்னை சம்மந்தப்பட்டது லைக் ஸ்கின்னை வச்சு கண்டுபிடிக்கிறது நிறைய இது இருக்குது, பட் அது வந்து நம்ம வீட்லேயே அதை வந்து நம்ம டயக்னோஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து உடம்பு வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, அதுக்கு நான் சிம்பிளாக சொல்லணும்னா அவங்க யூரின் வந்து கரெக்டாக போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னாலே என்ன பண்ணணும், உடனே டாக்டர் போய் பார்த்துறது நல்லது.
1: ஓகே சார், இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த டெங்கு வந்து எந்த மாதிரி டெஸ்ட்லலாம் வந்து கண்டுபிடிக்க முடியும் சார், எப்படியெல்லாம் அதை வந்து டயக்னோஸ் பண்ணலாம் சார்?
0: ஓகே, ஸோ சிம்பிளான விஷயம், இப்போ ஒருத்தர் வராங்க 5th day வராங்க, நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா வந்து எடுத்துகிட்டே டெங்கு பண்ண போகிறதில்ல யாரும், அது குறிப்பாக ஊட்டியில் வந்து எடுத்துகிட்டே டெங்கு பண்ண மாட்டோம், ஏன்னா வந்து இங்கே ஒயிட் ஸ்ப்ரெட்டாக பரவுறது கிடையாது. ஸோ காமனான டெஸ்ட்டு சிபிசி கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் அப்படின்ற டெஸ்ட் வந்து எல்லாருமே பொதுவாக சஜஸ்ட் பண்ணுவாங்க, அதுலேயே வந்து நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும், என்ன ஐடியா கிடைச்சிரும், லைக் டெங்குன்னு சான்ஸ் இருக்கா, டெங்கு வரதுக்கான டெங்குவா இவங்களுக்கு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அது எப்படி அப்படின்னா பிளேட்லெட் கவுண்ட் தட்டணுக்கள் அளவு அது 1.5 lakh to 4 lakh வரைக்கும் இருக்கணும். ஸோ அது வந்து ட்ராப் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் வந்து இவங்களுக்கு வந்து டெங்கு இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் HCT அப்படின்ற வேல்யூ இருக்கும். ஸோ அந்த சிபிசி கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டில் ஹீமோக்ளோபின் WBC அது மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் நிறைய வேல்யூஸ் இருக்கும். ஸோ அதில் மெயினாக இந்த ரெண்டு விஷயம் தான் நம்ம பார்க்கலாம், லைக் பிளேட்லெட் தட்டணுக்கள் அளவு எவ்வளோ இருக்குது, ப்ளஸ் அந்த HCT ஹெமட்டோக்ரிட்னு சொல்லுவாங்க அது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம டெங்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் டெங்குக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா லைக் NS1 IgM, IgG இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சில டெஸ்ட்ஸ்லாம் இருக்குது, அதை வச்சு அவங்க டெங்குனால் பாதிக்கப்பட்டிருக்காங்களான்றது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அது மாத்திரம் இல்லை, இதெல்லாம் நம்ம டெங்குவை வந்து டயக்னோஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட்ஸ். ஸோ எப்படி டெங்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்கக்கூடிய டெஸ்ட்ஸு. ஆனால் டெங்குனால் வந்து நம்மளோட உடல் உறுப்புகள் பாதிக்கும்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம உடல் உறுப்புகள் ஏதாச்சும் பாதிச்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டெங்குவில் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, டெங்கு ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா வந்து அவங்க இந்த லிவர் சம்மந்தப்பட்ட டெஸ்ட் LFTன்னு சொல்லுவாங்க, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அதை பார்த்துக்கிறது நல்லது, RFT ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அதை பார்த்துக்கணும். ஸோ அதை வந்து கிட்னி வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, கரெக்டாக இருக்கா, இல்லை டெங்கு வந்தனால உங்களுக்கு எதாவது டேமேஜாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் வயிறுக்கு வந்து ஸ்கேன் பண்ணிக்கிறது நல்லது. நான் முன்னாடியே சொன்னேன் டெங்கு சிவியர் ஸ்டேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து

0: லைக் அவங்களுடைய அப்டமனில் வந்து நீர் கோத்துரும், லங்ஸில் நீர் கோத்துரும், லிவர்லாம் பெருசாயிரும், கேல் பிளடர்லாம் பெருசாயிரும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி டெங்குனால் எந்தெந்த ஆர்கன்ஸ்லாம் பாதிக்கப்படும் நம்ம அதை பற்றின புரிதலிருந்து இந்த டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்கும் பொழுது வந்து அதுக்கு நம்ம சரியான சிகிச்சை தக்க நேரத்தில் எடுத்து ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம டெங்குலேருந்து ரிக்கவர் ஆகிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது.
1: ஓகே சார், இப்போ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து டெங்கு வந்துருச்சு அப்படின்னா, இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து பார்த்துப்பாங்க. பட் சப்போஸ் அவங்க வந்து வீட்லேயே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு டைம் டாக்டரை வந்து பார்த்துட்டு வந்துட்டு வீட்லேயே வந்து அவங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து எந்த மாதிரியான உணவு முறைகளெல்லாம் எடுத்துக்கலாம் சார், என்ன மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கலாம், இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது சார்?
0: ஓகே, ஸோ சிம்பிளான விஷயம். ஸோ டெங்குவை பொறுத்தளவுக்கு வந்து ஹைட்ரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளாலே சொன்ன அந்த தட்டணுக்களோட அளவை வச்சு தான் மெயினாக அவங்க அட்மிஷன் பண்ணுவோம் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து நமக்கு தெரியும், டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ எப்படிப்பட்ட டயட் அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா வந்து நீர் ஆகாரமாக அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ லைக் முன்னாடியே சொன்ன மாதிரி இளநீர்லாம் நிறைய எடுத்துக்கலாம், ஓஆர்எஸ்ன்ற நமக்கு ஃபார்மசிஸில் கொடுப்பாங்க. ஸோ அந்த WHO ரெக்கமெண்ட் பண்ணுற அந்த ஓஆர்எஸ் அதை வாங்கி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், அதெல்லாம் நம்ம ரீஹைட்ரேட் பண்ணுறதுக்கு உதவும். அது மாத்திரம் இல்லை, எது சாப்பிட்டாலும் லைக் கொஞ்சம் சூப்பியாகவே சாப்பிட்றது, லைக் கஞ்சி ரசம் அந்த மாதிரிலாம் நிறைய எடுத்துக்கலாம், ஃப்ரூட் ஜூஸு அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுக்கலாம். ஸோ எது அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது காஃபி, டீ, அப்புறம் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸை வந்து முடிஞ்சளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கு பதிலாக மோர் அந்த மாதிரி ஃப்ரூட் ஜூஸ் அந்த மாதிரிலாம் நிறைய எடுத்துக்கிட்டால் நமக்கு நல்லது. சாப்பாடு பார்க்கும் பொழுது லைட் ஃபுட்டாக இருக்கணும், ரொம்ப டைஜஷன் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கூடாது. இட்லி தோசை அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம் தப்பில்லை, லைக் வெஜிடபிள் சூப்பு, காய்கறிலாம் வேக வச்சு சாப்பிட்றது, கஞ்சி எடுத்துக்கிறது, இந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம். குறிப்பாக வந்து ரொம்ப ஆயிலியாகவும் ரொம்ப காரமாகவும் ஸ்பைசியாகவும் இருக்கிற உணவுகள் நம்ம தவிர்க்கணும். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இந்த எல்லாம் டெங்கு பற்றின புரிதல் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது அப்படின்றனால எல்லாத்துக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அந்த பப்பாயா லீஃப், பப்பாளியுடைய இலை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு சூப் மாதிரி வந்து நம்ம பண்ணி குடித்தோம் அப்படின்னா நம்ம உடம்பு ரீஹைட்ரேட் ஆகிறது மட்டும் இல்லை, தட்டணுக்களையும் அதை இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ இப்போவே நிறையா மெடிசன்ஸ், நம்ம இங்கிலீஷ் மெடிசன்ஸ் கூடவே வந்து அந்த பப்பாயா லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் வச்சு செய்கிறாங்க. ஸோ அது வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை வந்து நம்ம கன்சியூம் பண்ணிக்கிறது மிக நல்லது. ஸோ இந்த மற்றொன்று இது வந்து நமக்கு கிடைக்கிறது ரொம்ப அரிதாக இருந்தாலும் வாய்ப்பு இருக்கிறவங்க நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம், கோட் மில்க், அதாவது ஆட்டுப்பால். அது வந்து தட்டணுக்களை வந்து ரொம்ப அதிகரிக்க உதவுது. ஃப்ரூட்ஸில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா கிவி பழம் எடுத்துக்கலாம், ட்ராகன் ஃப்ரூட் எடுத்துக்கலாம், இல்லை ப்ரோமோக்ரானேட்டை, பீட்ரூட் கூட நம்ம வெஜிடபிள்ஸில் எடுத்துக்கலாம், கிரேப்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உடம்பு ரீஹைட்ரேட் பண்ணும், ப்ளஸ் அந்த பிளட் லெவல்லையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறக்கு நம்ம யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம டயட் நம்ம டெங்குவில் பார்க்குறது.
1: ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் அப்போவே சொன்னீங்க, அதாவது இந்த ஜீரணத்துக்கு ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய உணவை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது நான்வெஜ் எல்லாம் எடுத்துக்கலாமா சார்?
0: நான்வெஜ் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது, ஏன்னா டைஜஷன் கஷ்டமாயிடும். ஸோ முன்னாடி நம்ம பார்த்தோம் டெங்கு மைல்டு டெங்குலேயே வந்து ஸ்டொமக் பெயின் இருக்கும், வயிறு வலி இருக்கும், அவங்களுக்கு வந்து அந்த டைஜஷன் பிரச்சனை இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், லூஸ் மோஷன் அந்த மாதிரிலாம் ஆகிட்ருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து திரும்பவும் வந்து அந்த மாதிரி ஆயிலி ஸ்பைஸியாக நான்வெஜ் சாப்பிட்றாங்க அப்படின்னா வந்து அதை வந்து இன்னும் கொஞ்சம் பேர்டனை வந்து அதிகரிக்கும். ஸோ அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு அப்படின்றத விட அதை கட்டாயம் தவிர்க்கிறது நல்லது.
1: ஓகே சார், இப்போ வந்து டெங்கு இவங்க வந்து பாதிப்புலேருந்து வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எத்தனை நாளைக்கு அப்புறமா சார், அதுக்கு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்களா இல்லை முழுசாக வெளியில் வந்துட்டாங்கன்னு சொல்லி எப்படி சார்
0: கண்டிப்பாக? டெஸ்ட் வந்து லைக் அந்த பிளேட்லெட்ஸ் நம்ம வச்சு தெரிஞ்சுக்கலாம். டெஸ்ட் வந்து நம்ம ஆக்சுவலி வந்து லைக் அந்த ரெக்கவர் ஆன பின்னாடி வந்து ஒரு 2-3 weeks கழிச்சு நம்ம டெஸ்ட் எடுத்தால் வந்து அது நமக்கு காமிச்சாலுமே, பட் அந்த பிளேட்லெட் அளவு தான் நமக்கு முக்கியம், சிம்டம்ஸ் தான் முக்கியம். முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி வந்து ஸோ சிம்டமெட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் தான் பண்ணுறோம். ஸோ சிம்டம்ஸாக வந்து சிம்டமெட்டிக்கலி அவங்க வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து தேர் ஆல் ரைட், அவங்க ரெடி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். பட் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து லைக் 2-3 weeks பக்கம் டயர்ட்னஸ் இருக்கும், அதுக்கான சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் அண்ட் டயட் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்.
1: அப்போது ஒரு 2-3 weeksே நீங்கள் சொன்ன டயட் வந்து ஃபாலோ பண்ணுறது
0: நல்லது.
1: ஓகே சார், இன்னும் வந்து தொடர்ந்து நிறையா விஷயங்கள் பேசலாம். நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. இன்றைய நிகழ்ச்சியில் கொசுக்களால் ஏற்படும் நோய்கள், காரணங்கள், தடுப்பு முறைகள் குறித்து டாக்டர் தினேஷ்குமார் அவர்கள்கிட்ட குறிப்பாக டெங்கு பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் பாடலுக்கு அப்புறமா.

0: நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில உலக கொசுக்கள் தினத்தை முன்னிட்டு கொசுக்களால் ஏற்படக்கூடிய நோய்கள், காரணங்கள், தடுப்பு முறைகள், குறிப்பா டெங்கு பத்தி டாக்டர் தினேஷ் குமார் அவர்களோட நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் சார். டெங்கு பத்தி வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க, எங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய வந்து ஷேர் பண்ணீங்க. அண்ட் டெங்கு பத்தி ஒரு பெரிய ஒரு கிளாரிட்டி கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்தது இந்த டெங்கு மாதிரியே வந்து இந்த கொசுக்களால் ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து ரொம்ப இதுக்கு முன்னாடியே நம்ம கேள்விப்பட்ட நோய்கள் மலேரியா, சிக்கன் குனியா அப்படிலாம் இருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த டெங்கு மாதிரி கொசுக்களால் ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்?
1: ஓகே, ஸோ டெங்கு மாதிரியே வந்து நிறைய நோய்கள் வந்து கொசுக்களால் காஸ் பண்ணப்படும். அது மாத்திரம் இல்லை, வந்து டெங்கு மாதிரியே சிம்டம்ஸ் இருக்கிறதுக்கும் நிறையா டிசீஸ் இருக்குது. டெங்கு மாதிரி அறிகுறிக்கும் பட் டெங்கு இருக்காது. ஸோ அதெல்லாம் நம்ம அதை பற்றி நம்ம பார்க்கலாம். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா டெங்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சிம்டம்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்காது, நான் ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்கும். ஸோ தெளிவாக வந்து சிம்டம்ஸ் வச்சு ஸ்டார்டிங்கில் டெங்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அப்படின்னா வந்து நம்ம நிறைய லைக் டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, லைக் அதே மாதிரி வந்து எந்தெந்த நோயெல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் குனியா. சிக்கன் குனியா இது வந்து லைக்

0: பர்சனால் காஸ் பண்ணக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜாயிண்ட் பெயின், ஜாயிண்ட் ஸ்வெல்லிங்லாம் ரொம்ப சிவியராக இருக்கும், ஜாயிண்ட்லாம் ரொம்ப பெயின் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ரேஷ் வந்து சிமிலர், லைக் டெங்கு மாதிரியே சிமிலராக இருக்கும். ஆனால் இதில் வந்து லைக் ப்ளீடிங் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ டெங்குவில் பார்த்தோம் ப்ளீடிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், இதில் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜிக்கா வைரஸ், ஜிக்கா வைரஸ் வந்து இதில் வந்து ஃபீவர் மைல்டாக தான் இருக்கும். நம்ம டெங்குவில் பார்த்தோம் ஃபீவர் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், 104 அந்த மாதிரிலாம் போகும், பட் ஜிக்கா வைரஸில் கம்மியாக இருக்கும். இதுலேயும் வந்து ரேஷ் இருக்குது, ப்ளஸ் கன்ஜெக்டிவைட்டிஸ்னு சொல்லுவாங்க, கண்ணில் ஏற்படுகின்ற அந்த ஸ்வெல்லிங் இன்ஃப்ளமேஷன்லாம் ஸோ ஜிக்கா வைரஸ் இருக்கும். இந்த லைக் முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, லைக் டெங்குனால் ஒரு ப்ரெக்னென்ட் லேடி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா வந்து குழந்தைக்கு, குழந்தையோட டெலிவரியில் சில பிரச்சனைலாம் வரும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த ஜிக்கா வைரஸும் வந்து ப்ரெக்னன்சிக்கே ரிஸ்க்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது, ஒரு ஸோ கொஞ்சம் ரொம்ப டேஞ்சரஸானது. நெக்ஸ்ட் லெப்டோஸ்பைரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து சிம்டம்ஸ் வந்து டெங்கு மாதிரி தான் இருக்கும், பட் இது வந்து தண்ணி மூலமாக பரவக்கூடியது. ஸோ இது வந்து சிம்டம்ஸ் வந்து மோர்லெஸ் டெங்கு மாதிரியே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டெங்குவோட டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸு. நெக்ஸ்ட் வந்து டைஃபாய்டு காய்ச்சலும் டிப்பிக்கலாக அதே மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா வந்து லைக் 5 டேஸ் தாண்டி வந்து ஃபீவர் டெங்குவில் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதே மாதிரி தான் 5 டேஸ் தாண்டி இதுலேயும் ஃபீவர் இருக்கும். அது மாத்திரம் இல்லை ஜிஐ சிம்டம்ஸ், அதாவது ஜிஐனா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிஸ்டமோட சிம்டம்ஸு, லைக் வாமிட்டிங், லூஸ் மோஷன். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம கூட ஈஸியாக வந்து டெங்கு வந்திருக்கா டைஃபாய்டு வந்திருக்கான்ற கன்ஃபியூஷன் நமக்கு இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து தீர்வு வந்து ப்ளட் டெஸ்ட்டில் தான் நமக்கு தெரியும். ஏன்னா வந்து இப்போ நம்ம சிபிசி நார்மலாக கம்ப்ளீட் ப்ளட் கவுண்ட் எடுத்து பார்த்தாலே வந்து டைஃபாய்டு அந்த பிளேட்லெட்ஸ் வந்து டெங்குவில் குறைஞ்சிருக்கும், டைஃபாய்டில் அது பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. கொசுக்கறனால அது வந்து வாட்டர் போன் டிசீஸ் வந்து சாப்பாடுனாலையும் தனியாலையும் பரவும், பட் சிம்டம்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். லைக் இதுவும் 5 டேஸ் தாண்டி ஃபீவர் இருக்கும்ல, ஸோ அதனால் வந்து நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் எப்போவுமே வந்து எந்த ஒரு டிசீஸாக இருந்தாலும் லைக் எப்படிப்பட்ட நோய் நமக்கு வந்திருக்கு, ஃபீவர் நமக்கு இருக்குது அப்படின்னாலே வந்து 5 நாள் தாண்டிடுச்சு அப்படின்னா நம்ம ப்ளட் டெஸ்ட்டை வந்து எடுத்துக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லை மலேரியாவை நம்ம பார்த்து, மலேரியாவும் அதே மாதிரி தான், அதில் லைகர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, குளிர் நடுக்க மாதிரி ரொம்ப சில்ஸ்லாம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம காமனாக டெங்கு மாதிரியே அறிவிக்கக்கூடிய மற்றும் டெங்கு மாதிரியே கொசுனால் பரவக்கூடிய நோய்கள். ஸோ எந்த வகை நோயாக இருந்தாலும் ஒரே விஷயந்தான், அதாவது என்னென்னா எப்பவுமே லைக் ஏர்லி ஸ்டேஜில் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து பின்னாடி வந்து பாதிப்புகள் நமக்கு பெருசாக வராது. ஸோ அதனால தான் வந்து 3 நாள் எப்பவுமே வந்து லைக் ப்ரோட்டோக்காலும் இது தான், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு பேஷண்ட் வராங்க, ஃபஸ்ட்டு டே வந்து ஃபீவரோடு வராங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கு வந்து சிம்டமெட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் தான் பண்ணணும். ஏன்னா வந்து லைக் மோஸ்ட் காமன்னா இந்த மாதிரி லைக் ஃபீவர் கோல்டெல்லாம் வருதுன்னா வந்து வைரலாக தான் இருக்கும். ஸோ 3rd டே தாண்டி இருக்குன்னா ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணுவோம், இல்லை 5 நாள் தாண்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரத்த பரிசோதனை செய்யணும். ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப தயங்குவாங்க, அது பல்வேறு காரணமாக இருக்கலாம், எக்கனாமிக்கல் ரீசனாக இருக்கலாம், இல்லை அது இந்த டெஸ்ட்டை பற்றின ஒரு பயமாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பட் அவங்க டெஸ்ட்டை வந்து 5 நாள் தாண்டி எடுக்கலை அப்படின்னா அந்த ஸ்டேஜஸ் தாண்டி போயிடுச்சு, சிவியர் ஸ்டேஜுக்கெலாம் வந்துருச்சு அப்படின்னா வந்து அதனால் வந்து பாதிப்பு நிறைய இர்ரிவர்சபிள் பாதிப்பு. லைக் ஆரம்பத்தில் வந்து கம்மி ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் லைக் மணி செலவு பண்ணி சின்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு வந்து டயக்னோஸ் பண்ணி கரெக்டாக ட்ரீட் பண்ணியிருக்கலாம், அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அந்த லைக் அந்த டைமை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து உடம்புல மிகப்பெரிய பாதிப்புகள்லாம் வந்து நம்ம நிறைய இர்ரிவர்சபிளாக நிறைய டேமேஜ்லாம் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும், குறிப்பாக வந்து இந்த மலேரியா தினம் இந்த நாளில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மெயினான விஷயம் என்னென்னா வந்து தண்ணி சுத்தமான தண்ணியாக இருந்தாலுமே எங்குமே தேங்கி இருக்கக்கூடாது, ஸோ அதில் வந்து ரொம்ப காஷியஸாக இருக்கணும். ஸோ கொசு அதிகமாக பரவிட்டுருக்கு லைக் டெங்கு அதிகமாக பரவிட்டுருக்கக்கூடிய கொசு அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகும்பொழுது வந்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸில் வந்து ரொம்ப காஷியஸாக இருக்கணும், லைக் அதாவது கொசு நம்மளை கடிக்காத அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி போகணும், நெட்ஸ்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஸோ இப்படியெல்லாம் இந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்பொழுது டெங்கு நமக்கு வராது, நம்மளும் நம்முடைய ஃபேமிலியும் ஹெல்த்தியாக இருக்கலாம்.
1: ஓகே சார், இப்போ நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். இப்போ வந்து கொசுக்கள் நார்மலாகவே இந்த டெங்கு இந்த மாதிரி டிசீஸ் இல்லாமல் இப்போ இந்த கொசுக்கள் வந்து கடிச்சாலே நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்வெல்லிங் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது வந்து எதனால சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
0: ஓகே, டெங்கு அது ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து லைக் அந்த கொசுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட லைக் அது என்ன சொல்ற கெமிக்கல், ஸோ அதுதான் நமக்கு அது காஸ் பண்ணுது. ஸோ அதனால தான் அது வந்து ஒரு அலர்ஜி மாதிரி ஃபார்ம் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக அது பண்ணுது. இது வந்து நார்மலாக எந்த மோஸ்ட்லி எல்லா கொசுமே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நமக்கு வந்து காஸ் பண்ணும், பட் அந்த டெங்குவில் வர ஸ்பெசிஃபிக்கான ரேஷ் அப்படின்றது தான் அது டிப்பிக்கலாக இருக்கும், அது வந்து லைக் ரேஷ் வந்து லேட்டரான தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நார்மலாக ஒரு கொசு கடிக்குது அப்படின்னா வந்து உடனே தடிச்சிரும் நான் அது அது வேறு விஷயம். பட் டெங்கு கொசுவில் வந்து என்ன அப்படின்னா வந்து டெங்கு அந்த டெங்கு ஃபீவரில் லைக் ஒருத்தருக்கு டெங்கு ஃபீவர் வந்துருச்சு, ஸோ அவங்களுக்கு அந்த ரேஷ் வருது அப்படின்னா வந்து அது கடிச்சு வந்து ஒரு 2 to 5 டேஸ் கழிச்சு தான் ரேஷ் வர ஆரம்பிக்கும்.
1: ஓகே சார், இப்போ அந்த டெங்கு இல்லாமல் நார்மலாக ஒரு கொசு கடிக்கிறதுனால வந்து அந்த ஒரு தடிப்பு மட்டும்தான் வருங்களா, இல்லை அதுக்கப்புறமா ஏதாவது பாதிப்புகள் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குங்களா சார்? நிறையா

0: சுகல் வந்து கடிக்கும் போது தினசரி.
1: ஓகே, பாதிப்புகள் அப்படின்னா வந்து அந்த லைக் நார்மலான இதுனா வந்து நமக்கு அலர்ஜி தான், அதுதான் மெயின். பட் ஆனால் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், லைக் முன்னாடியெல்லாம் டெங்கு பற்றி நம்ம பெருசாக கேள்விப்படல. ஸோ வந்து இப்போ வந்து நிறைய புது புது நோய்கள்லாம் வந்துட்டுருக்கு, இன்னும் அதிகமாக பரவிட்டுருக்குது. ஏன்னா வந்து மக்கள் வந்து நிறைய நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, லைக் ட்ராவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நிறைய நோய்கள் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து எந்த வகை கொசுவாக இருந்தாலும் வந்து அதுகிட்ட வந்து நம்ம லைக் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதை நம்ம கடிக்காமல் பார்த்துக்கணும். அப்போது தான் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் லைக் டெங்கு மாத்திரம் இல்லை, நம்ம நிறைய நோய் பார்த்தோம், அது எதுவுமே நமக்கு வராமல் நம்ம பார்த்துக்கலாம்.
0: ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக வந்து கொசுக்கள் தினத்தன்னைக்கு இந்த கொசுக்களால் ஏற்படக்கூடிய நோய்கள், அதே மாதிரி இந்த டெங்கு, அதை பற்றி வந்து நிறைய விதமான எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து கொடுத்தீங்க. டெங்கு பற்றி வந்து தெரியாத விஷயங்கள், அதே மாதிரி டெங்கு ஃபீவருக்கும் சாதாரண ஃபீவருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், அந்த மாதிரி நிறையா டெங்கு நோயை பற்றின அதோட தாக்கத்தை பற்றின ஒரு பெரிய தெளிவை வந்து கொடுத்தீங்க. இன்றைய தினத்தன்னைக்கு நிலையத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து இவ்வளோ தெளிவான ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்காக நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி சார்.
1: தேங்க்யூ.
0: தேங்க்யூ சார். நேயர்கள் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. இன்றைய நிகழ்ச்சியில கொசுக்களால் ஏற்படக்கூடிய நோய்கள், காரணங்கள், தடுப்பு முறைகள் குறித்து டாக்டர் தினேஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். இந்த நிகழ்ச்சி இன்றைய கொசுக்கள் உலக கொசுக்கள் தினத்தை முன்னிட்டு கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய ஹலோ ஊட்டி.

0: நேரம் 4 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. எதிரும் புதிரும் இந்த நிகழ்ச்சி. எதிரும் புதிரும் இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்புல இந்த குவிஸ் ப்ரோக்ராம வழங்குறதுக்காக நான் உங்கள் ஆர்ஜே கீர்த்திகா
1: மற்றும் ஆர்ஜே எஸ் பிரீத்தி.
0: ஓகே பிரீத்தி, இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில வந்து சூப்பரான ஒரு தலைப்பு இல்லையா?
1: கட்டாயமா.
0: ஓகே, இன்னைக்கு வந்து என்ன தலைப்புல நம்ம வந்து இந்த எதிரும் புதிரும் நிகழ்ச்சி வந்து இருக்க போகுது?
1: இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சி அப்படின்றது வந்து பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, 4 வேர்ட்ஸ் இருக்கும். அந்த வேர்ட்ஸ்ல வந்து 3 வேர்டு வந்து ஒன்னோட ஒண்ணு வந்து சிமிலரா இருக்கும், அதுல ஒரே ஒரு வேர்டு மட்டும் பொருந்தாது. அந்த வேர்டு எது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இன்னைக்கு கேம் அப்படின்றது.
0: ஓகே, க்வெஸ்சன்ஸ் வச்சிருக்கீங்களா?
1: வச்சிருக்கேன்.
0: ஓகே, அதுல ஏதாவது ஒண்ணு சொன்னீங்கன்னா நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவேன். சோ நேயர்களுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல.
1: ஓகே கீர்த்திகா, இன்னொன்னு என்னன்னா, இப்ப சொல்ல அப்படின்னா இந்த வார்த்தை விளையாட்டு அப்படின்றது வந்து எப்பவுமே வந்து வெறும் வேர்டிங்ஸ் மட்டும் வச்சு விளையாடுறோம். இந்த டைம் வந்து சிம்பிளா அந்த மேக்ஸ் மாதிரி ஒரு சின்ன க்வெஸ்சன் உங்களுக்கு கேட்கலாமா? ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், கேட்கட்டுமா?
0: ஓகே, ட்ரை பண்றேன், கேளுங்க, இல்லனா நேயர் பதில் சொல்வாங்க எனக்கு பதிலா.
1: ஓகே, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஓகேவா, நம்பர்ஸ் என்னன்னா 2, 4, 6, 9. சோ இதுல வந்து பொருந்தாத ஒண்ணு எது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க.
0: 9.
1: ஓகே, ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா?
0: ஓகே, இதெல்லாமே வந்து இந்த ஆட் நம்பர் ஈவன் நம்பர் சொல்றாங்கல அந்த மாதிரி.
1: ஆமா.
0: ஓகே, இது வந்து டிஃபரெண்டா இன்னைக்கு தான் நீங்க பொருந்தாத ஒன்றுல நம்பர்ஸோட எல்லாம் வந்திருக்கீங்க. சோ அதுலயே தெரியுது இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படினு சொல்லி. நம்பர்ஸ் மட்டும் இருக்காது, இன்னும் நிறைய விதமான வேர்டிங்ஸ், இன்னும் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ இந்த நிகழ்ச்சியில நேயர்கள் வந்து கால் பண்ணனும் அப்படி நினைச்சீங்க அப்படினா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்.
1: ஓகே, நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதிய நேர்களா இருந்தீங்கன்னா 8300019108. வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 9342901018. உள்ளூர் நேர்களா இருந்தீங்கன்னா 9344901018 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி நாங்க கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். கிருத்திகா, இன்னும் ஒன்னே ஒன்னு என்னன்னா, ஒரு சின்னதா ஒரு

0: திருக்குறள் சொல்லா அப்படின்னு நினைக்கிறேன். வேர்ட் அப்படின்றனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லுக சொல்லை பிரிதுவோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல வந்து எல்லாருமே வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க, பேசாம யாரும் கிடையாது. இந்த சொல் அப்படின்றது எப்பேற்பட்டவங்களையும் கஷ்டமோ படுத்தலாம், சந்தோஷமோ படுத்தலாம். ஸோ நம்ம பேசக்கூடிய வார்த்தை அப்படின்றது எப்பவுமே ஒருத்தர் வந்து சந்தோஷப்படுத்துற வார்த்தையா இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாம்.
1: ஓகே, கண்டிப்பா இந்த பொருந்தாத ஒரு சொல் அப்படின்றதுக்கு, இந்த சொல்லு அப்படின்றது சாதாரண விஷயம் இல்ல, எவ்வளவு வேல்யூ இருக்கு அப்படின்னு திருக்குறள் சொல்லுன்னு சொல்லி சூப்பரா வந்து செலக்ட் பண்ணி நீங்க வந்து திருக்குறள் எல்லாம் சொல்லி ஆரம்பிச்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில துவக்கமாக முதல்ல ஒரு பாடலை கேட்டுட்டு வந்து தொடர்ந்து பேசலாம். நேர்கள் அது வரைக்கும் கால் பண்ணலாம் இந்த நம்பருக்கு.
0: ஓகே.

0: நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்திற்காக அருமையான அந்த பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டஞ்சா பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கோம். ஓகே பிரீத்தி, இப்ப வந்து நம்ம கூட ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கிட்ட வந்து பேசிடலாம். முதல் நேயர் யாரு இங்க? ஹலோ, வணக்கம். ஓகே கோகிலா, ஃபர்ஸ்ட் காலரா வந்திருக்கீங்க இன்னைக்கு. ஓகே, பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிக்க ரெடியா?
1: க்வெஸ்சன் கேட்கலாமா? ஓகே, என்ன அப்படின்னா, முக்கோணம், சதுரம், ஐங்கோணம், வட்டம், இதுல பொருந்தாத ஒண்ணு
2: வட்டம்.
1: ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, சரியான பதில். அதாவது அதுக்கு வந்து எதிர்பக்கங்கள் கிடையாது வட்டத்துக்கு, சோ அதனால வட்டம்ன்றது சரியான ஆன்சர்.
0: ஓகே,
1: என்ன கிருத்திகா, ஃபர்ஸ்ட் காலரே டக்குன்னு ஆன்சர் சொல்லி.

0: கேட்டாங்க.
1: ஆமா, கொஞ்சம் ஈஸியா கேட்டுட்டீங்களோ. எனக்கு மட்டும் நீங்க நம்பர்ஸ் எல்லாம் வச்சு ஓவரா வந்து ட்விஸ்ட் எல்லாம் கொடுத்து பில்ட் அப்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்.
0: ஓகே, உங்களுக்கு அப்படினாலும் ஈஸியா தானே கேட்டேன். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நம்ம ரொம்ப டஃபா போக வேண்டாம் அப்படின்றதுனாலதான் ஈஸியா கேட்டேன்.
1: ஓகே, கண்டிப்பா. ஓகே, இதே மாதிரி பொருந்தாத ஒன்றை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்களும் வந்து நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து கால் பண்ணலாம். ஸோ இன்னும் வந்து பொருந்தாத ஒன்று அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது இதுல வந்து லாஜிக் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்ல. ஸோ எதனால பொருந்தல அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் காலருக்கும் நீங்க வந்து ரொம்பவே ஈஸியா வர க்வெஸ்சன் வந்து கேட்டுட்டீங்க. அதாவது ஷேப்ஸ் எல்லாம் வந்து வச்சு இது நான் நினைக்கிறேன் இந்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் பர்டிகுலர் கொஸ்டின் வந்து ஏதோ குழந்தையோட புக்ல இருந்து எடுத்துட்டு வந்தீங்க.
0: அப்படி இல்ல, ரொம்ப டஃபா கொடுத்து காலேஜ் வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். சோ ஈஸியாவே போலாம் அப்படின்னு நினைச்சேன். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த இது வந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட் ஷோவா மட்டும் கிடையாது. இது வந்து கிட்ஸுக்காகட்டும் பெரியவங்களாகட்டும், அதாவது முடிஞ்சு போன விஷயத்த நினைவு கூற விஷயமா இருக்கலாம், அவங்களுடைய சிந்தனையை வந்து நினைவூட்டுறது, சிந்திக்க வைக்கிறது, அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல அடங்கி இருக்கு. இந்த மாதிரி வார்த்தை விளையாட்டு அப்படின்றது அதுலயும் முக்கியமா இந்த பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி அப்படின்றது ஒரு சூப்பரான கேம் ஷோ அப்படின்லாம். காலர் வந்துட்டாங்களா?
1: கண்டிப்பா காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: மேம், நான் ஊட்டில இருந்து தீபா பேசுறேன்.
1: ஓகே தீபா, நீங்க வந்து பொருந்தாத ஒன்றை வந்து கண்டுபிடிங்க. உங்களுக்கான வார்த்தைகள் இதோ:
0: அமேசான், நைல், கங்கை, சஹாரா. சோ இதுல பொருந்தாத ஒண்ணு.
1: எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கே.
0: காலேஜ் கிட்டே கேட்டுருவோமா?
2: சஹாரா வந்து பாலைவனம் மேம்.
0: கரெக்ட்.
1: ஓகே
0: ஓகே
1: ஓகே, கரெக்டா வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்க, வாழ்த்துக்கள். ஓகே, நிகழ்ச்சியில தொடர்ந்து இன்னொரு பாடலை கேட்டுட்டு வந்து தொடர்ந்து பேசலாம்.
0: கிட்ட பேசலாம். ஓகே
1: ஓகே, ஆனா அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு காலர் வந்து நான் பேசிட்டு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம பாடலுக்கு போயிடலாம். வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், திருப்பூர் பெருமானந்தூர் டெய்லர் குமார்.
1: ஓகே குமார், எப்படி இருக்கீங்க குமார்?
3: நலம் நலம், நீங்க நலமா?
1: நல்லா இருக்கோம். ஓகே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: நான் கேட்டுட்டு இருக்கேன், சொல்லுங்க.
1: ஓகே
0: ஓகேங்க, உங்களுக்கான க்வெஸ்சன்: கிரிக்கெட், ஃபுட்பால், டென்னிஸ், செஸ். இதுல பொருந்தாத ஒன்று.
3: செஸ்ங்க.
0: சூப்பர், கரெக்டான ஆன்சர்.
3: நன்றி நன்றி.
1: ஓகே, பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா வந்து நேர்கள்லாம் வந்து பக்கமா வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க.
0: நம்மளை விட அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு வந்துட்டோம்.
1: ஆமா, லைட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பாடல் கேட்டுட்டு வந்து தொடர்ந்து பேசலாம்.
0: ஓகே.

0: பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கிட்டஞ்சா பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கோம். இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நம்ம வந்து என்ன தலைப்புல நம்மளுடைய நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து சொல்லிருங்க பிரீத்தி.
1: ஓகே, இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேம் போயிட்டு இருக்கு. ஸோ மூணு க்வெஸ்சன்ஸ் ஆக்சுவலாக கேட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மூணுக்குமே காலர்ஸ் வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப சைல்டிஷ குழந்தைங்களுக்கு கேட்கற மாதிரி கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம லிசனர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டேலண்ட் பிரில்லியன்ட் கூட, அதனால கொஞ்சம் டஃபா கேட்டா நல்லா இருக்குமா?
0: கொஞ்சம் டஃபா கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முடிவு பண்ண வேண்டாம்.
1: ஓகே,
0: அதாவது நேர்கள் வந்து ஆர்வமாகவும் வந்து ஆன்சர் பண்ணும், பட் நிகழ்ச்சி வந்து நம்ம கேட்கலாம் அது வந்து டஃபா இருக்கா இல்லையான்றது அவங்க தான் டிசைட்
1: பண்ணுவாங்க. டக்கு டக்குன்னு பதில் சொல்றதுனால எனக்கே வந்து சுவாரஸ்யம் வந்து கம்மி ஆகுற மாதிரி தோணுது. கொஞ்சம் அவங்க குழப்பத்திலே இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்.
0: ஓகே, அவங்களை வந்து குழப்பத்துல வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க.
1: ஓகே,
0: அப்ப வந்து நம்ம அடுத்த நேர்கிட்ட வந்து பேசிடலாம். குவெஸ்சன் டஃபா இருக்கா இல்லையான்னு சொல்லி
1: அவங்க சொல்ற விதத்துல தான் இருக்கு,
0: டிசைட் பண்ணுவோம்.
1: ஓகே,
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நீலகிரி மாவட்டம் எடக்காடு ரங்கநாதன் மேடம்.
0: ஓகே ரங்கநாதன்,
1: கேள்வி கேட்கலாமா? ரங்கநாதன்
2: கேளுங்க மேடம்.
1: ஓகே, கோல்ட், சில்வர், பிரான்ஸ், காப்பர், இதுல வந்து டிஃபரெண்டா இருக்க ஒண்ணு, பொருந்தாத ஒண்ணு.
2: சில்வர்.
0: ஓகே, எதனால சில்வர்னு சொல்றீங்க? யோசிக்கவே இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க க்வெஸ்சன் எடுத்து வந்திருக்கோம்.
2: சரி சரிங்க மேடம்.
0: ஓகே
2: சரிங்க.
0: ஓகே, நிகழ்ச்சியில கால் பண்ணதுக்காக நன்றி. ஓகே, இதுல வந்து பொருந்தாத ஒன்றை வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா?
1: ஆமா,
0: அதாவது மீண்டும் சொல்றீங்களா?
1: ஓகே, இதுல க்வெஸ்சன் என்னன்னா கோல்ட், சில்வர், பிரான்ஸ், காப்பர். சோ இதுல பொருந்தாத ஒன்னு.
0: ஓகே, இதில் பொருந்தாத ஒன்று உங்களுக்கு எது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது. இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்களும் கலந்துக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நேயர்கள் வந்து கால் பண்ணலாம். இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு 5 மணி வரைக்கும்.
1: ஆமாம், காலர்ஸ் கால் பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூ காலர்ஸாக இருந்தீங்கன்னா 8300019108, வெளியூர் நேயர்களாக இருந்தால் 9342901018, ஒருவேளை உள்ளூர் நேர்களாக இருந்தால் 9344901018 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கால் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்மளோட ஷோவில் ஒரு சூப்பரான பாடலும் கிளாப்பிங்ஸும் கொடுப்போம். ஏன் கிருத்திகா?
0: கண்டிப்பாக, அந்த வரிசையில் நேர் வந்து கால் பண்ணிட்டாங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
3: ஹலோ
0: ஹலோ, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: ஹலோ மேடம், ஊட்டி ஜேக்கப்.
0: ஜேக்கப். ஓகே ஓகே, நீங்க வந்து பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிக்க தயாரா?
3: தயார் மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான க்வெஸ்சன் இதோ.
1: ஓகே,
0: கேக்கலாமா?
3: ஆ கேக்கலாம் மேடம்.
1: கோல்ட், சில்வர், பிரான்ஸ், காப்பர், இதுல பொருந்தாத ஒன்றை கண்டறிக.
3: பிரான்ஸ்.
0: எதனால பிரான்ஸ்னு சொல்லிருக்கீங்க?

0: அதெல்லாம் ஈவனா இருக்கு இல்லைங்களா, கோல்டு சில்வர் காப்பர்,
1: அது எதனால ஈவனா இருக்கு?
0: இல்ல அதெல்லாம் ஒரே பேரா இருக்கு எல்லாமே.
1: ஓகே, அது வந்து சரியான விடை கிடையாது. ஓகே, இன்னொரு நேயர் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம். நீங்க கால் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. ஹலோ, வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஓகே, நேயரோட லைன் கட் ஆயிடுச்சு. அடுத்த நேயர், வணக்கம்.
2: கோல்ட் சில்வர் பிரான்ஸ் காப்பர், இதுல பொருந்தாத ஒன்று
3: காப்பர் மேடம். ஹலோ,
2: ஆ சொல்லுங்க.
3: காப்பர்.
2: ஓகே, எதனால? ஓகே, எதனால காப்பர் சரியான விடைன்னு தெரிஞ்சிக்கலாமா?
3: காப்பர் பாத்தீங்கன்னா இந்த டியூப் லைட்க்கு மாட்டு கரண்ட் சம்பந்தப்பட்டிருக்கு மேடம் அது.
1: ஓகே, கரண்ட்ல நிறைய பயன்படுத்துவாங்க.
3: அதனால அது அதான் மேடம்.
1: ஓகே, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஆக்சுவலா இந்த கோல்டுமே கூட வந்து இந்த மாதிரி மின்சாதன பொருட்களை வந்து பயன்படுத்துவாங்க இல்லையா? ஆக்சுவலா ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு மின்சாதன பொருள்னா அதுல வந்து கோல்டு தான் வயர்க்காக பயன்படுத்துவாங்க, கொஞ்சம் வந்து மலிவான பொருட்களை தான் காப்பர் பயன்படுத்துவாங்க. சோ இது வந்து கரெக்டான ரீசன் கிடையாது. இன்னொரு நேயர் இருக்காங்க, அவங்க கிட்ட வந்து ரீசன் கேட்டுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன்.
2: வணக்கம் சந்திரசேகர், க்வெஸ்சன் கேட்கலாமா?
4: வணக்கம் மேம். கேளுங்க மேம், நான்
2: முயற்சிக்கிறேன். கோல்டு சில்வர் பிரான்ஸ் காப்பர்.
4: மேம் இப்பதான் மேம் அந்த லிஸ்னர் சொன்னாரு காப்பர் அப்படிங்கறது சரியான விடை அப்படின்னு சொல்லி.
1: ஆனா அதுக்கான ரீசன் அவர் வந்து ஆக்சுவலா வேலிடான ரீசன் சொல்லல. சோ அதோட ரீசனோட சொல்லணும், லாஜிக்கோட சொல்லணும்ன்றதுதான்.
4: அது வந்து இப்ப காப்பர் அப்படிங்கறது தங்கத்துக்கு சேர்த்து, காப்பர் அப்படிங்கறது மெட்டல்ஸ்ல யூஸ் பண்ண, நீங்க சொன்ன மத்த மூணு மெட்டல், காப்பர் அப்படிங்கறது மெட்டல் இல்ல மேம்.
1: காப்பர் அப்படிங்கறதும் மெட்டல் தான்.
4: காப்பர் மெட்டல், ஆனா அது ஏதாவதோட சேர்த்து கலப்பாங்க, தனியா பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க சொன்ன கோல்டு இந்த பிரான்ஸ் அதெல்லாம் தனியாகவே மெட்டலா கிடைக்கும். ஆனா காப்பர்ங்கிறது தனியா மெட்டலா ஆர்னமெண்டா பண்ணிக்க மாட்டோம் அப்படி சொல்ல வரேன். ஆர்னமெண்டோட வராது.
1: பிரான்ஸ்ல ஆர்னமெண்ட்ஸ் பண்ணுவோமா? அப்போ
4: பண்ணுவோம் இல்ல மேம்.
1: பிரான்ஸ்ல ஆர்னமெண்ட்ஸ் பண்ணி நான் வந்து பெருசா கேள்விப்பட்டது கிடையாது.
4: இது மெடல், மெடல் கரெக்ட். இது மூணு மெடல் கொடுப்பாங்க, காப்பர் மெடல் கொடுக்க மாட்டாங்க. காப்பர் மெடல் இல்ல, ஆனா பிரான்ஸ் மெடல் இருக்கு, கோல்டு மெடல் இருக்கு, சில்வர் மெடல் இருக்கு.
1: ஓகே, ஃபைனலி சூப்பரா வந்து ஆன்சர் சொல்லிட்டீங்க.
2: லாஜிக்
1: எப்படி கண்டுபிடிச்சீங்க?
4: இல்ல நீங்க சொன்னீங்கல்ல மேம், அது வேற இதுல யோசிங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுலதான் யோசிச்சு பார்த்தேன். மெடல் இது மூணுத்துலயும் கொடுப்பாங்க, ஆனா இதுல கொடுக்க மாட்டாங்க. நீங்க சொன்ன உடனே ஸ்ட்ரைக் ஆச்சு.
1: ஓகே, சூப்பர், வாழ்த்துக்கள். சரியான விடையை வந்து சொல்லிட்டீங்க. ஓகே, அடுத்த நேயர் கூட
2: கேள்வி கேட்டு நீங்க

0: வேற இது வெளிநாட்டுல.
1: ஓகேங்க, சரியான விடை சொல்லிட்டீங்க, கால் பண்ணதுக்காக நன்றி.
2: ஓகே, பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் கொஞ்சம் டஃபான க்வெஸ்டின் கேட்டு நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நேர்ல எல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஈஸியாவே சூப்பரா வந்து கேட்டுட்டீங்க. ஓகே, அடுத்து டஃபா ஈஸியா அப்படின்னு சொல்லி பாக்கலாம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
3: நான்தான் அன்பு சுருக்கு. இனிய மாலை வணக்கம். மதுரையிலிருந்து ஆண்டனி. இரு சவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம்.
2: ஓகே ஆண்டனி, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கும்.
3: எனக்கு எளிமையான க்வெஸ்சன் கேளுங்க ப்ளீஸ்.
2: போலாமா?
1: ஓகேங்க, ஜனவரி, மார்ச், மே, ஜூன், இதுல பொருந்தாத ஒண்ணு.
3: ஜனவரி, ஜனவரி அது சொல்லுங்க.
1: மார்ச், மே, ஜூன்.
3: மே, ஜூன், மே கடுத்து ஜூன் வரும். ஜனவரி வந்து தனிப்பட்ட, ஜனவரி கடுத்து பிப்ரவரி வரும். அதா வரும்
1: இல்ல?
3: ஜனவரி 31 வரும். அந்த டேட் வரும், டேட் 31 வரும் ஜனவரி.
1: கே, மார்ச், மே, ஜூன்.
3: மார்ச்,
2: அதுல எனக்கு என்னன்னு சொன்னீங்க? ஜனவரி, மார்ச், மே, ஜூன். எனக்கு அதுல ஒன்னு தோணுது, ஆனா நான் சொல்ல மாட்டேன்.
1: நேரே சொல்லிட்டே சொல்லட்டும். கண்டுபிடிச்சு.
3: மே, ஜூன் வந்து லைனா வருது. ஜனவரி, மார்ச் கொஞ்சம்
2: பயங்கர ட்விஸ்டா தான் இருக்குல்ல இந்த க்வெஸ்சன். ஆக்சுவலா நானே வந்து யோசிக்க முடியல.
3: அதனால
2: அடுத்த நேர்களும் ஆர்வமா வந்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம். இல்ல, நேர்கிட்ட பேசிடலாம். ஓகே, நேரோட லைனும் வந்து கட் ஆயிடுச்சு. ஓகே, இது வந்து இப்ப சஸ்பென்ஸ்லயே விட்டுட்டு சாங் கேட்க போறோமா?
1: ஆமா, அடுத்து வந்து நம்ம கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு காலர் வந்து ரைட் ஆன்சர் சொல்றாங்களான்னு பாக்கலாம். இவர் ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணாரு. ஓகே, கால் அட்டன் பண்ணிடலாமா?
2: ஓகே, காலர் கிட்டே பேசிடலாம். ஏன்னா என்னாலே வந்து ஆர்வத்தோட சாங் கேட்க போக முடியல, ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம்.
1: ஓகே,
2: வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
2: யார் இங்க வந்து பேசுறீங்க?
4: கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன்.
2: ஓகே கிருஷ்ணமூர்த்தி, இன்னைக்கு நிகழ்ச்சி
4: இருக்கீங்க,
2: கேட்டுட்டு இருக்கீங்களா? நல்லா இருக்கும், நாங்க நல்லா இருக்கோம்.
1: நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நாங்க நல்லா இருக்கோம்.
1: ஓகேங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
4: ஆமா, கேட்டுட்டு இருக்கேன்.
1: ஓகேங்க, க்வெஸ்சன் தெரியுமா?
4: க்வெஸ்சன் என்ன க்வெஸ்சன்?
1: அதாவது என்னன்னா, 4 வேர்ட்ஸ் கொடுக்குவோம், அதுல வந்து பொருந்தாத ஒண்ண கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்னைக்கு கேம்.
4: ஓகே ஓகே. ஆ, சரி சரி.
2: ப்ரோகிராம் கேட்டிட்டு இருக்காரு, ஆனா க்வெஸ்சன் மட்டும் கேட்கலையா?
4: க்வெஸ்சன் இப்போ க்வெஸ்சன் கேட்கல. அதாவது அந்த க்வெஸ்சன் கேட்டிட்டு இருக்க முன்னாடி நான் வந்து ட்ரை பண்றேன்.
1: ஜனவரி, மார்ச், மே, ஜூன், இதுல பொருந்தாத ஒண்ணு.
4: ஜனவரி, மார்ச்,
1: மே, ஜூன்.
4: ஜூன்,
2: மேல அந்த மாதிரி ஒரு லாஜிக்ல யோசிச்சேன். நிகழ்ச்சியில தொடர்ந்து அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் ஊட்டி FM 101.8.
1: இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: பைசன் திரைப்படத்திற்காக அருமையான அந்த பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டஞ்சா பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி
1: எதிரும் புதிரும்
0: நிகழ்ச்சியில பேசுறதுக்காக அடுத்த நேயர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். திருப்பத்தூர் பைமுகலம் சிவகுமார்.
0: சிவகுமார் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கும்.
2: ஓகே மேடம். நிகழ்ச்சிக்கு மேடம் பொருந்தாத ஒன்று தானே கண்டுபிடிக்கணும்.
1: ஆமாங்க, ஆமா, பொருந்தாத ஒன்று.

0: கண்டுபிடிக்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஷோ. கேட்கலாங்க, க்வெஸ்சன் கேட்கலாமா? ஓகே, உங்க க்வெஸ்சன் வந்து தாமரை, ரோஜா, மல்லிகை, சூரியகாந்தி.
1: தாமரை, ரோஜா,
0: மல்லிகை, சூரியகாந்தி.
1: இதுல பொருந்தாதது வந்து தாமரை மேடம்.
2: எதனால தாமரை? தண்ணிக்குள்ள இருக்கும்ல?
1: தாமரை மட்டும் ஏரிக்குள்ள குளத்துல அப்படி இருக்கும் தண்ணியில, மத்ததெல்லாம் மேல செடியில இருக்கும்.
2: கிடையாதே.
1: அப்படி இல்லைங்களா? வேற என்ன மேடம்?
0: அப்படி இல்லைங்க.
2: அடுத்த நேர்கிட்ட கேட்டு பாக்கலாமா?
0: ஓகே.
2: ஹலோ, வணக்கம். ஓகே, நான் ஆன்சர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் கால் அட்டன் பண்ணவே கட் பண்ணிட்டு போயிட்டாரு. அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: நீங்களே தான் மறுபடியும் வந்திருக்கீங்களா?
3: இல்லை மேடம், நான் கஞ்சிபட்டியில இருந்து சண்முகானந்தம் பேசுறேன்.
2: ஓகே ஓகே, வணக்கம். ஸ்லோவா இருந்ததுனால ரிப்பீட்டட் காலர்னு நினைச்சிட்டேன்.
3: சரிங்க மேடம்.
0: ஓகேங்க, க்வெஸ்சன் கேட்கலாமா?
3: கேட்டீங்கல்லங்க மேடம், இந்த மலர்கள் பத்தி கேட்டீங்க. அதுல சூரியகாந்தி தான் வித்தியாசமா தெரியுதுங்க மேடம், பொருந்தாதது அதுதான் நினைக்கிறேங்க மேடம்.
0: எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா?
3: மத்த பூக்கள் எல்லாம் பயன்படுத்துறாங்க, அந்த சூரியகாந்தி பூ மட்டும் எண்ணெய்க்கு பயன்படுத்துறாங்க.
0: ஓகே
2: ஓகே, சூப்பரா வந்து கரெக்டா ஆன்சரோட வந்துட்டீங்க.
0: நம்ம என்ன ட்விஸ்ட் வச்சு நினைச்சாலும் அவங்க கரெக்ட்டா சொல்லிறாங்களே கிட்டகா.
2: கண்டிப்பா. அதோ நம்ம வச்சு, நம்ம வந்து அதல நிறைய விதமான ட்விஸ்ட் இருக்கு. தாமரை கூட சொல்லலாம், பட் நம்ம வச்சு ட்விஸ்ட் கண்டுபிடிக்கணும்ன்றது தான் அந்த ட்ரிக். பட் அத வந்து சொல்லிருக்காங்க. ஏன்னா இப்ப தாமரையும் வந்து ரீசனபிள் தான், கண்டிப்பா தண்ணியில இருக்கும். ஆனா இது வந்து ஒரு நல்ல ஒரு ரொம்பவே ஒரு என்ன சொல்றது, ரொம்ப
0: அறிவுபூர்வமா யோசித்து சொல்லக்கூடிய ஒரு ஆன்சர் அப்படின்னு சொல்ல. சோ அந்த வகையில சூப்பர் ஆன்சர் சொல்லிட்டாரு. காலர் இருக்காங்களா?
2: கண்டிப்பா. வணக்கம்.
0: வணக்கம்.
2: ஹலோ, யார் இங்க வந்து பேசுறீங்க?
4: கோவை செல்வவரம் செய்யத்ர சொல்லுங்க.
0: ஓகேங்க, க்வெஸ்சன் கேட்கலாமா?
4: கேளுங்க.
0: ஓகேங்க, கார், பஸ், ட்ரெயின், லாரி, இதுல பொருந்தாத ஒண்ணு.
4: பொருந்தாத வந்து ரயிலுங்க.
0: எதுங்க?
4: ட்ரெயின். ட்ரெயின்.
0: ட்ரெயினா? எதனால?
4: இப்போ மூணுமே வந்து இதுல பாருங்க, மோட்டர் வண்டிங்க, அது வந்து இன்ஜின்ங்க, அது அது வேறங்க. ட்ரெயின் வேற.
2: பட் ட்ரெயின் கிடையாது, பட் நீங்க வந்து சூப்பரா ட்ரை பண்ணீங்க. அடுத்த நேர்கிட்ட வந்து ஆன்சர் கேட்டு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம்மா.
2: யார் இங்க வந்து பேசுறீங்க?
5: திருப்பூர்ல பாவன் பேசுறேன். நீண்ட நேரம் காத்திருக்கிறது பிறகு என்ன வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
2: ஓகே, ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ, ரொம்ப நேரம் ட்ரை பண்றதுக்காகவே நீங்க இப்ப வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லணும்.
5: இல்ல, தெரிஞ்சவங்க பதில் கடைங்க விநாயகர்லாம் போயிடுச்சு, இப்ப கேளுங்க.
0: ஓகேங்க, கேக்கட்டுமா?
5: கேளுங்க.
0: கார், பஸ், ட்ரெயின், லாரி, பொருந்தாத ஒண்ணு.
5: பொருந்தாத ஒண்ணு லாரின்னு நினைக்கிறேன்.
2: எதனால லாரி?
5: மற்றவர்களா பயணிக்கலாம், பயணிகள் அதுல வந்து சரக்கு மட்டும் கொண்டு போகலாம்.
0: சூப்பர், செம சூப்பரா ஆன்சர் சொல்லிட்டாரு.
2: கண்டிப்பா சூப்பரா வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா ட்ரெயின் கூட வந்து சொல்லலாம், பட் இதுல ரெண்டுலயுமே வந்து எது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டிஃபரன்சியேஷன் சொல்லி பார்க்கும் போது, இந்த மூணுலயுமே வந்து பயணிகள் வந்து நம்ம பயணம்
0: செய்யலாம்.
2: லாரியில வந்து பயணம் செய்யலாம், நம்ம வேணும்னா நின்றுட்டு கூட போகலாம், பட் ஆஃபீஷியலா அதுக்காக வடிவம் அமைக்கப்படல
0: இல்லையா?
2: ஓகே,
0: சோ முடிஞ்சா காலர் இருக்காங்களா?
2: காலர் இருக்காங்க, பேசலாமா?
0: ஓகே.
2: ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் மேடம், திருப்பூர்ல இருந்து ரத்னசாமிங்க.
0: வணக்கம், ஷோ கேட்டுட்டு இருக்கீங்களா?
6: கேட்டிருக்கேன் மேடம்.
0: ஓகேங்க, க்வெஸ்சன் கேட்கலாமா?
6: கேட்கலாங்க.
0: ஓகேங்க, பால், தயிர், வெண்ணெய், மோர், பொருந்தாத ஒன்று.
6: இன்னொரு டைம் சொல்லுங்க.
0: பால், தயிர், வெண்ணெய், மோர்.
6: வெண்ணெய்ங்களா எண்ணெய்ங்களா?
0: வெண்ணெய். வெண்ணெய். வெண்ணெய்.
6: அப்ப எண்ணெயே பொருந்தாது.
0: நான் எண்ணெயே சொல்லுங்க, வெண்ணெய் சொன்னேன்.
2: அருமை, வாழ்த்துக்கள். இது வந்து ரொம்ப ட்விஸ்டான ஒரு க்வெஸ்சன் நினைச்சோம் இல்லையா? ஏன்னா நீங்க சொன்ன லைனே வந்து கரெக்டா வந்து பால், பாலுக்கு அப்புறம் தயிர் கிடைக்கும், தயிருக்கு அப்புறம் வெண்ணெய் எடுப்பாங்க. வெண்ணெய் எடுத்ததுக்கு அப்புறமா
0: ஒரு நெய்யை மட்டும் விட்டுட்டேன், இவருக்கு இது சொல்றதுல அவரு டக்குன்னு சொல்லிட்டாரு.
2: நெய்யை மட்டும் விட்டுட்டு மோர் தான் எடுப்பாங்க, அதுல வந்து கரெக்டா வெண்ணெய்
0: அப்படின்னு சொல்லிட்டாரு.
2: ஆனா நீங்க சொன்ன மாதிரி சப்போஸ் அந்த இது வச்சிருந்தா, நீங்க சொன்ன மாதிரி நெய் வச்சிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ட்விஸ்டா இருந்திருக்கும் நினைக்கிறேன்.
0: கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் இருந்திருக்கும், டக்குன்னு ஆன்சர் வந்திருக்காது.
2: ஓகே, இன்னும் ஆன்சர் சொல்லிட்டாங்க. நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுட்டு வந்து தொடர்ந்து பேசலாம். நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். இது உங்கள் ஊட்டி FM 101.8.
0: இங்க எல்லாமே சம ஹிட்டு.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, वाट अ सरप्राइज, நீ டூக்கேலயும் இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும், பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரே வா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ரத்த ஜாமத்தில் என் ஜன்னலோரத்தில் நிலா நிலா.
1: ஜிபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.
4: நிலையத்தில் நேரம் சரியா 4:42 ஆயாச்சு. ஊட்டி FM 101.8 குவிஸ் ப்ரோக்ராம் சூப்பரா ஜாலியா கேட்டுட்டே இருக்கோம். நம்ம கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கோம். இன்னைக்கு எதிரும் புதிரும்ல பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து சூப்பரா வந்து ஃபைண்ட் த ஆட் மேன் அவுட், அதாவது
5: பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிங்க
4: அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டுட்டே இருக்கோம். நேர்களும் வந்து ரொம்பவே ஆர்வமா வந்து கலந்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இன்றைய நிகழ்ச்சியில பேச போறோம். அடுத்த நேர் வணக்கம்.
5: சுவாரஸ்யமா போயிட்டு தான் இருக்கு, ஆனாலும் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்றதுனால கொஞ்சம் வந்து ஆர்வம் கம்மி ஆகுற மாதிரி தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்கு?
4: ஓகே, ஆர்வம் கம்மி ஆகல, பட் நேர்களுக்கு ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து ஈஸியா ஆன்சர் பண்றதுனால
5: அவங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். நமக்கு என்னன்னா டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்றாங்களே, கொஞ்சம் கஷ்டமா கேட்டிருக்க கூடாதோ அப்படின்னு தோணுது. காலர் வந்துட்டாங்களா?
4: எனக்கு தெரிஞ்ச சில க்வெஸ்சன் எல்லாம் கஷ்டமா தான் இருந்தது, ஆனா அது வந்து அவங்க டக்குன்னு அவங்களுக்கு
5: ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க
4: சொல்லிருக்காங்கன்னு சொல்லணும்.
5: ஓகே,
4: வணக்கம்.
6: உடமலையிலிருந்து கோபாலகிருஷ்ணன் பேசுறேன் மேடம்.
5: வணக்கம், க்வெஸ்சன் கேட்டீங்களா? க்வெஸ்சன் இதுக்கப்புறம் தான் சொல்லணுமா? அது முடிச்சிட்டோமா? கடல், ஆளி, பறவை, ஆறு, இதுல பொருந்தாத
6: ஒண்ணு.
5: கடல், ஆளி, பறவை, ஆறு.
4: அந்த டவுட்ல நீங்க
5: அதுதான் இல்ல க்வெஸ்சனுக்கு நீங்க ஆன்சர் கரெக்டா பொருந்தாத ஒண்ணு சொல்லணும்.
6: கடல், ஆறு, பறவைன்னு சொன்னீங்க, ஆளின்னா என்னங்க? அதுதான் கேக்குறேன்.
4: அதை சொல்லிட்டு நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்களே.
5: ஓகே, அப்ப இந்த க்வெஸ்சனுக்கு ஓகே, அடுத்த கலர் போவோமா?
4: ஓகே, ஹலோ, வணக்கம். வணக்கம்
6: வணக்கம், கோயில்பள்ளத்துல துரை பேசுறேன்.
4: ஓகே துரை, நீங்க ப்ரோக்ராம் கேட்டு இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கு, நீங்களா இருக்கீங்க?
4: நல்லா இருக்கும். நீங்க நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
6: நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க.
5: ஓகேங்க, பொருந்தாத ஒண்ணு கண்டுபிடிக்கணும். க்வெஸ்சன் கேட்கலாமா உங்களுக்கு?
6: அது பறவைங்க.
4: பறவையா?
6: ஆமாங்க.
5: தவறான பதில்.
4: ஓகே, இன்னும் டைம் ட்ரை பண்றீங்களா?
6: சரி சொல்லுங்க.
5: ஓகே, க்வெஸ்சன் என்னன்னா கடல், ஆளி, பறவை, ஆறு.
4: ஓகே, அவர் வந்து ரொம்ப யோசிக்கிறார்.
5: கண்டுபிடிக்க முடியல. ஓகே,
4: அடுத்த நேருக்கு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். வணக்கம்.
7: வணக்கம்ங்க, கரூர் மாவட்டத்துல இருந்து சிவாங்க.
5: ஓகே சிவா, ஷோ கேட்டுட்டு இருக்கீங்களா?
7: ஆறு ஆறு
5: ஆறு தவறான பதில் இல்ல, ஆறு சரியான பதில்.
7: ஆறு
5: சரியான பதில் தான்.
7: பறவை, கடல், இது எல்லாமே கடலுக்கான முருவேர்கள்.
5: சூப்பர்.
7: ஆறுங்கிறது ஆறு. ஓகே, அதனுடைய கிளை.
5: ஓ, சரியான விடைதான்.
4: ஓகே சூப்பர், கரெக்ட் ஆன்சர் சொன்னீங்க, பட் ரீசன் என்ன சொன்னீங்க?
7: அதாவது ஆறு கடலுக்கான வேறு பெயர்கள், பறவை, ஆளிங்கிறது ஆறுங்கிறது, அது ஆறு.
5: அது வந்து நீர்நிலையை, ஓடும் நீர்நிலையை குறிக்கக்கூடிய ஒரு தனி சொல். இந்த கடல், ஆளி பறவை அப்படின்றது வந்து பெருங்கடலை குறிக்கக்கூடிய தமிழ் சொற்கள்.
8: ஓகே, கரெக்ட்டா சொல்லிட்டாரு. வந்து டவுட் கேட்டாரல, ஆளி அப்படினா என்ன அப்படினு சொல்லிட்டாரு.
5: அதுக்கு பதில் சொல்லிரலாமா? ஆளி அப்படின்றது வந்து பெருங்கடலை குறிக்கக்கூடிய ஒரு தமிழ் சொல் தான்.
8: ஓகே, அப்படின்னா இது எல்லாமே வந்து மூணுமே கடல், ஆறுன்றது ஆறு,
5: ஆறு ஓடக்கூடிய ஆறு.
8: ஓகே, நேரு வந்து சூப்பரா வந்து கண்டுபிடிச்சிருக்காரு,
5: கண்டுபிடிச்சிருக்காரு.
8: ஓகே, அடுத்த நேர்கிட்ட கூட பேசிடலாமா? அடுத்த க்வெஸ்சன் கேட்டனா இல்லையா,
5: ஒரு பாடல் கேட்டுட்டு அடுத்த க்வெஸ்சன் கேட்கலாமா?
8: ஓகே, கண்டிப்பா. அண்ட் பாடலுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து இன்னும் 5 மணி வரைக்கும் நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியில கால் பண்ணி நீங்க வந்து கலந்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து நாங்க கேட்கக்கூடிய இந்த பொருந்தாத சொற்களுக்கான ஆன்சரை வந்து நீங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த வரிசையில அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா, அருமையான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்.

0: அருமையான பாடலை கேட்டோம். லப்பர் பந்து திரைப்படத்திற்காக ஊட்டி எஃப்எம் 101.8 அருமையா கேட்டுட்டே இருக்கீங்க.
1: எதிரும்
0: ஓகே, அந்த வரிசையில அடுத்த நேர் ஆர்வமா வந்துட்டே இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம், யார் எங்க வந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்.
2: ஹலோ
1: ஹலோ, வணக்கம்.
2: மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: ஓகேங்க, இன்னைக்கு கேட்டு இருக்கீங்களா ஷோவை?
2: ஆமா கேட்டு இருக்கேன்.
1: ஓகே, உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்கலாமா? வியாழன், செவ்வாய், சனி, நெப்டியூன், இதில் பொருந்தாத ஒன்று.
2: சனி நெப்டியூனா மேடம்?
0: ரெண்டு சொல்றீங்க.
1: அதுதான் ஒண்ணு சொல்லுங்க.
2: வியாழன், வெள்ளி, சனி, நெப்டியூன் மேடம்.
1: வெள்ளி இல்லங்க, வியாழன், செவ்வாய்,
2: செவ்வாய், சனி, நெப்டியூன் தானே
1: கேட்டீங்க? ஆமா ஆமா.
2: நெப்டியூன் மேடம்
1: இல்ல. ஓகே, அடுத்த காலர் இருக்காங்களா?
0: ஓகே, பட் சூப்பரா வந்து ட்ரை பண்ணீங்க. அண்ட் இதுல வந்து நானும் கூட நெப்டியூன் தான் நானும் வந்து கெஸ் பண்ணிருக்கேன், பட் சரியான ஆன்சர் வந்து நேரோ
1: அது கிடையாது. சொல்லும்போது தெரிஞ்சிக்கலாம். ஓகே
0: ஓகே, மறுபடியும் வந்து சொல்லுங்க என்னென்ன கோள்கள்.
1: வியாழன், செவ்வாய், சனி, நெப்டியூன்.
0: ஓகே, அந்த வரிசையில வந்து ஆன்சர் பண்றதுக்காக இன்னொரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம், ரெண்டு பேரும் மாலை. வணக்கம்.
1: வணக்கம்ங்க, சொல்லுங்க. ஷோ கேட்டுட்டு இருக்கீங்களா? க்வெஸ்சன் சொல்லணுமா கேட்டிங்களா?
3: வியாழன் மேடம்.
1: நோ, தவறான பதில்.
0: ஓகே, உங்க பேர் சொல்லுங்க.
3: தூத்துக்குடி இருந்து
0: ஐந்திரச். ஓகே, தூத்துக்குடி இருந்து கால் பண்ணி
1: கால் பண்ணிருக்காரு,
0: பட் கரெக்டான கெஸ் வந்து பண்ணல.
1: கால் பண்ணதுக்காக அவருக்கு பெரிய நன்றி.
0: கண்டிப்பா, இன்னும் வந்து 5 மணி வரைக்கும் டைம் இருக்கு. சோ இந்த குவெஸ்டனுக்கு வந்து நீங்க ஆன்சர் வந்து 5 மணி வரைக்கும் கூட நீங்க பண்ண ட்ரை பண்ணலாம். பட் அதுக்கு முன்ன யாரா ட்ரை பண்ணிட்டீங்க அப்படினா புது குவெஸ்டனுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். இன்னொரு நேர் கூட இருக்காங்க. வணக்கம்
4: மேடம். சனி மேடம், சனி
0: நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு டைம் வந்து அதாவது என்னென்ன கோள்கள் நீங்க வந்து சொன்னீங்க? செவ்வாய், வியாழன்,
1: சனி, நெப்டியூன்.
0: சனி நெப்டியூன், செவ்வாய், வியாழன், சனி, இது மூணும் வருது. நெப்டியூன்ன்றது வார நாட்கள்ல வரது இல்ல.
1: முன்னாடி காலராது ரெண்டு சொன்னாங்க, நீ டக்குன்னு மூணு சொல்லிட்டீங்களே.
0: ஆமா, இதுல வந்து மூணுமே பொருந்தல, அது மட்டும் தான் பொருந்திருக்கு நான் சொல்லுவேன்.
1: ஓகே, ஆன்சர் சொன்னதா தெரியும் அது எப்படி இருக்கு, எந்த ஆன்சர் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஓகே, நான் நினைக்கிறேன் நம்ம வந்து ஆன்சர் வந்து சொல்லிடலாம்.
1: ஓகே,
0: நேரம் வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன்.
1: ஓகே, ஏன்னா நம்ம நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு.
0: கண்டிப்பா.
1: ஓகே, இது ஆன்சர் சொல்லிடலாமா என்னன்னு சொல்லிட்டு?
0: ஓகே சொல்லுங்க.
1: ஓகே, க்வெஸ்சன் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். வியாழன், செவ்வாய், சனி, நெப்டியூன். சோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் தான். செவ்வாய் அப்படின்றது சரியான ஆன்சர். சோ ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மூணுமே வந்து வாயு பெருங்கோள்கள், அதாவது வாயுக்களால் நிரம்பி இருக்க ஒரு கோள்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த செவ்வாய் மட்டுமே வந்து ஒரு திண்ம பாறை கோள் அப்படின்னு சொல்லுவாங்க, ராக்கி பிளான்ட். அதனால இது வந்து இந்த மூணுல இருந்து ஒரு வேரியேஷனா இருக்கக்கூடிய பிளான்ட்.
0: சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப செவ்வாய் கிரகத்துல வந்து தரை இறங்க முடியும், ஏதாவது ஒரு அதுக்கு வந்து நிலம் அப்படின்றது ஒண்ணு இருக்கும்.
1: ஆமா,
0: பிளானட்டுக்குமே நிலம் வாயு இல்லையா, அது வந்து ஒரு கேஸ்னாலதான் இருக்கு. சோ அதுல வந்து போனா அப்ப ஸ்வயங்கன் உள்ள போயிடுவோம், ராக்கெட் ஏதாவது அமிச்சா வாய்ப்பு
1: இருக்கு.
0: ஓகே, இன்றைய நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா நிறைய நேயர்கள் வந்து கால் பண்ணி ரொம்பவே ஆர்வத்தோட
1: ஆன்சர் பண்ணாங்க. ஆமா, அடுத்த டைம் நம்ம இந்த ஷோ பண்ணும் போது கொஞ்சம் டஃப்பான க்வெஸ்சன்ஸ் எடுத்துட்டு வந்தோம்னா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு நம்புறேன்.
0: ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக நீங்க சொன்னது எல்லாமே வந்து ஈஸியான க்வெஸ்சன் கிடையாது, நிறைய ரொம்ப டஃபா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். மிக்ஸ்டா இருந்தது இல்லையா?
1: ஆமா,
0: பாதி வந்து ஈஸியா இருந்துச்சு, பாதி டஃபா இருந்துச்சு. சோ ஒரு நேயர் வந்து ஈஸியா வந்து ஆன்சர் கேட்கும் போது ஆர்வத்தோட கால் பண்ணுவாங்க, நம்மளுக்கு இப்படிதான் இருக்கும், அவங்களுக்கு டஃப் ஆயிடும்.
1: கரெக்ட்.
0: சோ இந்த மாதிரியான ட்விஸ்டும் வந்து சூப்பரா இந்த நிகழ்ச்சியில வந்து நீங்க வச்சிருக்கீங்க.
1: ஓகே, சோ அடுத்த வாரம் இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களை இருந்து விடைபெறுவது அஜய் எஸ் பிரீத்தி
0: மற்றும் ஆர்ஜே கீர்த்திகா. இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய
1: எதிரும் புதிரும் நிகழ்ச்சி.

0: அடுத்த நிகழ்ச்சியை பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வந்தே மாதரம் பாடலின் இரண்டு சரணங்களை மட்டும் பாடப்போவதாக காங்கிரஸ் செயற்குழுவில் முடிவு செய்யப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறை கூறியுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையேயான உறவுகள் ஜனநாயக அடிப்படையில் வலுவடைந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நுகர்வோர் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே செமி கண்டக்டர், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினத்தையொட்டி அவரது வீர வரலாற்றையும் தியாகத்தையும் இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்வோம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நியாய விலைக் கடைகளில் தரமான சன்னரக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையின் கடன் சேவைகள் இணையவழி முறையில் வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி விவசாயிகள் பயன்

அடைவார்கள் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமாரின் கருத்து தமிழகத்திற்கு உகந்தது அல்ல என்றும், காவிரி நடுவர் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை பலவீனப்படுத்தும் வகையில் உள்ளது என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். திருமூர்த்தி அணையிலிருந்து மண் எடுக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்படுவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் தாதம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள மதுரை ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவில் இயங்கி வரும் பல்வேறு தொழில் உற்பத்தி அலகுகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா ஆய்வு செய்தார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 5:02. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு கேட்கலாம் நேர்களே. அந்த வரிசையில இந்த வாரம் வாடாமலர் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம வந்து என்ன தலைப்புல பாடலாம் கேட்க போறோம் அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து கெஸ் பண்ணுங்க. பாதி பாடல்கள் முடிஞ்சதுக்குள்ள நீங்களே வந்து கெஸ் பண்ணிருப்பீங்க என்ன மாதிரி பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வரிசையில முதல் பாடல்

0: வளர்ச்சிக்கு உதவும்
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது.
1: கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு.
0: பொன்மாலை பொழுதில் இன்று தத்துவ பாடல்கள்.
1: யார் வருவார், யாரை பார்த்து அழைப்பார்? புத்தியுள்ள மனிதன் எல்லாம்

சவுந்தரராஜன், பி சுஷிலா குரல்ல, எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில அன்பேவா திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டீங்க. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது.

0: அடிமைப்பெண் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா குரல்கள் அந்த பாடல் ஒலித்தது.
1: மாலை வேளையில் மதுர கானங்களால் உங்கள் மனதை வருடிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வாடாமலர், உங்கள் மனதில் நிலைத்திருக்கும் காவிய நாயகர்கள் நடித்த திரைப்படங்களிலிருந்து இனிமையான பாடல்கள்.
2: நான் காத்திருந்தேன், உன்னை பார்த்திருந்தேன்.
1: இணைந்திருங்கள் ஊட்டி பண்பலை 101.8 உடன்.

உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர் குரல்ல அருமையான பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.

நினைத்ததே முடிப்பவன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குரல்ல எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில அந்த பாடலை கேட்டோம். நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மா

0: தெய்வத்தாய் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குரல்ல அந்த பாடலை கேட்டீங்க. கேட்ட அந்த பாடலோட நிறைவு பெறுகிறது இன்றைய வாடாமலர் நிகழ்ச்சியில் பொன்மாலை பொழுது. நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலியம் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: சீக்கிரம் டிஃபன் பேக் பண்ணுங்க ராஜு, மொபைல வை.
3: அக்கா, பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
2: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
3: அப்ப சரியான நம்பர்
2: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
3: அக்கா, நீங்க காப்பாத்திட்டீங்க.
2: வேலையில இருந்து இல்ல.
3: ஆமா, ஆர்பிஐ சொல்கிறது
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
5: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
6: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
5: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
6: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
5: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: நிகழ்ச்சி நிரல் இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 பெட்டதகமுழு படுகுமொழி பாடல்கள், 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாய

அறிவிப்பு. 7:30 தோட்டமும் தொழிலும். இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மண் வளர்ப்பு நீர்முகம் பங்கேற்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பருக்குன்றம் புதுப்பாக்கம் கே அகிலன் உடன் உரையாடுபவர் பி சரவணன். கறவை மாடு வளர்ப்பு குறித்து சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புலிக்குளம் மாடு இன ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் மற்றும் பேராசிரியர் வி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 நாடகமலர். ஏஐ கெலாட்டா நாடகம் எழுதியவர் ஏ ரமாகாந்தி. அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 10:00 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நாளை நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி தொல்கதைகள் வழங்குபவர் ஆவண காப்பக உரிமையாளர் மற்றும் ஆவண புகைப்பட கலைஞர் வி மதிமாறன் அவர்கள். 7:00 காந்தி அஞ்சலி. 7:15 தமிழில் செய்திகள்.

어디네 할까 봐요. 10달러?

லக்ஷ்மி திரைப்படத்திற்காக சாம்சிஎஸ் குரல் அந்த பாடலை கேட்டீங்க. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியில் திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள்.

சரஸ்வதி சபதம் திரைப்படத்திற்காக பி சுஷீலா குரலில் ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய விளக்கேற்றும் வேளை. திரையில் ஒலித்த பக்தி பாடல்களின் தொகுப்பு.

இயக்கத்தில் பங்கேற்ற மாவீரர் ஒண்டி வீரனின் தியாகமும் வீரமும் போற்றுதலுக்கு உரியது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு அமைப்புகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பேருந்து சேவைகளின் எண்ணிக்கையை தாவேக அரசு குறைக்கக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஈரானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு பாதுகாப்பு, உட்கட்டமைப்பு, சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார திட்டங்களுக்கு போதிய நிதி அளிக்க வேண்டும் என்று தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது. சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெற்ற 31வது தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் இது வலியுறுத்தப்பட்டது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய், கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார், கேரளம் முதலமைச்சர் திரு சதீசன், ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, தெலங்கானா துணை முதலமைச்சர் திரு மல்லுபட்டி விக்ரமார்கா ஆகியோரும், புதுச்சேரி அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் லட்சத்தீவு தலைமை நிர்வாகியும் மூத்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சார்பில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவிடம் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. மேகதாது அணை திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி விவசாயிகள் பயனடைவார்கள் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த அணை திட்டம் இரு மாநிலங்களுக்குமே பயன் தரும் என்று கூறினார். இதனிடையே பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேகதாது அணை தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் தெரிவித்துள்ள கருத்து தமிழகத்திற்கு உகந்தது அல்ல என்று கூறியுள்ளார். காவிரி நடுவர் மன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளை பலவீனப்படுத்தும் வகையில் அவரது பேட்டி அமைந்துள்ளதாக கூறினார்.

0: கூறியுள்ளார். காவிரி நதிநீர் பிரச்சினை தொடர்பாகவோ மேகதாது அணை கட்டுவது தொடர்பாகவோ கர்நாடக முதலமைச்சரின் அழைப்பை ஏற்று தமிழகம் எவ்வித பேச்சுவார்த்தையிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீர்ப்பகிர்வு, மேகதாது அணை ஆகியவை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடர்ந்துள்ள வழக்குகளை விரைவாகவும் திறமையாகவும் நடத்தி மாநிலத்தின் உரிமைகளை தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். விடுதலை போராட்ட இயக்கத்தின் தொடக்க காலத்தில் தாய்நாட்டிற்காகவும் சமூகத்திற்காகவும் தமது இன்னுயிரை தியாகம் செய்த மாவீரர் ஒண்டி வீரனின் தியாகமும் வீரமும் போற்றுதலுக்கு உரியது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஒண்டி வீரரின் 255வது நினைவு தினத்தையொட்டி அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் அவரது வரலாற்றை இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்வோம் என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு அமைப்புகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருப்பதாக மாநில அரசு வெளியிட்டுள்ள கூட்டுறவுத்துறை மானியக் கோரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் 24,830 கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருவதாக அரசு கூறியுள்ளது. அரசின் செயல்பாடுகளை வெளிப்படைத்தன்மையுள்ளதாகவும் நவீன தொழில்நுட்பத்துடன் இணைந்து சிறப்பான சேவையை வழங்குவதற்கான திறன் மேம்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அரசு முடிவு செய்துள்ளது. விவசாயிகள், சுய உதவிக் குழுக்கள், இளையோர் மற்றும் விளிம்பு நிலையில் வாழும் மக்களுக்கான சேவைகளை முழு அளவில் வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கையை அரசு மேற்கொண்டு வருவதாக கொள்கை விளக்க குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மாணவர்கள் கூட்டுறவுத்துறை செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் 2026-27 கல்வியாண்டில் கூட்டுறவுத்துறை மேலாண்மை நிறுவனங்களில் 8,868 மாணவர்கள் பயின்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பர்கூர், லால்குடி மற்றும் ஆத்தூரில் கூட்டுறவு சங்கங்களின் கீழ் செயல்படும் கல்வி நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கை எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. ஆத்தூர் கூட்டுறவு சங்கத்தால் நடத்தப்படும் கல்லூரியில் 14 இளநிலை கல்வி படிப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லால்குடியில் செயல்படும் கூட்டுறவு தொழில்நுட்ப கல்லூரியில் மெக்கானிக்கல், கணினி மற்றும் மின் பொறியியலில் டிப்ளமா படிப்புகள் வழங்கப்படுவதாக மானியக் கோரிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பல பேருந்து சேவைகளை நிறுத்துவதற்கு மாநில அரசு திட்டமிட்டு வருவது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விழுப்புரம் அரசு போக்குவரத்து கழக கோட்டத்தில் டீசல் செலவை குறைத்து வருவாயை உயர்த்தும் நோக்கில் 136 பேருந்து சேவைகள் குறைக்கப்பட்டு விட்டதாகவும் கூறியுள்ளார். அரசு போக்குவரத்தை வணிகமாக கருதாமல் மக்களின் அடிப்படை உரிமையாக கருதி பேருந்து சேவைகளை ரத்து செய்யும் முடிவை ஆளும் தாவேக அரசு கைவிட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்று வருகிறது. தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சென்னை மண்டல மத்திய தகவல் தொடர்பகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த கண்காட்சியில் முக்கிய நலத்திட்டங்களை விளக்கும் அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம், அனைவருக்கும் வீட்டு வசதி திட்டம், தூய்மை பாரத இயக்கம், ஜல்ஜீவன் இயக்கம், இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டம், பிரதமரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம் போன்றவற்றை விளக்கும் அரங்குகளை பயனாளிகள் பார்வையிட்டனர். இந்த கண்காட்சி அரங்குகள் மூலம் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த தகவல்களை அறிந்து கொண்டதாக பயனாளி அபிநந்தினி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நாங்க இங்க 3 நாள் நடக்கிற கண்காட்சிக்கு வந்திருந்தோம். இங்க நிறைய மத்திய அரசு கொடுக்கிற விழிப்புணர்வு திட்டம் பத்தி எங்களுக்கு விளக்கி சொன்னாங்க. அதுல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற செல்வமகள் சேமிப்பு திட்டமும் ஜனனி சுரக்ஷா திட்டம் பத்தியும் தெளிவா விளக்குனது பெண்களுக்கு உதவியா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஜனனி சுரக்ஷா திட்டம் வந்து கர்ப்பிணி பெண்கள் தாய் சேய் உயிர் இழந்துடாம இருக்கிறதுக்காக மத்திய அரசுல இருந்து தொகை கொடுக்கறாங்க. அதே மாதிரி செல்வமகள்

0: சேமிப்பு திட்டம் வந்து பெண்கள் அவங்க கனவு தொலைக்காம இருக்கிறதுக்காக ஒரு சேமிப்பு திட்டமா இருக்கு. இப்ப பெண்கள் வந்து உயர்கல்விக்கும் போலாம், அது இந்த திட்டம் மூலமா நிறைவேறும்னு மத்திய அரசு கொடுக்கிற தொகை. அது மட்டும் இல்லாம அவங்க திருமணம் சார்ந்த செலவுகளுக்கும் இந்த தொகை உதவியாக இருக்கிறது. இதெல்லாம் இங்க வந்த பிறகுதான் எங்களுக்கு தெளிவா விளக்கியிருக்காங்க. ரொம்ப நல்லா சொன்னாங்க. இது எல்லாருக்கும் பயன்பட நாங்களும் மத்தவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா சொல்லுவோம்.
1: செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய கூடும். நாளை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். மதுரை மாவட்டம் தாதம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள மதுரை ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவில் இயங்கி வரும் பல்வேறு தொழில் உற்பத்தி அலகுகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா ஆய்வு செய்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோயில் பேரூராட்சி மற்றும் ஊராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஈரானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் நடைபெற்று வரும் மதுரை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 158 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட் செய்து வரும் திருப்பூர் அணி சற்று முன் வரை 9 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 91 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 31வது தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெற்றது. விடுதலைப் போராட்ட இயக்கத்தில் பங்கேற்ற மாவீரர் ஒண்டி வீரனின் தியாகமும் வீரமும் போற்றுதலுக்கு உரியது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு அமைப்புகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பேருந்து சேவைகளின் எண்ணிக்கையை தாவேக அரசு குறைக்கக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஈரானை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: தெய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தருக்கா பக்கத்துல இருக்க வடக்கமீர் கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,400 வாங்கணும். ஒரு உதவி அவர்கள் ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ள வெடுத்து அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: நேரம் 6:41.
7: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
8: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
9: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
8: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
9: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
8: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
9: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
8: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
9: நம்பிக்கையுடன்

0: வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மனப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மனப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
0: 85% வரை LTV மனப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
0: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மனப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மனப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
3: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
4: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
3: செம்ம டேஸ்ட்.
4: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னரி லெமன்.
5: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.
6: வெட்டத கமலு, படகு மொழி பாடல்கள்.
7: வணக்கம் நேர்களே, வெட்டத கமலு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.

ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்வின் மிகவும் முக்கியமான பரிமாணமாக கருதுவது திருமணம் எனும் ஒரு நிகழ்வு. தனக்கு வரவிருக்கும் மனைவி இப்படி இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை தாண்டி தனக்கு வாய்த்தவள் இவள்தான், இவள் இப்படித்தான் இருப்பாள் என்பதை ஏற்றுக்கொண்டு

அவளுடைய வரவை எதிர்நோக்கும் அந்த நாள் மனநாள். இவ்வளவு நாள் எதிர்பார்ப்பாக இருந்த ஒன்று இன்று நிஜமாக போகிறது. கண்முன்னே அந்த நிகழ்வு நடக்க இருக்கிறது. அந்த நாளில் ஒரு ஆணின் மனம் எப்படி இருக்கும் என்பதை கவித்துவமாக கூறும் ஒரு பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பெட்ட தகமலு. இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பாடல். வாழ்க்கை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதற்கே உரிய மாற்றங்களுடன் தொடர்ந்து ஒரு நதி போல பயணித்து கொண்டே இருக்கிறது. யாராக இருந்தாலும் ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய பால்ய காலத்தையோ அல்லது இளமை காலத்தையோ தாங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருந்த காலத்தையோ நினைவுபடுத்தி பார்ப்பார்கள். அப்படி செய்வதற்கு காரணம் தற்பொழுது இருக்கும் மாற்றத்தையும் முன்பு ஒரு காலத்தில் வாழ்க்கையின் பகுதியாகவும் சமுதாயத்தின் பகுதியாகவும் இந்த உலகத்தின் அங்கமாகவும் இருந்த

தற்போது எப்படியெல்லாம் மாற்றமடைந்துள்ளது என்பதை பற்றிய ஒரு ரீவைண்ட் தான் அது. பழைய காலத்தில், அதாவது ஒரு 100 அல்லது 150 வருடங்களுக்கு முன்பு, நீலகிரி மாவட்டத்தில் வாழ்ந்த படுகர் மக்கள் தங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்பதையும், தற்பொழுது அந்த வாழ்க்கை முறையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது என்பதையும் ஒப்பிட்டு பாடுவதாக அமைந்த ஒரு பாடல். அவர்கள் தவறவிட்ட விஷயங்களை பற்றி பேசுகிறார்கள், விரும்பத்தகாத மாற்றங்கள் என்ன ஏற்பட்டுள்ளன என்பதை பற்றியும் பேசுகிறார்கள். ஆனால் மாற்றமில்லாத வாழ்க்கை வெகு விரைவிலேயே சலித்துவிடும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆனால் ஏற்படும் மாற்றங்கள் நல்விதமாக இருந்தால் அது அனைவருக்கும் நன்று. இதோ பாடல் உங்களுக்காக.

0: இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தொகுத்து வழங்கிய பாடல்கள் உங்களுக்கு இனிமை சேர்த்திருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு பெட்டத கமலு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள் இடம்பெற
2: ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். எழுதியவர் டி பாபு, வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.
3: தமிழகத்தில் பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்வாதாரம், சவுதியில் தமிழக மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு, கல்லூரிகளுக்கான சுற்றறிக்கை, நியாய விலைக் கடைகளில் வழங்கப்படும் அரிசி தொடர்பான காரசார விவாதம் மற்றும் உணவு நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, கூட்டுறவுத்துறை தொடர்பான மானியக் கோரிக்கை மீதான விவாதங்கள் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக சட்டப்பேரவையில் இன்று பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெற்றன. பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று அதற்கான அனுமதியை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி சவுதி அரேபியாவில் தமிழக மீனவர் மீதான துப்பாக்கிச்சூடு குறித்து பேசினார். மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த 4 மீனவர்கள் சவுதி அரேபியாவில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்தபோது ஈரானிய கடற்கொள்ளையர்கள் தாக்கிய சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததையும் 3 பேர் படுகாயமடைந்ததையும் தெரிவித்தார். இதேபோன்று சென்னை காசிமேடு மீனவர்களை ஆந்திர கடற்பகுதியில் மீன்பிடிக்கக் கூடாது என அம்மாநில மீனவர்கள் தாக்கியதோடு படகுகளையும் பறிமுதல் செய்துள்ள சம்பவமும் குறிப்பிடப்பட்டது. தமிழக மீனவர்களுக்கு வெளிநாடு மற்றும் வெளி மாநில மீனவர்களால் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் சம்பவங்களை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, தமிழக மீனவர்கள் சவுதி அரேபியாவில் தாக்கப்பட்டதில் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர் ஈரானிய கடற்கொள்ளையர்களால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார். படுகாயமடைந்த 3 மீனவர்கள் சவுதி அரேபிய மருத்துவமனையிலேயே சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக அந்நாட்டு அரசு விசாரணை மேற்கொண்டு வருகிறது. கொலை செய்யப்பட்ட மீனவர் மாவீரன் உடலை தமிழகம் கொண்டுவரும் முயற்சியை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத், ஜூன் மாதம் 17 தேதி காசிமேடு மீனவர்கள் ஆந்திர கடல்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ஆந்திர மீனவர்கள் காசிமேடு மீனவர்களை தாக்கியதோடு அவர்களின் 7 விசைப்படகுகளையும் அம்மாநில காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் என்றார். காசிமேடு மீனவர்களை ஆந்திர மாநில காவல்துறையில் சிறையில் அடைத்தது தொடர்பாக கடந்த மாதம் 11 தேதி இரு மாநில அரசுத்துறை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அவர் கூறினார். அதுமட்டுமின்றி சிறையில் உள்ள மீனவர்களையும் பறிமுதல் செய்த அவர்களது விசைப்படகுகளையும் விடுவிப்பது தொடர்பாக ஆந்திர மாநில அரசுக்கு கடிதம் எழுதியதோடு தொடர் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறோம் என்றார். இதையடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர் திரு மாரிமுத்து, அனைத்து அரசு கல்லூரிகளின் கல்விச் சூழல் மற்றும் ஒழுங்கு அமைதி பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வது தொடர்பாக அனைத்து கல்லூரி முதல்வர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டதாக

குறிப்பிட்டார். இதில் இடதுசாரிகளை இனம் கண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், இடதுசாரி மாணவர்கள் தொடர்பாக தகவலை சேகரிப்பதற்காகவே இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சுதந்திர நாட்டின் சட்டத்திற்கு புறம்பாக இதுபோன்ற செயலில் அரசு ஈடுபடுவது குறித்து அவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன், குஜிலியம்பாளையம் வட்டாட்சியர் தலைமையிடத்திலிருந்து தகவல் சேகரிக்க அனுப்பப்பட்டவர்கள் தேவையில்லாமல் இதுபோன்ற ஒரு கடிதத்தை எழுதிவிட்டதாக விளக்கம் அளித்தார். இது தொடர்பாக எனக்கு புகார் வந்ததும் உடனே சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரியை பணியிடமாற்றம் செய்துவிட்டோம் என தெரிவித்தார். இதனையடுத்து பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன், அனைத்து கல்லூரிகளுக்கும் அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையில் குறிப்பிட்ட கட்சி மற்றும் அமைப்புகளை பற்றி குறிப்பிட்டிருந்தது. இந்த தகவல் கிடைத்தவுடன் உடனடியாக அந்த சுற்றறிக்கை திரும்ப பெறப்பட்டது. எந்த வகையிலும் மாணவர்களின் உரிமைகளுக்கு எதிராக இந்த அரசின் செயல்பாடு இருக்காது என்றார். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் தொடர்பாக அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு அருண்மொழி தேவன் கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசும்போது, என்எல்சி நிறுவனத்திற்கு நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படாமல் உள்ளது என்றார். அதுமட்டுமின்றி என்எல்சி நிறுவனத்திலிருந்து கொட்டப்படும் களிமண் கழிவுகளால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், கடந்த ஆட்சியின்போது இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அரசு சார்பில் குழுக்கள் அமைக்கப்பட்டதாகவும் கூறினார். அதேபோன்று இந்த அரசும் குழு அமைத்து விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினார். பாமக சட்டமன்ற குழு தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி, தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரும் என்எல்சி நிறுவனம் விவசாயிகளுக்கு பல்வேறு அநீதிகளை இழைத்து வருவதாக குற்றம் சாட்டினர். இதற்கு பதிலளித்த தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, என்எல்சி நிறுவனம் தொடர்பாக பல்வேறு புகார்களை சட்டப்பேரவை உறுப்பினர்கள் முன்வைத்துள்ளார்கள். ஏற்கனவே விவசாயிகள், அரசு அதிகாரிகள், என்எல்சி நிறுவனம் சார்பில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினோம். இந்த புகார்கள் தொடர்பாகவும் அடுத்த கட்டமாக பேச்சுக்கள் நடத்தி உரிய தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்தார். கவனஈர்ப்பு தீர்மானத்தில் திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு பேசுகையில், விருதுநகர் மாவட்டத்தில் இயங்கி வரும் பட்டாசு தொழிற்சாலைகளில் ஆய்வு என்ற பெயரில் இடையூறு செய்வதால் அங்கு பட்டாசு உற்பத்தி வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றார். இன்னும் சில நாட்களில் பருவமழை தொடங்க உள்ள நிலையில் பட்டாசு உற்பத்தி பாதிக்கப்படும் நிலை இருப்பதாக சுட்டிக்காட்டினார். ஆகவே உரிய அனுமதியுடன் செயல்படும் பட்டாசு ஆலைகளின் செயல்பாட்டிற்கு தடையாக இருக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் செல்வி கீர்த்தனா, புதிய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பட்டாசு ஆலைகளில் 5 விபத்துகள் ஏற்பட்டு 6 பேர் உயிரிழந்ததாக தெரிவித்தார். இதன் காரணமாகவே 177 பட்டாசு ஆலைகளில் ஆய்வு மேற்கொண்டு அதில் சரியான விதிமுறைகளை பின்பற்றாத 43 ஆலைகளுக்கு தடை விதித்து, பின்னர் இந்த ஆலைகளும் விதிகளை சரிசெய்த பின்னர் அவர்களுக்கும் உற்பத்தியை தொடங்க தற்போது அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த விஷயத்தில் அரசியல் கட்சிகள் தங்கள் ஆதாயத்திற்காகவே ஆர்ப்பாட்டம் போராட்டம் போன்றவற்றில் ஈடுபட்டு பட்டாசு தொழிலாளர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்த முற்படுவதாக குற்றம் சாட்டினார். அமைச்சரின் விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத திமுக உறுப்பினர்கள் தங்களுக்கு பேச வாய்ப்பளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஆனால் மானியக் கோரிக்கை மீது விவாதத்தை தொடர பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் உத்தரவிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அவை நடவடிக்கைகள் சிறிது நேரம் தடைபட்டது. பின்னர் திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஆஸ்டின் பேசுகையில், சட்டப்பேரவையில் விதி எண் 45 கீழ் கேள்வி நேரம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பது மரபு. இந்த அரசு பொறுப்பேற்று இதுவரை நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கேள்வி நேரம் இடம்பெறவில்லை. உறுப்பினர் தமது தொகுதி தொடர்பாக கேள்வியை சட்டப்பேரவை அலுவலகத்தில் சமர்ப்பித்தால் அதனை 42 நாட்களுக்குள் பேரவை கூட்ட கேள்வி பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும். ஆனால் இந்த அரசின் சட்டப்பேரவை நடவடிக்கையில் இதுவரை கேள்வி நேரம் இடம்பெறவில்லை. ஆகவே இது தொடர்பாக உரிமை மீறல் பிரச்சினையை கொண்டு வரலாமா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர், சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கேள்விகள் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டு அதில் 50 கேள்விகளுக்கு மட்டுமே பதில் பெறப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். அதுவும் ஒரே துறையைச் சேர்ந்த பதிலாக இருப்பதால் கேள்வி நேரத்தில் எடுத்துக் கொள்ளவில்லை என்றும், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது தொகுதி சார்ந்த பிரச்சினைகளை பேச தொடர்ந்து வாய்ப்பளித்து வருவதாகவும் கூறினார். கடந்த ஆட்சிக்காலத்தில் 3 கழித்துக்கூட உறுப்பினர்கள் கேள்விகளுக்கு பதில்கள் பெறப்பட்டுள்ளது. ஆகவே இனிவரும் நாட்களில் கேள்வி நேரம் எடுத்துக் கொள்ளப்படும் என்று அவர் பதிலளித்தார். இதனைத் தொடர்ந்து மானியக் கோரிக்கை மீதான விவாதத்தை திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சக்கரபாணி தொடங்கி வைத்து பேசினார். அப்போது நெல் கொள்முதல் நிலையங்களில் மழையால் நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைவதை சுட்டிக்காட்டினார். மேலும் நியாயவிலைக் கடைகளில் வழங்கப்படும் அரிசி தொடர்பாகவும் பேசினார். அப்போது குறுக்கிட்ட வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன், ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அரிசியை மக்கள் பயன்படுத்துவதில்லை, மாறாக ஆடு, மாடு, கோழி போன்றவற்றிற்கு தீவனமாக பயன்படுத்துவதாக கூறினார். இதற்கு திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து பேரவைத் தலைவரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களை சமாதானப்படுத்திய பேரவைத் தலைவர் திமுக உறுப்பினர் திரு ஏவ வேலுவை பேச அனுமதி அளித்தார். அப்போது பேசிய திரு ஏவ வேலு, முன்பெல்லாம் ரேஷன் அரிசி நிறம் கருப்பு நிறத்தில் இருக்கும், இதனை சரிசெய்து மக்களுக்கு நியாய விலைக் கடைகள் மூலம் தரமான அரிசியை முந்தைய ஆட்சிக்காலத்தில் வாங்கியதாக குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய திமுக சட்டமன்ற குழு துணைத்தலைவர் திரு கே

0: நேரு, நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த மருத்துவர் எனக்கு அளித்த அறிவுரையின்படி நான் ரேஷன் அரிசியையே உண்டு வருகிறேன் என்று கூறினார். அப்போது குறுக்கிட்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவர்ஜுனா, அரசு சார்பில் இலவச மருத்துவம், இலவச கல்வி, இலவச அரிசி ஆகியவை வழங்கினாலும் எங்கிருக்கும் அமைச்சர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் யாருமே அதனை பயன்படுத்துவது கிடையாது. உடல்நிலை சரியில்லை என்றால் தனியார் மருத்துவமனையே நாடிச் செல்கின்றனர். இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலேயே இந்த அரசு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று விரும்புவதாக கூறினார். நியாய விலைக் கடைகளில் தரமான அரிசி வழங்குவது தொடர்பாக முக்கியமான 8 அமைச்சர்களை விவசாய சங்கங்களுடன் ஆலோசனை நடத்த முதலமைச்சர் அறிவுறுத்தினார். அதன் அடிப்படையில் நாங்கள் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையில் சன்னரக நெல்லை உற்பத்தி செய்ய விவசாயிகள் தங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என கோரியுள்ளனர். அந்த வகையில் சன்னரக நெல்லை கொள்முதல் செய்து அதனை அரிசியாக மாற்றி நியாய விலைக் கடைகளில் விநியோகம் செய்ய முடிவு செய்திருப்பதாக திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். இதையடுத்து பேசிய தாவேக்கா உறுப்பினர் டாக்டர் அருண்குமார், தமது தொகுதியான திருவள்ளூரில் சாலைகள் மிகவும் சேதமடைந்திருப்பதால் அதனை போர்க்கால அடிப்படையில் சீர் செய்து தர வேண்டும் என்று வலியுறுத்தினார். அடுத்து பேசிய அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் மரகதம் வெற்றிவேல், தமது பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அமைத்து தர வேண்டும் என்றும், தமது தொகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ள காரணத்தால் 4 வழிச்சாலை அமைத்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். தாவேக சட்டப்பேரவை உறுப்பினர் குழந்தைராணி நாச்சியார், தமது சிவகங்கை தொகுதியில் உள்ள குளங்கள், கண்மாய்கள், நீர்நிலைகள் தூர்வரப்படாமலும் அங்கு சீமை கருவேல மரங்கள் பரவியுள்ளதாகவும் கூறி அவற்றை அகற்றி நீர்நிலைகளை தூர்வார வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு பூண்டி கலைவாணன், நிலவரி ரத்து செய்யப்பட்டதை திரும்ப பெற்று குறைந்த அளவில் நிலவரி வசூலிக்கப்பட வேண்டும் என்றார். டெல்டா விவசாயிகளுக்கு நெல் சாகுபடி செய்ய குறுகிய கால நெல் விதைகளை அரசு வாங்கித்தர வேண்டும் என்றும், நீரிழிவு, புற்றுநோய் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோருக்கு இயற்கை விவசாயம் மூலம் பயிரிடப்பட்ட நெல்லை கொள்முதல் செய்து அதில் உணவுகளை தயாரித்து வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதன் பின்னர் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளித்தபோது தமது துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். இதையடுத்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்ததோடு தமது துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். மொத்தத்தில் இன்றைய பேரவை நடவடிக்கைகள் காரசார விவாதங்களுடன் அமைதியாக நிறைவடைந்தன.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் டி பாபு, வாசித்தவர் வடிவழகி கபிலன். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது திருநெல்வேலி மாவட்ட செய்திகள். எழுதியவர் திருமலை குமார்.
2: நெல்லை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனந்த் மோகன் மூவர்ண கொடியேற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். 30 பயனாளிகளுக்கு 83,58,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். அரசுத்துறை மற்றும் தன்னார்வலர்கள் என 58 பேருக்கு நற்சான்றிதழும் வழங்கப்பட்டது.
3: நெல்லை மாநகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவிலில் ஆடி முளைக்கட்டு திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு 1008 லட்டு அர்ச்சனை வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனையொட்டி கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜை நடைபெற்றது. பின்னர் முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரவில் அம்பாளுக்கு 1008 லட்டுகள் கொண்டு சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே பொத்தையடி கிராமத்தில் உள்ள அசெப்டிக் சிஸ்டம்ஸ் பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தின் தனியார் எரியூட்டு மையத்தில் நெல்லை, திண்டுக்கல், மதுரை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் 1021 வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 17 கோடி ரூபாய் மதிப்பிலான 3,550 கிலோ கஞ்சா நீதிமன்ற உத்தரவின்படி தீயிட்டு அளிக்கப்பட்டது. நாங்குநேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நெல்லை சரக டிஐஜி திருநாவுக்கரசு, திண்டுக்கல் சரக டிஐஜி சசிமோகன், மதுரை சரக டிஐஜி அபினவ்குமார், ராமநாதபுரம் சரக டிஐஜி மணிவண்ணன் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் போதைக்கு எதிரான உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். கடந்த 1905 ஆகஸ்ட் 7 தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கத்தை நினைவுகூரும் வகையிலும் கைத்தறி நெசவாளர்களின் உழைப்பை போற்றி நாட்டின் பாரம்பரிய கைத்தறி தொழிலை மேம்படுத்தும் நோக்கிலும் 2015 முதல் தேசிய கைத்தறி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த நிகழ்வில் சிறப்பு கைத்தறி கண்காட்சி மற்றும் தள்ளுபடி விற்பனை தொடக்க விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனந்த் மோகன் பாரம்பரிய உடையான வேஷ்டி அணிந்து கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி கண்காட்சி மற்றும் விற்பனையை தொடங்கி வைத்தார். கண்காட்சியில் வேஷ்டி, சேலைகள், பெட்ஷீட், பட்டுச்சேலைகள் என ஏராளமான துணிவைகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. அனைத்து பொருட்களுக்கும் 30% தள்ளுபடியும், 2 ஆடைகள் வாங்கினால் 1 ஆடை இலவசம் போன்ற பல்வேறு சலுகைகளும் வழங்கப்படுகின்றன. இவ்விழாவின் ஒரு பகுதியாக நெசவு பயிற்சியில் தொழில்நுட்ப நுணுக்கங்களை கற்றுக்கொண்ட 5 கைத்தறி நெசவாளர்களுக்கு விருதுகளும் முத்ரா கடன் திட்டத்தின் கீழ் அரசு மற்றும் வட்டி மானியத்துடன் நெச

0: பாளர் கூட்டுறவு சங்கத்தின் 11 உறுப்பினர்களுக்கு ₹8.25 லட்சம் கடன் தொகையும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நெல்லை சரக கைத்தறி உதவி இயக்குநர் ஆரோக்கியராஜ், கைத்தறித்துறை அலுவலர்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் நெசவாளர்கள், கூட்டுறவு சங்க பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். போதையில்லா இந்தியாவை உருவாக்க இளைஞர்களிடையே பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக உரையாற்றினார். நெல்லையில் இந்த நிகழ்வை மனோன்மணியம் சுந்தர்நாத் பல்கலைக்கழகத்தில் மாணவ மாணவிகள், இளைஞர்கள் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு கேட்டறிந்து பயன்பெற்றனர். மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மை பாரத் அமைப்பு போதை இல்லாத இந்தியாவை உருவாக்கும் நோக்குடன் போதை இல்லா இளையோர் விக்சித் பாரத் சங்கல்ப் அபியான் என்ற திட்டத்தை ஒருங்கிணைந்து செயல்படுத்துகிறது. இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு போதையில்லா இந்தியாவை உருவாக்குவது குறித்து நாடு தழுவிய அளவில் உள்ள இளைஞர்களிடம் காணொலி வாயிலாக உரையாற்றினார். நாடு முழுவதும் இதில் 1 கோடிக்கும் அதிகமான இளைஞர்கள் பங்கேற்றனர். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு பிரச்சாரம் கலை நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. நெல்லை மாவட்டத்தில் HIV மற்றும் எய்ட்ஸ் நோய் குறித்து விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு மத்தியில் விரிவாக கொண்டு சேர்க்கும் நோக்கில் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தின் சார்பில் சிறப்பு விழிப்புணர்வு நடத்தப்பட்டு வருகிறது. இதன்படி ஆகஸ்ட் 12 முதல் 24 வரையிலான 12 நாட்களுக்கு மாவட்டம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சிறப்பு விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மோகன் கலந்து கொண்டு இந்த பிரச்சார இயக்கத்தை தொடங்கி வைத்தார். கிராமிய கலைகள் மூலம் கருத்துக்களை பொதுமக்களிடம் எளிதாக கொண்டு சேர்க்க முடியும் என்பதால் கரகாட்டம், தப்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் மூலம் எய்ட்ஸ் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு கருத்துக்கள் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டன. மேலும் பொதுமக்கள் அதிகம் பயணிக்கும் ஆட்டோக்கள் மற்றும் பிற வாகனங்களில் எய்ட்ஸ் நோய் குறித்த விழிப்புணர்வு நோட்டீஸ்களும் ஒட்டப்பட்டது. தொடர்ந்து எய்ட்ஸ் இல்லா சமுதாயத்தை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் அமைக்கப்பட்ட விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தையும் மாவட்ட ஆட்சியர் கையெழுத்திட்டு தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அலுவலர்கள், அரசு துறை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
1: இதுவரை இடம்பெற்றது திருநெல்வேலி மாவட்ட செய்திகள். எழுதியவர் திருமலைக்குமார். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் தலைவர் பதவி வகிக்க உள்ள இந்தியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு தென் மாநிலங்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நுகர்வோர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் அதிபராக திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் தலைவர் பதவி வகிக்க உள்ள இந்தியா நிலையான வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் தொடர்பான மத்திய அமைச்சர் திரு பூபேந்திர யாதவின் கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர் கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். மரக்கன்றுகளை நட்டு வனப்பகுதியை விரிவாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு தென் மாநிலங்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் 31வது தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய திரு அமித்ஷா, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம், விண்வெளி, தொழில் வளர்ச்சி, வேளாண்மை, இலக்கியம் உள்ளிட்டவற்றில் தென் மாநிலங்கள் சிறப்பாக பங்காற்றி வருவதாகவும் குறிப்பிட்டார். தென் மாநிலங்களின் கல்வி வளர்ச்சி, திறன்மிக்க பணியாளர்கள், தொழில்துறை நிபுணர்கள் நாட்டின் வளர்ச்சிப் பாதையை செம்மைப்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள், வருவாய் பெருக்கம் உள்ளிட்டவற்றில் தென் மாநில அரசுகளும் மக்களும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தென் மாநிலங்களுக்கு இடையே நிலவும் நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் விரைந்து தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தினார். வந்தே மாதரம் பாடலின் 2 சரணங்களை மட்டும் பாடப்போவதாக காங்கிரஸ் செயற்குழுவில் முடிவு செய்யப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறை கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தேச நலனுக்கு எதிரானது என்றும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை மதிக்காத செயல் என்றும் சுட்டிக்காட்டினார். இந்த பாடலின் 150வது ஆண்டு கொண்டாடப்பட்டு வரும் இத்தருணத்தில் மத்திய அரசு வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாட வேண்டும் என்று கூறியிருக்கும் நிலையில்

0: காங்கிரஸ் கட்சியின் இத்தகைய முடிவு வரலாற்று பிழை என்று அவர் தெரிவித்தார். இதனிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால், காங்கிரஸ் கட்சி கடந்த 1937 ஆண்டிலிருந்தே வந்தே மாதரம் பாடலை பாடி வருவதாக தெரிவித்தார். பிஜேபி இந்த பிரச்சினையை அரசியலாக்குவதாக திரு கே சி வேணுகோபால் குறை கூறினார். நுகர்வோர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய சோதனை மைய சீரமைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தர நிர்ணயத்திற்கான நவீன முறைகளை பயன்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளார். நுகர்வோர் விவகாரத்துறை செயலர் நிதி காரே உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்தியா ஜப்பான் இடையேயான உறவுகள் ஜனநாயக அடிப்படையில் வலுவடைந்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் ஷின்ஜிதோ கோய்சுமியுடனான பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக கூறினார். ஜப்பானில் இயற்கை பேரிடரின் போது அந்நாட்டு மக்களுக்கு இந்தியா உதவியதாக அவர் தெரிவித்தார். இந்தியா ஜப்பான் இடையேயான தூதரக உறவுகளின் 75 ஆண்டு விழா அடுத்த ஆண்டு கொண்டாடப்பட இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இம்மாநாட்டின் போது இந்தியா ஜப்பான் இடையே கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. தில்லியில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையை விசாரிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு ஆர் சுபாஷ் ரெட்டி தலைமையில் 5 உறுப்பினர்கள் அடங்கிய உயரதிகாரம் கொண்ட விசாரணைக் குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது. ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி திரு ரவிசங்கர் ஷா, ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சைலேந்திர கவுர், முன்னாள் சிபிஐ இயக்குநர் திரு ரிஷிகுமார் சுக்லா, ஓய்வு பெற்ற டிஜிபி திரு எல் ஆர் பிஷ்ணோய் ஆகியோர் விசாரணைக் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்த வழக்கு குறித்து தொடர்ச்சியாகவும் குறிப்பிட்ட கால அடிப்படையிலும் விசாரணை மேற்கொண்டு இடைக்கால அறிக்கைகளையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா சிங்கப்பூர் இடையே செமிகண்டக்டர், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் இரு நாடுகளுக்கு இடையேயான 4வது கூட்டத்திற்கு பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மருத்துவம், நிதி தொழில்நுட்பம், டிஜிட்டல் தொழில்நுட்பம், உற்பத்தி துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக கூறினார். மேலும் இந்தியா சிங்கப்பூர் இடையே டிஜிட்டல் திறன் மேம்பாட்டில் ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நக்சலைட்டுகளின் பிடியில் சிக்கி தவித்த மலை கிராம மக்கள் தற்போது மத்திய அரசின் திட்டங்களால் பயன்பெற்று வருகின்றனர். மத்திய மாநில அரசுகள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் கூட்டு முயற்சிகளால் நக்சல் இல்லாத மாநிலமாக சத்தீஸ்கர் உருவெடுத்துள்ளது. மலை கிராமங்களில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டு பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் விஜயகுமார் தெரிவிக்கிறார்.
2: இயற்கை எழில் சூழ்ந்த, எங்கு பார்த்தாலும் பசுமை நிறைந்த சத்தீஸ்கர் மாநிலத்தின் மலை கிராமங்கள் காண்போர் அனைவரின் மனதையும் கொள்ளை கொள்ளும் அளவுடன் திகழ்கின்றன. ஆனால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக துப்பாக்கி சத்தமும் கன்னிவெடி தாக்குதலும் இந்த பகுதியில் ஓயாமல் கேட்ட காலம் இப்போது மாறி வருகிறது. காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவத்தினர் தொடர்ச்சியாக ரோந்து சென்று பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்து வருகின்றனர். மேலும் சாலை வசதியும் தொலை தொடர்பு வசதியும் தற்போது சத்தீஸ்கர் மாநில அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் முன்பிருந்த சூழ்நிலை முற்றிலும் மாறியுள்ளதாக கூறுகிறார் மத்திய ரிசர்வ் போலீஸ் பாதுகாப்பு படையின் உதவி ஆய்வாளர் சக்திவேல்.
3: 3 வருஷம் நான் வரும்போது அங்க ரோடு கிடையாது, டவர் கிடையாது. இங்க மூவ் பண்ணா நாங்க வந்து டூவீலர் தான் மூவ் பண்ணுவோம். எங்களுடைய துப்பாக்கி வச்சுக்கிட்டு டூவீலர் தான் மூவ் பண்ணி போவோம். லீவ் போனா இங்க இருந்து விஜய் அங்க இருந்து ஹெட் குவார்டர்ல எல்லாம் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரெயினை பிடிக்கி வெளியே போவோம். ஆனா இப்ப வந்து ரோடு வசதி ஆயிடுச்சு, கரண்ட் வந்துருச்சு, டவர் வந்துருச்சு. இப்ப கொஞ்சம் 3 வருஷத்துல இப்ப வந்து கொஞ்சம் நார்மலா இருக்குது.

0: தெரிவித்துள்ளது. மொத்தமுள்ள 349 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 343 பேர் இன்று வாக்களித்தனர். ஜமாயதே இஸ்லாமிய உள்ளிட்ட எதிர்க்கட்சி கூட்டணி சார்பில் போட்டியிட்ட ஒலி அகமது 88 வாக்குகள் பெற்றுள்ளார். பங்களாதேஷ் அதிபராக பதவி வகித்த முகமது ஜபாகுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அங்கு தேர்தல் நடைபெற்றது. இலங்கை தலைநகர் கொழும்பில் யூத வழிபாட்டுத் தலத்திற்கு அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு இஸ்ரேல் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் யூத சமூகத்தினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. கொழும்பில் உள்ள யூத வழிபாட்டுத் தலத்தை மூட வேண்டும் என்று வலியுறுத்தி புத்த பிக்ஷுக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கையில் இஸ்ரேலுக்கான தனி தூதரகம் அமைக்கப்படாமல் இருக்கும் நிலையில் புதுதில்லியில் உள்ள இஸ்ரேலிய தூதரகம் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாத ஆண்டு பெருவிழா வரும் 29 தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8 தேதி வரை நடைபெறவுள்ளது. இதனையடுத்து தாம்பரத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தில் ஆம்ஸ்டர்டாமில் தற்போது நடைபெற்று வருகிறது. டி பிரிவில் சீனா 7 புள்ளிகளுடன் முதலிடத்திலும் இந்தியா 4 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திலும் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் தலைவர் பதவி வகிக்க உள்ள இந்தியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு தென் மாநிலங்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நுகர்வோர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் அதிபராக திரு மிர்சா பக்ரூல் இஸ்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் ஒரு நிலையம் ஊட்டி FM 101.8.

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
3: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
4: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
3: செம்ம டேஸ்ட்,
4: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
5: விவசாயிகளுக்கான அறிவிப்பு மற்றும் வானிலை அறிக்கை கேட்கலாம். நீர்களை வரும் நாட்களில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த நாட்களுக்கு மிக லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 18-21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 8-11 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90% ஆகும். மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-90% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4-6 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். வேளாண் அறிவுரை: போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் சார்ந்த பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும்.

பட்டாணி பயிரில் ஃபுரேசியம் வாடல் நோயை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுரட்சி முறையை மேற்கொள்ள வேண்டும்.

கார்பன் டசீன் 2 கிராம் கிலோவிற்கு என்ற அளவில் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். கார்பன் ஆக்சிக்ளோரைடு 0.25%, 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் நனைக்க வேண்டும். முட்டைகோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் இலை வழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். கேரட் செடியில் நூட்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது ஹெக்டேருக்கு 1 டன் வேப்பம் பின்னாக்கு மண்ணில் இடவும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 1 ஹெக்டேருக்கு 250 கிலோ இடுதல். பார்ப்போரிசியம் லிலசினம் 5 கிலோ ஹெக்டேருக்கு என்ற அளவில் இட வேண்டும். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த 1 செடிக்கு ட்ரைகோடர்மா அஸ்பாரலம் அல்லது பெசிலஸ் செப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும்.

0: அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
1: நேரம் இப்போது 7:30. ஆகாஷ்வாணி தொடரும் நிகழ்ச்சி.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: பட்டக்கா, பட்டக்கா, எங்க இருக்கீங்க?
6: வா முத்தழகு, இங்கனதான் இருக்கேன். ஏன் இம்புட்டு அவசரமா கூப்பிடுற? என்ன ஆச்சு?
5: என்ன ஆச்சா? உங்க போன் முதல்ல எங்க?
6: போனா ஆஃப் ஆயிடுதுன்னு சார்ஜில் போட்டிருக்கேன். ஏன் முத்தழகு?
5: உங்களுக்கு போன் போட்டு போட்டு பார்த்துட்டு கடுப்பாகி நானே வந்துட்டேன்.
6: போன் போட்டியா? இருபுல்ல பாக்குற. அட, ஆமா முத்தழகு, போனு சைலண்ட்ல இருந்திருக்கு, அதை நான் கவனிக்கவே இல்லை.
5: அட போங்கக்கா, ஆத்திர அவசரத்துக்கு போன் பண்ணனா கூட எடுக்கலனா எப்படி?
6: கோச்சுக்காத முத்தழகு, அதான் கவனிக்கலன்னு சொல்றேன்ல. ஆமா, என்ன விஷயம்?
5: எல்லாம் உங்க விஷயமா தான்.
6: ஏன் விஷயமாவா?
5: ஆமா ஆமா, நீங்க தான் போன வாரம் என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அண்ணனுக்கு ரொம்ப நாளா மீன் பண்ண வைக்கணும்னு ஆசை இருக்கிறதா சொன்னீங்க. அதெல்லாம் சாத்தியமாகுமா, வச்சா லாபகரமா இருக்குமானு கேட்டுட்டு இருந்தீங்களே, ஞாபகம் இல்லையா?
6: அதெல்லாம் ஞாபகத்துல இருக்கு முத்தழகு, விவரம் தெரிஞ்சாதானே பண்ண முடியும். விவரங்க எதுவும் தெரியாம நான் என்ன பண்ண? ஆமா, இப்ப அதுக்கு என்ன?
5: இப்ப ரேடியோல மீன் வளர்ப்பு பத்தி விவரம் சொல்ல போறதா என் மச்சான் என்கிட்ட சொன்னாரு. அத சொல்றதுக்கு தான் போன் மேல போன் போட்டேன். விவரத்தை கேட்டா உங்களுக்கு மீன் பண்ண தொடங்குறதுக்கு உதவிகரமா இருக்கும்ல.
6: அட, அப்படியா புள்ள? இரு இரு, நான் போய் இப்பவே ரேடியோ

0: மீன் வளர்ப்பு பத்தி செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பாக்கம் கே அகிலன் அவங்க பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அத நாம கேப்போமா?
1: உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்?
2: எனக்கு இப்போ 56 வயசு ஆகும் சார்.
1: என்ன படிச்சிருக்கீங்க?
2: 9வது படிச்சிருக்கேன்.
1: படிச்சுட்டு
2: நான் வந்து எனக்கு சொந்த தொழிலாக வந்து மீன் வளர்க்குறதுக்கு நம்ம கேவிக்கையில் வந்து நம்ம பாலசுந்தரி மேடம் வந்து கிராம வாரியாக டிவி எடுத்துன்னு வந்து மீன் எப்படி வளர்க்கணும், மீன் குஞ்சு குட்டை எப்படி அமைக்கணும், மீன் குட்டை அமைச்சு எவ்வளோ வரைக்கும் மீன் குட்டை அமைச்சா எவ்வளோ லாபம் பெருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் மீன் குஞ்சு வளர்க்குறதை பற்றி பயிற்சி கொடுத்தாங்க. அதான் அப்போ வந்து கேவிக்கையில் ஃபஸ்ட்டு அப்போ தான் ஆரம்பம். ஒரு ஒரு கிராமமாக வருவாங்க.
1: எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி
2: இது? 30 வருஷம் இருக்குன்னு எனக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்த கார்டு இருக்கு.
1: வச்சிருக்கீங்க?
2: வச்சுருக்கேன். 30 வருஷம் இருக்கும். 30 வருஷத்துக்கு முன்னாடி கிராம வாரியாக தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஊர் ஊராக ஒரு ஒரு கிராமம் ஒரு ஒரு நாளைக்கு செலக்ட் பண்ணுவாங்க. இதுமாரி எங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மீனை பற்றி தெரிஞ்சவங்களை கூட்டு போய் ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு டீம் மாதிரி அமைச்சு அந்த டீம் மூலமாக மீன் வளர்க்குறதுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. பயிற்சி கொடுத்து அன்னிலேருந்து மீன் வளர்த்துக்கின்னு தான் இருக்கும். நான் கண்டினியூ வளர்க்குறேன். நான் வந்து ஒரு 30 சென்ட்ல தான் வளர்க்குறேன் மீன்.
1: 30 சென்ட்?
2: ஆமாம், 30 சென்ட்ல தான் வளர்க்குறேன்.
1: மொத்தம் நல்லா இருக்கிறது?
2: நல்லா இருக்குது. எனக்கு ஒரு 2.5 ஏக்கர் இருக்கு.
1: 2.5 ஏக்கரில் 30 சென்ட் தானே ஒதுக்கிறீங்க?
2: ஆமாம் சார். நான் வந்து அதான் பெரும்பாலும் அந்த பஞ்சாயத்து குளம், பஞ்சாயத்து குட்டை, பஞ்சாயத்து ஏரி அது மாதிரி தான் பண்ணுவேன். ஏன்னா இது நம்ம விவசாயம் பண்ணுறதுனால வந்து அந்த அளவுக்கு களிமண் கிடையாது. களிமண் பூமியாக இருந்தால் தான் மீன் வளர்க்குறது. ஆமாம், தண்ணி நிற்கும். மீன் வளர்க்குறதுக்கு ஒரு தகுதியான இதுவாக இருக்கும். ஆனால் களிமண் பூமி கிடையாது. அதனால் களிமண் பூமி இல்லாததுனால அதில் மீன் வளர்க்கலாங்க. அந்த 30 சென்ட்ல மட்டும் தான். அதான் அந்த ஸ்டாக் குஞ்சு கல்கட்டாவிலையோ இல்லை ஆந்திராவிலேருந்தோ எடுப்போம். அந்த குஞ்சு எடுத்து வந்து கொஞ்சம் காலம் ஒரு மாதம் 1.5 மாதம் நம்ம இடத்துல வளர்த்து இதை நாங்கள் மற்ற ஷெட்டுக்கு எங்களுக்கு போக இருக்குது மீதியாக நம்ம ஃப்ரெண்டுங்களுக்கு இது ஒரு நேரத்தில் ஆஃபீஸ்லேயே யாருக்குனா தேவைப்படும்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் கொடுப்போம். முடிஞ்ச பிறகு இந்த பாண்டில் வந்து அது கொஞ்சமாக இப்போது ஒரு 30 சென்ட்டுன்னா எல்லோரும் நினைப்பாங்க ஒரு 3000 விட்டுடலாம், ஒரு 5000 விட்டுடலாம், 5000 விட்டால் நமக்கு 5 டன்னு கிடைக்கும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. 30 சென்ட்டுக்கு ஒரு பாண்டுக்கு நான் 2 பாகமாக 15-15 வச்சுருக்கேன். அந்த 15 சென்ட்டுக்கு வந்து ஒரு 250லேருந்து 300 குள்ளே தான். 300 குஞ்சும் இப்போ ஒரு 30 குஞ்சு ஒரு கட்லா வரும்னா ரோகு ஒரு 30, ரோகு மிருகால் 30. ஏன்னா அந்த 5-6 விதத்தையும் 6 கலப்படமாக விட்டோம்னா நமக்கு வந்து ஒவ்வொன்றும் 1 கிலோவுக்கு வரும். நம்ம அதிகமாக மீன் விட்டோம்னா எவ்வளோ நீங்கள் தீனி கொடுத்தீங்கனாலும் சாப்பிடும். ஆனால் மீன் வந்து
1: வளரவே
2: காரணத்தை கொண்டு 6 மாதம் இல்லை, நீங்கள் 1 வருஷம் வச்சுருந்தீங்கன்னா கூட விட்ட மீன் விட்ட மாதிரியாக இருக்கும், நமக்கு வளராது. என்னடா மீன் வளரலையே, அவங்க கொடுத்த குஞ்சு சரியில்லை, தரம் சரியில்லைன்றதெல்லாம் கிடையாது. மீன் நம்ம எவ்வளோ குறைவாக விடுறோமோ அவ்வளோவும் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். வளர்ச்சி வந்து குறைய வாய்ப்பு கிடையாது. ஆனால் மீன் வந்து அதிகமாக விட்டோம்னா வளர்ச்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எந்த மீனுமே நம்ம இப்போ இந்த ஆஃபீஸில் 4 பேர் உட்காந்துக்கிறோம், நம்ம சுவாசிக்கிறதுக்கு காத்திருக்கோம். இதே ஒரு 100 பேர் உட்காந்தோம்னா நமக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். அதுமாரி எதையுமே குறைச்சி வளர்த்தோம்னா அதிகமாக வளரும் மீன், கண்டிப்பாக வளரும் அதிகமாக.
1: கரெக்டாக சொன்னீங்க. ஒரு இடத்துல 4 பேர் தான் நிற்கிறாங்கன்னா 4 பேர்
2: இருக்கணும். அதில் வந்து நம்ம 40 பேர் இருக்கணும், 40 பேர் இருக்க முடியாது.
1: முடியாது,
2: கஷ்டம்தான். அதனால் அந்த மீன் வந்து பாண்டில் ஒரு பாண்டுக்கு ஒரு சென்ட்டுக்கு இவ்வளோன்னா அந்த சென்ட் மீன் தான் விடணும், அதிகமாக விடக்கூடாது. இதே வந்து ஆக்சிஜன் சுவாசிக்கிட்டு பாருங்கள், வேட்டையாடி சாப்பிட்ற மீன் இப்போ வந்து இந்த
1: விரால் கூட சாப்பிடும்.
2: விரால் கூட சாப்பிடும். அப்புறம் நம்ம புதுசாக இப்போ அந்த வௌவால்னு, நாட்டு வௌவால்னு வந்திருக்கு பாருங்கள், ரூப்சாடா, அது வந்து விடலாம். அது எப்படின்னா அந்த தண்ணியில் வந்து நெருக்கமாக இருந்தாலும் அது அதிகமாக சாப்பிடக்கூடியது. அது இல்லாத வந்து காற்று இல்லைனாலும் மேலே ஆக்சிஜன் எடுத்துக்கும். விரால் மீன் மாதிரி வெளியே வந்து மூச்சு விட்டு ஆக்சிஜன் எடுத்துக்கும். இப்போ இந்த மீன் 500 மீன் விடுறேன்னா ஒரு பாண்டுக்கு, அந்த மீன் இன்னும் ஒரு 50 மீன் இல்லை 100 மீன் கூடுதலாக விடலாம், வளர்ச்சி இருக்கும். அதனால் அது மாதிரி விடலாம். நம்ம கண்டி மீன் எந்த காரணத்தை கூட அதிகமாக மீன் விட்டு ஒரு பாண்டில் வளர்க்கக்கூடாது. 1 ஏக்கர்னால் 1 ஏக்கருக்கு 2000 மீன் இல்லை 2500 மீன் விட்டிங்கன்னா 500 மீன் வந்து வேஸ்டேஜில் போயிடும்.
1: அப்படின்னா
2: ஒரு விதத்தில் இறந்துடும், இல்லை மற்ற மீன் சாப்பிட்றோம் எப்படின்னா ஆகிடும். ஆனால் 2000 மீன் விட்டிங்கன்னா தாராளமாக அது வந்து 2000 மீன் 1 கிலோவுக்கு வரும். நம்ம எதிர்பார்க்குற நாளுக்கு 6 மாசமோ இல்லை 7 மாசத்துலேயும் 1 கிலோ மீன் வளரும். ஆனால் நம்ம நெருக்கமாக விட்டோம்னா நம்ம எந்த நேரத்துலையும் எதிர்பார்க்க முடியாது. அப்படியே இருந்தாலும் நம்ம விடுற 5 ரகம் விடுறோமா, 5 ரகத்தில் 1 ரகம் மீன் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும். எப்படின்னா இறந்துக்கிருந்து போயிடும். அது பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்போ கட்லா மட்டும் இருக்குதுன்னா கட்லா ஒரு 10 கட்லா இருந்ததுன்னா அது வந்து 2 கிலோ 3 கிலோ வளர்ந்துடும். மீதி ரோகு மிருகால் சிசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். ஏன்னா அதில் குறைஞ்ச மீன் கட்லா தான், அது வளர்ந்துடும்.

0: அது மாதிரி வளர நம்ம கண்டி நம்ம நெருக்கமாக மீன் விடக்கூடாது. மீன் வளர்க்குறதுல மட்டும் முதல்ல நெருக்கமாக மீன் விடக்கூடாது.
1: எவ்வளவு குஞ்சு விட முடியுமோ அவ்வளோதான்
0: விடணும். ஆமாம்.
1: இல்லை கட்லா, ரோஹு, மிருகால், சிசி, புல்கண்டை, சாதா கண்டை, அப்படி நிறைய சொல்றீங்க.
0: ஆமாம் சார்.
1: இதெல்லாம் வந்து சேர்ந்து ஒரே குளத்தில் வளர்த்துறலாம் இல்லை?
0: ஒரே குளத்தில் வளர்க்கலாம் சார். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு
1: அடிமட்டம்,
0: மட்டம், மேல்மட்டம்,
1: நடுமட்டம்,
0: நடுமட்டம். இதில் அந்த அஞ்சு மட்டத்துக்கும் அஞ்சு வகையான மீன். அதே பாட்டத்துக்கு வந்து அந்த மிருகாலும் சிசியும், ரோகு அது அதுக்கு மேலே, அதுக்கு மேலே கட்லா. இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜிக்கும் அந்த நீரில் இருக்கிற சத்தை வந்து எடுக்கிற மீன் அந்த மீன் தான் விடணும். அதுக்கு மேலே வேற மீன் விடக்கூடாது.
1: இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் தீனி போடுவீங்க?
0: ஆமாம் சார்.
1: தீனி போட்டால் மேலே மிதக்கும்,
0: மிதக்கும்.
1: மேலே இருக்கிற மீன் மட்டும் சாப்பிட்டு
0: போயிடும்? இல்லை, எல்லா மீனும் கலந்து சாப்பிடும்.
1: எப்படி சாப்பிடும்?
0: இல்லை, நம்ம வழக்கம் பண்ணிடுறோம். தீனி போட்டு வழக்கமாக கொடுக்குறோம். அந்த கொடுக்குற நேரத்துக்கு நம்ம நாலு இடத்துல கொடுப்போம். நாலு இடத்துலையும் நாலு மீன் கலைஞ்சி வந்து சாப்பிடும்.
1: நாம அது வந்து மேலே வந்துருமா?
0: ஆமாம், கண்டிப்பாக வரும். நம்ம போடுற தீனியை வந்து அது எடுக்கும். நீங்கள் தீனி போடாமல் இருந்தீங்கன்னா தான் அந்த தண்ணி எழுகிற ஸ்டேஜுக்கு அது
1: அப்படியே இருக்கும்.
0: நீங்கள் ஒரு நாலு நாளைக்கு தீனி போடலன்னா அந்த நாலு நாளைக்கு அந்த தண்ணி எழுகிறது அந்தந்த ஸ்டெப்பில் இருக்கிறது அது சாப்பிட ஆரம்பிக்கும்.
1: நீங்கள் போடுற தீனிலாம் என்னங்கய்யா?
0: சார், இப்போ நம்ம புல்கண்டை வளர்க்குறோம்னா வேஸ்டேஜ் சார். மார்க்கெட்டுக்கு வந்தோம்னா கோசுத்தடை, எந்த கீரை வகையாக இருந்தாலும் வேஸ்டேஜ், காய்கறி, தக்காளி. இப்போ வந்து நம்ம பழக்கம் பண்ணிக்கணும்னா எதை போட்டாலும் மீன் சாப்பிடுது.
1: எந்த கழிவையும் போடலாம்ல?
0: கழிவுனா நீ வேஸ்டேஜ், ரொம்ப வேஸ்டேஜ், மீன் சாப்பிட்ற மாதிரி வேஸ்டேஜ் போடக்கூடாது. அளவுக்கு நார்மலாக இப்போ கீரை வந்து மார்க்கெட்டில் விற்கலன்னா கீரை வேஸ்டேஜ் எடுத்து போட்டுருவாங்க, கத்த கத்தியாக அது வாங்கிக்கலாம். இந்த கோசு தடை வெட்டுறாங்க, அது கும்பலாக போட்டுருவாங்க, அதை எடுத்துக்கலாம். தக்காளி கூட இப்போ கட் பண்ணி போட்டால் சாப்பிடுது. தக்காளி கூட நல்லா சாப்பிடுது, கத்திரிக்காய் சாப்பிடுது. நம்ம இது இல்லை, தர்பூசணி, தர்பூசணி கூட நீங்கள் வெட்டி போட்டிங்கன்னா சாப்பிடுது. எல்லா மீனுமே சாப்பிடுது. முதல்ல ஒன்று ஒன்று எடுத்துட்டு விட்டுறோம். அப்புறம் இப்போ நம்ம போடுற தீனி அதுதான் சொல்ல அது கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சு
1: பழக்கப்படுத்துகிறோம்.
0: ஆ, பழக்கப்படுத்துகிறோம், கண்டினியூ சாப்பிடுது, போடலாம், சாப்பிடுது, நல்லா சாப்பிடுது. நம்ம பழக்கம் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்குன்னு போய் வெளியே போய் காசு கொடுத்துலாம் வாங்கணும்னு இல்லை. மார்க்கெட்டுக்கு வந்தோம்னா வேஸ்டேஜ் கீழே போடுறாங்க. அந்த வேஸ்டேஜ் கலெக்ட் பண்ணால் ஒரு நாளைக்கு கோஸ்தாழை போடலாம், ஒரு நாளைக்கு வந்து கீரை போடலாம். அது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று கலெக்ட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம பழகிறது தான். இப்போ நமக்கு வாணா இப்போ நம்ம கூட தான் சாப்பிட்றோம். ஒருத்தர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, ஒருத்தர் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. ஒரு தடவை கொடுத்து பழகிட்டால் அதை சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. அதுமாதிரி தான் எல்லாமே பழக ஆரம்பிச்சுனா கொஞ்சம் மீன் நல்லா சாப்பிடும்.
1: இதெல்லாம் பழக்கப்படுத்துறது எவ்வளோ காலம் ஆகும்?
0: ஒன்றுமே இல்லை, நம்ம குட்டியிலேருந்தே நம்ம கொடுக்க வேண்டியது
1: அவ்வளோதான்.
0: குட்டியிலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சோம்னா அது கண்டினியூ ஆகிடும். நீ குட்டியிலேயே புண்ணாக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா புண்ணாக்கு மட்டும் தான் சாப்பிடும். மற்ற மீன் மற்றதை சாப்பிடவே சாப்பிடும்.
1: புண்ணாக்குன்னா கள்ள புண்ணாக்கா?
0: எள்ளு புண்ணாக்கா? கள்ள புண்ணாக்கா எள்ளு புண்ணாக்கா
1: யாருமே கொடுக்கணும், கொடுக்க மாட்டாங்க. ஏன் அவ்வளோ
0: வீட்டு மீன் வளர்ச்சி இருக்காது.
1: எள்ளு புண்ணாக்கு வளர்ச்சி இருக்காது. கடலை புண்ணாக்கு மட்டும்தான் பருத்தி புண்ணாக்கு கூட போடலாம். பருத்தி புண்ணாக்கு போடலாம், பருத்தி புண்ணாக்கு கூட போடலாம். இப்போ நீங்கள் 30 சென்ட் வச்சுருக்கிறீங்க. 30 சென்ட்டுக்கு எவ்வளவு புண்ணாக்கு தேவைப்படும் ஒரு நாளைக்கு? எத்தனை முறை போடுவீங்க? குட்டி விட்டோம்னா எனக்கு டெய்லி ஒரு 3 கிலோ 2 கிலோ வந்து போகுது சார். குட்டிக்கு பெரிய மீனான பிறகு ஒரு நாளைக்கு ஒரு 20 கிலோ நம்ம பெயிண்ட் டப்பா இருக்குல்ல,
0: 1 பக்கெட் எடுத்துமே ஒரு 4 இடத்துல அதை பிரித்து வைப்பேன். காலையில் ஒரு முறை வைப்பேன், சாயந்தரமாக. நான் இப்போது இது மீன் மட்டும் பார்க்கல, ஆட்டோ ஓட்டிக்கின்னு இருக்கிறேன் நான். அந்த 30 வருஷமாகவும் ஆட்டோ தான் ஓட்டுறேன். இடையில் இப்போ காலையில் செங்கல்பட்டுக்கு வந்துட்டேன், இங்கே ஆட்டோ முடிச்சுட்டு போக சொல்லோ இதுமாரி
1: கழிவுகள்லாம்
0: கிடைச்சதுன்னா அது போக சொல்ல வண்டியில் எடுத்து போவேன், போடுவேன். இது ஹோட்டலில் கூட ஒரு 2-3 ஹோட்டலில் நான் இந்த பக்கெட்டி இது கேன்லாம் வச்சுருப்பேன். அவங்க அந்த சாப்பிட்ட பிறகு இந்த சாப்பாடு மீந்துறது, பரோட்டா இதெல்லாம் மீந்தது கொடுக்குறாங்களே அது போட்டு வச்சுருப்பாங்க. அன்னன்னைக்கு எடுத்துமே அதையும் கொடுப்பாங்க. நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக சாப்பிடும்.
1: இலவசமாக தானே கொடுப்பாங்க?
0: ஆமாம், அவங்க வேஸ்ட் கீழே குப்பையில் போடுறது. அவங்களாண்டு வச்சு வச்சுருந்தோம்னா இது எடுத்து அந்த வேஸ்டேஜ் கொடுத்தாங்கன்னா அதை எடுத்துமே போடுவேன், அதை கலெக்ட் பண்ணியும் போடுவேன். கொஞ்சம் பெருசாக எதனா ஏரி மாதிரி எடுத்துனா இந்த மகேந்திரா சிட்டி, அப்புறமா நம்ம இது மறைமலைகரில் பெரிய கம்பெனியில் வந்து இந்த சாப்பாடெலாம் வேஸ்டேஜ் பண்ணுவாங்க. அதுக்கு பேரலில் வச்சு கம்பெனிக்காரனே அதை கான்ட்ராக்ட் மாதிரி விட்டு எடுப்பாங்க வெளியாருங்க. அது ஒரு கேனு 250 ரூபாய்க்கு வாங்குவேன். ஒரு பேரல்
1: வாங்குவீங்க?
0: நான் வாங்குவேன். ஒரு நாளைக்கு 3 பேரல் வாங்கி ஒரு ஏரிக்கு போட்டேன்னா ஒரு 3 நாள் பார்த்து திருப்பி இன்னும் ஒரு பேரல் போடுவேன். ஏன்னா கண்டினியூவாக அதை போட முடியாது. ஏன்னா அது ஆயில் ஐட் அதிகம். அதனால் டெய்லி நம்ம போட்டோம்னா மீன் ஆக்சிஜன் இல்லாத மாதிரி மேலே தூக்கி மேய ஆரம்பிக்கும். அதனால் இன்னைக்கு 3 பேரல் போட்டேன்னா ஒரு 3 நாள் கேப் போட்டு திருப்பி ஒரு 3 பேரல்
1: வெரைட்டியாக கொடுக்குறீங்க?
0: கொடுப்பேன். நமக்கு 6 மாதத்தில் நமக்கு ஒரு இட்லியே கூட ஒரு மீன் முழுங்கிடும். அந்த அளவுக்கு அது சாப்பிட ஆரம்பிச்சதுன்னா டக்குன்னு ஒரு இட்லி மிதந்தான் அப்படி கப்பன் முழுங்கிடும். அந்த அளவுக்கு ஆரம்பிக்கும். ஆனால் பழகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பழகச்சுன்னா கண்டினியூ நல்லா பிடிக்கும் மீன்.
1: இது மாதிரி தீவனத்தை பொறுத்த வரைக்கும் இதை சொல்கிறீங்க, அதில் ஏதாவது நோய் நொடி தாக்குமா?

0: பின்னாடி அதிகமாக வந்து நான் தான் சொல்கிறேன் சார், இப்போது ஒரு நாளைக்கு மூணு பேரல் கொடுத்தோம்னா மூணு நாள் கேப் போடுறோன்னா அது வயிற்றுல இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும். பசி இருந்ததுன்னா அதுக்கு வராது. அதிகமாக ஃபுட்டு வச்சுக்கின்னு அதால் முடியாதா, ஜீர்ணிக்கவும் முடியாதோ, அது பார்த்தா தின்னுடும்.
1: தின்னுடா
0: கிடச்சதோ தின்னுடும், ஆனால் தின்ன தின்னா ஜீர்ணிக்க வாய்ப்பு கிடையாது. ஜீர்ணிக்க வாய்ப்பு இல்லாத நேரத்தில் கண்டிப்பாக அது
1: வெளியில் வராது,
0: இறக்க வெளியே வந்துடும். வெளியே வந்து ஓரமாகப்படுத்துடும், இறக்க ஆரம்பிச்சிடும். அப்பதான் நம்ம போய் எதனா மெடிசன் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு போனோம் கூட இருந்தோம். ஆனா இப்போ அது மாதிரி திட்டமா தீனி கொடுத்தோம்னா அதெல்லாம் தேவையில்லை. அந்த மஞ்சளும் சுண்ணாம்பும் போட்டா போதும், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு இவ்வளவுன்னு போட்டா போதும், அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடும். ஆனா மார்கழி மாசம் கார்த்திகை மாசம் வரும் சார் அந்த அம்மை நோய் மட்டும். ஆனா நம்ம கண்டை மீனுக்கு வரல, இது வரைக்கும் கண்டை மீனுக்கு வரல. விரால் மீன், ஜிலேபி, அந்த சின்ன சின்ன கண்டை மீன் எல்லாம் வருது, இப்போ நாட்டு மீன், அதுக்கெல்லாம் வருது, இதுக்கு வரல இது வரைக்கும். அதனால இது வரைக்கும் அந்த மாதிரி நோய் எதுவும் தாக்கலை.
1: அம்மெல்லாம் வராது?
0: அம்மை வந்து விரால் மீன் தான் சார் அதிகமாக. விரால் மீன், இந்த தேளி, இந்த ஆறா மீன் உற்பத்தி அழிஞ்சதே அந்த அம்மை நோய் தான். இப்போ எங்கேயுமே ஆறா மீனே கிடையாது, நாட்டு மீனில், உள்நாட்டு மீனில் ஆறா மீனே கிடையாது. சுத்தமாக ஆறா மீன், அசுர மீன் இதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த நோய்க்கெல்லாம் அது சீக்கிரமாக.
1: அது என்னங்க ஆறா? அது வந்து ஒரு வகையா?
0: ஆமாம் சார், அதுதான் சார் இருக்கிற மீன்லேயே நல்ல மீன்.
1: சங்கரா கேள்விப்பட்டிருக்கோம், கட்லா
0: வந்து கடல் மீன் சார், அது கடல் மீன். இது நம்ம உள்நாட்டு மீன், ஏரி மீன் வகையில் ஆறா மீன்.
1: ஆறா மீன்,
0: ஆறா மீன் தான் நல்லா இவ்வளோ அகலாக இருக்கும், நல்லா இவ்வளோ நீட்டிருக்கும். இருக்கிற மீன்லேயே அதுதான் நல்ல டேஸ்ட். ஒரே முள், ரெண்டு பக்கம் சதை, நல்லாவும் இருக்கும் மீன், ஆறா மீன்.
1: உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மீன் வளர்ப்பில் எவ்வளவு லாபம் பார்த்துருவீங்க? ஒரு குத்து மதிப்பாக ஏதாவது ஒரு கணக்கு?
0: நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 2 டன் மீன் பிடிக்கலாம்
1: ஒரு ஏக்கரில்.
0: ஒரு ஏக்கரில் 2 டன் மீன் பிடிக்கலாம். 2 டன் மீன் முறையாக 7 மாதம், 6 மாதம்ன்றது நம்ம கரெக்டாக சொல்கிறோம்.
1: 7 மாதம் வச்சு
0: 7 மாதம் நம்ம ஒரு
1: கணக்குக்கு
0: நம்ம மீன் வளர்த்தோம்னா 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 2 லட்சம் ரூபாயில் நீங்கள் மொத்த செலவுமே 1 லட்சம் ரூபாய் கூட வச்சுருங்க. 1 லட்சம் ரூபா 2 அந்த 7 மாதத்துக்கு கழிச்சிட்டிங்கன்னா கூட 1 லட்சம் ரூபா ஒரு விவசாயி ஒரு ஏக்கருக்கு பார்க்கலாம்.
1: அகிலன் ஐயாவுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்கள்.
0: 63 63 85 35 33 11 92 11 92 11.
1: அதுலேயும் உங்களை தொடர்பு கொள்ளலாம்.
0: தொடர்பு கொள்ளலாம்.
1: தொடர்ந்து பண்ண வாழ்த்துக்கள்.
2: என்ன பட்டக்கா, மீன் வளர்ப்பு பற்றி செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பாக்கம் கே அகிலன் அவங்க, பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு எம்புட்ட அருமையாக விளக்கம் கொடுத்துருந்தாங்கல்ல. கேட்டிங்களா, மீன் பண்ண ஆரம்பிக்கலாமா வேணாமா, செலவு அதிகமாகுமா லாபம் இருக்குமா, இப்படி பல சந்தேகத்தை வச்சுக்கிட்டு இருந்தீங்களே, இப்போ அதுக்கெல்லாம் விடை கிடைச்சதா?
3: கிடைச்சது புள்ள, அதான் எல்லா விவரங்களையும் புட்டு புட்டு வச்சிட்டாரு. இனி மீன் பண்ணைய தொடங்குறதுல எந்த தயக்கமும் இல்லை. இந்த விஷயத்த முதல்ல என் மச்சாங்கிட்ட சொல்லணும். சொல்லி மீன் பண்ணைய ஆரம்பிச்சு மீன் வளர்ப்புல லாபத்தை பாத்துற வேண்டியதான். சரி முத்தழகு, கொஞ்சம் இரு, உனக்கு எதுவும் குடிக்க கொண்டாறேன்.
2: அக்கா எங்க எந்திருக்கிறீங்க? இருங்க, அடுத்ததாவும் விவரம் சொல்ல வராங்க.
3: யாரு புள்ள?
2: கறவை மாடு வளர்ப்பு பத்தி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் வி பழனிசாமி அவங்க தான் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. அதையும் கேப்போம்.
4: இந்த கறவை மாடு வளர்ப்பு அப்படின்றது எப்படி லாபகரமான தொழில் அப்படின்றத சொல்லுங்களேன்.
5: பொதுவாக வந்து நம்ம கறவை மாடு இனங்கள், மாட்டு இனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டு இனங்களுடைய பால் உற்பத்தி குறைவாக கொடுக்கக்கூடியது. பட் எல்லாம் வளர்க்கறது வந்து எதுக்கான வேலை பழுவுக்காகத்தான் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய இனங்கள் இருக்கு இந்த நாட்டு மாடுல, அதுல நம்ம புலிக்குளம் மாட்டு இனம் இருக்கு, அதே மாதிரி ஆலம்பாடி அப்படின்ற ஒரு மாட்டினம் இருக்கு, அதே மாதிரி உம்பளச்சாரி அப்படின்னு ஒன்று இருக்கு, பருகூர் அப்படின்னு ஒன்று இருக்கு, காங்கேயம். இந்த வகையான நாட்டு மாடுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பழுவுக்காக, அதாவது உழுவுளுருக்கு, மாட்டு வண்டி இழுக்கிறதுக்கு, இது மாதிரி வந்து தான் நம்ம பயன்படுத்திருக்கணும். இதனோட சராசரி பால் உற்பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 3/4 லிட்டர்ல இருந்து 1 லிட்டர் தான் கிடைக்கும். ஸோ நமக்கு தேவை வந்து இதை அதிக எண்ணிக்கையில் பால் உற்பத்தி பெருக்கணும். இதுக்கு வந்து நம்ம பொருளாதார அடிப்படையில் இதுக்கு வந்து நமக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த நாட்டு மாடுகளை செயற்கை முறை கருவூட்டல் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய தரமான கன்றுகளை, அதாவது கலப்பின கன்றுகளை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நாட்டு மாடுக்கே வந்து இயற்கை முறையில் வந்து சினப்பிடிக்க வைக்கிறோம், செயற்கை முறையில் வந்து நிறைய கலப்பின மாடுகளுடைய செயற்கை கருவூட்டல் வந்துருச்சு. ஸோ அதையெல்லாம் வந்து

0: நம்ம நாட்டு மாடுக்கே போட்டு அதிலிருந்து வரக்கூடிய கலப்பின கன்றுகளை, தரமான கன்றுகளை, கிடேரி கன்றுகளை உற்பத்தி பண்ணி அதிலிருந்து நம்ம வளர்த்து வந்தோம்னா அதிக பால் உற்பத்தி கிடைக்கும். அப்ப இந்த கலப்பின மாடுகள் அப்படின்னு ஏன் போறோம் அப்படின்னா, இந்த கலப்பின மாடுகள் வந்து ஒரு நாளைக்கு கொடுக்கக்கூடிய பால் உற்பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 லிட்டர்லேருந்து 30 லிட்டர் கொடுக்குது. குறிப்பா ஒரு இனம் இருக்கு, கோல்ஸ்டீன் ஃப்ரீசியன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வெள்ளை கலந்த அந்த மாடு கண்டிப்பாக நம்ம தட்பவெப்ப சீதோஷண நிலைக்கு அதுக்கு வேண்டிய கலப்பு தீவனமும் பசுந்தீவனமும் உலர் தீவனம் சரிவிகிதமாக நம்ம கொடுத்து வளர்த்தோம் என்றால் கண்டிப்பாக அதிக பால் உற்பத்தியை எடுக்கலாம். அதே போல ஜெர்சி என்ற ஒரு கலப்பினம் இருக்கின்றது, அந்த கலப்பினத்தையும் நம்ம வந்து வளர்த்தோம்னா அதிக பால் உற்பத்தி எடுக்கலாம்.
1: முதல்லாம் பார்த்தோம்னா சிந்து மாடு, நாட்டு மாடு அப்படின்றது இல்லாம நிறைய ரகங்கள் எல்லாமே இப்ப வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு வந்து லாபகரமா இருப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தீவனத்தோட உற்பத்தியும் அதிகரிக்குது, அதே சமயம் அதுக்கான அந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்றதும் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு இன்னும் லாபகரமா இந்த மாடு வளர்ப்பு அப்படின்னு சொல்லும் போது எடுத்துட்டு போக முடியும்?
0: கலப்பின மாடுகளா இருந்தாலும் சரி, நாட்டு மாடுகளா இருந்தாலும் சரி, நம்ம தொன்று தொட்டு வளர்க்கறது வந்து பாத்தீங்கன்னா மேய்ச்சல் முறை அப்படின்னு சொல்லிட்டு பழகும். குறிப்பா பகல் நேரத்திலையும் ராத்திரி நேரத்திலையும் கிடமாடுன்னு சொல்றோம், அங்கேயே அந்த வயல்வெளியிலேயே வச்சு வளர்க்கறது இருக்கிறாங்க. இது ஒரு முறை, அது கலப்பின மாடுகளையும் வளர்க்கறாங்க, நாட்டு மாடுகளையும் வளர்க்கறாங்க. இரண்டாவது நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, பகல் நேரத்துல மேய்ச்சலுக்கு எடுத்துட்டு போங்க மாட்டை, இரவு நேரத்துல அதுக்கு வேண்டிய ஒரு கொட்டகைய போட்டு மாடக்கூடாது கட்டி. சப்போஸ் நமக்கு வந்து மேய்ச்சல்ல வந்து அதுக்கு வேண்டிய பசுந்தீவனங்கள் கிடைக்கல அப்படின்னா, அந்த மாலை நேரத்துல மாடு வந்து மேய்ச்சலுக்கு முடிந்து கொட்டகைக்கு திரும்பும் போது அதற்கு வேண்டிய பசுந்தீவனத்தை அங்கு நம்ம கொட்டகையில அளிக்கலாம். அப்ப மேய்ச்சல் கலந்த கொட்டகை முறை அதிகமா நமக்கு வந்து நவீன தொழில்நுட்பங்கள் வந்துகிட்டே இருக்கு. இதுல வந்து கொட்டகைக்குள்ளேயே பகல் இரவு இரண்டு வேளையுமே இன்டென்சிவா உள்ளுக்குள்ளேயே வச்சு வளர்க்கற தொழில்நுட்பமும் வந்துருச்சு. சோ இதுல வந்து மாடு வந்து மேய்ச்சலுக்கு போறாது, கொட்டைக்குள்ளே இருக்கும். அப்ப அந்த கொட்டையில வந்து காலையில வந்து கழுவி விடுறதுக்கு அந்த சாணத்தை எல்லாம் எடுத்துட்டு கழுவி விடுவாங்க. அந்த கழுவி விடும் போது அந்த மாடு வந்து வெளியில நிற்கும், அதுல வெளியில வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சிருப்பாங்க, அதுக்கு வேண்டிய தீவன தொட்டி இருக்கும், தண்ணீர் தொட்டி இருக்கும், தீவனத்தை சாப்பிடும், தண்ணியை குடிக்கும். அந்த கொட்டகைகளுடைய தரை வந்து காஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி மீண்டும் இந்த மாடுகள் வந்து கொட்டைக்கு போயிடும். அப்ப பகல் நேரத்திலையும் இரவு நேரத்திலையும் இரண்டு வேளையுமே இந்த மாடுகள் வந்து கொட்டைக்குள்ளேயே இருக்கிறதுனால இதுக்கு வந்து மிக தீவிர முறை அப்படின்னு சொல்றோம். அப்ப மேய்ச்சல் முறை, மேய்ச்சல் கலந்த கொட்டகை முறை, முழுக்க முழுக்க கொட்டகைக்குள்ளே வச்சு வளர்க்கறது, இந்த மூன்று வகையான முறையுமே இருக்கு. மேய்ச்சல் முறையிலேயே நம்ம போனோம்னா அதிகப்படியான தீவன செலவு இல்லை. அப்ப மேய்ச்சல் கலந்த கொட்டைன்னு போகும்போது மேய்ச்சலுக்கு அந்த மாடு வந்து வேண்டிய பசுந்தீவனங்களை சாப்பிட்டு முடிச்ச உடனே குறைவாத்தான் நமக்கு வந்து கொட்டைகளை வரும்போது அது பசுந்தீவனமோ கலப்பு தீவனமோ அது வந்து எடுத்துக்கிறோம். ஆனா முழுக்க முழுக்க கொட்டைகளே வச்சு வளர்க்கும் போது அதுக்கு கலப்பு தீவனமும் கொடுக்கணும், பசுந்தீவனமும் கொடுக்கணும், உலர் தீவனமும் கொடுக்கணும். இந்த வளர்ப்பு முறைக்கு தகுந்த மாதிரி நம்ம விவசாயிகள் எந்த முறையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தேர்ந்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்படி வளர்க்கும் போது ஒரு பக்கம் நமக்கு வந்து பால் உற்பத்தி அது வருமானம் கிடைத்தாலும் நமக்கு செலவழிக்கிறதுக்கு அதிகப்படியான செலவு எதுல வருதுன்னா உற்பத்தி செலவு, தீவன செலவு. அப்ப தீவன செலவை குறிப்பாக கலப்பு தீவன செலவை கம்மி பண்ணணும், குறைக்கணும் அப்படின்னா பசுந்தீவனம் நல்லா கொடுக்கணும், மரவகை பசுந்தீவனம். இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய விவசாயிகள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, மாடுகளையும் ஆடுகளையும் கரெக்டா மழைக்காலங்கள்ல வாங்குவோம், மழைக்காலங்கள்ல மேய்ச்சா கரெக்டா புல்வெளியில அங்க மேய்ச்சல் தரையில அதிகப்படியான புல் இருக்கு, மேயுது. முடிஞ்ச உடனே அந்த கோடை காலம் வரும்போது நாங்க வந்து மாடுகள் எல்லாம் வித்துருவோம், ஆடுகள் எல்லாம் வித்துருவோம் அப்படின்றாங்க. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, ஏன் நீங்க அந்த மாதிரி வந்து போகணும் விக்கணும்? நம்ம என்ன சொல்றோம், பசுந்தீவனம் தான் முக்கியம். அந்த பசுந்தீவனத்தை அதை உற்பத்தி பண்ணக்கூடிய கோடை காலத்திலையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இந்த மரவகை பசுந்தீவனம் தான் நமக்கு வந்து கை கொடுக்கும். அப்போ அந்த மரவகை பசுந்தீவனம் அப்படின்றது வந்து மாடுகள் உண்ணக்கூடியது, ஆடுகள் உண்ணக்கூடிய பசுந்தீவனத்தை நம்ம போட்டு வச்சுருந்தோம்னா மாடுக்கு தீவனமாக நம்ம கொடுக்கலாம். அப்போ இந்த மரவகை பசுந்தீவனம் என்ன, நம்ம கொடுக்காப்புளி, வேம்பு, வாகை, பூவரசு, சூபாவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்ட வெட்ட தளைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஆலமரம் மாதிரி வரும். இந்த இதை நம்பி நிறைய மாடுகள் ஆடுகள் வைக்கலாம். அப்போ இந்த மாடுகள் உண்ணக்கூடிய அந்த மரங்களை நம்ம நட்டு வச்சோம்னா அந்த கோடை காலத்துக்கு நம்ம வந்து அந்த மாட்டுக்கு பசுந்தீவனமா கொடுக்கலாம். அப்ப மாடை வந்து நம்ம வந்து விக்கணும்ன்ற அவசியமே இல்லை, இதுக்கு மழை தான் வேணும் அப்படின்னு இல்லை. அதனால ஒவ்வொரு வீட்லயும் மாடு வச்சிருக்கிறவங்க ஒரு மரம் கண்டிப்பாக இருக்கணும், இருந்தா கோடை காலத்துல சமாளிக்கலாம்.
1: பசுந்தீவனம் கொடுக்கும் போது எந்த அளவுக்கு அதுல இருக்க அந்த கொழுப்பு சத்து அப்படின்றதும் அந்த பாலோட தரம் அப்படின்றதும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
0: கிராமத்தில் அங்கங்க விவசாயிகள் வளர்ச்சி வளர்த்துக்கிட்டு இருக்கிறவங்க பொதுவா பருத்தி கொட்டை புண்ணாக்கு மட்டும் கொடுப்பாங்க, இல்லைன்னா தவிடு மட்டும் கொடுப்பாங்க, இல்ல வைக்கோல் மட்டுமே போடுவாங்க. இது வந்து முறையான சமச்சீர் தீவனம் இல்லை. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, சமச்சீர் தீவனம் அப்படின்றது வந்து ஒரு நாளைக்கு கலப்பு தீவனம் கொடுக்கணும், பசு தீவனம் கொடுக்கணும், உலர் தீவனம் கொடுக்கணும். அப்ப இந்த மூன்று வகையான தீவனமும் சரி விகிதாச்சாரத்துல, கலப்பு தீவனம்னா இவ்வளவு கொடுங்க நீங்க ஒரு நாளைக்கு இவ்வளவு கொடுங்க, அதே மாதிரி பசு தீவனம்னா இவ்வளவு கொடுங்க, உலர் தீவனம்னா இவ்வளவு கொடுங்கன்னு சொல்றோம். இது வந்து சராசரியா ஒரே அளவு இல்லை. சின பிடிக்காத மாட்டுக்கு தனியா அதுக்கு வேண்டிய அடிப்படை தீவனம் அப்படின்னு ஒண்ணு கொடுக்கணும். சினை பிடித்த மாடுக்கு தனியா அதுக்கு ஒரு கிலோ தீவனம், கலப்பு தீவனமும் பசுந்தீவனமும் கூட கொடுக்கணும். அதே மாதிரி பால் கொடுக்கக்கூடிய மாடு, உற்பத்தி செய்யக்கூடிய ஒவ்வொரு லிட்டர் பாலுக்கும் நம்ம அதிகப்படியான கலப்பு தீவனமும் பசுந்தீவனமும் ஒரு கிலோ கூடி கூடி கொடுக்கணும். இதை கொடுத்தாத்தே பால் சத்து இருக்கு இல்லையா, பாலில் உள்ள கொழுப்பு சத்து, அதே மாதிரி கொழுப்பு இல்லாத திடப்பொருள்கள் சொல்றோம் SNF. ஸோ இதை வச்சுதான் பாலோட விலை வந்து தீர்மானிக்கப்படும். அப்ப அந்த கொழுப்பு சத்தும் SNF நமக்கு வந்து வேணும்னா கண்டிப்பாக இந்த பசுந்தீவனம் கொடுத்தோம்னா அதுக்கு நம்ம சாத்திய கூறுகள் உண்டு. அப்ப கொழுப்பு சதவீதம் வந்து நம்ம கூட்டிக்கலாம். அப்ப கலப்பு தீவனம், பசுந்தீவனம், உலர் தீவனம் முறையா கொடுத்தோம்னா கண்டிப்பாக முறையான கொழுப்பு சதவீதம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி கொழுப்பு இல்லாத திடப்பொருட்களும் நமக்கு கிடைக்கும்.
1: கறவை மாடு வளர்ப்பு அப்படின்னு சொல்லும் போது அந்த இனப்பெருக்க காலகட்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. ஏன்னா வளர்ப்பு அப்படின்றதே வந்து பால் உற்பத்திக்காக தான். அப்படி இருக்கிற சமயத்துல அந்த காலகட்டத்துல இந்த மாடுகளோட பராமரிப்பு எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு மருத்துவரோட வழிகாட்டு அவங்க இத முறையா செய்யணும்.
0: மாடு வந்து பருவத்துக்கு வருது அப்படின்னா பருவத்துக்கு வந்து 3 நாள் இருக்கும் மாடு. மாடு கத்துறது மட்டுமே பருவத்துக்கு வந்ததா இல்ல, ரொம்ப அதை காட்டிலும் ஒரு குறிப்பா முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிகுறி இருக்கு. அதாவது மாட்டோட இனப்பெருக்க உறுப்புல இருந்து திரவம் ஒண்ணு ஒரு கோளை மாதிரி அடிக்கும், மேல இருந்து அழுக்கு மாதிரி அடிக்கும், அது வந்து எண்ணெய் மாதிரி அந்த திரவம் வந்து வடியும். இது வந்து கரெக்டா வந்து மாடு வந்து பருவத்துக்கு வந்த ஒரு 12 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த அறையிலிருந்து கீழே தரையில வந்து தொடும். இந்த காலகட்டம் அந்த 12 மணி நேரத்துல நீங்க செயற்கை முறை கருவூட்டல் சினை ஊசி போட்டீங்கன்னா 100% சினை பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏராளம். இதை விட்டுப்பட்டு நீங்க அடுத்த நாள் 2வது நாளையும் பருவத்துக்கு இருக்கிற மாதிரி அறிகுறிகள் இருக்கும். மாடு மேல தாவும், மற்ற மாடுகள் வந்து இந்த மாடு மேல தாவறதுக்கு அனுமதிக்கும், தீவனம் சாப்பிடறது குறையும், பால் உற்பத்தி குறையும், தண்ணி குடிக்காது, மாடு வந்து அப்படியே சோர்வாவே படுத்துக்கிறோம், அடிக்கடி வாழை விலைக்கு போடும். இதெல்லாம் சாதாரண அறிகுறிகள், இந்த அறிகுறிகளை வச்சு சொல்ல முடியாது. அப்ப அதுக்கு வேண்டிய திரவம் வந்து அந்த அறையிலிருந்து விழுகிறது வந்து அந்த முதல் நாள் பருவத்துக்கு வந்து 24 மணி நேரத்துக்குள்ள செலவச்சு போட்டா 100%. 2வது நாள் போட்டோம்னா 50% தான் கருத்தரிப்பு. 3வது நாள் 2 நாள் முடிச்சுட்டு கடைசி நாள் போட்டோம்னா 25% தான் வாய்ப்புகள் இருக்கு கருத்தரிப்புக்கு. அதனால இந்த இனப்பெருக்கம்ன்றது வந்து இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மாடு வந்து சின பிடிச்சிச்சுன்னா கூடுதலாக கலப்பு தீவனமும் பசுந்தீவனமும் உலர் தீவனமும் கொடுக்கணும்.
2: என்ன பட்டக்கா, கறவை மாடு வளர்ப்பு பத்தி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் வி பழனிசாமி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
3: கேட்டேன் முத்தழகு. கறவை மாடு வளர்ப்புல இம்புட்டு வழிமுறைகள் இருக்கே.
2: ஆமாக்கா, அதை நாம சரியா கடைபிடிச்சோம்னா கறவை மாட்டு வளர்ப்புல நாம நினைச்ச லாபத்தை அடைய முடியும்.
3: ஊர்ல மாட்டு பண்ணை வச்சிருக்க என் தம்பிக்கும் இந்த தகவல்களை சொல்றேன், அவனுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும்.
2: நிச்சயம் சொல்லுங்கக்கா, நானும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இந்த தகவல்களை சொல்றேன், அவங்களும் பயனடையட்டும்.
3: ரொம்ப நல்லது புள்ள, இப்பயாச்சும் உனக்கு குடிக்க கொண்டாரு இரு புள்ள.
2: இருக்கேன்க்கா இருக்கேன், டீய கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டு கொண்டாங்க.
4: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
5: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
6: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
5: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
6: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள்

0: நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
2: எப்படின்னா,
1: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
4: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
0: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

அடுத்த அறிவிப்பு தொடரும். சில நொடிகளில் இடம்பெறுவது செய்தி அறிக்கை.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் தலைவர் பதவி வகிக்க உள்ள இந்தியா நிலையான வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் தொடர்பான மத்திய அமைச்சர் திரு புபேந்தர் யாதவின் கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மரக்கன்றுகளை நட்டு வனப்பகுதியை விரிவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு தென்மாநிலங்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் 31வது தென்மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய திரு அமித்ஷா, செயற்கையின் நுண்ணறிவு தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம், விண்வெளி, தொழில் வளர்ச்சி, வேளாண்மை, இலக்கியம் உள்ளிட்டவற்றில் தென் மாநிலங்கள் சிறப்பாக பங்காற்றி வருவதாக குறிப்பிட்டார். தென் மாநிலங்களின் கல்வி வளர்ச்சி, திறன்மிக்க பணியாளர்கள், தொழில்துறை நிபுணர்கள் நாட்டின் வளர்ச்சிப் பாதையை செம்மைப்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள், வருவாய் பெருக்கம் உள்ளிட்டவற்றில் தென் மாநில அரசுகளும் மக்களும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தென் மாநிலங்களுக்கு இடையே நிலவும் நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் விரைந்து தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தினார். மேகதாது அணை திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி விவசாயிகள் பயனடைவார்கள் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த அணை திட்டம் இரு மாநிலங்களுக்குமே பயன் தரும் என்று கூறினார். இதனிடையே பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேகதாது அணை தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் தெரிவித்துள்ள கருத்து தமிழகத்திற்கு உகந்தது அல்ல என்று கூறியுள்ளார். காவிரி நடுவர்மன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளை பலவீனப்படுத்தும் வகையில் அவரது பேட்டி அமைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். காவிரி நதிநீர் பிரச்சினை தொடர்பாகவோ மேகதாது அணை கட்டுவது தொடர்பாகவோ கர்நாடக முதலமைச்சரின் அழைப்பை ஏற்று தமிழகம் எவ்வித பேச்சுவார்த்தையிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். காவிரி நீர் பகிர்வு, மேகதாது அணை ஆகியவை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடர்ந்துள்ள வழக்குகளை விரைவாகவும் திறமையாகவும் நடத்தி மாநிலத்தின் உரிமைகளை தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையேயான உறவுகள் ஜனநாயக அடிப்படையில் வலுவடைந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொசுமியுடனான பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக கூறினார். ஜப்பானில் இயற்கை பேரிடரின் போது அந்நாட்டு மக்களுக்கு இந்தியா உதவி அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியா ஜப்பான் இடையேயான தூதரக உறவுகளின் 75வது ஆண்டு விழா அடுத்த ஆண்டு கொண்டாடப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இம்மாநாட்டின்போது இந்தியா ஜப்பான் இடையே கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த ஒப்பந்தம் கையெழுத்தானது.

நுகர்வோர் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய சோதனை மைய சீரமைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தர நிர்ணயத்திற்கான நவீன முறைகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். விடுதலைப் போராட்ட இயக்கத்தின் தொடக்க காலத்தில் தாய்நாட்டிற்காகவும் சமூகத்திற்காகவும் தமது இன்னுயிரை தியாகம் செய்த மாவீரர் ஒண்டி வீரனின் தியாகமும் வீரமும் போற்றுதலுக்கு உரியது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஒண்டி வீரனின் 255வது நினைவு தினத்தையொட்டி அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் அவரது வரலாற்றை இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் சொல்வோம் என்று கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகங்களில் பல பேருந்து சேவைகளை நிறுத்துவதற்கு மாநில அரசு திட்டமிட்டு வருவது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் விழுப்புரம் அரசு போக்குவரத்துக் கழக கூட்டத்தில் டீசல் செலவை குறைத்து வருவாயை உயர்த்தும் நோக்கில் 136 பேருந்து சேவைகள் குறைக்கப்பட்டு விட்டதாக கூறியுள்ளார். அரசு போக்குவரத்தை வணிகமாக கருதாமல் மக்களின் அடிப்படை உரிமையாக கருதி பேருந்து சேவைகளை ரத்து செய்யும் முடிவை ஆளும் தாவேக அரசு கைவிட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாத ஆண்டு பெருவிழா வரும் 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதனையொட்டி தாம்பரத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் திருப்பூர் அணி வெற்றி பெற்றது. சென்னையில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த மதுரை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்தது. பின்னர் விளையாடிய திருப்பூர் அணி 17.4 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 160 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் 8:05. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நினைத்தாலே இனிக்கும் இந்த நிகழ்ச்சி, நினைத்தாலே இனிக்கும் நேர்களாகிய உங்களுடைய ஃபேவரட்டான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நேர்களாகிய நீங்க கால் பண்ணி மற்றும் வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய ஃபேவரட்டான 80s வெளிவந்த பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ற நிகழ்ச்சி தான் இது. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க கால் பண்ணுடைய நம்பர் 9344901018, 9342901018, 8300019018, 0423 அப்படின்ற கோட் நம்பரோட 2966781 இந்த நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணலாம். அண்ட் வாட்ஸ்அப்லயும் நீங்க வந்து உங்களுடைய ஃபேவரட் சாங்கை நீங்க வந்து கேட்கலாம். அதுக்காக நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 8300019018. இந்த நம்பருக்கு உங்களுக்கு என்ன பாட்டு வேணும், என்ன திரைப்படத்துலேருந்து, நீங்கள் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க, நீங்கள் அதை யாருக்கு டெடிகேட் பண்ணுறீங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா அந்த பாடல்களும் இன்றைய நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் அந்த வரிசையில் இன்றைய நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துகிட்டே இருக்குது. கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: ஜானி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரல்ல அருமையான அந்த பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கிடைஞ்சா பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில இணைய போற முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் நீலகிரி மாவட்டம் மஞ்சூர்ல இருந்து சிவகுமார் பேசுறேங்க மேடம்.
0: ஓகே சிவகுமார், என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
1: மேடம், எனக்கு இந்த புது வசனம் படத்துல இருந்து பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா அப்படிங்கிற பாடலு.
0: ஓகே.
1: இன்னைக்கு என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்து நேத்தம் பேர் வச்சிருக்கிறோம், தக்ஷ்வின்னு சொல்லி. இன்னைக்கு அந்த குழந்தைக்கு நான் வந்து அது ஒரு தாளாட்டு பாடல், நான் அந்த பாடலை விரும்பி கேக்குறேன் மேடம்.
0: ஓகே, உங்களுடைய குழந்தைக்காக அந்த பாடலை கொடுத்தலாம்.
1: ஏன் பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை பேசிருங்க மேடம்.
0: ஓகே கொடுங்க.
1: வணக்கம் மேடம், சொல்லு.
0: ஹலோ.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?

புது வசந்தம் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா குரல்கள் ஒளித்திருந்த பாடல். நீர்கள் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் எந்த நேயர் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ராஜா மெசேஜ் பண்ணிருக்கிறாங்க கிருஷ்ணகிரியில இருந்து. இவங்க ஒரு அருமையான பாடலை கேட்டிருக்காங்க, அந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இதோ.

அருமையான பாடலை கேட்டோம். நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும் கேட்டுட்டே இருக்கீங்க. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில நேர்களாகிய உங்களுடைய ஃபேவரட்டான சாங்ஸ் தான் கேட்டஞ்சா பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக நீங்க வந்து கால் பண்ணி உங்களுடைய ஃபேவரட் சாங்கை நீங்க கேட்கலாம், இல்லைனா வாட்ஸ்அப்ல உங்களுக்கு என்ன சாங் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து மெசேஜும் பண்ணலாம். ஸோ அந்த வரிசையில அடுத்ததான் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கிற நேயர் யாரு எங்கிருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாலகணேசன் மெசேஜ் பண்ணியிருக்கிறாரு ஊட்டிலிருந்து. அண்ட் இவர் ஒரு அருமையான பாடலை கேட்டிருக்காரு, அந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இதோ.

0: இதய கோவில் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்ல அருமையான அந்த பாடலை கேட்டீங்க. ஊடிஎஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும் கேட்டுட்டே இருக்கீங்க. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில அடுத்துதான் எந்த நேயர் அவருடைய விருப்பமான பாடலை விரும்பி கேட்க போறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானா?
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ஊட்டியிலிருந்து எம்பி ரவிச்சந்திரன்.
0: ஓகே, உங்களுக்காக என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: ஒரு அழகான ஒரு பேசும் பாடல், அழகோவியம் என்கிற ஒரு அருமையான பாடல், ரோஜா மலரே என்கிற படத்திலிருந்து. அன்பு அறிவிப்பாளரே,
0: உங்களுக்காகவும் எதற்காகவும் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
1: வீரபுகினி தாங்க.

0: என்ன பாடல கேட்டீங்க? ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கிட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். நிகழ்ச்சியில் இணைய போற நேயர் வணக்கம்.
1: வணக்கம், கும்பகோணம் தளபதி நகர் மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்றைய நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில?
1: அம்மாங்கிற படத்துல இருந்து மழையே மழையே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டை கொடுங்க.
0: உங்களுக்காகவும்

அம்மா திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்ல ஒழித்த அந்த பாடல். நேர்கள் கிடைஞ்ச பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலி இனிக்கும் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் எந்த நேயர் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நித்யா மெசேஜ் பண்ணிருக்காங்க திருப்பூர் மாவட்டம்ல இருந்து. அண்ட் ஒரு அருமையான பாடலை கேட்டிருக்காங்க, டார்லிங் டார்லிங் டார்லிங் திரைப்படத்திற்காக. அந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இது

0: டார்லிங் டார்லிங் டார்லிங் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரல்ல அருமையான அந்த பாடலை கேட்டீங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். நிகழ்ச்சியில் இணைய போற அடுத்த நேயர் வணக்கம், யாரை இருந்து பேசுறீங்க?
1: அன்பான இரவு வணக்கங்களுடன் வருவது நான் ராஜு, ஊட்டி சென்ட் மேரிஸ்ல இருந்து. நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் சார்.
0: என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில உங்களுக்காக?
1: சார், எனக்கு எப்பம் பிரண்ட்ஸ் குடும்பத்தாருக்கும், மார்ஜஸ் குடும்பத்தாருக்கும், தங்கள் குடும்பத்தாருக்கும், பண்புகளில் இணைந்திருக்கும், நினைத்தால இணைக்கும் நிகழ்ச்சியில் எனக்கு அனைத்து அன்புலங்களுக்கும், அரண்மனை கிளியிலிருந்து ராசாவை உன்னை விட மாட்டேன், வாய்ப்புக்கு நன்றி, மகிழ்ச்சி சிஸ்டர்.
0: உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல் இது.

0: மேகலை இதுக்கு திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி அவர்களுடைய குரல்ல அருமையான அந்த பாடலை கேட்டீங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம். மேடம் வணக்கம். மேடம்
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: நீலகிரி மாவட்டம் இலக்கா ரங்கநாதன் மேடம்.
0: சொல்லுங்க ரங்கநாதன், என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்காக?
1: மேடம் எனக்கு மனசுக்குள் மத்த படத்துல இருந்து ஓ பொன்மான் கோயில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மேடம்.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடல் இதோ.

மனசுக்குள் முத்தாப்பு திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடின அருமையான பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசிச்சிருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி. அண்ட் இன்றைய நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் வந்து கால் பண்ணி உங்களுடைய ஃபேவரட்டான சாங்ஸ் எல்லாம் கேட்டீங்க. அண்ட் நிறைய நேயர்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஃபேவரட்டான சாங்ஸ் எல்லாம் கேட்டீங்க. அண்ட் அத்தனை நேயர்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேவரட்டான சாங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கேட்டஞ்சா பண்ணியிருப்பீங்க. அண்ட் ஒரு சில நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைன் கிடச்சிருக்காது. அண்ட் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து மெசேஜும் வந்து பண்ணது நிறைய மெசேஜஸில் நம்ம வந்து ஒரு சில மெசேஜஸ் தான் வந்து செலக்ட் பண்ணி பாடல்கள் கொடுக்க முடியும் இல்லையா. ஸோ அதில் வந்து உங்களுடைய பாடல் இன்றைக்கி வந்து ஒளிபரப்பப்பட்டிருக்காது. ஸோ ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நாளைக்கு இதே டைமுக்கு அதாவது 8:05 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி உங்களுக்காக இருக்குது. ஸோ நாளைக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய ஃபேவரட்டான சாங்கை கேட்டஞ்சா பண்ணலாம். கால் பண்ணியும் கேட்கலாம், வாட்ஸ்அப்லையும் மெசேஜ் பண்ணலாம். ஸோ இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி.

0: ஹாய் மேனகா, புதுசா வீடு கட்டிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன்.
1: ஆமா பிரியா, அந்த ப்ராசஸ் தான் போய்கிட்டே இருக்கு.
0: சரி, மழை நீர் சேகரிப்பு தொட்டி வச்சுதானே பிளான் பண்ணிருக்க?
1: அடடே, அத நான் சுத்தமா மறந்துட்டேனே.
0: மறந்துட்டியா? உன்னோட தலைமுறை இருக்கணும்னு வீடு கட்டுற, அப்போ அதே தலைமுறைக்கு குடிக்க தண்ணீரும் வேணும் இல்லையா?
1: ஆமா பிரியா, கரெக்டா சொன்ன.
0: அதுக்குதான் மழை நீர் சேகரிப்பு தொட்டி. மழை காலத்துல தேவையில்லாம வீணடிக்கிற தண்ணீரை சேர்த்து வச்சு நமக்கு எப்ப வேணுமோ பயன்படுத்திக்கலாம்.
1: அருமையா சொன்ன பிரியா, இப்பவே மழை நீர் சேகரிப்பு தொட்டி வைக்க ஏற்பாடு பண்றேன்.
0: ஒவ்வொரு வீட்டிலும் மழை நீர் சேகரிப்பு தொட்டி வைப்போம்,
1: மழை நீரை சேகரிப்போம்.
2: திரைகானத்தில் அடுத்து சதுரங்கம் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். எஸ்.பி. பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம்.

0: இதுவரை திரைகான முலிவுல அவர கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் இப்போது 9:30.
1: ஆகாஷ்வாணி நாடக மலரில் நேயர்கள் கேட்கவிருப்பது ஏஐ கலாட்டா நாடகம். எழுதியவர் ஏ ரமாகாந்தி. நாடகத்தில் பங்கு பெறுவோர் பாட்டியாக கீர்த்தி, மகன் பாலுவாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், மருமகள் லதாவாக அம்பிகா, பேரன் குமாராக முத்துசெல்வம், பேத்தி ஷாமிலியாக சுபத்ரா தேவி மற்றும் யூடியூபராக தமிழ்ச்செல்வி ஆகியோர். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். இதோ ஏஐ கலாட்டா நாடகம்.
2: மண்ணுல மண்ணன் எடுக்கலாம், கடல்ல கடலன் எடுக்க முடியுமா? அடி கூறு கட்ட மருமகளே, எத்தனை வருஷம் போனாலும் உன என்னால திருத்த முடியுமா? உன் செல்போனு ராத்திரியில வர குல்பி ஐஸ் வண்டி மாதிரி டொங்கு டொங்குன்னு அடிக்குதே, எடுத்தாவே என்னடி?
3: படிச்சுதான் எல்லாரும் சர்டிபிகேட் வாங்குவாங்க, ஆனா இந்த கிழவி டெத் சர்டிபிகேட் எப்பதான் வாங்க போகுதோ தெரியல. கூப்பிட்டீங்களா? எதுக்கு?
2: உன்ன மடியில போட்டு கொஞ்சம் போன் எடுறி.
3: இது என்ன புது நம்பரா இருக்கு, யாரா இருக்கும்? ஹலோ, யாரு?
4: ஹலோ அம்மா, நான் குமார் பேசுறேன். என் போன்ல சார்ஜ் இல்ல, அதான் ஃப்ரெண்ட் நம்பர்ல இருந்து கூப்பிட்டேன். அப்பாட சொல்லி அவசரமா ஒரு 5000 ரூபாய் இந்த நம்பருக்கு போட்டு விட சொல்லுமா, ரொம்ப அவசரம், இப்பவே சொல்லு.
3: அப்படி என்னடா அவசரம்?
4: அம்மா இப்ப சொல்ல நேரம் இல்ல, வீட்டுக்கு வந்து சொல்றேன், அவசரம் உடனே அனுப்ப சொல்லு.
3: என்னங்க என்னங்க?
5: ஏய் என்ன என்ன, மெதுவா சொல்லு. என்ன
3: குமார் போன்ல பேசுனியா?
5: சரி,
3: ஏதோ அவசரமா அவன் ஃப்ரெண்டு நம்பருக்கு ஒரு 5000 ரூபாய் அவசரமா அனுப்ப சொன்னான்.
5: 5000 ரூபாய் கேட்டானா? குமாரா பேசுனியா?
3: ஆமாங்க, குமார் தான் பேசினா. பதட்டமா பேசினா, உடனே அனுப்புங்க.
5: சரி சரி அனுப்புறேன். என்னவா இருக்கும்?
2: எருமைய மேய்க்கிறவன் எமே, புருஷனை மேய்க்கிறவ விமே. அதுதான் உன்னை மேய்க்கிறவன் பொண்டாட்டிய சொல்லிட்டாலே பிறகு என்ன கேள்வி? அனுப்பி வைடா.
5: அனுப்பிட்டேம்மா, இருந்தாலும் ஒரு சந்தேகம் வரும்ல. வேற நம்பருக்கு யாருக்கு அனுப்பிச்சிட்டோம்னா, அதனாலதான் அப்படி யோசனையே. குமார் தான் பேசினானா என்னன்னு தெரியல, இருதான் அனுப்பிட்டேம்மா.
3: சத்தியமா அவன் தாங்க பேசினா, அவன் போனு சார்ஜ் தீந்து போச்சான், அதனால ஃப்ரெண்டு நம்பர்ல இருந்து பேசி பணம் அனுப்ப சொன்னியா. எனக்கு தெரியாதா அவன் குரலு?
2: கண்ணு குரலு மாட்டுக்கு தெரியாதா?
3: கிழவி என்ன மாடுன்னு சொல்றதுக்கு என்ன வசனம் பேசுது? கண்ணு குட்டி குரலு மாட்டுக்கு தெரியாதான்னு. சரி விடுங்க அத்த, வீரபாண்டிய கட்டபொம்மை வசனம் எல்லாம் பேசிக்கிட்டு அதோ குமாரே வந்துட்டானே. என்னடா குமாரு, எதுக்கு அவசரமா உன் ஃப்ரெண்டு நம்பருக்கு 5000 ரூபாய் போன்ல அனுப்ப சொன்ன?
4: என்னமா சொல்ற? நானா பணம் அனுப்ப சொன்னா? ஐயோ என்னமா ஆச்சு உனக்கு? நான் எதுக்கு அவனுக்கு பணம் அனுப்ப சொல்ல போறேன்? நீ முதல் அந்த நம்பரை காட்டு.
3: இந்தா பாரு உன் ஃப்ரெண்ட் நம்பர்.
4: ஐயோ அம்மா, நீ நல்லா ஏமாந்துட்ட. இந்த நம்பர்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, உன்னை யாரோ நல்லா ஏமாத்திட்டாங்கம்மா.
3: உன் குரல் தான்டா கேட்டுச்சு, சத்தியமா சொல்றேன்.
4: ஏமா, அது ஏஐ யூஸ் பண்ணி யாரோ என் குரல்ல பேசி பணத்தை ஏமாத்திருக்காங்க. எப்படியோ நம்ம குடும்பத்தை தெரிஞ்சவங்களா தான் இந்த மோசடியை செஞ்சிருக்கணும். இப்படி நிறைய மோசடி நடக்குதுமா. புது நம்பர் வந்தா முதல்ல எடுக்க கூடாது, அப்படி எடுத்தாலும் எனக்கு போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணனும், இல்லனா இப்படி தான் ஏமாறணும்.
2: என்னமோ செல்போனு ஏஐன்னு போட்டு கொலப்புறிய. எங்க காலத்துல பேங்க்ல தான் பணத்தை எடுத்தோம், நிம்மதியா இருந்துச்சு.

0: 1000 ரூபா போட்டா 1200 ரூபா வட்டியோட வந்துச்சு. இப்ப 1000 ரூபா போட்டா அந்த சார்ஜ் இந்த சார்ஜ்னு கழிச்சு புட்டு 800 ரூபா தான் கிடைக்குது. அது கூட பரவாயில்ல, எவனோ ஒருத்தன் ஃபோன் செஞ்சு நான் பேங்க் மேனேஜர் பேசுறேன், உங்க ஏடிஎம்ல 16 இலக்கம் சொல்லு 32 இலக்கம் சொல்லுன்னு மொத்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு ஏமாத்துற வேலையா பெருகி போச்சு.
1: ஏமா இங்க பாரு, இப்ப ஒன்னு எடுத்துக்க, உன் அனுபவத்துல எவ்வளவு நல்லது சொல்ற, அது உன் பிளஸ் தோணா தோணு கத்தி எங்க உசுரையும் எடுக்கிற, அது ஓ மைனஸ். அதே போல எல்லா தொழில்நுட்பங்கள்லயும் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்குமா. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே, எடுப்பதும் எல்லாம் மழை அப்படின்னு வள்ளுவர் அடிகள் அழகா சொல்லியிருக்காருல. மழை பெய்யல அப்படின்னாலும் கஷ்டம், அதிகமா மழை பெஞ்சாலும் கஷ்டம். சரிடா குமாரு, இன்டர்வியூ போனில என்னாச்சு, வேலை கிடைச்சிச்சா?
2: ஆடா போங்கப்பா, எதிர்காலத்தை நினைச்சு ரொம்ப பயமா இருக்கு. எல்லாத்துலயும் ஏஐ கொண்டு வந்தா இருக்கிறவங்களுக்கு வேலை போயிடுமோன்னு பயமா இருக்கு.
0: ஏண்டா சின்னவனே இந்த ஏஐ அப்படின்னு சொல்றியே, அப்படின்னா என்னடா?
2: பாட்டி மனுஷனுக்கு எத்தனை அறிவு?
0: அட அறிவு கட்டவனே, இது தெரியாதா? 6 அறிவுடா.
2: அந்த 6வது அறிவை தாண்டி ஒன்னு இருக்கு, அதுதான் நுண்ணறிவு. அதை இப்ப செயற்கையா உருவாக்கிட்டாங்களாம். இப்ப செயற்கை நுண்ணறிவு வந்த பிறகு மனுஷ அறிவுக்கு எங்க மதிப்பு இருக்கு? எல்லாத்தையும் ஏஐயே பாத்துக்குமா, அப்புறம் மனுஷனுக்கு என்ன வேலை?
3: குமாரு, அப்படின்னா உன் தங்கச்சிக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லு. ஏன்னா அவதானே கம்ப்யூட்டர் இன்ஜினியர், ஏஐ பத்தி நல்லா புரிச்சு புரிச்சு மேஞ்சுகிட்டு இருக்காளே.
2: இருக்கலாமா, இருந்தாலும் ஏஐ வளர்ச்சியால இனி வெறும் கோடிங் திறமையை வட்டு வச்சு ஒன்னும் பண்ண முடியாதுமா. சிக்கலுக்கு தீர்வு காண்ற திறமையும் அப்புறம் ஏஐய சரியா பயன்படுத்துற அறிவும் தான் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு எதிர்காலத்தையே நிர்ணயிக்க போகுது. சில தொழில்நுட்ப வேலைகளை ஏஐ செஞ்சாலும் மனுஷங்களோட அந்த ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்கும் முடிவெடுக்கிற திறமைக்கும் தான் அதிக மதிப்பு கிடைக்கும் எதிர்காலத்துல. சோ ஐடி ஒர்க்கர்ஸ் புதுசா திறமைகளை கத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்பெல்லாம் கோடிங் இல்லமா, ஸ்மார்ட் திங்கிங் தான் சக்சஸ்க்கு முக்கியம்.
4: என்ன நம்ம வீட்ல காலையிலேயே பட்டிமன்றம் நடக்குது?
0: வாடி என் செல்ல பெத்தி சாமிலி குட்டி, உங்க ஆத்தா இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சாலோ தெரியல, 5000 எவங்கிட்டயோ தொலைச்சிட்டு நிக்கிறா. எங்க காலத்துல கரண்ட் இல்ல, போனு இல்ல, கம்ப்யூட்டரு இல்ல, காரு இல்ல, பஸ் இல்ல, கட்ட வண்டியில தான் குலதெய்வம் கோயிலுக்கு போய் நிம்மதியா இருந்தோம். இன்னைக்கு செல்போனா கம்ப்யூட்டரா ஏஐயா அத்தனை கருவியும் கண்டுபிடிச்சு என்ன பிரயோசனம்? எல்லா வேலையும் கருவியே செஞ்சுட்டா அப்புறம் ஏன் சீக்கு வராது? அம்மியில அரைச்சா அழகு வரும், உலக்கையில குத்துனா உடம்பு மெலியும், தண்ணிய இறைச்சா தடுமம் கூட பிடிக்காது. இதெல்லாம் செய்யாம எல்லாருக்கும் சிசேரியந்தியா, இல்லனா ஏஏ புள்ளைய பெற்றும் போல.
4: சூப்பர் பாட்டி சூப்பர். உண்மையாவே ஏஐ மூலமா உலகின் முதல் ஆண் குழந்தை IVF முறைய பயன்படுத்தி மனித கைகள் இல்லாம ஏஐ மூலம் ரிமோட் டிஜிட்டல் கட்டுப்பாடு வழியா மெக்சிகோல 40 வயசு பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு.
0: கிருஷ்ணா கிருஷ்ணா, சரி அத விடு, அந்த 5000 எவன் ஏமாத்தி இருப்பான், எப்படி ஏமாத்துனியா? டேய் குமாரு, பொய் சொல்லாம சொல்லு, அந்த பணத்தை நீ தானே ஏமாத்தி வாங்கின?
3: அவனை கண்டாலே நீங்க கரிச்சு கொட்டுவீங்களே.
4: அம்மா, அவன் தாமா நேத்து என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, விடாத புடி.
2: ஏ குண்டு, என்ன ஐடில வேலை பாக்குறன்ற திமுறா?
4: ஆமாண்டா தண்டசோறு, 10 அரியர் வச்சிருந்தா எப்படி வேலை கிடைக்கும்?
2: அம்மா பாரும அவள.
3: ஏய் விடுறா குமாரு, அவ அப்படித்தான் பேசுவா, நீ சாப்பிடவா.
2: சாப்பாடு தானே, இந்தா வாரே.
0: கண்ணே நம்பாதே, உன்னை ஏமாத்தும்

0: என்ன பாட்டி பாட்டெல்லாம் பட்டைய கிளப்புது, ராத்திரி ஆயிருச்சு தூங்காம என்ன அப்படி பாடிக்கிட்டு இருக்க?
1: ஆமாண்டி பேத்தி, எங்க காலத்துல நினைத்தத முடிப்பவே அப்படின்ற படத்துல பா நீலகண்டன் டைரக்ஷன்ல இந்த பாட்டு அன்னைக்கே வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு உங்க ஏஐயோ பிஐயோ அந்த பாட்டையே உண்மையாக்கிட்டாங்க. போன்ல என்னென்ன பித்தலாட்டம் செய்ய போறாங்களோ தெரியல. சரிடி பேத்தி, எனக்கு ஒரு சந்தேகம்.
0: என்ன பாட்டி, என்ன சந்தேகம் உனக்கு? கேளு சொல்றேன்.
1: நீங்க என்னென்னவோ செய்றீங்களே, என் மருமக அத உங்க அம்மா என்ன பத்தி மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானு ஏஐல கண்டுபிடிக்க முடியுமா?
0: அட, இந்த ஐடியா சூப்பரா இருக்கே. நான் எப்படியாவது அதை கண்டுபிடிச்சு உனக்கு தர்றேன். சரி, நைட்டு 10 ஆச்சு, நான் தூங்க போறேன். குட் நைட் பாட்டி.
1: குட் நைட் ராசாத்தி.
0: பாட்டி என்ன சொன்னாங்க? அம்மா மனசுல நினைக்கிறத அப்படியே பாட்டி தெரிஞ்சுக்கிறனுமா? இப்படி ஒரு சாஃப்ட்வேர் நம்மளால உருவாக்க முடியுமா? அப்படி உருவாக்கிட்டா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நம்ம பஸ்ல போயிட்டு இருக்கோம்னா, நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்க அவங்க நினைக்கிறத வச்சு அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கலாம். அதனால திருட்டு பயம் இல்லாம பயணம் செய்ய முடியும். மத்தவங்க நினைக்கிறத முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால உலகத்துல திருட்டு கொலை கொள்ளை வன்முறை அத்தனையும் அழிச்சிடலாம். ஆனா அது சாத்தியமான்னு தெரியல. ஏன் சாத்தியம் இல்லை? இந்த நவீன தொழில்நுட்பத்தை நம்மளால ஏன் உருவாக்க முடியாது? உருவாக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில கூட யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். அதை திருப்பி இப்ப பார்த்துட்டேன்னா சரியா வந்துடும், ஒரு யோசனை கிடைக்கும். இந்த இப்ப உடனே பாக்குறேன்.
2: நினைத்தாலே இயங்கும் கம்ப்யூட்டர் செல்போன் உடல் உறுப்பு செயல் இழந்தவர்களுக்கு வரப்பிரசாதமா ஆக போற ஒரு புதிய தொழில்நுட்பம். சின்னதா கற்பனை செஞ்சு பாருங்களேன். கை கால்களை அசைக்க முடியாத ஒரு நபர் கம்ப்யூட்டரையோ அல்லது செல்போனையோ தொடாமல் வெறும் நினைப்பாலேயே இயக்குனா எப்படி இருக்கும்? இது ஏதோ சினிமா கதை இல்லங்க. உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரரா இருக்கிற எலான் மஸ்க் அவர்கள் இத நிஜமாக்கியிருக்காரு. அதுக்கு பேரு நியூராலிங் அப்படின்ற ஒரு நவீன தொழில்நுட்பம் தாங்க. மனுஷங்களோட மூளையில மிகச்சிறிய, அதாவது ஒரு நாணயத்தின் அளவே இருக்கிற ஒரு எலக்ட்ரானிக் சிப்ப அறுவை சிகிச்சை மூலமா பொருத்துவதுதான் இந்த திட்டம். இந்த சிப்ல இருந்து நூல் இலையை விட மெல்லிய இலைகள் மூளையின் திசுக்களுக்கு செல்லும். நாம எதையாவது செய்ய நினைக்கும் போது மூளையில உருவாகும் மின் அலைகள் இந்த சிப்ப பிடித்து அதை ப்ளூடூத் மூலமா கம்ப்யூட்டருக்கு அனுப்பும். இந்த திட்டம் 2016 எலன் மஸ்கால் தொடங்கப்பட்டுச்சு. பல ஆண்டுகளா குரங்கு மற்றும் பன்றிகளிடம் சோதனை செஞ்சதுக்கு அப்புறம் தான் 2024 ஜனவரி 28 முதல் முறையா ஒரு மனிதனுக்கு இந்த சிப்பு பொருத்தப்பட்டுச்சு. அவரோட பேரு நோலன் அர்பாக். சில வருஷங்களுக்கு முன்பு ஒரு விபத்துல சிக்கினதுனால இவருக்கு கழுத்துக்கு கீழே உடல் உறுப்புகள் செயலிழந்து போயிருச்சு. அவரால கை கால்கள் அசைக்க முடியல. ஆனா இந்த சிப்பு பொருத்தப்பட்ட சில வாரங்களிலேயே அவர் தனது மனதாலேயே கம்ப்யூட்டர் திரையில் உள்ள கர்சரை நகர்த்தி ஆச்சரியப்படுத்தினாரு. அந்த சிப்பு மூலமா முதன் முதலில் செய்த காரியம் என்னன்னா, இரவு முழுவதும் தூங்காமலேயே சிவிலைசேஷன் 6 அப்படின்ற கம்ப்யூட்டர் விளையாட்ட விளையாடினதுதான். இதன் விளைவாக 2024 ஜூலை 1 மாற்றுத்திறனாளி அலெக்ஸ் என்பவருக்கும் இந்த சிப்பு பொருத்தப்பட்டு வெற்றியும் பெற்றுச்சு. இந்த திட்டத்தோட பயன்கள் என்னென்னா, இந்த சிப் பொருத்துவது மூலமா பக்கவாதத்தால கை கால் செயலிழந்தவர்கள் பிறர் உதவி இல்லாமயே போன் பேசலாம், மெசேஜ் அனுப்பலாம். ஞாபகமறதி நோயான அல்சைமர் போன்ற மூளை தொடர்பான நோய்களை குணப்படுத்துறதுக்கு இது உதவியா இருக்கும். இதுவரைக்கும் இந்த சிப் பொருத்தப்பட்டவங்க எல்லாருமே பாதுகாப்பா இருக்காங்க. இந்த சிப்பை பொருத்துறதுக்கு பெரிய ஆபரேஷன்லாம் தேவையில்லைங்க. இந்த திட்டம் மூலமா ஒருவர் எதிர்காலத்துல பேசாமையே இருந்தாலும் கூட அவர் நினைக்கிறத இன்னொருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய வசதியும் வரப்போகுது.
3: இதே மாதிரி நிறைய டெக் சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா, பை பை.
0: வாவ், சூப்பர். எவ்வளவு விஷயம் சொல்லிட்டாங்க. இப்பவே பாட்டி சொன்னத நான் உருவாக்குறேன். அப்படி நான் உருவாக்கிட்டா பாட்டிக்கும் அம்மாவுக்கும் என்ன

0: சரி, இப்ப தூங்க போவோம்.
1: ஒரு எறும்பு நினைச்சா யாரோட காதை வேணாலும் கடிக்கலாம். ஆனா யாரு நினைச்சாலும் ஒரு எறும்போட காதை கடிக்க முடியாது. மாமியா நினைச்சா எல்லா மருமகளையும் அடக்க முடியும். ஆனா ஒரு மருமக நினைச்சா எந்த மாமியாவையும் அடக்க முடியுமா? ஏண்டி ஏண்டி,
2: என்னங்கத்த,
1: என்ன பத்தி நீ என்ன நினைச்சுகிட்டு இருக்கற?
2: நான் துணியத்தான நினைச்சுகிட்டு இருக்கேன். உங்களை பத்தி ஏன் நினைக்கிறேன்?
1: போய் சொல்லாத. காலையில உன் புருஷன் வேலைக்கு போகும்போது என்ன நடந்துச்சு?
2: 3 கோழி நடந்துச்சு, 2 ஆடு நடந்துச்சு, தான் 3 பன்னி கூட தான் நடந்துச்சு.
1: இந்த வியாக்கியானம் நான் உங்ககிட்ட கேட்கல. அவன் உங்ககிட்ட என்ன சொன்னியா?
2: என்ன சொன்னியா? இல்லத இல்லத, என்ன சொன்னாரு? ஸ்கூட்டரு ஸ்டார்ட் ஆகலன்னு சொன்னாரு.
1: நீ என்ன சொன்னதுக்கு?
2: நல்லா மீதிங்கன்னு சொன்னேன்.
1: மிதிச்ச
2: அட கடவுளே, நான் என்ன நினைச்சுக்கிட்டு மிதிச்சேன் அப்படிங்கறத இந்த கிழவி கிட்ட எப்படி சொல்றது? நான் ஒண்ணு நினைக்கலத்த.
1: ஏய், திரும்பவும் போய் சொல்லாதடி. நீ ஸ்கூட்டர் மிதிக்கிற போது என்ன நினைச்சுக்கிட்டு மிதிச்ச?
2: அத்த, நான் ஒண்ணுமே நினைக்கல. நான் என்ன நினைச்சேன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: நான் சொல்றேன் நீ என்ன நினைச்சேன்னு. உன் புருஷனை பார்த்து நீ எங்க அந்த ஸ்கூட்டரை கொண்டாங்க, நான் மிதிக்கிறேன் அப்படின்னு என்ன நினைச்சுக்கிட்டு தானே வண்டியை மிதிச்ச? நான் சொல்றது உண்மைதானா?
2: அடடடா, இந்த அத்தை எப்படி என் மனசுல இருக்கிறத எல்லாம் சரியா சொல்லுது.
1: நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன நினைச்சுக்கிட்டு தானே மிதிச்ச?
2: அத்தை, நான் நினைச்சது என்னமோ உண்மைதான், ஆனா அதை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? பிளீஸ் பிளீஸ் சொல்லுங்கத்த. நீங்க சொல்லாட்டி என் மண்டையே வெடிச்சிடும். சொல்லுங்கத்த.
1: அந்த ரகசியத்தை நான் சொல்ல மாட்டேன். நீ மட்டும் இல்ல, இந்த வீட்டுல யாரு என்ன நினைச்சாலும் என்னால கண்டுபிடிக்க முடியும். வீட்டுல மட்டும் இல்லடி, நம்ம தெருவுல யாரு என்ன நினைச்சாலும் என்னால கண்டுபிடிக்க முடியும். வேணும்னா என்ன சோதிச்சு பாரு.
2: ஓகே அத்த. காலையில வண்டி ஸ்டார்ட் ஆகும் போது எங்க வீட்டுக்காரரு என்ன பத்தி என்ன நினைச்சாரு சொல்லுங்க பாப்போம்.
1: வேண்டாம், வீண் வம்பு, அத மட்டும் கேட்காத, சொல்லிப்புட்டேன்.
2: அப்படின்னா நீங்க ஏதோ பொத்தாம்பதுல என்ன பத்தி நீங்க சொல்லிருக்கீங்க. யாரு நினைக்கிறதையும் உங்களால சொல்லவே முடியாது. ஏத்த இப்படி ரீல் விடுறீங்க?
1: என்னையா வெறுப்பேத்துற? உன் புருஷன் உன்னை பத்தி என்ன நினைச்சான் தெரியுமா? காயிலாங்கட ஸ்கூட்டரை இவன் அப்ப என் தலையில கட்டுனா எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஸ்கூட்டர கூட பரவாயில்ல, ஒன்னத்துக்கும் லாயக்கு இல்லாத இவள என் தலையில கட்டுனியாம் பாரு இவங்க அப்ப. அத அதை விட கொடுமை அப்படின்னு நினைச்சான்.
2: என்னது, அப்படியா நினைச்சாரு அந்த மனுஷன்? வரட்டும், சாயங்காலம் வீட்டுக்கு வரட்டும், ஒரு பிடி பிடிக்கிறேன், அப்ப தெரியும் இந்த அல்லாதா யாருன்னு.
3: இந்த ஏஐ வந்தாலும் வந்துச்சு, ஆபீஸ் டென்ஷன் தாங்க முடியல. லதா லதா, சூடா ஒரு கப் காஃபி கொண்டு வாவே.
4: காஃபியா கேக்குது? காஃபி இப்ப கேட்க வேண்டாம், ஒரே டயர்டா இருக்காரு.
2: எங்க, இந்தாங்க காஃபி. ஆமா, ஏன் இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கீங்க?
3: அத ஏன் கேக்குற?
2: சரி, கேக்கல.
3: லதா கேளு, யார்கிட்டயாவது மனசு விட்டு பேசினாதான் டென்ஷன் குறையும்.
2: அப்ப சொல்லுங்க, ஆபீஸ்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சு?
3: இந்த ஏஐ வந்தாலும் வந்துச்சு, அத பத்தி ட்ரெய்னிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
2: ட்ரெய்னிங்ல என்ன சொன்னாங்க?
3: ஏஐல என்ன நன்மை இருக்கு, என்ன தீமை இருக்கு அப்படின்னு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களதா?
2: ஏஐனா செயற்கை நுண்ணறிவுன்னு தெரியுங்க. ஆனா அதுல என்ன நன்மை இருக்கு?
3: லதா,

0: உனக்கு எளிமையா சொல்றேன் பாரு, சிம்பிளா. ஒரு காரை யார் ஓட்டுறது?
1: டிரைவர் தான் ஓட்டுவாரு.
0: டிரைவர் இல்லாம காரை ஓட்ட முடியுமா?
1: இது என்னங்க வேடிக்கையா இருக்கு? டிரைவர் இல்லாம எப்படிங்க கார் ஓடும்?
0: ஓடும் லதா. ஏ ஐயால டிரைவர் இல்லாம கார் ஓடும் எப்படின்னு கேக்குறியா? எங்க அம்மா காலத்துல வாளியில தண்ணி இறைச்ச கையால துணிய துவச்சு அதை பிழிஞ்சு கொடியில காய போட்டாங்க. ஆனா வாஷிங் மிஷின் கண்டுபிடிச்சதும் என்னாச்சு? அதுல செட் பண்ணி வச்சுட்டு நாம துணிய மிஷின்ல போட்டா போதும். நாம போய் ஜாலியா டிவி பாக்கலாம். அதுவே தண்ணிய ஊத்தி, அதுவே துவச்சு, அதுவே அலசி, அதுவே காய வச்சு கொடுக்குது. நமக்கு எந்த கஷ்டமும் இல்லதா? அதே மாதிரிதான் இந்த ஏஐல மனுஷங்களுக்கு இருக்கிற கஷ்டமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ரோக்ராம் மூலமா எழுதுறாங்க. ஈஸியா அது மாத்தி கொடுக்குது. இப்ப எலான் மஸ்க் அவரால் உருவாக்கப்பட்ட கார்ல ஸ்டேரிங்கா இருக்கட்டும், பிரேக்கா இருக்கட்டும், அப்புறம் இந்த கியரா இருக்கட்டும், கிளட்சா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நாம எந்த ஃபங்க்ஷனுமே கொடுக்காம அந்த ஏஐ எல்லாத்தையும் பண்ணிரும். இப்ப அந்த கார்ல பிரேக் போடணும்னு நினைச்சா அந்த காரே பிரேக் போட்டுருமா. நீளமான சாலையில காரோட வேகத்தை அதுவே கூட்டிக்கும், அதுவே குறைச்சிக்கும். சுருக்கமா ஒரு மிஷினுக்கு ஒரு மனுஷன் பண்ணக்கூடிய விஷயத்த பண்றதுக்கான பவர் தர்றதே இந்த ஏஐ, புரியுதா? உதாரணமா நாம பண்ற மாதிரி யோசிக்கிறதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், இல்ல முடிவெடுக்கிறதா இருக்கட்டும், இத கம்ப்யூட்டர் பண்ணா அதுதான் ஏஐ.
1: ஏங்க நீங்க இப்ப சொத்த கத்திரிக்காயும் அழுகன தக்காளியுமா வாங்கிட்டு வரீங்களே, அத உங்க ஏஐயால நல்ல சாமானா செலக்ட் பண்ணி கொடுக்க முடியுமா?
0: கண்டிப்பா. நீ வாட்ச் வாங்கணும்னா ஆர்டர் பண்ணா நல்ல வாட்சா அதுவே செலக்ட் பண்ணி கொடுக்கும்.
1: சரி சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறேன், கோபிக்க மாட்டீங்களே?
0: நான் என்னைக்கு கோபிச்சிருக்கலதா? கேளு.
1: நேர்ல கோபிக்க மாட்டீங்க, ஆனா மனசுக்குள்ள நல்லா திட்டுவீங்க.
0: நீ என்ன சொல்ற எனக்கு புரியலையே, கொஞ்சம் விவரமா சொல்லுலதா.
1: காலையில ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க என்ன என்ன சொல்லி திட்டுனீங்க?
0: என்ன சொல்ற, நான் உன்னை திட்டுனா?
1: ஆமா, உங்க மனசுக்குள்ள திட்டிருக்கீங்க.
0: ஏய் கிண்டலா, இங்க பாரு. சரி, அப்படியே நான் மனசுக்குள்ள திட்டினாலும் உனக்கு அது எப்படி தெரியும்? நீ மந்திரவாதியா?
1: ஆமா, நான் மந்திரவாதிதே. நீங்க மனசுக்குள்ள என்ன என்ன திட்டினீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டா நீங்க எனக்கு என்ன தருவீங்க?
0: தங்க விக்கிற விலையில தங்க வாங்கி தர முடியாது. வேணும்னா ஒரு பட்டுச்சேலை எடுத்து தர்றேன். சொல்லு, நான் உன்னை என்ன சொல்லி திட்டுனேன் சொல்லு பாப்போம்.
1: காயிலாங்கடை ஸ்கூட்டரை இவ அப்பே ஏன் தலையில கட்டிட்டியான், இது எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஸ்கூட்டர் கூட பரவாயில்ல, ஒண்ணுக்கும் லாய்க்கு இல்லாத இவளை ஏன் தலையில கட்டிட்டியான் பாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்களா சொல்லலையா?
0: லதா, உண்மையிலே நீ மந்திரவாதியா? நான் நினைச்சத எப்படி கரெக்டா சொல்ற? ஆச்சரியமா இருக்குல்லதா? அது எப்படி இல்லதா? பிளீஸ், ஒருத்தர் மனசுக்குள்ள நினைக்கிறத எப்படி மத்தவங்க கண்டுபிடிக்க முடியும்? எனக்கு மண்டையே வெடிச்சிடும் போல இருக்குல்லதா. பிளீஸ் பிளீஸ் லதா, சொல்லு. இப்பவே கடைக்கு கூட்டிட்டு போய் உனக்கு சூப்பரான பட்டுச்சல் எடுத்துறேன்.
1: ஆஹா, முதல்ல கடைக்கு நீ கூட்டிட்டு போங்க, வந்து சொல்றேன். ஜவுளி கடைக்கு போயிட்டு வந்தோம், இந்தாங்கத்தை உங்களுக்கு பட்டு புடவை 5000 ரூபா, எனக்கு 500 ரூபா புடவை தான். உங்க புள்ள வாங்கி கொடுத்தாரு, 1000 தான் சொல்லுங்க. அம்மா மேலதான் அவருக்கு பாசம் அதிகம்.
2: அப்படியா? எங்க கொண்டா பாப்போம்.
1: இந்தாங்கத்தை 5000 ரூபாய் பில்ல 500 ரூபா புடவைக்கும், 500 ரூபா பில்ல 5000 ரூபா புடவைக்கும் ஒட்டுனது நமக்கு மட்டும்தான் தெரியும், இந்த கிழவிக்கு தெரியவா போகுது?
2: நீ இப்ப என்ன நினைச்ச தெரியுமா? 5000 ரூபாய் பில்ல 500 ரூபாய் புடவைக்கும் ₹500 பில்ல 5000 புடவைக்கும் ஒட்டுனது நமக்கு மட்டும் தானே தெரியும். இந்த கிழவிக்கு என்ன தெரியவா போகுதுன்னு தானே நினைச்சேன்.

0: என்னடி மருமகளே, நான் சொன்னது சரியா? நான் உனக்கு மாமியாருடி.
1: அத்தை அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க, நான் அப்படித்தான் நினைச்சேன். நீங்க எப்படித்தான் கண்டுபிடிக்கிறீங்களோ தெரியல. நீங்க என் புருஷனை பத்தி சொன்னதை வச்சு நான் அவரை ஏமாத்தி புடவை வாங்கிட்டேன்.
2: என்னது, நான் காலையில நினைச்சத நீதான் சொன்னியாமா? எப்படிமா எப்படிமா உனக்கு இந்த பவர் வந்துச்சு?
0: அது இந்த மீனாட்சிக்கு, அந்த மீனாட்சி கொடுத்த சக்திடா. யார் என்ன நினைச்சாலும் என்னால துல்லியமா கண்டுபிடிக்க முடியும்.
2: அதாமா, அதான் எப்படிமா? எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தா எங்க மேனேஜர் என்ன நினைக்கிறாருன்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அவர் திட்டாதபடி நடந்து ப்ரமோஷன் வாங்கிடுவேன்லமா.
0: நேரம் வரும்போது உனக்கு நான் சொல்றேன். அடியே மருமகளே, இனி நீ என்ன பத்தி கடுகளவு கூட தப்பா நினைக்காத. நினைச்சா தொலைச்சு புடுவேன், தொலைச்சு.
3: சக்சஸ் சக்சஸ் சக்சஸ் பாட்டி மூளையில சிப்ப சாலு வச்சோம். பாட்டி மத்தவங்க நினைக்கிறத ஃபுல்லா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர் சக்சஸ்.
1: ஏண்டி ஷாம்லி, மணி 8 ஆக போகுது, ஆபீஸ்க்கு போக வேண்டாமா? எந்திரிடி எந்திரி.
3: இருமா இருமா, எந்திரிச்சேமா இருமா. என்னது, பாட்டி மூளையில நான் சிப்பு வச்ச மாதிரி கண்டதெல்லாம் கனவா? பாட்டி ராத்திரி படுக்கும் போது புலம்பிக்கிட்டே படுத்துச்சு. நீங்க என்னென்னமோ செய்யறீங்களே, உங்க அம்மா என்ன நினைக்கிறான்னு நான் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கருவி செய்யக்கூடாதான்னு கேட்டுச்சு. அதை நான் யோசிச்சுக்கிட்டே படுத்தனால இந்த கனவு வந்துருச்சு போல. அம்பிட்டும் கனவு தான். அம்மா சீக்கிரமா காஃபி போடுமா, ஆபீஸ்க்கு நேரமாச்சு, நான் குளிக்க போறேன்.
1: சரி சரி, சீக்கிரம் குளிச்சுட்டு வா, டிஃபன் ரெடி பண்றேன்.
4: அம்மா அம்மா அம்மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா?
1: ஏண்டா பதறி ஓடி வர? இன்னைக்கும் எவனாவது பணத்தை ஏஐ மூலமா ஏமாத்திட்டானா?
4: ஏமாத்தலமா, ஏற்கனவே உன்ட்ட போன்ல 5000 ரூபாய் வாங்கி ஏமாத்தன கண்டுபிடிச்சிட்டேன்.
1: யாரு யாரு?
4: என் அன்பு தங்கச்சி குண்டுதான். அம்மா, இன்னைக்கு அவ ஃப்ரெண்ட் என்னைய பார்த்தா, அவ என்கிட்ட, அண்ணா உங்ககிட்ட கலாட்டா செய்யத்தான் ஷாமிலி என்கிட்ட இருந்து போனை வாங்கி ஏஐ மூலமா குரலை மாத்தி பேசி 5000 ரூபாய் ஜிபேல வாங்கியிருக்கான்னு சொன்னான். இன்னைக்கு என் பிறந்த நாளுன்னு எனக்கு கிஃப்ட் வாங்க அப்பா பணத்துல இருந்து வாங்கி கொடுத்துட்டு ஏதோ அவ பணத்திலயே வாங்கின மாதிரி டிராமா போட்டிருக்கா. ஏ குண்டு, எவ்வளவு பயங்கரமான ஆளு நீ.
3: சாரிண்ணா, சும்மா ஜாலிக்குதான், நானே சொல்லலாம் தான் இருந்தேன். அதுக்குள்ள அந்த சதிகாரி எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? சரி சரி, போய் பீரோ திறந்து பாரு, உனக்காக சர்ப்ரைஸா கிஃப்ட் காத்துட்டு இருக்கு.
0: டே குமாரு, உன் தங்கச்சிக்கு உன் மேல எவ்வளவு பாசம் இருக்கு, போய் பிறந்தநாள் பரிச வாங்கிக்கடா.
5: வாவ், ஸ்மார்ட் வாட்ச், கூலிங் கிளாஸ், செம்ம. தேங்க்ஸ் குண்டு, தேங்க்ஸ்.
6: ஹேப்பி பர்த்டே குமார்.
7: நேயர்கள் இதுவரை கேட்டது ஏஐ கலாட்டா நாடகம். எழுதியவர் ஏ ரமாகாந்தி. நாடகத்தில் பங்கு பெற்றோர் பாட்டியாக கீர்த்தி, மகன் பாலுவாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், மருமகள் லதாவாக அம்பிகா, பேரன் குமாராக முத்துசெல்வம், பேத்தி ஷாமிலியாக சுபத்ரா தேவி மற்றும் யூடியூபராக தமிழ்ச்செல்வி ஆகியோர். ஒளிப்பதிவு மற்றும் தொகுப்பு எம் ஜெயப்ரியா. நாடக வடிவம் அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் இப்போது 10 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். ஒலிவிழா வருவது காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் சிங்காரவேலன் படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் எஸ்.வி. பாலசுப்ரமணியம் குழுவினர்.

நேரம் 10:18. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மத்தியலை. 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திடவா. அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில், அன்னை வயல் படப்பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியிலினை எஸ்பி பாலசுப்ரமணியம் தனித்து பாடியுள்ள பாடல் படம் காதல் ஓவியம்.

நந்தனந்தம் நந்தனந்தம் நந்தனந்தம் நந்தம் நந்தம் நந்தம்.

இடம்பெற்றது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.3 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 1.7 டிகிரி கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 26.2 டிகிரி செல்சியஸ் இயல்பானது. நிலவிய ஈரப்பதம் 86%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 3.4 டிகிரி கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 26.2 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 0.4 டிகிரி கூடுதல். பெய்த மழை அளவு 1.6 மில்லிமீட்டர். நிலவிய ஈரப்பதம் 87%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இரவு நேரத்தில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. அதிக அளவு வெப்பநிலையாக 37-38 டிகிரி செல்சியஸ் வரையும், குறைந்த அளவு வெப்பநிலையாக 27-28 டிகிரி செல்சியஸ் வரையும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், தொடர்ந்து வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை காந்தி அஞ்சலி, புத்தம் புது காலை. தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச வடிவுடை நாயகி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு, பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 5வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாணம், தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு உலக மூத்த குடிமக்கள் தினம் குறித்த சிற்றுரை. 7:45 நகர்வலம், சிம் கார்டு மோசடிக்கு கடும் தண்டனை, ஓஜி செங்கோட்டுவன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 8:00-8:30 திரைகாணம், 9 மணிக்கு அரங்கிசை, மாம்பழம் எஸ் சிவகுமார் அவர்களின் நாகஸ்வர இசை, வெளியம்பாக்கம் வி எம் கணபதி அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம் கதையின் நாயகிகள் பகுதி 2, பங்கேற்பவர் கவிஞர் யாழினி முனிசாமி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், சம்பாகுமார் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மேல்இசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்தும் திட்டம், தொடர்ந்து திரைகாணம். பிற்பகல் 1:10 என்னுயிர் தோழி, தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி, பெயர் சொல்லும் கதை முனைவர் என் சுலோச்சனா அவர்கள், எழுத்தின் இசை கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள், நலமாய் வளமாய் வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுநர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள், கதையரங்கம் வழங்குபவர் வி துர்கா ரமேஷ் அவர்கள். இரண்டு 15 திரைகாணம், 2:35 சேந்திசை பாடல் பயிற்சி, ஹம் ஏக் ஹை ஹிந்தி மொழி பாடல், எழுதியவர் எஸ் சி குப்தா அவர்கள். 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி சபரீஸ் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், வேளாண்மையில் உயிர் வேலியின் பங்கு, உரை வழங்குபவர் காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் முனைவர் வி வசுமதி அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகாணம், 9:15 செய்திச்சுடர், 9:30 அரங்கிசை, சசாங் சுப்பிரமணியம் அவர்களின் புல்லாங்குழல் இசை, அக்கறை எஸ் சொர்ணலதா அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், டிஎச் வி உமாசங்கர் அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

ஓடிஎஃப்எம் 101.8 இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5:50 மணிக்கு சந்திப்போம். வணக்கம் நேர்களே. ஜெய்ஹிந்த்.